இதுவரை இசைப்பாக்களால் இறைவனை துதித்தோம். அருள் மாலையில் நிகழ்ச்சி பூக்கள் காலை 6 மணிக்கு வசந்த விடியல், இதில் பொதுமறை பொழிவு. காலை 6:25 ஆலய உலா, உஜ்ஜயினி மாகாளி மாகாளிக்குடி திருச்சிராப்பள்ளி. காலை 6:30 மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம், மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல், ராசிபுரம் முத்தாயம்மாள் என்ஜினியரிங் காலேஜ், காரமடை ஸ்ரீ சக்தி என்ஜினியரிங் காலேஜ், மணப்பெண்ணின் மாணிக்கத்தேர் நிலக்கோட்டை மூவா மாணிக்க மண்கோ தங்கநகை மாளிகையின் வசந்த விடியல். சேவை செய்திகள், இதில் கோவில் விழா தகவல்கள் கேட்கலாம். காலை 6:35 கரூர் தைலா சில்க் சென்டரின் பூந்தளிர் நேரம், 7 மணிக்கு சுகமான காலை, 7:20 பாட்டும் பதமும், 7:35 பூமெக்ஸ் பனியன்கள் ஜட்டிகள் டிராயர்களின் தக்கமுக்கு தர்பார், 7:45 பிருத்வி விமன்ஸ் இன்னர்வியரின் இன்று அன்று. காலை 8 மணிக்கு மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலத்தின் மனதோடு ராகம், 8:30 கேட்கலாம் வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸின் மனதோடு ராகம். இன்று கிருஷ்ணகிரி மாவட்ட நேயர்களுக்கு

0: காக 8:05 பூமெக்ஸ் பனியன்கள் ஜட்டிகள் டிராயர்களின் நல்லதாக 4 நிமிடங்கள். 8:50 சைபாலின் இன்று ஒரு தகவல். 9 மணிக்கு உஷா சன்ஃபிளவர் ஆயில், மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல், ராசிபுரம் முத்தாயம்மாள் என்ஜினியரிங் காலேஜின் வானவில். 9:30 மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலத்தின் வானவில். இன்று குரலின் குரலாக சிறப்பு விருந்தினர் குமரி எஸ் நீலகண்டன் அவர்கள். 10:00 மணப்பெண்ணின் மாணிக்க தேர், நிலக்கோட்டை மூவா மாணிக்கம் அன்கோ தங்கநகை மாளிகையின் பண்பலை வானவில் இந்தியா. இதில் கலையும் கானமும். சிறப்பு விருந்தினர் பாண்டிச்சேரி நாடக கலைஞர் கலைமாமணி தங்கராஜ் அவர்கள். 11:00 பாட்டுப்பட்டாளம், இடைப்பட்ட வரிகளை கொண்டு பாடலை கண்டுபிடித்தல். முதல் வரியை கண்டுபிடிக்க வேண்டும். 12:00 மணப்பெண்ணின் மாணிக்க தேர், நிலக்கோட்டை மூவா மாணிக்கம் அன்கோ தங்கநகை மாளிகையின் மகளிர் நேரம். இன்றைய தலைப்பு படித்ததில் பிடித்தது. 12:55 ஜெம் கேன்சர் சென்டரின் மாயவலை மீள வழி. 1:00 தாராபுரம் RR சிதம்பரசாமி ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசியின் நெஞ்சில் நிறைந்தவை. 2:00 ஈரோடு புத்தக திருவிழா, நேரலையாக ஈரோட்டிலிருந்து. 3:00 உயிரெழுத்து, திண்டுக்கல் வீராசாமி அவர்களின் தெரிவில். 3:40 பாட்டும் பதமும். 4:00 தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசி, மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல், ராசிபுரம் முத்தாயம்மாள் என்ஜினியரிங் காலேஜின் வண்ணத்தூரிகை. 4:30 பூமெக்ஸ் பனியன்கள் ஜட்டிகள் டிராயர்கள், மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம், காரமடை ஸ்ரீ சக்தி என்ஜினியரிங் காலேஜின் வண்ணத்தூரிகை. இன்று சினிமா கொட்டகையாக 5:00 காரமடை ஸ்ரீ சக்தி என்ஜினியரிங் காலேஜின் சித்திரச் செவ்வானம். 5:30 வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸின் சித்திரச் செவ்வானம். 5:40 நாவல் நேரம் பார்த்திபன் கனவு. 5:55 ஆலய தரிசனம். 6:00 கதம்ப மலர்கள். 6:01 விளக்கேற்றும் வேலை. 6:05 பூமெக்ஸ் பனியன்கள் ஜட்டிகள் டிராயர்களின் ஒளியேற்றும் சிந்தனை. 6:40 பொன்னியின் செல்வங்கள். 7:00 ஆசையில் ஒரு குக்கு கட்செவி வழியாக நேயர் விருப்ப குரலோடு. 7:30 சொந்த பந்தம். 7:55 சேவை செய்திகள். 8:00 தமிழ் செய்தி அறிக்கை சென்னை அஞ்சலாக. 8:05 இளமை பேசுகிறது பள்ளி கல்லூரி மாணவர்களுக்காக. இன்று 2 விளையாட்டுகள். 4:00 சிக்கு புக்கு. 9:00 கொடைத்தின்றல் விருந்தினர் விருப்பமாக கோயம்புத்தூர் மாவட்டம் திருமதி ராஜலட்சுமி அவர்களுடன். 10:00 நினைவே சுகம் ராமநாதபுரம் மாவட்ட நேயர்களுக்காக. 11:00 இரவு சிறகு இடைவிடாத பாடல்களின் தொகுப்பாய். 11:55 நாளைய நிகழ்ச்சிகள் பொதுமறை பொழிவு. இவையாவும் இன்று நம் கோடை பண்பலையில் வளம் வர காத்திருக்கும் நிகழ்ச்சிகள்.
1: இனி கேட்கலாம் செய்தி சுருக்கம் சென்னை அஞ்சலாக.

செய்தி சுருக்கம் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். நாட்டின் 80வது சுதந்திர தின கொண்டாட்டங்களின் போது தேசிய பாடலான வந்தே மாதரத்தின் 150வது ஆண்டு தினம், இளையோர் சக்தி மற்றும் 2047 ஆண்டுக்குள் வளர்ச்சியடைந்த இந்தியாவை உருவாக்குவதில் இளையோரின் பங்களிப்பு ஆகியவை முன்னிலைப்படுத்தப்படும் என்று மத்திய அரசு தெரிவித்துள்ளது. மாணவர்களுக்கு உரிய நேரத்தில் கல்வி உதவித்தொகை வழங்கப்படுவதன் மூலம் அவர்கள் தங்களது கல்வியில் திறம்பட கவனம் செலுத்த முடியும் என்று மத்திய அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் தெரிவித்துள்ளார். அரசு மின்னணு சந்தை மூலம் உரிய நேரத்தில் தேவையான பொருட்களை கொள்முதல் செய்ய முடிவதாக மத்திய வர்த்தகத்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். கலை மற்றும் கலாச்சார திட்டத்தின் கீழ் தமிழகத்தைச் சேர்ந்த கலைஞர்களுக்கு மத்திய அரசின் சார்பில் நிதி உதவி வழங்கப்படுவதாக அத்துறைக்கான மத்திய அமைச்சர் திரு கஜேந்திர சிங் ஷெகாவத் கூறியுள்ளார். ஊட்டச்சத்து இயக்கத்தின் கீழ் தமிழகத்திற்கு போதிய உணவு தானியங்கள் வழங்கப்படுவதாக மத்திய கல்வித்துறை இணையமைச்சர் திரு ஜெயந்த் சௌத்ரி தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் அரசு கல்வியியல் கல்லூரிகளில் எம்எட் மாணாக்கர் சேர்க்கைக்கான இணையதள விண்ணப்ப பதிவு இன்று முதல் தொடங்குவதாக மாநில உயர்கல்வித்துறை அமைச்சர் திரு விஸ்வநாதன் தெரிவித்துள்ளார். அரசு மருத்துவமனைகளின் தரத்தை மேம்படுத்துவதற்கு ஆக்கப்பூர்வமான வழிமுறைகளை கண்டறிய வேண்டும் என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் மாநில

அரசை கேட்டுக்கொண்டுள்ளார். மெரினா மற்றும் பெசன் நகர் கடற்கரை பகுதிகளில் இலவச வைஃபை வசதி சீர் செய்யப்பட்டு நேற்று முதல் மீண்டும் மக்கள் பயன்பாட்டிற்கு கொண்டுவரப்பட்டுள்ளது. சேலம் கிருஷ்ணகிரி தேசிய நெடுஞ்சாலையில் காவல்துறையினர் மேற்கொண்ட வாகன சோதனையில் 336 கிலோ போதைப் பொருட்கள் பறிமுதல் செய்யப்பட்டது. நீலகிரி மாவட்டம் உதகைக்கு கல்லட்டி மலைப்பாதை வழியாக வாகனங்கள் செல்வதற்கு மீண்டும் அனுமதி அளிக்கப்பட்டுள்ளது. கன்னியாகுமரியிலிருந்து திப்ருகருக்கு இன்று மாலை இயக்கப்படவிருந்த ரயில் சேவை ரத்து செய்யப்படுவதாக தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது. தமிழகத்தில் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள், வட கடலோர மாவட்டங்களின் சில பகுதிகளில் இன்று மிதமான மழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. கொலம்பியாவில் நேரிட்ட நிலநடுக்கத்தில் 111 பேர் உயிரிழந்தனர், 87 பேர் காயமடைந்தனர். ஈரான் மீது அமெரிக்க கடற்படை தாக்குதலை நிறுத்தும் வரை ஹொர்முஸ் நீரிணை திறக்கப்படாது என்று ஈரான் அறிவித்துள்ளது. தமிழ்நாடு பிரீமியர் லீக் கிரிக்கெட் போட்டியில் மதுரை அணி 36 ரன் வித்தியாசத்தில் சேலம் அணியை வென்றது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.

வணக்கம் நேர்களே. கோடை பண்பலை 100.5 இப்போது வசந்த விடியல், பொய்யாமொழி புலவரின் பொதுமறை பொழிவு.

0: அந்த பேதை பெண்ணின் நினைவாக இரவிலும் மூட மறுக்கின்றன இமைகள். அதனால் நள்ளிரவு நேரத்தில் மடலேறும் சிந்தனையிலேயே ஆழ்ந்திருக்கின்றேன். குறள் எண் 1136 அதிகாரம் 4 துற உரைத்தல்.
1: மடல் ஊர்தல் யாமத்தும் உள்ளுவேன் மன்ற படல் ஒல்லா பேதைக்கண் கண்.
0: அந்த பேதை பெண்ணின் நினைவாக இரவிலும் மூட மறுக்கின்றன இமைகள். அதனால் நள்ளிரவு நேரத்தில் மடலேறும் சிந்தனையிலேயே ஆழ்ந்திருக்கின்றேன். குறள் எண் 1136 அதிகாரம் 4 துற உரைத்தல்.

0: நான் இப்ப திறமைமிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன் அப்படின்னா அதுக்கு காரணம் நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட ஆட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம். நான் இப்ப திறமைமிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன் அப்படின்னா அதுக்கு காரணம் நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட ஆட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
1: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.
2: படிப்பா, வேலை வாய்ப்பா, ஒழுக்கமா,
3: இந்த மூன்றின் சங்கமம் தான் காரமடை ஸ்ரீ சக்தி இன்ஜினியரிங் கல்லூரி. கோயம்புத்தூர் நம்பர் ஒன் இண்டஸ்ட்ரி இன்டெகிரேட்டட் கேம்பஸ் உடன் முதலாம் ஆண்டு முதலே கேம்பஸ் டு கார்ப்பரேட் ட்ரைனிங், இண்டஸ்ட்ரி எக்ஸ்போஷர் மற்றும் முன்னணி எம்என்சி நிறுவனங்களில் வேலை வாய்ப்பு.
4: உங்கள் எதிர்கால வெற்றிக்கு 39 ஆண்டுகளாக மாணவர்களின் நம்பிக்கையை வென்ற ஆட்டோனமஸ் இன்ஸ்டிடியூஷன் காரமடை ஸ்ரீ சக்தி இன்ஜினியரிங் கல்லூரி கடந்த 5 TNEA மாணவர்களின் டாப் சாய்ஸ். TNEA கவுன்சிலிங் கோட் 2673, கால் 9244504.

0: கரூர் மாவட்ட கட்டிட பொறியாளர்கள் சங்கம் பெருமையுடன் நடத்தும் கரூர் பில்ட் எக்ஸ்போ 2026 வரும் ஆகஸ்ட் 13, 14, 15 மற்றும் 16 ஆகிய தேதிகளில் கரூர் பிரேம் மஹாலில் மிக பிரம்மாண்டமாக நடைபெறுகிறது. அனுமதி இலவசம்.
1: ஆகஸ்ட் 12 தேதி நாளை நிலக்கோட்டை மூவா மாணிக்கம் அண்ட் கோ தங்க நகை மாளிகை.
2: நீங்கள் வாங்கும் 916 HUID தங்க நகைகளுக்கு சேகோலி சேதாரம் இல்லை.
3: கோடை பண்பலை 100.5 ஆலய உலா
4: மயிலாடுதுறை மாவட்டம் கருவாழக்கரை அம்மன் ஆலயத்தை தரிசிக்கலாம் இன்று.

நெற்களஞ்சியமாக விளங்கும் தஞ்சாவூரிலிருந்து கும்பகோணம் மயிலாடுதுறை வரையுள்ள பகுதிகளில் காடுகள் நிறைந்த பகுதியாக இருக்கிறது. காவிரியின் வடக்கு பகுதிகள் திருசன்காடு, தலசன்காடு, காரைக்காடு, சாயாவனம், பல்லவவனம், யோகவனம், உதயாவனம், கதிலிவனம் என்ற ஊர்கள் இருந்தன. இதில் கதிலிவனம் என்ற ஊர்தான் கருவாழை கரையாக மாறியிருக்கிறது. மயிலாடுதுறை மாவட்டம் செம்பனார் கோயில் அருகே கருவாழக்கரை கிராமத்தில் அருள் செய்யும் காமாட்சி அம்மன் தரிசனம் செய்யலாம் என்று. செம்பனார் கோயில் அருகே கருவாழக்கரை கிராமத்தில் அருள் செய்யும் காமாட்சி அம்மன் தரிசனம் என்று. கரு வாழ, அதாவது பெண்ணின் கருப்பையையும் சிசுவையும் காப்பாற்றி வம்சத்தை வாழ வைக்கும் அம்பிகையாக கொண்டாடப்படுகிறாள். சைவம் வைணவம் கடந்து நூற்றுக்கணக்கான குடும்பங்களுக்கு குலதெய்வமாக அருள் செய்யும் அம்பிகை. மூன்றிலே ராஜகோபுரம் வழியாக நுழைந்தால் இடதுபுறத்தில் விநாயகர். கோயிலின் வெளிப்பிரகாரத்தில் வீரன், பேச்சியம்மன், காத்தவராயன் உபசன்னதிகளோடு அம்பிகையின் சன்னதி. கருவறைக்கு எதிரிலும் பலிப்பீடத்திற்கு அருகிலும் கருப்பண்ண சுவாமி அருள் செய்கிறார். ஒரு பக்தர் அம்மனை புகழ்ந்து பாடிய காமாட்சி கடாட்ச மாலை பாடல்கள் கோயிலின் சுவரில் கல்வெட்டாக அலங்காரம் செய்கிறது. காத்தவராயின் கையில் கதாயுதமும் காலில் அணியும் மரத்தாலான மெல்லடி கட்டையும் உள்ளது. 1.5 அடி உயரத்தில் 5 அடி உள்ள கழுமரமும் அழகான குதிரைகள் தாங்கி நிற்க அழகிய கலை நுணுக்க வேலைப்பாடுகளுடன் கூடிய பீடத்தில் அமர்ந்திருக்கிறார்.

0: சூலகம் கட்கம் கபாலம் ஏந்தி இடது காலை மடித்து வலது காலை தொங்கவிட்டபடி காட்சி தருகிறாள். அம்பாளுக்கு காஞ்சி மகா பெரியவர்தான் காமாட்சி என்று பெயர் வைத்திருக்கிறார். அம்பாளின் அவயங்கள் எல்லாம் மாரியம்மனை போல்தான் இருக்கிறது. மாரியும் காமாட்சியும் இணைந்த திருக்கோலமாக கையில் கரும்பும் வைத்திருக்கிறாள் அம்பிகை. மூலவர் சந்நிதிக்கு முன்பாக ஊஞ்சல் அமைந்திருப்பது ஆலயத்தின் தனி சிறப்பாகும். கருவாழக்கரை காமாட்சியம்மன் நவகிரக தேவியாகவும் தரிசனம் தருகிறாள். தேவி பட்டணத்தை போல தண்ணீரால் சூழப்பட்ட நவகிரகங்கள் இங்கு பார்க்கலாம். இன்னும் கூடுதல் சிறப்பாக ஆலயத்தின் எட்டு திசைகளிலும் சூரியனார் கோயில், திங்களூர், வைத்தீஸ்வரன் கோவில், திருவன்காடு, ஆலங்குடி, காஞ்சனூர், திருநள்ளாறு, திருநாகீஸ்வரம், கீழ்பெரும்பள்ளம் என நவகிரக கோயில்களுக்கு நடுவே நவகிரக தேவியாக தரிசனம் தருகிறாள். அம்பிகைக்கு வருஷாபிஷேகங்களும் சதசந்தி ஹோமங்களும் சிறப்பாக நடத்துகிறார்கள். தீராத நோய் தீர்ப்பவளாக, உடல் உபாதைகள் போக்குபவளாக, சங்கடங்கள் அனைத்தையும் தீர்த்து வைப்பவளாக, பரிகார தேவதையாக அருள் செய்கிறாள். அர்த்த மண்டபத்தின் இடது பக்கம் குறி சொல்வதற்கான ஒரு மண்டபமும் மரத்தினால் செய்யப்பட்ட ஒரு அம்மன் சிலையும் அமைந்துள்ளது. அடுத்து மகா மண்டபம். இங்கு இடது பக்கம் அம்மன் உற்சவமூர்த்தியாக ஐம்பொன் சிலை வைத்திருக்கிறார்கள். ஐம்பொன் சிலையை பாதுகாக்க ஒரு பெரிய இரும்பு கதவு அமைக்கப்பட்டுள்ளது. அம்பாளுக்கு அபிஷேக அலங்காரம் அனைத்தும் முடிந்த பிறகு பூசாரி குறி செல்வார். உடுக்கை அடித்து அம்மனை வரவழைப்பார். திருநீரை உருண்டையாக்கி பக்தர்கள் மீது எறிவார். அந்த திருநீரு உருண்டை யார் மீது விழுகிறதோ அவர்கள் குறி கேட்கலாம். அம்பாளின் அருள்வாக்கு கேட்டு பயன் பெறலாம். நவசக்தியாக அருள் செய்யும் கருவாழக்கரை காமாட்சியம்மன் ஆடி மாதத்தில் அனைவருக்கும் அருள் செய்யட்டும். இன்று மயிலாடுதுறை மாவட்டம் கருவாழக்கரை அம்மன் ஆலயத்தை தரிசித்தோம்.
1: கோடை பண்பலை நூறுபுழி ஐந்தில் இதுவரை நாம் கேட்டோம் ஆலய உலா.
2: இனி தொடர்வது கோடை பண்பலை 100.5 மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம்.
3: இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள், பர்னிச்சர்கள் மற்றும் வீட்டு உபயோகப் பொருட்களின் சங்கமம் திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் ஆடி அதிரடி தள்ளுபடி August 17 வரை.
2: மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல்.
4: பிளேஸ்மெண்டில் சிறந்து விளங்கும் மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல்.
2: ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ்.
5: ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட ஆட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால் கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள்.
6: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ்.
2: காரமடை ஸ்ரீ சக்தி இன்ஜினியரிங் காலேஜ்.
7: உங்கள் எதிர்கால வெற்றிக்கு 39 ஆண்டுகளாக மாணவர்களின் நம்பிக்கையை வென்ற ஆட்டோனமஸ் இன்ஸ்டிடியூஷன் காரமடை ஸ்ரீ சக்தி இன்ஜினியரிங் கல்லூரி.
2: மணப்பெண்ணின் மாணிக்க தேர், நிலக்கோட்டை மூவா மாணிக்கமான் கோ தங்க நகை மாளிகை.
8: August 12 நாளை நிலக்கோட்டை மூவா மாணிக்கம் அண்ட் கோ தங்க நகை மாளிகை.
9: நீங்கள் வாங்கும் 916 HUID தங்க நகைகளுக்கு சேகோலி சேதாரம் இல்லை.
8: மூவா மாணிக்கம் அண்ட் கோ தங்க நகை மாளிகை
2: வழங்கும் வசந்த விடியல்.
10: கொடைக்கானல் புனித சலேத்தன்னை திருத்தல 160 ஆண்டு பெருவிழாவில் இன்று மாலை 6 மணிக்கு நவநாள் திருப்பலி.

0: மழை மொழியில் மனம் நனைய கரூர் தைலா சில்க் சென்டரின் பூந்தளிர் நேரம் வழங்குவோர் கரூர் தைலா சில்க் சென்டர். இனிமையான தருணம் யாவிலும் கரூர் தைலா சில்க் சென்டர்.
1: பட்டு ரெடிமேட் மில் ஜவுளிகளுக்கு தைலா சில்க் சென்டர் கரூர்.

0: இன்னைக்கு பூந்தளிர் நேரத்தில் நம்மளை சந்திக்கிறதுக்காக ஒரு அழகான பாப்பா வந்திருக்காங்க, அவங்கள சந்திச்சிருவோம். வணக்கம். ஐயோ, அழகா இருக்கீங்கன்னு சொன்ன சிரிப்பு வந்துருச்சா? வணக்கம்.
1: வணக்கம்.
0: உங்க பேர் என்ன?
1: தர்ஷனா.
0: தர்ஷனா பாப்பா, ரொம்ப அழகா தான் இருக்கீங்க. நீங்க எதுக்காக சிரிச்சீங்க என்னை பார்த்து? ஐயோ, தர்ஷன பாப்பா எந்த ஸ்கூல்ல படிக்கிறீங்க?
1: யுகேஜி.
0: யுகேஜி படிக்கிறீங்களா? யுகேஜி எந்த ஸ்கூல்ல படிக்கிறீங்க?
1: எஸ்ஆர்கே.
0: அந்த ஸ்கூல் எங்க இருக்கு?
1: பலகாபலியம்.
0: ஓ, இது என்ன அழகு வள்ளியில் போட்டிருக்கீங்க, யார் வாங்கி தந்தா?
1: அம்மா.
0: என்ன கலர் அது?
1: ரெட் கலர்.
0: ரெட் கலர் அது? யார் சொன்னது ரெட் கலர்னு?
1: அம்மா.
0: அம்மா சொன்னாங்களா? அது பர்பிள் கலர் இல்லையா? இல்லைன்னு தலையாடிட்டாங்க. சரி சரி, உங்களுக்கு எத்தனை ஃப்ரெண்ட் இருக்காங்க?
1: நிறைய ஃப்ரெண்ட்.
0: உங்கள் ஸ்கூலில் விளையாடுறதுக்கு நிறைய இடம் இருக்கா? ஒன்றும் இல்லையா? அப்போ நீங்கள் விளையாட மாட்டீங்களா? விளையாட மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. ரொம்ப சமத்து பொண்ணாக இருப்பாங்க போல. இந்த கிளிப்பு யார் வாங்கி கொடுத்தது?
1: அம்மா.
0: அம்மா வாங்கி கொடுத்தாங்களா? அந்த கிளிப்பை எடுத்து நான் குத்திக்கவா? சரி சரி, எங்களுக்கு என்ன சொல்ல போகிறீங்க?
1: ஏரோப்ளேன்.
0: எங்கே பாடுங்க கேட்போம்.
1: நீங்க
0: வானத்துல ரெயின்போ பாத்திருக்கீங்களா? என்னென்ன கலர் இருக்கும் ரெயின்போல? என்னென்ன கலர் இருக்கும்? ரெட் கலர், அப்புறம்
1: எல்லோ,
0: அப்புறம்
1: ப்ளூ,
0: அப்புறம் சொல்லக்குட்டி, வேற என்ன சொல்றீங்க எங்களுக்கு?
1: Delhi nahi no papa. Open ha ha
0: ha. உங்க வாய பத்தலே ஆஹா ஹா அப்படினு சிரிக்க தோணுது. நீங்க நிறைய சுகர் சாப்பிடுவீங்களாம்ல? சாப்பிடலாமா? சரி சரி, தலைய ஆட்டிட்டாங்க. நிறைய சாப்பிட்ட அந்த பல்லுல கற்காப்பல் ஆயிருமே. உங்க பல்லு ரொம்ப அழகா வில்லவில்லையேன்னு இருக்கு. ஆமாவா? உங்க வீட்டில் யார் யாரெல்லாம் இருக்காங்க?
1: அப்பா, மம்மி, டாடி, அம்மாயி.
0: அப்பானாலும் டாடினாலும் ஒன்று தானே. அம்மாயி பேர் என்ன?
1: காந்தமணி.
0: அம்மாயி உங்களுக்கு என்னெல்லாம் சாப்பிட செஞ்சு தருவாங்க?
1: முட்டை.
0: எத்தனை?
1: மூணு.
0: மூணா? மூணு நீங்களே சாப்பிட்ருவீங்களா? எனக்கு ஒன்று கொடுத்துட்றீங்களா? சரி, நீங்களே சாப்பிடுங்க, அப்போ தான் நீங்கள் பெரிய ஆளாக வளர முடியும். சரி சரி, சொல்லக்குட்டி. அப்பா பேர் என்ன?
1: அப்பா பேர் கிஷோர் குமார்.
0: கிஷோர் அப்பா என்ன வேலை பார்க்குறாங்க?
1: பெயிண்ட் அடிக்க.
0: அம்மா பேர்?
1: அம்மா பேர் பிரியங்கா.
0: பிரியங்கா அம்மாவா? சரி சரி, நீங்கள் படித்து பெரிய ஆளானதுக்கப்புறம் என்ன வேலைக்கு போவீங்க?
1: ஊசி போட.
0: யாருக்கு ஊசி போட போகிறீங்க?
1: எங்கள் அம்மாக்கு.
0: ஏன், ரொம்ப சேட்டை பண்ணுவாங்களா அம்மா? ஆமாவா? அதனால எத்தனை ஊசி போட்டுடலாம்?
1: அஞ்சு.
0: அஞ்சு ஊசி போட்டுடலாமா? ஐயோ, அம்மா அழுகுவாங்களே, அப்போ என்ன செய்யறது?
1: அம்மா அழுக மாட்டாங்க.
0: அழுக மாட்டாங்களா? அப்போ அஞ்சு ஊசி போட்டுடலாமா? நீங்கள் டாக்டர் ஆகி இதை போட்டு விட்ருங்க. சரி சொல்லக்குட்டி, நீங்கள் படித்து பெரிய ஆளானதுக்கப்புறம் சிறந்த மருத்துவர் ஆகிறதுக்கு கொடை பண்பலையோட வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.
2: மழலை மொழியில் மனம் மகிழ்ந்தோம். கரூர் தைலா சில்க் சென்டரின் பூந்தளிர் நேரம் வழங்கியோர் கரூர் தைலா சில்க் சென்டர்.

0: டியர் ஸ்டூடெண்ட்ஸ், நல்ல பிளேஸ்மெண்ட்ஸ் தர காலேஜ் பார்த்துட்டு இருக்கீங்களா? அப்போ மகேந்திரா தான் சூப்பர் சாய்ஸ். முதலாம் ஆண்டிலிருந்து முறையான ட்ரைனிங், டாப் எம்என்சி கம்பெனிஸ் கூட சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ், வருடம் தோறும் 2500 மாணவர்களுக்கு பணி நியமன ஆணை, தரமான பிளேஸ்மெண்ட்டுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் தான் ஒரே சாய்ஸ்.
1: தொடர்புக்கு 8985712345.
2: நான் இப்ப திறமைமிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன் அப்படின்னா அதுக்கு காரணம் நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட ஆட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
3: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.
4: கரூர் மாவட்ட கட்டிட பொறியாளர்கள் சங்கம் பெருமையுடன் நடத்தும் கரூர் பில்ட் எக்ஸ்போ 2026 வரும் ஆகஸ்ட் 13, 14, 15 மற்றும் 16 ஆகிய தேதிகளில் கரூர் பிரேம் மஹாலில் மிக பிரம்மாண்டமாக நடைபெறுகிறது. அனுமதி இலவசம்.
5: கொண்டாடுவோம் வாழ்ந்த தமிழ் எழுத்தாளர்களை கொண்டாடுவோம்.
6: பா சிங்காரம் அவர்களின் பிறந்த நாளை ஆகஸ்ட் 12 கொண்டாடுவோம். ஆகஸ்ட் 12 நாளை நிலக்கோட்டை மூவா மாணிக்கம் அண்ட் கோ தங்க நகை மாளிகை.
5: நீங்கள் வாங்கும் 916 HUID தங்க நகைகளுக்கு சேகோலி இல்லை, சேதாரம் இல்லை.
6: மணப்பெண்ணின் மாணிக்கத்தேர், நிலக்கோட்டை மூவா மாணிக்கம் அண்ட் கோ தங்க நகை மாளிகை.
7: கோடை பண்பலை 100.5 இன்று காலை 8 மங்கலன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம் வழங்கும் மனதோடு ராகம்.
8: இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள், பர்னிச்சர்கள் மற்றும் வீட்டு உபயோக பொருட்களின் சங்கமம் திருச்சி மற்றும் சேலம் மங்கலன் மங்களில் ஆடி அதிரடி தள்ளுபடி ஆகஸ்ட் 17 வரை.
9: 8:30 வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் கிரேப்ஸ் இன் மனதோடு ராகம்.
10: வைக்கிங் நடையிலும் உடையிலும் தலை வந்தான் அவன் வைக்கிங்.
11: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் கிரேப்ஸ்.
12: சக்சஸ்க்கு ஷார்ட்கட் இல்ல, ஆனா சரியான காலேஜ் இருக்கு. உங்க இன்ஜினியரிங் கனவுக்கு கரூர் எம் குமாரசாமி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் ஸ்கில் ட்ரைனிங் பிளேஸ்மெண்ட் சப்போர்ட்டுடன் 2026-27 கல்வியாண்டிற்கான அட்மிஷன் ஆரம்பம். எம் குமாரசாமி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் கரூர். கவுன்சிலிங் கோட் 2608.
13: விவசாயம் செழிக்க உங்கள் நிலங்களை பசுமையாக்க வாங்கிடுவேர் ISI முத்திரை பெற்ற ரோலக்ஸ் பிளாஸ்ட் PVC பைப்புகள்.
14: தயாரிப்பாளர் ரோலக்ஸ் பிளாஸ்ட் PVC பைப்புகள் திண்டுக்கல்.
15: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையின் ஆடி அதிரடி தள்ளுபடி July 17 to August 17 வரை. தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரம், மேலும் பவுனுக்கு 1500 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1500 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம்.
0: பிளஸ் டூ முடிச்சிட்டு நல்ல பிளேஸ்மெண்ட் தர காலேஜ் பார்த்துட்டு இருக்கீங்களா? மகேந்திரா தான் சூப்பர் ஆப்ஷன். நம்ம மகேந்திரா காலேஜஸ் தான் ட்ரைனிங் அண்ட் பிளேஸ்மெண்ட்ல கலக்கிட்டு இருக்காங்களே. முதலாம் ஆண்டில் இருந்து முறையான ட்ரைனிங், டாப் எம்என்சி கம்பெனிஸ் கூட சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ், 250 மேற்பட்ட நிறுவனங்கள் வளாக தேர்வுக்கு வருகை, வருடம் தோறும் 2500 மாணவர்களுக்கு பணி நியமன ஆணை, தரமான பிளேஸ்மெண்ட்டுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள்.
1: கான்டாக்ட் 8985712345 or visit www.mahindra.org.
2: படிப்பா, வேலை வாய்ப்பா, ஒழுக்கமா,
6: இந்த மூன்றின் சங்கமம் தான் காரமடை ஸ்ரீ சக்தி இன்ஜினியரிங் கல்லூரி. கோயம்புத்தூர்ஸ் No. 1 இண்டஸ்ட்ரி இன்டெகிரேட்டட் கேம்பஸ் உடன் முதலாம் ஆண்டு முதலே கேம்பஸ் டு கார்ப்பரேட் ட்ரைனிங், இண்டஸ்ட்ரி எக்ஸ்போஷர் மற்றும் முன்னணி MNC நிறுவனங்களில் வேலை வாய்ப்பு.
2: உங்கள் எதிர்கால வெற்றிக்கு 39 ஆண்டுகளாக மாணவர்களின் நம்பிக்கையை வென்ற அட்டானமஸ் இன்ஸ்டிடியூஷன் காரமடை ஸ்ரீ சக்தி இன்ஜினியரிங் கல்லூரி. கடந்த 5 ஆண்டுகளாக TNEA மாணவர்களின் டாப் சாய்ஸ். TNEA கவுன்சிலிங் கோட் 2673. கால் 9244504444.
4: கரூர் பில்ட் எக்ஸ்போ 2026 வரும் ஆகஸ்ட் 13, 14, 15 மற்றும் 16 ஆகிய தேதிகளில் கரூர் பிரேம் மஹாலில் மிக பிரம்மாண்டமாக நடைபெறுகிறது. கரூர் மாவட்ட கட்டிட பொறியாளர்கள் சங்கம் பெருமையுடன் நடத்தும் கரூரின் மிகப்பெரிய கட்டிடம் மற்றும் கட்டுமான கண்காட்சி. அனுமதி இலவசம். கரூர் பில்ட் எக்ஸ்போ 2026.
5: கொண்டாடுவோம் வாழ்ந்த தமிழ் எழுத்தாளர்களை கொண்டாடுவோம்.
6: பா சிங்காரம் அவர்களின் பிறந்த நாளை ஆகஸ்ட் 12 கொண்டாடுவோம். ஆகஸ்ட் 12 நாளை நிலக்கோட்டை மூவா மாணிக்கம் அண்ட் கோ தங்க நகை மாளிகை.
5: நீங்கள் வாங்கும் 916 HUID தங்க நகைகளுக்கு சேகோலி இல்லை, சேதாரம் இல்லை.
6: மணப்பெண்ணின் மாணிக்கத்தேர், நிலக்கோட்டை மூவா மாணிக்கம் அண்ட் கோ தங்க நகை மாளிகை.
7: கோடை பண்பலை 100.5 இன்று காலை 8 மங்கலன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம் வழங்கும் மனதோடு ராகம்.
8: இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள், பர்னிச்சர்கள் மற்றும் வீட்டு உபயோக பொருட்களின் சங்கமம் திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் ஆடி அதிரடி தள்ளுபடி ஆகஸ்ட் 17 வரை.
9: 8:30 வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் கிரேப்ஸ் இன் மனதோடு ராகம்.

கோடை பண்பலை 100.5 மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம், மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல், ராசிபுரம் முத்தாயம்மாள் என்ஜினியரிங் காலேஜ், காரமடை ஸ்ரீ சக்தி என்ஜினியரிங் காலேஜ், மணப்பெண்ணின் மாணிக்கத்தேர், நிலக்கோட்டை.

0: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையின் ஆடி அதிரடி தள்ளுபடி ஜூலை 17 முதல் ஆகஸ்ட் 17 வரை. தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரம். மேலும் பவுனுக்கு 1500 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1500 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம்.
1: நான் இப்ப திறமைமிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன். அப்படின்னா அதுக்கு காரணம் நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயமால் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட ஆட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
2: முத்தாயமால் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.
3: கோடை பண்பலை 100.5 இன்று காலை 8 மணிக்கு மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம் வழங்கும் மனதோடு ராகம்.
4: இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள், ஃபர்னிச்சர்கள் மற்றும் வீட்டு உபயோக பொருட்களின் சங்கமம் திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் ஆடி அதிரடி தள்ளுபடி ஆகஸ்ட் 17 வரை.
5: 8:30 வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீட்ஸ் இன் மனதோடு ராகம்.
6: வைக்கிங் தான்
7: பனியன்ஸ் அண்ட் பிரீட்ஸ்.

0: இனி தொடர்வது கோடை பண்பலை 100.5 மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம்.
1: இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள் பர்னிச்சர்கள் மற்றும் வீட்டு உபயோக பொருட்களின் சங்கமம் திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் ஆடி அதிரடி தள்ளுபடி ஆகஸ்ட் 17 வரை.
0: மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல்.
2: பிளேஸ்மெண்டில் சிறந்து விளங்கும் மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல்.
0: ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ்.
3: ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட ஆட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால் கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள்.
4: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ்.
0: காரமடை ஸ்ரீ சக்தி இன்ஜினியரிங் காலேஜ்.
5: உங்கள் எதிர்கால வெற்றிக்கு 39 ஆண்டுகளாக மாணவர்களின் நம்பிக்கையை வென்ற ஆட்டோனமஸ் இன்ஸ்டிடியூஷன் காரமடை ஸ்ரீ சக்தி இன்ஜினியரிங் கல்லூரி.
0: மணப்பெண்ணின் மாணிக்க தேர் நிலக்கோட்டை மூவா மாணிக்கமன் கோ தங்கநகை மாளிகை.
6: August 12th நாளை நிலக்கோட்டை மூவா மாணிக்கம் அண்ட் கோ தங்க நகை மாளிகை.
7: நீங்கள் வாங்கும் 9 தங்க நகைகளுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை.
6: மூவா மாணிக்கம் அண்ட் கோ தங்க நகை மாளிகை
0: வழங்கிய வசந்த விடியல்.
8: இளங்காலை வேளையின் இன்பமான ராகங்களை இசைத்து விடைபெறுகிறது வசந்த விடியல். நிகழ்ச்சியிலிருந்து விடைபெறுகிறேன் பாக்யா. இனி தொடர இருக்கிறது சுகமான காலை.

0: இது உங்கள் கோடை பண்பலை 100.5.
1: நேயர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். அகில சாட்சி, அருக்கன், அலரி, அனலி, ஆதித்தன், அருணன், அழலவன், ஆதவன், ஆயிரம் ஜோதி, இவையெல்லாம் சூரியனின் மற்ற தமிழ் பெயர்கள். அதுவும் ஆ மற்றும் ஆவில் தொடங்கும் பெயர்கள். பாருங்க எத்தனை பெயர்கள் ஒரு பொருளுக்கு உண்டு என்பதை. பிற எழுத்துக்களில் தொடங்கும் பெயர்கள் நிறைய இருக்கின்றன. அந்த சூரியன் தன் உதயத்தை நிகழ்த்தி ரொம்ப நேரம் ஆச்சு. நாம் வேலைகளை தொடங்கிட்டோம். வெற்றியை நோக்கிய அடியை எடுத்து வைத்துட்டோம். எல்லாம் நன்மையானதாகவே இன்று அமையும் என வாழ்த்தி கோடை பண்பலை 100.5 MHz சுகமான காலை நிகழ்ச்சியை தொடங்குகிறது.

வெயில் என மாறும் காலங்கள் தோறும் காற்றலையில் இசை பரப்பிக் கொண்டிருக்கிறது கொடை பண்பலையின் சுகமான காலை. நேயர்களே, இன்று காலை 8 மணிக்கு மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலத்தின் மனதோடு ராகம், 8:30 வைக்கிங் பெனின்ஸ் அண்ட் பிரீப்ஸின் மனதோடு ராகம். இன்றைய மனதோடு ராகம் கிருஷ்ணகிரி மாவட்ட நேயர்களை நிகழ்ச்சியில் பங்கேற்க அன்போடு அழைக்கிறது. 9:00 உஷா சன்ஃபிளவர் ஆயில், மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல், ராசிபுரம் முத்தாயம்மாள் என்ஜினியரிங் காலேஜின் வானவில். 9:30 மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலத்தின் வானவில். இன்றைய வானவில் குரலின் குரலாக வழங்குகிறார் சிறப்பு விருந்தினர் குமரி எஸ் நீலகண்டன் அவர்கள்.

0: இதயம் தயாரிப்பு மந்த்ரா கடலெண்ணெய். ஓகே, பலகாரம் செய்யறதுக்கு இதயம் மந்த்ரா கடலெண்ணெய் தான் பெஸ்ட். டேஸ்ட்னா இது டேஸ்ட். மந்த்ரா கடலெண்ணெய நான் மறக்கவே மாட்டேன்.
1: கோடை பண்பலை 100.5 இன்று காலை 8 மணிக்கு மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம் வழங்கும் மனதோடு ராகம்.
2: இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள், போர்னிச்சர்கள் மற்றும் வீட்டு உபயோக பொருட்களின் சங்கமம் திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் ஆடி அதிரடி தள்ளுபடி August 17 வரை.
3: 8:30 வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் கிரேட்ஸ் இன் மனதோடு ராகம்.
4: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் கிரேட்ஸ்.
5: கோடை பண்பலை 100.5 நேயர்கள் கேட்கலாம் வேளாண் தகவல்கள், விவசாய பெருமக்களுக்கும் உழவர்களுக்குமான தகவல்கள்.

0: மதுரை மாவட்டத்தில் 2026-27 ஆண்டிற்கு காரிப் பருவத்தில் பயிர் காப்பீடு அறிவிப்பு செய்யப்பட்ட பகுதிகளில் சாகுபடி செய்துள்ள நெல் 1, மக்காச்சோளம் 1, பருத்தி 1, நிலக்கடலை மற்றும் பச்சை பயிறு ஆகிய பயிர்களுக்கு பயிர் காப்பீடு செய்யலாம். விவசாயிகள் தாங்கள் சாகுபடி செய்துள்ள பயிர்கள் இயற்கை இடர்பாடுகளினால் ஏற்படும் மகசூல் இழப்பிற்கு ஈடு செய்து வாழ்வாதாரத்தை மீட்கும் வகையில் பயிர் காப்பீடு திட்டம் செயல்படுத்தப்பட்டு வருகிறது. மதுரை மாவட்டத்தில் இவ்வாண்டில் காரிப் பருவத்தில் அறிவிப்பு செய்யப்பட்ட பகுதிகளில் நிலக்கடலைக்கு வரும் செப்டம்பர் 16 வரை மற்றும் மக்காச்சோளம் 1, பருத்தி 1, பச்சை பயிறு ஆகிய பயிர்களுக்கு வரும் செப்டம்பர் 30 வரையில் விவசாயிகள் தங்கள் பயிருக்கு காப்பீடு செய்து கொள்ளலாம். விவசாயியின் பெயர், முகவரி, நிலப்பரப்பு, சர்வே எண் மற்றும் உட்பிரிவு, பயிரிடப்பட்டுள்ள நிலம் இருக்கும் கிராமம் மற்றும் வங்கி கணக்கு எண் ஆகிய விவரங்களை முறையாக பதிவு செய்து அனைத்து விவசாயிகளும் இத்திட்டத்தில் பயன்பெறுமாறு மதுரை வேளாண்மை இணை இயக்குநர் தெரிவித்துள்ளார்.
1: கோடை பண்மலை 100.5 நேயர்கள் இதுவரை கேட்டது வேளாண் தகவல்கள்.

0: நேரம் காலை 7:17 கோடை பண்பலை 100.5 மெகா கேட்ஸில் சுகமான காலை கேட்டுக்கொண்டிருக்கிறோம்.
1: பள்ளி கல்வித்துறை மக்கள் சிந்தனை பேரவை இணைந்து நடத்தும் ஈரோடு புத்தக திருவிழாவின் நிறைவு விழா

0: கோடை பண்பலை 100.5 இன்று காலை 8 மணிக்கு மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம் வழங்கும் மனதோடு ராகம்.
1: இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள் பர்னிச்சர்கள் மற்றும் வீட்டு உபயோக பொருட்களின் சங்கமம் திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் ஆடி அதிரடி தள்ளுபடி August 17 வரை.
2: 8:30 வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீட்ஸ் இன் மனதோடு ராகம்.
3: வைக்கிங் தான் நடையிலும் உடையிலும் தலை வந்தான் அவன்
4: பனியன்ஸ் அண்ட் பிரீட்ஸ்.

0: குளிர், மழை, வெயில் என மாறும் காலங்கள் தோறும் காற்றலையில் இசை பரப்பிக் கொண்டிருக்கிறது கொடை பண்பலையின் சுகமான காலை. நேயர்களே, இன்று காலை 8 மணிக்கு மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலத்தின் மனதோடு ராகம், 8:30 வைக்கிங் பெனின்ஸ் அண்ட் பிரீப்ஸின் மனதோடு ராகம். இன்றைய மனதோடு ராகம் கிருஷ்ணகிரி மாவட்ட நேயர்களை நிகழ்ச்சியில் பங்கேற்க அன்போடு அழைக்கிறது. 9:00 உஷா சன்ஃபிளவர் ஆயில், மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல், ராசிபுரம் முத்தாயம்மாள் என்ஜினியரிங் காலேஜின் வானவில். 9:30 மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலத்தின் வானவில். இன்றைய வானவில் குரலின் குரலாக வழங்குகிறார் சிறப்பு விருந்தினர் குமரி எஸ் நீலகண்டன் அவர்கள்.
1: மத்திய அரசின் மிக முக்கியமான மற்றும் நாட்டின் வளர்ச்சியை தீர்மானிக்கக்கூடிய மக்கள் தொகை கணக்கெடுப்பு 2027 வீட்டுப்பட்டியல் மற்றும் வீடுகள் கணக்கெடுப்பு பணி இம்மாதம் August 30 வரை நடைபெற உள்ளது. மக்கள் தொகை கணக்கெடுப்பு பணியின் போது வீடுகளுக்கு தகவல் சேகரிக்க வரும் கணக்கெடுப்பு அலுவலர்களுக்கு உரிய விபரங்களை அளித்து ஒத்துழைப்பினை அளிக்குமாறு மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் கேட்டுக்கொள்கிறார்.

0: இதயம் தயாரிப்பு மந்த்ரா கடலெண்ணெய். ஓகே, பலகாரம் செய்யறதுக்கு இதயம் மந்த்ரா கடலெண்ணெய் தான் பெஸ்ட். டேஸ்ட்னா இது டேஸ்ட். மந்த்ரா கடலெண்ணெய நான் மறக்கவே மாட்டேன்.
1: கோடை பண்பலை 100.5 இன்று காலை 8 மணிக்கு மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம் வழங்கும் மனதோடு ராகம்.
2: இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள், பர்னிச்சர்கள் மற்றும் வீட்டு உபயோக பொருட்களின் சங்கமம் திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் ஆடி அதிரடி தள்ளுபடி August 17 வரை.
3: 8:30 வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீட்ஸ் இன் மனதோடு ராகம்.
4: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீட்ஸ்.
5: கோடை பண்பலை 100.5 போமக்ஸ் பனியன்கள் ஜட்டிகள் டிரையர்கள் வழங்கும் தக்குமுக்கு தர்பார். வழங்குவோர் போமக்ஸ் பனியன்கள் ஜட்டிகள் டிரையர்கள், நீடித்து உழைக்கும் நவீன தயாரிப்பு.
6: அண்ணனுக்கு அப்பாக்கு தாத்தாக்கு எல்லாருக்கும் இருக்கு. பூமக்ஸ் இன்னர்வேர்ஸ் பெஸ்ட் குவாலிட்டி ரீசனபிள் பிரைஸ்.
7: வணக்கம்.
8: வணக்கம் அமைச்சரே. வாருங்கள் வாருங்கள், வந்து அமருங்கள். அமைச்சர், நான் ஒரு சென்னை.
7: நீங்கள் ஒரு வெண்ணையா?
8: அமைச்சரே, நான் ஒரு சென்னை ரசிகனாகிவிட்டேன் என்று சொல்ல வந்தேன்.
7: ஓஹோ, சரி சரி மன்னா, எப்போதிருந்து?
8: நேற்று இரவில் இருந்துதான் அமைச்சரே.
7: அப்படியானால் ரசிகர் மன்றம் ஏதாவது துவங்கி இருக்கிறீர்களா மன்னா?
8: ரசிகர் மன்றம் எல்லாம் துவங்கவில்லை அமைச்சரே, ஆனால் சென்னையை பற்றிய சுவாரஸ்ய தகவல்களை சேகரிக்க தொடங்கிவிட்டேன்.
7: அப்படியா? நம்முடைய சென்னையை தூர்வாரினால் எத்தனையோ தகவல்கள் வரும். நீங்கள் அப்படியான தகவல்கள் வைத்திருக்கிறீர்கள்
8: அமைச்சரே? சென்னையை சுற்றி இருக்கிற, சென்னைக்குள் இருக்கிற ஊர்களின் பெயர் காரணங்களை கண்டுபிடித்திருக்கிறேன்.
7: என்ன கண்டுபிடித்திருக்கிறீர்களா? சரி சொல்லுங்கள்.

0: மச்சரே, முதலில் அம்பத்தூர்.
1: ஓ, தமிழின் முதல் எழுத்தான அகரத்திலிருந்து துவங்குகிறீர்களா? துவங்குங்கள் மன்னா.
0: அம்பத்தூர் என்கிற பெயர் எப்படி வந்தது என்றால், 108 சக்தி தலங்களை வரிசைப்படுத்தும் போது அதில் 51வதாக இருக்கக்கூடிய ஊரை 51வது ஊர் என்று சொல்லியிருக்கிறார்கள். அது காலப்போக்கில் அம்பத்தூர் என்று மருவியிருக்கிறது அமைச்சரே. அடுத்து மாம்பழம்.
1: மன்னா, மாம்பழம் சுவையாக இருக்குமே.
0: அமைச்சரே, மாம்பழம் இல்லை, மாம்பழம். இந்த மாம்பழம் சென்னையில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஊர். இதற்கு எப்படி இந்த பெயர் வந்தது என்றால், சிவனுக்கு மிகவும் பிடித்த வில்வ மரங்கள் அதிகமாக இந்த பகுதியில் இருந்திருக்கிறது. அதனால் எல்லோரும் இதை மகாவில்வம், மகாவில்வம் என்று சொல்லி இருக்கிறார்கள். இது காலப்போக்கில் மருவி மாம்பழம் என்று வந்திருக்கிறது அமைச்சரே.
1: ஓஹோ, சரிமண்ணா. அப்படியானால் நான் கேட்ட மாம்பழம்,
0: அதை சிவனிடமிருந்து விநாயகர் பெற்றுக் கொண்டு விட்டார் அமைச்சரே. அடுத்தது புரசைவாக்கம். புரசை மரங்கள் அதிகமாக இருந்ததனால் அந்த பகுதி புரசைவாக்கம் என்று அழைக்கப்பட்டிருக்கிறது அமைச்சரே. அடுத்தது ஆவடி. அமைச்சரே, ஆவடி என்கிற பெயரின் விரிவாக்கம் என்ன தெரியுமா? ஆர்ம்டு வெஹிக்கிள்ஸ் அம்யூனேஷன் டிபோர்ட் ஆஃப் இந்தியா என்பதன் சுருக்கம் தான் ஆவடி, AVADI என்று வந்திருக்கிறது அமைச்சரை.
1: ஓஹோ, அதாவது இந்தியாவின் ஆயுதம் மற்றும் வெடிமருந்து கிடங்கு என்பதுதான் ஆவடியின் நேரடி விரிவாக்கமாமண்ணா? இப்போதுதான் கேள்விப்படுகிறேன்.
0: ஆமாம் அமைச்சரே, இங்குதான் இந்திய ராணுவத்திற்கு தேவையான தளவாடங்களை எல்லாம் தயாரிக்கிறார்கள். அடுத்ததாக அமைச்சரே, இன்றைய குரோம் பேட்டை. ஒரு காலத்தில் அந்த பகுதியில் குரோம் லெதர் ஃபேக்டரி இருந்திருக்கிறது. அதுதான் அமைச்சரே தோல் தொழிற்சாலை. அதனாலேயே அந்த பகுதி கிரோம்பேட்டை, கிரோம்பேட்டை என்று சொல்லி இருக்கிறார்கள். நாளடைவில் அதுவே மருவி குரோம்பேட்டையாக மாறிவிட்டது. இன்றைக்கும் அங்கிருக்கிற ரயில் நிலையத்துக்கு சென்று பார்த்தால் கிரோம்பேட்டை என்றுதான் எழுதியிருக்கிறது அமைச்சரே. அடுத்ததாக சென்னையில் இருக்கும் கோடம்பாக்கம்.
1: ஆமாம்னா, திரைப்பட படப்பிடிப்புகள் எல்லாம் அங்குதானே அதிகமாக நடக்கும்.
0: சரியாக சொல்லிடு அமைச்சரே, அந்த இடம்தான். அந்த கோடம்பாக்கம் என்கிற பெயர் எப்படி வந்தது என்றால், 17-18 நூற்றாண்டுகளில் நவாப் ஒருவர் தன்னுடைய குதிரைகளுக்கு பசியாற்றக்கூடிய நந்தவனமாக அந்த இடத்தை பயன்படுத்தி இருக்கிறார் அமைச்சரை. அந்த நவாப் உருதின் அந்த இடத்திற்கு கோடாபாக், அதாவது குதிரைகளின் நந்தவனம் என்று பெயர் வைத்து அழகு பார்த்திருக்கிறார். அதுவே நாளடைவில் மருவி கோடம்பாக்கம் என்று ஆகிவிட்டது அமைச்சரே.
1: ஓஹோ, அன்று குதிரைகளுக்கு பசியாற்றிய அந்த இடம் இன்று திரைப்பட கலைஞர்களுக்கு பசியாற்றுகிறது என்று சொல்லுங்கள் மன்னா.
0: சரிதான் அமைச்சரே. அடுத்ததாக சைதாப்பேட்டை. சென்னையில் ஒரு காலத்தில் அதிகமான பகுதிகளை முகலாயர்கள் ஆட்சி செய்திருக்கிறார்கள். அந்த காலத்தில் சென்னையின் ஒரு பகுதியை சையது ஷா என்கிற ஒருவர் ஆண்டிருக்கிறார். அதனால் அதை சையது ஷா பேட்டை என்று சொல்லி இருக்கிறார்கள். அதுவே நாளடைவில் சைதாப்பேட்டையாக மாறிவிட்டது.
1: ஓஹோ.
0: அடுத்ததாக சேப்பாக்கம். முகலாயர்களுக்கு தோட்டம் என்றால் மிகவும் பிடிக்கும் அமைச்சரை. அவர்கள் ஆட்சி செய்யும் எல்லா இடத்திலும் தோட்டம் வைத்து அழகு பார்ப்பார்கள் அமைச்சரை. 6 தோட்டம் வைத்ததனால் உருதில் அந்த இடத்தை சேப்பாக் என்று சொல்லி இருக்கிறார்கள். அது நாளடைவில் மருவி சேப்பாக்கம் என்று ஆகிவிட்டது.
1: ஓஹோ, சிறப்பு சிறப்பு மன்னா. நீங்கள் சொன்னவை எல்லாம் கேள்விப்படாத தகவல்களாக இருக்கின்றனவே. சரி மன்னா, நீங்கள் சொன்ன பெயர் காரணங்களை எல்லாம் துவக்கத்தில் நீங்கள் கண்டுபிடித்ததாக சொன்னீர்களே, உண்மையா?
0: அமைச்சரே, நீங்கள் தவறாக புரிந்து கொண்டீர்கள். இந்த பெயர் காரணங்களை எல்லாம் ஒருவர் புத்தகத்தில் எழுதியிருந்தார். அந்த புத்தகத்தை நான் நேற்றுதான் கண்டுபிடித்தேன்.
1: என்ன?
2: நம் கோடை பொன்மலை 100.5 நேயர்கள் இதுவரை கேட்டது பூமக்ஸ் பனியன்கள் செட்டிகள் டிரையர்கள் வழங்கிய தக்கமுக்கு தர்பார். வழங்கியோர் நீடித்து உழைக்கும் நவீன தயாரிப்பு பூமக்ஸ் பனியன்கள் செட்டிகள் டிரையர்கள். தர்பாரின் மன்னராக சேலம் கோனூர் ராதா கோபாலகிருஷ்ணன், மந்திரியாக கஜேந்திரன்.
3: சக்சஸுக்கு ஷார்ட்கட் இல்ல, ஆனா சரியான காலேஜ் இருக்கு. உங்க இன்ஜினியரிங் கனவுக்கு கரூர் எம் குமாரசாமி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் ஸ்கில் ட்ரைனிங் பிளேஸ்மெண்ட் சப்போர்ட்டுடன் 2026-27 கல்வியாண்டிற்கான அட்மிஷன் ஆரம்பம். எம் குமாரசாமி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் கரூர். கவுன்சிலிங் கோட் 2608.
2: சூப்பர் குட் பிலிம்ஸ் வழங்கும் புரட்சி தளபதி விஷால் இயக்கி நடிக்கும் மகுடம் ஆகஸ்ட் 14 முதல் உலகமெங்கும்.

கூடை பண்பலை 100.5 மெகாஹெர்ட்ஸில் சுகமான காலை கேட்டுக்கொண்டிருக்கிறோம். கொலம்பியாவில் சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் ஏற்பட்டிருக்கிறது. ரிக்டர் அளவுகோளில் 7.4 ஆக பதிவாகி இருக்கிறது. காவிரி நீரை கர்நாடக அரசு திறந்துவிட உத்தரவு அளிக்க கோரி தமிழ்நாடு அரசு தொடர்ந்த வழக்கு உச்சநீதிமன்றத்தில் வரும் 13 விசாரணைக்கு வர இருக்கிறது. இப்படி நம்மை சுற்றி பல நிகழ்வுகள் நடந்து கொண்டிருக்கும் இன்றைய சூழலில் என்ன நடந்தது இதே தினத்தில் அன்று தொகுத்து வழங்குகிறது கொடை பண்பலையின் இன்று அன்று.

0: ஸ்பெஷலிஸ்ட் இனவ வழங்கும் இன்று அன்று இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் பிருத்வி விமன்ஸ் இனவ.
1: பிருத்வி விமன்ஸ் இனவ, யுவர் பெர்ஃபெக்ட் பார்ட்னர். பிருத்வி, பிருத்வி விமன்ஸ் இனவ, யுவர் பெர்ஃபெக்ட் பார்ட்னர். பிருத்வி
2: இன்று
0: ஆகஸ்ட் 11
2: ஐரோப்பாவிற்கும் தென்மேற்கு ஆசியாவுக்கும் இடையில் அமைந்த பகுதி
0: ஆர்மீனியா என்று அழைத்தது தரணி.
2: கிறிஸ்தவ சமயத்தை அதிகாரப்பூர்வமாக அறிவித்த முதல் நாடு.
0: அறிவித்த சமயம் கிபி 4ஆம் நூற்றாண்டு.
2: ஓட்டோமான் பேரரசால் ஆர்மீனியர்கள் பலர் கொல்லப்பட்டனர்.
0: இதுதான் உலகின் முதல் இன படுகொலை என்கிறார் போப்பாண்டவர்.
2: கிமு 2492
0: ஆர்மீனியா நாடு அமைக்கப்பட்ட தினம் இன்று.
2: மைசூர் வி துரைசுவாமி ஐயங்கார்,
0: கர்நாடக இசை வீணை கலைஞர்.
2: கர்நாடக ஹாசன் மாவட்டம் கத்தாவள்ளி கிராமத்தில் பிறந்தவர்.
0: புரந்தரதாசர் உட்பட தாச சுவாமிகளின் தேவர் நாமாக்களை பாடுபவர் தாத்தா.
2: வீணை வாசிப்பதில் திறமை மிக்கவர் இவரின் அப்பா.
0: அரியக்குடி ராமானுஜ ஐயங்காரின் கச்சேரி.
2: கேட்கும் வாய்ப்பு அமைந்தது அகவை ஆறில்.
0: இசை பரம்பரையில் தோன்றிய அவதாரம்.
2: இசையின் பால் ஈர்க்க வேறது காரணம்.
0: தசரா விழாக்களில் பிரபல வித்வான்களின் இசை கச்சேரி.
2: கேட்டு கேட்டு இசை அறிவு அடைந்தது வளர்ச்சி.
0: தந்தையிடம் வீணை கல்வி,
2: பின் வேங்கட கிரியப்பாவிடம் அடுத்த நிலை கல்வி.
0: 12 வயதில் மைசூர் மகாராஜா முன்னிலையில் அரங்கேற்றம்.
2: இசையில் லயித்து போன ராஜா அளித்த சன்மானம் 50 ரூபாய் வெள்ளி நாணயம்.
0: பிரபல இசை கலைஞர்களுடன் இணைந்து தந்த பக்கவாத்தியம்.
2: இசை அமைத்தது கன்னட திரை உலகம்.
0: 1920
2: பிரபல கர்நாடக இசை வீணை வித்வான்
0: மைசூர் வி துரைசாமி ஐயங்காரின் பிறந்த தினம் இன்று.
2: வாழ்வியலை யதார்த்தமாக பதிவு செய்யும் திரைப்படங்கள் மலையாளத்தில் அதிகம்.
0: அப்படி சில திரைப்படங்களை இயக்கியவர் ஜான் ஆப்ரகாம்.
2: பூனா திரைப்பட கல்லூரியில் கற்றார் திரைப்பட நுட்பம்.
0: இவரால் தொடங்கப்பட்டது ஒடேசா இயக்கம்.
2: எளிய மக்களிடம் இவ்வியக்கம் உலக திரைப்படங்களை கொண்டு சேர்க்கும்.
0: திரைப்பட ஆர்வலர்களை திரைப்படம் தயாரிக்க தூண்டும்.
2: இவர் இயக்கிய படம் தான் அக்ரஹாரத்தில் கழுதை தமிழ் படம்.
0: 1937
2: பிரபல மலையாள திரைப்பட இயக்குனர்
0: ஜான் ஆப்ரகாமின் பிறந்த தினம் இன்று.
2: சிறுவர்களுக்கான புத்தகத்தில் தனது முதல் படைப்பு
0: வெளியான போது வயது 14.
2: பின்னாளில் பல கவிதைகள் கதைகள் பிரசுரமாயின.
0: சுமார் 600 குழந்தைகள் புத்தகங்களை ஆக்கி தந்தவர்.
2: லண்டன் பக்கிங்ஹாமில் பிறந்தவர்.
0: பள்ளி ஆசிரியர் பயிற்சி பெற்றவர்.
2: குழந்தைகள் பராமரிக்கும் பணி புரிந்தவர்.
0: 1897
2: சிறுவர் இலக்கிய எழுத்தாளர்
0: எனிட் பிளைட்டனின் பிறந்த தினம் இன்று. மிஸ்ஸஸ் டவுட்ஃபயர்,
2: தமிழில் அவ்வை சண்முகி.
0: பேட்ச் ஆடம்ஸ்,
2: தமிழில் வசூல் ராஜா MBBS.
0: இப்படி உலக மக்களால் விரும்பப்பட்ட ஒரு நடிகர்.
2: அமெரிக்க சிகாகோ நகரில் பிறந்தவர்.
0: ஸ்டாண்ட் அப் காமெடி மூலம் வாழ்வை ஆரம்பித்தவர்.
2: 1970களில் தொலைக்காட்சி தொடர்களில் நடித்து புகழ் பெற்றவர்.
0: கேன் ஐ டூ இட் நகைச்சுவை படத்தின் மூலம் ஹாலிவுட்டில் நுழைந்தவர்.
2: குட்வில் ஹண்டிங் திரைப்படத்திற்கு ஆஸ்கார் வென்றவர்.
0: 2014
2: புகழ் பெற்ற ஹாலிவுட் நகைச்சுவை நடிகர்.
0: ராபின் மேக்லரின் வில்லியம்ஸின் நினைவு தினம் இன்று. December 3rd
3: வங்காளத்தின் மதினப்பூர் மாவட்டத்தில் பிறந்தவர்.
4: சிறு வயதிலேயே நாட்டுப்பற்றுடன் வளர்ந்தவர்.
3: 1902
4: அப்போதைய வங்க விடுதலை போராட்ட வீரர்களின் ஆசானாக விளங்கிய
3: அரவிந்தர் சகோதரி நிவேதிதை ஆகியோரின்
4: சொற்பொழிவுகளால் ஈர்க்கப்பட்டார்.
3: சிறு வயதிலேயே கீதையை படித்து அதன்படி நடக்க முயன்றார்.
4: வங்காள புரட்சியாளர்
3: இந்திய விடுதலை இயக்கத்தில்
4: மிக இளம் வயதிலேயே புரட்சியில் ஈடுபட்டவர்.
3: ஆங்கிலேய ஆட்சிக்கு எதிராக
4: மேஜிஸ்ட்ரேட் கிங்ஸ்போர்ட் என்பவர் மீது
3: வெடிகுண்டு வீசி தனது 18ஆம் வயதில்
4: தூக்கு மேடை ஏறிய
3: குதிராம் போஸ் நினைவு நாள்
4: இன்று.
3: ஆண்டு
4: 1908.
0: கோடை பண்பலை 100.5 இதுவரை கேட்டு சுவைத்தோம் பிருத்வி விமன்ஸ் இனவ வழங்கிய இன்று அன்று.
1: பிருத்வி விமன்ஸ் இனவ, யுவர் பெர்ஃபெக்ட் பார்ட்னர். பிருத்வி, பிருத்வி விமன்ஸ் இனவ, யுவர் பெர்ஃபெக்ட் பார்ட்னர்.

0: இதயம் தயாரிப்பு மந்த்ரா கடலெண்ணெய். ஓகே, பலகாரம் செய்யறதுக்கு இதயம் மந்த்ரா கடலெண்ணெய் தான் பெஸ்ட். டேஸ்ட்னா இது டேஸ்ட். மந்த்ரா கடலெண்ணெய நான் மறக்கவே மாட்டேன்.
1: கோடை பண்புலை 100.5 இன்று காலை 9 மணிக்கு உஷா சன்ஃபிளவர் ஆயிலின் வானவில்.
2: உஷா சன்ஃபிளவர் ஆயில்
1: இணைந்து வழங்குவோர்
3: ஞானமணி பொறியியல் கல்லூரி, ஆட்டோனமஸ், சேலம், நாமக்கல் தேசிய நெடுஞ்சாலை, பாச்சல்.

நிறைவுக்கு வருகிறது கொடை பண்பலை 100.5 மெகா ஹெர்ட்ஸில். சுகமான காலை நேர்களை. இன்று காலை 9 மணிக்கு வானவில், இன்றைய வானவில் குரலின் குரலாக. இனி தொடங்கவிருக்கிறது மனதோடு ராகம். இன்றைய மனதோடு ராகம் கிருஷ்ணகிரி மாவட்ட நேயர்களை நிகழ்ச்சியில் பங்கேற்க அன்போடு அழைக்கிறது. நிகழ்ச்சி செய்தி சுருக்கம் தந்து தொடங்கவிருக்கிறது.

வணக்கம். செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். நாட்டின் 80வது சுதந்திர தின கொண்டாட்டங்களின் போது தேசிய பாடலான வந்தே மாதரத்தின் 150வது ஆண்டு, இளையோர் சக்தி மற்றும் 2047 ஆண்டுக்குள் வளர்ச்சியடைந்த இந்தியாவை உருவாக்குவதில் இளையோரின் பங்களிப்பு ஆகியவை முன்னிலைப்படுத்தப்படும் என்று மத்திய அரசு தெரிவித்துள்ளது. மாணவர்களுக்கு உரிய நேரத்தில் கல்வி உதவித்தொகை வழங்கப்படுவதன் மூலம் அவர்கள் தங்களது கல்வியில் திறம்பட கவனம் செலுத்த முடியும் என்று மத்திய வேளாண்துறை அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் தெரிவித்துள்ளார். அரசு மின்னணு சந்தை மூலம் உரிய நேரத்தில் தேவையான பொருட்களை கொள்முதல் செய்ய முடிவதாக மத்திய வர்த்தகத்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். கலை மற்றும் கலாச்சார திட்டத்தின் கீழ் தமிழகத்தைச் சேர்ந்த கலைஞர்களுக்கு மத்திய அரசின் சார்பில் நிதி உதவி வழங்கப்படுவதாக அத்துறைக்கான மத்திய அமைச்சர் திரு கஜேந்திர சிங் ஷெகாவத் கூறியுள்ளார். ஊட்டச்சத்து இயக்கத்தின் கீழ் தமிழகத்திற்கு போதிய உணவு தானியங்கள் வழங்கப்படுவதாக மத்திய கல்வித்துறை இணை அமைச்சர் திரு ஜெயந்த் சௌத்ரி தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் அரசு கல்வியியல் கல்லூரிகளில் எம்எட் மாணாக்கர் சேர்க்கைக்கான இணையதள விண்ணப்பப் பதிவு இன்று முதல் தொடங்குவதாக மாநில உயர்கல்வித்துறை அமைச்சர் திரு விஸ்வநாதன் தெரிவித்துள்ளார். அரசு மருத்துவமனைகளின் தரத்தை மேம்படுத்துவதற்கு ஆக்கப்பூர்வமான வழிமுறைகளை கண்டறிய வேண்டுமென்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் மாநில அரசை வலியுறுத்தியுள்ளார். மெரினா மற்றும் பெசன் நகர் கடற்கரை பகுதிகளின் 32 இடங்களில் இலவச வைஃபை வசதி சீர் செய்யப்பட்டு நேற்று முதல் மீண்டும் மக்கள் பயன்பாட்டிற்கு கொண்டுவரப்பட்டுள்ளது. பெருநகர சென்னை மாநகராட்சி சார்பில் வெறிநாய்க்கடி நோய் தடுப்பூசி மற்றும் அகப்புற ஒட்டுண்ணி மருந்து செலுத்தும் முகாம் இன்று தொடங்குகிறது. சதுரகிரி மலையில் காட்டுத்தீ பரவியதை அடுத்து பொதுமக்கள் இன்று சதுரகிரி அருள்மிகு சுந்தர மகாலிங்க சுவாமி திருக்கோயில் செல்வதற்கு அனுமதி கிடையாது என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. நீலகிரி மாவட்டம் உதகைக்கு கல்லட்டி மலைப்பாதை வழியாக வாகனங்கள் செல்வதற்கு மீண்டும் அனுமதி அளிக்கப்பட்டுள்ளது. கன்னியாகுமரியிலிருந்து திப்ருகருக்கு இன்று மாலை இயக்கப்படவிருந்த ரயில் சேவை ரத்து செய்யப்படுவதாக தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது. தமிழகத்தின் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள், வடகடலோர மாவட்டங்களின் சில பகுதிகளில் இன்று மிதமான மழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. கொலம்பியாவில் நேரிட்ட நிலநடுக்கத்தில் உயிரிழந்தோரின் எண்ணிக்கை 132 அதிகரித்துள்ளது. பிரான்ஸ்பர்க் சேலஞ்சர் டென்னிஸ் போட்டியின் பிரதான சுற்றுக்கு இந்தியாவின் தக்ஷினேஸ்வர் சுரேஷ் முன்னேறியுள்ளார். தமிழ்நாடு பிரீமியர் லீக் கிரிக்கெட் போட்டியில் மதுரை அணி 36 ரன் வித்தியாசத்தில் சேலம் அணியை வென்றது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: செவியின் ஓரமாய் சிந்தனையின் சாரமாய் சரம் தொடுக்கும் அன்பலை கோடை பண்பலை 100.5.
1: தாராபுரம் விஎஸ்என் சூரியன் பிராண்ட் அரிசியின் நேரம் காலை 8:04.
2: 75 வருட பாரம்பரியம் மிக்க தாராபுரம் விஎஸ்என் சூரியன் பிராண்ட் அரிசிகள்னு கேட்டு வாங்குங்க. இல்லத்தரசிகளின் இனிய தேர்வு விஎஸ்என் சூரியன் பிராண்ட் அரிசிகள்.
3: கோடை பந்தலை 100.5 மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம் வழங்கும் மனதோடு ராகம்.
4: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையில் பவுனுக்கு 1,500 ரூபாய் ஆடி அதிரடி தள்ளுபடி August 17 வரை.
1: இனிய காலை வணக்கம் நேயர்களே. கொடைப்பண்பலை 100.5 நாள்தோறும் ஒரு மாவட்ட நேயர்களின் விருப்ப பாடலை தந்து கொண்டிருக்கிறது மனதோடு ராகம். அந்த வகையில் இன்று தமிழ்நாட்டின் வடக்கு எல்லையில் அமைந்திருக்கும் இயற்கை எழில் கொஞ்சும் மாவட்ட நேயர்களைத்தான் சந்திக்க இருக்கிறோம் இன்றைய மனதோடு ராகத்தில். ஊத்தங்கரை பாம்பாடு அணை இருக்கக்கூடிய மாவட்டம்தான் அது. என்ன கண்டுபிடிச்சிட்டிங்களா? கிருஷ்ணகிரி மாவட்ட நேயர்களைத்தான் சந்திக்க இருக்கிறோம். கிருஷ்ணகிரி மாவட்ட அறிமுக நேயர்கள் 24 24 24 என்ற எண்ணிலும், கிருஷ்ணகிரி மாவட்ட மகளிர் 24 24 29 என்ற எண்ணிலும், மற்ற அனைத்து நேயர்களும் 24 24 26 290 330 33 என்ற எண்களோடு முன் இணைப்பிற்கு 0 4 5 4 2 என்ற எண்களை பயன்படுத்தி அழைக்கலாம். இணைப்பில் காத்திருக்கும் முதல் நேயர் வாங்க. வணக்கம்.
5: வணக்கம் மேடம்.
1: வணக்கம்.
5: கிருஷ்ணகிரி மாவட்டம் போச்சம்பள்ளி வட்டம் வலசை கொண்டன கிராமத்தில் இருந்து கமல்நாதன் பேசுகிறேன்.
1: சொல்லுங்க, எப்படி இருக்கீங்க?
5: நல்லா இருக்கு மேடம். நீங்க எப்படி இருக்கீங்க? நிலையத்துல எப்படி இருக்கீங்க?
1: நிலையத்துல அனைவரும் நலமா இருக்கோங்க.
5: சரிங்க மேடம்.
1: என்ன பண்ணிட்டு இருக்கீங்க?
5: நான் விவசாயி மேடம்.
1: அப்போ பண்பல எவ்வளவு நேரம் கேப்பீங்க?
5: ஃபுல் டே அதான் மேடம்.
1: ஃபுல் டே அதான் கேப்பீங்களா?
5: ஃபுல் டே அதான் பாத்து கேட்டு இருக்கோம்.
1: என்ன புரோகிராம் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்?
5: அந்த 4 மணிக்கு வர வண்ணத்துரிகை, சித்திரை செவ்வானம் ரொம்ப விரும்பி கேட்போம் ஈவினிங் டைம்ல. அதெல்லாம்
1: சரி, உங்களுக்கு பிடிச்ச பாடல் சொல்லுங்க.
5: திரைப்படத்துல இருந்து நீலவத்தி
1: பாடல் கேட்டுருவோம். நன்றி.

0: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையின் ஆடி அதிரடி தள்ளுபடி ஜூலை 17 முதல் ஆகஸ்ட் 17 வரை. தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரம். மேலும் பவுனுக்கு 1500 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1500 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம்.
1: திருமணம், பண்டிகை, பூஜை எல்லாத்துக்கும் முக்கியம் கோபுரம் மஞ்சள் தூள் மற்றும் குங்குமம்.
2: கோபுரம் மஞ்சள் தூள், குங்குமம் மற்றும் அகர்பத்திகள்.
3: மிஸ்டர் கோல்ட் கடலை எண்ணெய் தான் வாங்குறேன். ஏன் தெரியுமா? கலப்படம் எதுவும் இல்லாத 100% கடலை எண்ணெய்.
4: சமையல் டேஸ்டாவும் இருக்கும், ஹெல்தியாவும் இருக்கும்.
3: சாதாரண ஆயில் 3 ஸ்பூனுக்கு பதிலா மிஸ்டர் கோல்ட் கடலை எண்ணெய் 2 ஸ்பூன் ஊத்துனா போதும். நீங்க சொன்ன எல்லாமே கரெக்ட்.
2: மிஸ்டர் கோல்ட் 100% கடலை எண்ணெய், எல்லாமே கரெக்ட்.
5: ரோஷன் ஸ்கூல் பேக்ஸ் அண்ட் காலேஜ் பேக்ஸ் உறுதியானது, உத்தரவாதம் உள்ளது மற்றும் லைட் வெயிட் அண்ட் கலர்ஃபுல். ரோஷன் ஸ்கூல் பேக்ஸ் அன்றும் தரமானது, இன்றும் அதுவே நிரந்தரமானது. ரோஷன் ஸ்கூல் பேக்ஸ்.
6: இதயம் தயாரிப்பு மந்த்ரா கடலெண்ணெய். ஓகே, பலகாரம் செய்யறதுக்கு இதயம் மந்த்ரா கடலெண்ணெய் தான் பெஸ்ட். டேஸ்ட்னா இது டேஸ்ட். மந்த்ரா கடலெண்ணெய நான் மறக்கவே மாட்டேன்.
7: கோடை பண்பலை 100.5 இன்று காலை 9 மணிக்கு உஷா சன்ஃபிளவர் ஆயிலின் வானவில்.

0: உஷா சன்ஃப்ளவர் ஆயில்
1: இணைந்து வழங்குவோர்
2: ஞானமணி பொறியியல் கல்லூரி ஆட்டோனமஸ் சேலம் நாமக்கல் தேசிய நெடுஞ்சாலை பாச்சல்
3: கோடை பன்மலை 100.5 மங்களின் மங்கள் திருச்சி மற்றும் சேலம் வழங்கிக் கொண்டிருக்கும் மனதோடு ராகம்.
4: கோடை பண்பலை 100.5 இப்போது கேட்கலாம் போமக்ஸ் பனியன்கள் ஜெட்டிகள் டிரையர்கள், நீடித்து உழைக்கும் நவீன தயாரிப்பு போமக்ஸ் பனியன்கள் ஜெட்டிகள் டிரையர்கள்.
5: அப்பா, இன்னைக்கு சயின்ஸ் டீச்சர் பருத்தி இன்னர்வேர் தான் யூஸ் பண்ணனும் சொன்னாங்க. ஏ
6: பருத்தி இன்னர்வேர் தான் நம்ம ஸ்கின்னுக்கு நல்லது.
5: அப்போ நல்ல பருத்தியில செய்யற இன்னர்வேர் எதுப்பா?
6: போமக்ஸ் இன்னர்வேர் தரமான பருத்தியில இருந்து தயாராகுது.
5: எனக்கும் போமக்ஸ்ல இருக்காப்பா.
6: ஏன் இல்ல, உனக்கு அண்ணனுக்கு அப்பாக்கு தாத்தாக்கு எல்லாருக்கும் இருக்கு. போமக்ஸ் இன்னர்வேர் பெஸ்ட் குவாலிட்டி ரீசனபிள் பிரைஸ்
4: வழங்கும் நல்லதாக 4 நிமிடங்கள் வழங்குகிறார் சுகி சிவம் அவர்கள்.
7: இன்றைய சூழ்நிலையில ரொம்ப அத்தியாவசியமான ஒன்று. ஒரு காலத்தில் இந்த கம்யூனிகேஷன் தகவல் தொடர்பு எவ்வளவு சிரமமாக இருந்ததுங்கிறதுக்கு ஒரு சின்ன சம்பவம் சொல்கிறேன் வரலாற்றிலேருந்து. பேரரசர் அக்பர் அவருக்கு பட்டத்து மகிழ்ச்சி கருவுற்றிருக்கிறார், குழந்தை பிறக்கணும். அவர் ஏதோ ஒரு காரணத்தினால டெல்லியில் அரண்மனையில் பேர் வேண்டாம் அப்படின்னு ஃபதேபூர் சிக்ரி ஃபதேபூரில் கட்டியிருக்கிற அந்த கோட்டையில் அவருடைய பிரசவம் இருக்கட்டும்னு முடிவு பண்ணியிருக்கிறார் அக்பர். மனைவியை கொண்டு போய் அங்கே விட்டுருக்குறாங்க, இதுக்கு பிள்ளை பேருக்கு. அக்பர் டெல்லியில் இருக்கிறார், அவருக்கு ஒரு சின்ன கவலை, புள்ளை பிறந்த உடனே தனக்கு தகவல் தெரியணும், பிறந்துடுச்சு குழந்தை நல்லா பிறந்துடுச்சு அப்படிங்கிற தகவல் தெரியணும் இல்லையா, அதுக்கு என்ன செய்கிறது அப்படின்னு ஒரு ஏற்பாடு. இப்போ என்ன இருந்தாலும் அங்கேருந்து ஒரு ஆள் குதிரையில் ஏறி புறப்பட்டு இங்கே வந்து சேர்றதுன்னா ரொம்ப நேரம் ஆகும், அந்த நேரம் வரைக்கும் இந்த தகவல் தெரிஞ்சுக்கிறதுக்கு தாமதம் ஆகிடுமேன்னு அக்பர் ஒரு ஏற்பாடு பண்ணாராம். நீங்கள் நினச்சே பார்க்க முடியாத ஒரு ஏற்பாடு. ஒவ்வொரு மைலுக்கு மத்தியிலையும் ஒரு ஸ்தூபி, அதுக்கு மேலே ஒரு முரசு, அதில் ஒரு ஆளை நிறுத்தியாச்சு. அவங்களும் 3 ஷிஃப்ட்டு. எதுக்கு? அங்கே புள்ள பிறந்த உடனே வரிசையாக ஒவ்வொரு மைல் தூணும் நிற்கும், அந்த புள்ள பிறந்த உடனே அங்கே ஒருத்தர் முரசை அடிப்பான், அது கரெக்டாக அந்த 1 மைல் தூரத்துக்கு கேட்கும். உடனே இவன் அந்த முரசை இயக்குவான், அது இன்னொரு அடுத்த 1 மைலு கேட்கும். இப்படி டெல்லியில் இருக்கிற அவருக்கு தகவல் வந்து சேரும்படியாக ஏற்பாடு பண்ணாரா. எவ்வளோ பிரமிப்பாக இருக்கு பாருங்க, ஒரு மகாராஜா அப்படி ஒவ்வொரு இடத்துலையும் ஆளை நிறுத்தி அந்த முரசு ஒலி கேட்குற ஆப்பில் பண்ணி அங்கே புள்ள பிறந்ததுன்னு உடனே அந்த முரசு ஒலிச்சிருக்கிறாங்க. அப்படியே மாறி மாறி மாறி மகாராஜாவுக்கு செய்தி வந்துருச்சு, அக்பருக்கு பரம சந்தோஷம், புள்ள பிறந்துருச்சு நல்லா இருக்கிறாங்க அப்படின்னு. அப்போ டக்குன்னு அடுத்த வினாடி கவலை வந்துருச்சு. என்னடா கவலை அப்படின்னா, பிறந்தது ஆம்பளை பிள்ளையா பொம்பளை பிள்ளையான்னு ஒரு ஏற்பாடு பண்ணலை. இப்போ திரும்பி இதை எப்படி கேட்க முடியும்? யாரோ ஒருத்தன் குதிரையில் அங்கேருந்து வந்து தான் இதை சொல்ல முடியும். இப்போ பாருங்க, ஒரு மகாராஜாவாக இருந்தவருக்கு கூட பிறந்த புள்ள நல்லா இருக்கா, பெத்த தாய் நல்லா இருக்காளா, அவங்க பிறந்த புள்ள ஆம்பளை பிள்ளையா பொம்பளை பிள்ளையா அப்படிங்கிற கம்யூனிகேஷன் தகவல் தொடர்பு கிடைக்கிறது ஒரு மகாராஜாவுக்கே கஷ்டமாக இருந்து. இப்போ அப்படிங்களா இல்லையே, செல் அப்படின்னு ஒன்று கண்டுபிடிச்சிருக்கா. அட்டே பாவி, அப்பா எங்கே யார் இருந்தாலும் சரி, தெருவில் போயிட்டு இருந்தாலும் சரி தான், அவன் என்ன பைக் ஓட்டிக்கிட்டு இருந்தாலும் சரி தான், ஓடிக்கிட்டு இருந்தாலும் சரி தான், ஆடிக்கிட்டு இருந்தாலும் சரி தான், கபீல்னு அந்த தகவல் உடனே கொடுத்துடலாம். என்ன நடந்து போச்சு, உன்னை கடங்காரன் தேடி வர்றான், தப்பிச்சு ஓடி போயிரு, என்னவனு சொல்லலாம். எவ்வளோ வசதியாகி போச்சு பாருங்க, தகவல் தொடர்பு வளர்ந்துருக்கு. ஒரு மகாராஜாவே தகவல் தொடர்பு கிடைக்காம கஷ்டப்பட்டாரு அப்படின்னு பார்த்துருக்குறோம். யாருக்கு வேணாலும் உடனடியாக தகவல் தொடர்பு கிடைக்கும்படியா அவ்வளவு எளிமையாகி போச்சு. ஏன், 1000 ரூபாய் 2000 ரூபாய்க்கு ஒரு செல்ஃபோன் கிடைக்குது. அப்புறம் நீங்கள் ப்ரீபெய்டு கார்டு அப்படின்னு முன்னுக்கூட்டியே போட்டிங்கன்னா 200 ரூபாய் 250 ரூபாய்க்குள்ள வேலை முடிஞ்சு போச்சு. யாராக இருந்தாலும் சரி தகவல் வந்து போய் சேரத்துக்கு வசதியாகி போச்சு. அவசியம், ஒரு நாடு முன்னேறி இருக்குது, விஞ்ஞானபூர்வமாக முன்னேறி இருக்குங்கிறதுக்கு இது அடையாளம். ஆனால் இந்த நாட்டில் வளர்கிறாங்களே ஒரு தலைமுறை, அவங்க இதை எந்த அளவுக்கு பயன்படுத்துகிறாங்க, எதுக்கு பயன்படுத்துகிறாங்க, உருப்படியாக மேற்கொண்டு வளரத்துக்கு பயன்படுத்துகிறாங்களா, நாட்டு முன்னேற்றத்துக்கு பயன்படுத்துகிறாங்களா, அவங்க முன்னேற்றத்துக்கு பயன்படுத்துகிறாங்களான்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். நாகரிகமான கருவிகள் கையில் வந்து விட்டன, அநாகரிகமான வாழ்க்கையும் வந்து விட்டது. வருத்தப்பட வேண்டாமா, ஒரு கருவி எதுக்கு? செல் இஸ் ஃபார் கம்யூனிகேஷன் நாட் ஃபார் கான்வர்சேஷன். இட் இஸ் ஃபார் கம்யூனிகேஷன் நாட் ஃபார் கான்வர்சேஷன். கல்லூரி படிக்கிற பிள்ளைகள், சாதாரணமான இளைஞர்கள் எல்லாம் 24 மணி நேரம் செல்லுலேயே பேசிக்கிட்டே இருந்தாங்கன்னா சிந்திங்கப்பா, புதுசாக யோசிங்கப்பா, வாழ்க்கையில் செய்ய வேண்டிய சாதனை நிறைய இருக்குது. அர்த்தம் இல்லாமல்

0: வெட்டி சம்பாஷணைகள், அர்த்தமில்லாத வெட்டி அரட்டைகள், அதீதமான கவலையில் சொல்லுகிறேன். புரியுதா? உருப்படுகிற வழியை பாருங்கள், நேரத்தை வீணாக்காதீர்கள்.
1: கோடை பண்பலை 100.5 நாம் இதுவரை ரசித்தோம். போமக்ஸ் பனியன்கள், ஜெடிகள், டிரையர்கள் வழங்கிய நல்லதாக 4 நிமிடங்கள் வழங்கினார் சுகி சிவம் அவர்கள்.
2: பல்லுல ஒரே கூச்சம், ஃபேமஸான பேஸ்ட் தான் யூஸ் பண்றேன் பாரு.
3: டெய்லி கோபால் பல் பொடியில டீ தையும் கம்சையும் தேய்ச்சு விட, பற்கள்ல பிரச்சனையே வராது. இது எங்க தாத்தா சொல்லி கொடுத்த டெக்னிக்.
4: கோபால் பல் பொடி.
5: GRT ஜுவல்லர்ஸ் வழங்கும் ஆடி தங்கத் திருவிழா.

0: பல்லுல ஒரே கூச்சம். ஃபேமஸான பேஸ்ட் தான் யூஸ் பண்றேன் பாரு.
1: டெய்லி கோபால் பல் பொடியில டீ தயும் கம்சையும் தேய்ச்சு விட, பற்கள்ல பிரச்சனையே வராது. இது எங்க தாத்தா சொல்லி கொடுத்த டெக்னிக்.
2: கோபால் பல் பொடி.
3: GRT ஜுவல்லர்ஸ் வழங்கும் ஆடி தங்க திருவிழா. சிறப்பு சலுகையாக புதிய தங்க நகை மீது கிராமிற்கு 200 ரூபாய் குறைவாகவும், பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாகவும், வைரம் மற்றும் அன்கட் வைரத்தின் மதிப்பின் மீது 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்குட்பட்டது. உடனே உங்கள் அருகில் உள்ள GRT ஷோரூமுக்கு வருகை தாருங்கள். GRT ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.

0: இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள் மற்றும் வீட்டு உபயோகப் பொருட்களின் சங்கமம் திருச்சி மற்றும் சேலம் மங்களமங்கள் வழங்கும் ஆடி அதிரடி தள்ளுபடி ஜூலை 17 முதல் ஆகஸ்ட் 17 வரை. பாத்திரங்கள், பரிசுப் பொருட்கள், பிளாஸ்டிக் பொருட்களுக்கு 15% ஆடி அதிரடி தள்ளுபடி. உலகத்தரம் வாய்ந்த பர்னிச்சர்களுக்கு 15% அதிரடி தள்ளுபடி. டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி என எலக்ட்ரானிக் பொருட்கள் 20,000 ரூபாய்க்கு மேல் பர்ச்சேசிற்கு 1 தங்க நாணயம் இலவசம். இலவச டோர் டெலிவரி வசதியுடன் மங்களம் மங்கள் ஓமலூர் ரோட், சேலம், NSB ரோட், திருச்சி.
1: இந்த AI டெக்னாலஜி உலகத்துல என் தம்பி A1 இன்ஜினியரா வரணும்னு நாங்க ஆசைப்பட்டோம். அதான் நாமக்கல் PGP காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி அட்டானமஸ்ல சேர்த்திருக்கோம். நல்ல பிளேஸ்மெண்ட், பிரம்மாண்ட இன்ஃபிராஸ்ட்ரக்சர், ஜப்பான் மற்றும் ஜெர்மன் லாங்குவேஜ் கற்கும் வாய்ப்பு, எல்லாமே டாப். எங்க செலக்ஷன் சரி, சோ நோ வரி.
2: PGP காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி அட்டானமஸ், நாமக்கல். கவுன்சிலிங் கோட் 2612. கான்டாக்ட் 8939808574.
3: இதயம் தயாரிப்பு மந்த்ரா கடலெண்ணெய். ஓகே, பலகாரம் செய்யறதுக்கு இதயம் மந்த்ரா கடலெண்ணெய் தான் பெஸ்ட். டேஸ்ட்னா இது டேஸ்ட். மந்த்ரா கடலெண்ணெய நான் மறக்கவே மாட்டேன்.
4: கடல்ல வாழ்றவன் வேற, அந்த கடலே ஆள்றவன் வேற.
5: சூப்பர் குட் பிலிம்ஸ் வழங்கும் புரட்சி தளபதி விஷால் இயக்கி நடிக்கும் மகுடம் ஆகஸ்ட் 14 முதல் உலகமெங்கும்.
6: கோடை பண்பலை 100.5 இன்று காலை 9 மணிக்கு உஷா சன்ஃப்ளவர் ஆயிலின் வானவில். இணைந்து வழங்குவோர்
7: ஞானமணி பொறியியல் கல்லூரி அட்டானமஸ், சேலம் நாமக்கல் தேசிய நெடுஞ்சாலை பாச்சல்.
8: கொடைப்பண்பலை 100.5 கிருஷ்ணகிரி மாவட்ட நேயர்களை சந்தித்து கொண்டிருக்கிறது இன்றைய மனதோடு ராகம் நிகழ்ச்சி. மனதோடு ராகம் நிகழ்ச்சியில் அவங்களோட விருப்ப பாடலை கேட்கறதுக்கு காத்திருக்கக்கூடிய நேயர் வாங்க. வணக்கம்.
9: காலை வணக்கம்.
8: காலை வணக்கம், சொல்லுங்க, எங்கிருந்து பேசுறீங்க?
9: நல்லா
8: இருக்குங்க ஐயா, நீங்க எப்படி இருக்கீங்க?
9: நல்லா இருக்குமா. இந்த கோட்டை பண்பதை கேக்குறதே எனக்கு ரொம்ப தனி மகிழ்ச்சிமா. அதுல இந்த எங்களுக்கு ஒதுக்கப்பட்ட நாள் வருது பிள்ளை, நைட் ராத்திரில, அது ரொம்ப விரும்பி கேப்பமா. அதுதான், அதை விட்டாலையும் வந்து எது எந்த மாவட்டம் இருந்தாலும் ராத்திரி 10 மணி தவறாம கோட்டை பண்பதை கேப்பமா.
8: சரிங்க.
9: எனக்கு வந்து ஒரு பையன், ரெண்டு பொண்ணு, எங்க பேரெல்லாம் இருக்காங்கம்மா, எல்லாருக்காகவும் அந்த பாட்டை கொடுக்குமா.
8: சரிங்க ஐயா, உங்க பேரனோட பேர் சொல்லுங்க, அவங்களுக்கு பாட்டும் கொடுத்துருவோம்.
9: எங்க பேர விஸ்வநாதன்மா. விஸ்வநாதன், நான் தற்போது சென்னையிலிருந்து பேசுறேம்மா.
8: சரிங்க ஐயா, என்ன பாடல் வேணும்?
9: எனக்கு வந்து எதோ இடைக்கால பாட்டு தரமாட்டீங்கம்மா, புது பாட்டுன்றீங்க. புது பாட்டுன்னும் போது ஏ சின்ன மச்சான், அந்த பாட்டு கொடுக்குமா. அனைவருக்கும்
8: பாடல் கேட்டுடலாங்க ஐயா. நன்றி.

0: 5.5 இதுவரை கேட்டோம் மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம் வழங்கிய மனதோடு ராகம்.
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையில் பவுனுக்கு 1500 ரூபாய் ஆடி அதிரடி தள்ளுபடி August 17 வரை.
2: கல்யாணத்துல கவனிச்சியா?
3: பொண்ணும் மாப்பிள்ளையும் ரொம்ப அழகு.
2: அதோட வெள்ளி சீர்வரிசை பாத்திரங்கள், வெள்ளி பூஜை சாமான்கள், விளக்கு, குடம், தட்டுன்னு பல பலன்னு வெள்ளி பார்க்கவே வித்தியாசமா அழகழகா அருமையா இருக்கு.
1: இருக்காதா பின்ன? எல்லாமே மங்களன் மங்கள் வெள்ளி பொருட்களாச்சு. மங்களன் மங்கள்ல 92.5% தரத்துலதான் எல்லா வெள்ளி சாமான்களையும் தராங்க. உங்கள் வீட்டு விசேஷங்களுக்கு தேவையான வெள்ளி பொருட்கள் அனைத்தும் மிக மிக பிரம்மாண்ட தனித்தனி பிரிவுகளில். வெள்ளி கொலுசு மெட்டி அருணா கொடிகளுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை. மங்களன் மங்கள் சேலம் மற்றும் திருச்சி.
4: கொடைப்பண்பலை 100.5 இன்று காலை 9 மணிக்கு உஷா சன்ஃப்ளவர் ஆயில், மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல், ராசிபுரம் முத்தாயம்மாள் என்ஜினியரிங் காலேஜின் வானவில் 9:30 கேட்கலாம் மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலத்தின் வானவில். இன்று குரலின் குரலாக சிறப்பு விருந்தினராக பங்கேற்கிறார் குமரி எஸ் நீலகண்டன் அவர்கள்.
0: பந்தலை 100.5
5: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்
1: வழங்கும் மனதோடு ராகம். கோழைப்பண்பலை 100.5 கிருஷ்ணகிரி மாவட்ட நேயர்களை சந்தித்துக் கொண்டிருக்கிறோம். நம் மனதோடு ராகம் நிகழ்ச்சியில் பிடிச்ச பாட்டை கேட்க வந்திருக்கக்கூடிய கிருஷ்ணகிரி மாவட்ட நேயர் யாரு? வாங்க, வணக்கம்.
2: இனிய காலை வணக்கம். நான் கிருஷ்ணகிரி மாவட்டம் போச்சம்பள்ளி வட்டம் மருவேறு சுப்பிரமணியம்மா.
1: என்ன பண்ணிட்டு இருக்கீங்க ஐயா?
2: கிருஷ்ணகிரி மாவட்டம் படம் விடுதலை பாட்டு வழி நடிகர் காட்டுமல்லி அனைத்து நேர் நல்வளங்களும் வளம் மாதிரி கேட்டுக்கொள்கிறேன்.
1: பாடல் கேட்டுருவாங்க ஐயா. நன்றி.
2: நன்றிம்மா, நன்றி.

0: இந்த ஏஐ டெக்னாலஜி உலகத்துல என் தம்பி A1 இன்ஜினியரா வரணும்னு நாங்க ஆசைப்பட்டோம். அதான் நாமக்கல் PGP காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி அட்டானமஸ்ல சேர்த்திருக்கோம். நல்ல பிளேஸ்மெண்ட், பிரம்மாண்ட இன்ஃபிராஸ்ட்ரக்சர், ஜப்பான் மற்றும் ஜெர்மன் லாங்குவேஜ் கற்கும் வாய்ப்புன்னு எல்லாமே டாப். எங்க செலக்ஷன் சரி, சோ நோ வரி.
1: PGP காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி அட்டானமஸ் நாமக்கல். கவுன்சிலிங் கோ 2612, கான்டாக்ட் 8939808574.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: இதயம் தயாரிப்பு மந்த்ரா கடல் எண்ணெய். ஓகே, பலகாரம் செய்யறதுக்கு இதயம் மந்த்ரா கடல் எண்ணெய் தான் பெஸ்ட். டேஸ்ட்னா இது டேஸ்ட். மந்த்ரா கடல் எண்ணெய நான் மறக்கவே மாட்டேன்.
2: கோடை பண்புலை 100.5 இன்று காலை 9 மணிக்கு உஷா சன்ஃப்ளவர் ஆயிலின் வானவில்.
3: உஷா சன்ஃப்ளவர் ஆயில்
2: இணைந்து வழங்குவோர்
4: ஞானமணி பொறியியல் கல்லூரி, ஆட்டோனமஸ், சேலம், நாமக்கல் தேசிய நெடுஞ்சாலை, பாச்சல்.

0: நேரம் காலை 8:39 ஆயிடுச்சுங்க. நம்ம கோடை பண்பலை 100.5 மனதோட ராகம் நிகழ்ச்சியில் கிருஷ்ணகிரி மாவட்ட நேயர்களோட விருப்ப பாடல்களை நம்ம கொடுத்துட்ருக்கோம். இணைப்பில் காத்திருக்கும் அடுத்த நேயர் யார், எங்கிருந்து பேசுகிறாங்கன்னு பார்க்கலாம். வாங்க.
1: 24 மாவட்ட நேயர் நெஞ்சங்களை கொள்ளை கொண்ட கோடை பண்பலைக்கு இனிய காலை வணக்கமா. இந்த நமது பண்பலையில காலையில வந்து பாத்தீங்கன்னா ஒரு நேரலை நிகழ்ச்சியில பங்கேற்கிறதுன்றதே வந்து ஒரு எண்ணிலங்கா மற்ற மகிழ்ச்சிமா.
0: உங்களை சந்தித்ததுல எங்களுக்குமே மகிழ்ச்சி. யார், எங்கிருந்து பேசுறீங்க?
1: அந்த வகையில நான் வந்து கிருஷ்ணகிரி மாவட்டம் காவேரிப்பட்டினம் ஒன்றியமா, தற்றஅள்ளி அப்படிங்கிற ஒரு சிற்றூர்ல இருந்து ஆறுமுகமா.
0: சரிங்க ஐயா, என்ன பண்ணிட்டு இருக்கீங்க?
1: அம்மா, நான் வந்து உடற்கல்வி ஆசிரியர்மா.
0: அப்போ பண்பலை எவ்வளோ நேரம் கேட்பீங்க?
1: நிச்சயமா காலையில வந்து ஒரு 8 வரலும் மேக்சிமம் கேட்டுருவோம்மா. நைட்டு 10 கேட்பேன். அப்புறம் இந்த நம்ம 7 இந்த ஹாஸ்டலில் ஒரு குப்பு நிகழ்ச்சி வரும் பாருங்கம்மா, வெரி எக்ஸலண்ட். இந்த காலையில இந்த சேலம் கோனூர் கோபால் ஒரு நிகழ்ச்சி வருதேன் நம்ம நிகழ்ச்சி பேரு
0: தக்குமுக்கு தர்பார்.
1: தக்குமுக்கு தர்பார் அந்த நிகழ்ச்சி எக்ஸலண்ட். இந்த மாதிரி சில நிகழ்ச்சிகளை வந்து எந்த சூழ்நிலை கேட்காம போக மாட்டேன்.
0: சரிங்க,
1: மொபைல் ஆப்ல
0: இப்ப பயணத்துல இருக்கீங்களா?
1: இல்ல ரெடி ஆயிட்டு இருக்கேன், இன்னும் ஒரு கொஞ்ச நேரத்துல கிளம்பணுமா. அதாவது இப்ப எல்லாம் வந்து குறுவட்ட போட்டியெல்லாம் நடந்துட்டு இருக்கு, அதுக்கு நடுவர் பணிக்கு இன்னும் ஒரு கொஞ்சம் லேட்டா கிளம்புவேன்.
0: பயணம் எல்லாம் போவீங்களா?
1: பயணம்னா இருசக்கர பயணம் தான்மா, நம்மளது அதே வாழ்க்கை பயணமா போயிட்டு
0: இருக்குது. சரிங்க, உங்களுக்கு என்ன பாடல் பிடிக்கும் சொல்லுங்க, கொடுத்துருவோம்.
1: இட்லி கடப்புறதுல தாங்கள் விருப்பப்படி எனி ஒன் சாங்மா.
0: பாடல் கேட்டுடலாங்க. நன்றி.

சக்சஸுக்கு ஷார்ட்கட் இல்ல, ஆனா சரியான காலேஜ் இருக்கு. உங்க இன்ஜினியரிங் கனவுக்கு கரூர் எம் குமாரசாமி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் ஸ்கில் ட்ரைனிங் பிளேஸ்மெண்ட் சப்போர்ட்டுடன் 2026-27 கல்வியாண்டிற்கான அட்மிஷன் ஆரம்பம். எம் குமாரசாமி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் கரூர், கவுன்சிலிங் கோட் 2608.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: சூப்பர் குட் பிலிம்ஸ் வழங்கும் புரட்சி தளபதி விஷால் இயக்கி நடிக்கும் மகுடம் ஆகஸ்ட் 14 முதல் உலகமெங்கும்.
2: நிறைவு வெற்றிலை பாக்கு திரும்பி வாங்குவது நிஜா பாக்கு.
3: அன்றும் இன்றும் என்றும் தரவே நிஜா பாக்கு.
4: கோடை பண்பலை 100.5 இன்று காலை 9 மணிக்கு உஷா சன்ஃபிளவர் ஆயிலின் வானவில்.
5: உஷா சன்ஃபிளவர் ஆயில்
4: இணைந்து வழங்குவோர்
6: ஞானமணி பொறியியல் கல்லூரி, ஆட்டோனமஸ், சேலம், நாமக்கல் தேசிய நெடுஞ்சாலை, பாச்சல்.
1: கோடை பண்பலை 100.5 வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்
1: வழங்கிக் கொண்டிருக்கும் மனதோடு ராகம். கொடை பண்பலை 100.5 மனதோடு ராகம் நிகழ்ச்சியில் கிருஷ்ணகிரி மாவட்ட நேயர்களோட விருப்ப பாடல்களை கேட்டுட்டு இருக்கோங்க. பாட்டு பாட உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்னு வைங்களேன், பண்பலையோட சேர்ந்து பாடலாம் வாங்க. இன்னைக்கு காலையில் 11 மணிக்கு பாட்டு பட்டாலும் நிகழ்ச்சிக்கு இப்போது விருப்ப பாடலை கேட்குறதுக்காக வந்திருக்கக்கூடிய நேயர் யாருன்னு பார்க்கலாமா? வாங்க. வணக்கம்.
2: வணக்கம் சகோதரி.
1: வணக்கம். யார் இங்கேருந்து பேசுகிறீங்க?
2: கிருஷ்ணகிரி மாவட்டம் கெங்காவரம் தேன்மொழிமா.
1: தேன்மொழியம்மா, என்ன பாடல் வேணும் உங்களுக்கு?
2: மாஸ்க்கு படத்துல இருந்து கண்ணாமொழின்ற பாடல் போடுங்கம்மா.
1: பாடல் கேட்டலாங்கம்மா. நன்றி.

0: ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் ஆடி தங்க திருவிழா. சிறப்பு சலுகையாக புதிய தங்க நகை மீது கிராமிற்கு 200 ரூபாய் குறைவாகவும், பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாகவும், வைரம் மற்றும் அன்கட் வைரத்தின் மதிப்பின் மீது 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் பல சலுகைகள், நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. உடனே உங்கள் அருகில் உள்ள ஜிஆர்டி ஷோரூமுக்கு வருகை தாருங்கள். ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
1: இந்த AI டெக்னாலஜி உலகத்துல என் தம்பி A1 இன்ஜினியரா வரணும்னு நாங்க ஆசைப்பட்டோம். அதான் நாமக்கல் PGP காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி அட்டானமஸ்ல சேர்த்திருக்கோம். நல்ல பிளேஸ்மென்ட்,
2: ஜப்பான் மற்றும் ஜெர்மன் லாங்குவேஜ் கற்கும் வாய்ப்புன்னு
1: எல்லாமே டாப்.
3: PGP காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி அட்டானமஸ் நாமக்கல். கவுன்சிலிங் கோட் 2612.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: இதயம் தயாரிப்பு மந்த்ரா கடலெண்ணெய். ஓகே, பலகாரம் செய்யறதுக்கு இதயம் மந்த்ரா கடலெண்ணெய் தான் பெஸ்ட். டேஸ்ட்னா இது டேஸ்ட். மந்த்ரா கடலெண்ணெய நான் மறக்கவே மாட்டேன்.
2: கோடை பண்புலை 100.5 இன்று காலை 9 மணிக்கு உஷா சன்ஃப்ளவர் ஆயிலின் வானவில்.
3: உஷா சன்ஃப்ளவர் ஆயில்
2: இணைந்து வழங்குவோர்
4: ஞானமணி பொறியியல் கல்லூரி, ஆட்டோனமஸ், சேலம், நாமக்கல் தேசிய நெடுஞ்சாலை, பாச்சல்.
5: கோடை பண்புலை 100.5 சைபால்
6: முகத்தில் அருவா சைபால் சரியா திறந்தோ சைபால் இதையில் அடையா சைபால் சேர்த்து புண்ணா சைபால்
7: சைபால்
5: வழங்கும் இன்று ஒரு தகவல்.
8: ஒரு அழகான கடற்கரை, சுற்றுலா பயணிகள் நிறைய பேர் அங்கே வந்து போகிறது வழக்கம். சனி ஞாயிறு கூட்டம் அதிகமாக இருக்கும். அதோட விளைவு என்னங்கிறது அடுத்த நாள் தான் தெரியும். ஆமாம், அந்த கடற்கரையை சுத்தப்படுத்துகிற தொழிலாளி

0: தொழிலாளிகள் திங்கட்கிழமை ரொம்ப சிரமப்படுவாங்க. சனி ஞாயிறு வந்த கூட்டம் கடற்கரை பூராவும் காலி ஐஸ்கிரீம் கப்புகளை வந்து வீசி எறிஞ்சிட்டு போயிருக்கோம். ஆயிரக்கணக்கான கப்புகள் அங்கே பரவலாக கிடக்கும். அதையெல்லாம் பொறுக்கி எடுத்து சுத்தம் பண்ணி ஆகணும். இதனால் திங்கட்கிழமை வேலைக்கு வர்றதுக்கே எல்லோரும் பயப்படுவாங்க. அப்படி ஒரு நிலைமை. பல பேர் அன்னைக்கு வந்து லீவ் எடுத்துகிட்டு போயிடுறது வழக்கம். நமக்கு எதுக்கு இன்றைக்கி தொந்தரவு ஒன்று? இது ஒரு பெரிய பிரச்சனையாக இருந்தது. இதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசனை பண்ணாங்க. ஒரு ஆலோசனை கூட்டத்துக்கு ஏற்பாடு பண்ணாங்களாம். அந்த நகர நிர்வாக அலுவலர்கள், பணியாளர்கள் எல்லாரும் அதில் கலந்துக்கிட்டாங்க. கூட்டம் ஆரம்பமாச்சு. ஆரம்பத்தில் சொன்னாங்க, இந்த பிரச்சனைக்கு ஒரு தீர்வு வேணும், என்ன பண்ணலாம், அதை முடிவு செய்கிறதுக்கு தான் இந்த கூட்டம். இதில் நீங்கள் செய்ய வேண்டியது என்னென்னா, உங்களுக்கு தோன்றுகிற யோசனை எதுவாக இருந்தாலும் சொல்லுங்கள். கொஞ்சம் கூட தயக்கம் வேண்டாம். நாம் சொல்கிற யோசனை எடுபடுமா படாதா அப்படின்லாம் யோசிக்க வேணாம். எல்லாருடைய யோசனைகளையும் அப்படியே பதிவு செய்துக்கிறோம். கடைசியாக அதிலேருந்து ஒரு சிறந்த யோசனையை தேர்வு பண்ணி அதை பயன்படுத்தலாம். இந்த சந்தர்ப்பத்தில் இன்னொரு முக்கியமான வேண்டுகோள், எவ்வளவு சாதாரணமான யோசனையாக இருந்தாலும் சரி, அது சொல்லும் பொழுது அடுத்தவங்க வந்து ஏளனம் செய்யக்கூடாது. இது ஒரு பெரிய யோசனையா அப்படின்னு சொல்லி எதையும் அலட்சியப்படுத்தக்கூடாது. இதுதான் அந்த கூட்டத்தின் ஆரம்பத்தில் செய்யப்பட்ட அறிவிப்பு. உடனே அந்த கூட்டத்தில் இருந்தவங்க ஆளுக்கு ஒரு யோசனை சொல்ல ஆரம்பித்தாங்க. ஒருத்தர் எழுந்திருச்சார், இங்கே வர்ற சுற்றுலா பயணிகள்கிட்ட ஆளுக்கு $10 ஒரு டெபாசிட் மாதிரி வைப்பு பணமாக வாங்கிக்கணும். காலி ஐஸ்கிரீம் கப்பை திருப்பி கொடுத்தா அந்த பணத்தை திருப்பி கொடுத்துடலாம். இப்படி ஒரு ஏற்பாடு பண்ணிட்டால் கப்புகளை தேடி பொறுக்கிட்டு இருக்க வேண்டியதில்லை, எல்லாம் ஒரே இடத்துக்கு வந்து சேர்ந்துடும். அப்படியே நாம் வந்து தூக்கிட்டு போய் ஒரு இடத்துல கொட்டி விடலாம் அப்படின்னார். இன்னொருத்தர் எழுந்திருச்சார், கப்பை வந்து கீழே போட்டால் $50 அபராதம் அப்படின்னு அங்கங்கே போர்டு எழுதி வச்சுடலாம். கப்புகளை போடுறதுக்கு அங்கங்கே பெரிய கூடைகளை வச்சுடலாம். நாம் சாவகாசமாக அந்த கூடைகளை சேகரம் பண்ணிக்கலாம் அப்படின்னாராம். இன்னொருத்தர் எழுந்திருச்சு கொஞ்சம் கோபமாக பேசினார், கப்புகளை வந்து அவங்க வாயிலேயே திணிச்சுடணும், அதுங்களை மண் சாப்பிட்டு பார்த்தா தான் தெரியும் அது எவ்வளவு கஷ்டங்கிறது அப்படின்னு ரொம்ப கடுமையாக பேசியிருக்கார். இது வேடிக்கையாக தெரிஞ்சாலும் இந்த யோசனையும் பதிவு செஞ்சுக்கிட்டாங்களாம். இப்படி பல யோசனைகள் கடைசியாக எல்லாத்தையும் படித்து பார்த்துட்டு பரிசீலனை பண்ணாங்க. அப்புறம் தான் யோசனை வந்தது. இவர் வேடிக்கையாக சொன்னது கப்புகளை அவங்கவுங்க வாயிலேயே திணித்து சாப்பிட சொல்லணும், அதுதான் தண்டனைன்னாரில்ல, ஏன் அப்படி சாப்பிட்றது மாதிரியே கப்புகளை தயார் பண்ணா என்ன அப்படின்னு சிந்திக்க ஆரம்பித்தாங்களாம். ஆகா, அதுதான் சரின்னு ஒரு முடிவுக்கு வந்தாங்க. அதிலேருந்து உருவானது தான் அந்த வேஃபர் கப்ஸ். ஐஸ்கிரீமை சாப்பிட்டு முடித்ததும் கப்பையும் சாப்பிட்டுடலாம். கோன் ஐஸ்கிரீம் சாப்பிட்றோம்ல, அதுதான் அமெரிக்காவில் மியாமி கடற்கரையில் ரொம்ப காலமாக இருந்துக்கிட்டு வந்த குப்பை பிரச்சனைக்கு இப்படி தான் ஒரு தீர்வு வந்து தான். இதிலேருந்து நாம் புரிஞ்சிக்க வேண்டியது என்னென்னா, நாம் அன்றாட எத்தனையோ பிரச்சனைகளை சந்திக்கிறோம், அதுக்கெல்லாம் தீர்வு உண்டு. அது எங்கே ஒளிஞ்சிருக்குன்னு கண்டுபிடிக்கணும். அந்த யோசனையையும் நல்லா தீவிரமாக யோசிக்கணும். யார் என்ன யோசனை சொன்னாலும் அதை வந்து அலட்சியப்படுத்தக்கூடாது, அக்கறையோடு கவனிக்கணும், அதை யோசித்து பார்க்கணும். ஒரு அம்மா தன்னோட வீட்டுக்காரரை ஒரு மனநல மருத்துவர்கிட்ட அழைச்சிட்டு வந்தாங்களாம். டாக்டர், இவருக்கு கோன் ஐஸ்கிரீம் பிடிக்கல, பேப்பர் கப்பில் இருக்கிற ஐஸ்கிரீம் தான் வேணும்னு அடம் பிடிக்கிறார் அப்படின்னாங்களாம். அது ஒன்றும் தப்பு இல்லையேன்னாராம் டாக்டர். இதுக்கு அந்த அம்மா சொன்னாங்களாம், இவர் கப்பு ஐஸ்கிரீம் வாங்குறதுல தப்பு இல்லை டாக்டர், பிரச்சனை அது இல்லை. அப்புறம் வேறு என்னென்னு கேட்டிருக்கார், வாங்கினதும் ஐஸ்கிரீமை கீழே கொட்டிவிட்டு அந்த பேப்பர் கப்பை மட்டும் விரும்பி சாப்பிட்றார், அதனால தான் உங்ககிட்ட அழைச்சிட்டு வந்தேன் அப்படின்னாங்களாம்.
1: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும். 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்
2: வழங்கிய இன்று ஒரு தகவல் எமது ஒலி களஞ்சியத்திலிருந்து கேட்டோம். வழங்கி இருந்தவர் தென்கச்சி கோ சுவாமிநாதன் அவர்கள்.

0: கோடை பந்தலை 100.5 இதுவரை கேட்டோம் வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: வைக்கிங் தான் நடையிலும் உடையிலும் தலைவன் தான் அவன் வைக்கிங்.
2: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்
1: வழங்கிய மனதோடு ராகம். கிருஷ்ணகிரி மாவட்ட நேயர்களின் விருப்ப பாடல்களை காற்றலையில் மகிழ்வித்து விடைபெறுகிறது இன்றைய மனதோடு ராகம் நிகழ்ச்சியிலிருந்து விடைபெறுகிறேன் பாக்யா. இனி தொடரவிருக்கிறது உஷா சன்ஃப்ளவர் ஆயில், அணில் கொழுக்கட்டை மாவு, மகேந்திரா கல்வி நிறுவனங்கள், சேலம் மற்றும் நாமக்கல், ராசிபுரம் முத்தாயம்மாள் என்ஜினியரிங் காலேஜின் வானவில். இன்று குரலின் குரலாக முன்பாய் கேட்கலாம் செய்தி சுருக்கம்.

வணக்கம். செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். நாட்டின் 80வது சுதந்திர தின கொண்டாட்டங்களின் போது தேசிய பாடலான வந்தே மாதரத்தின் 150வது ஆண்டு இளையோர் சக்தி 2047 ஆண்டுக்குள் வளர்ச்சியடைந்த இந்தியாவை உருவாக்குவதில் இளையோரின் பங்களிப்பு ஆகியவை முன்னிலைப்படுத்தப்படும் என்று மத்திய அரசு தெரிவித்துள்ளது. மாணவர்களுக்கு உரிய நேரத்தில் கல்வி உதவித்தொகை வழங்கப்படுவதன் மூலம் அவர்கள் தங்களது கல்வியில் திறம்பட செயல் கவனம் செலுத்த முடியும் என்று மத்திய வேளாண் துறை அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் தெரிவித்துள்ளார். அரசு மின்னணு சந்தை மூலம் உரிய நேரத்தில் தேவையான பொருட்களை கொள்முதல் செய்ய முடிவதாக மத்திய வர்த்தகத்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். மாணவர்கள் தொடர்பான அனைத்து விவகாரங்களுக்கும் தீர்வு காண்பதற்கு அரசு தயாராக உள்ளது என்று தகவல் ஒலிபரப்பு மற்றும் நாடாளுமன்ற விவகாரங்கள் துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். ஊட்டச்சத்து இயக்கத்தின் கீழ் தமிழகத்திற்கு போதிய உணவு தானியங்கள் வழங்கப்படுவதாக மத்திய கல்வித்துறை இணையமைச்சர் திரு ஜெயந்த் சௌத்ரி தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் அரசு கல்வியியல் கல்லூரிகளில் எம்எட் மாணாக்கர் சேர்க்கைக்கான இணையதள விண்ணப்ப பதிவு இன்று முதல் தொடங்குவதாக மாநில உயர்கல்வித்துறை அமைச்சர் திரு விஸ்வநாதன் தெரிவித்துள்ளார். அரசு மருத்துவமனைகளின் தரத்தை மேம்படுத்துவதற்கு ஆக்கப்பூர்வமான வழிமுறைகளை கண்டறிய வேண்டும் என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் மாநில அரசை வலியுறுத்தியுள்ளார். மெரினா மற்றும் பெசன்ட் நகர் கடற்கரை பகுதிகளின் 32 இடங்களில் இலவச வைஃபை வசதி சீர் செய்யப்பட்டு நேற்று முதல் மீண்டும் மக்கள் பயன்பாட்டிற்கு கொண்டுவரப்பட்டுள்ளது. பெருநகர சென்னை மாநகராட்சி சார்பில் வெறிநாய்க்கடி நோய் தடுப்பூசி முகாம் இன்று தொடங்குகிறது. சதுரகிரி மலையில் காட்டுத்தீ பரவியதை அடுத்து பொதுமக்கள் இன்று சதுரகிரி அருள்மிகு சுந்தர மகாலிங்க சுவாமி திருக்கோயில் செல்வதற்கு அனுமதி கிடையாது என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. நீலகிரி மாவட்டம் உதகைக்கு கல்லட்டி மலைப்பாதை வழியாக வாகனங்கள் செல்வதற்கு மீண்டும் அனுமதி அளிக்கப்பட்டுள்ளது. கன்னியாகுமரியிலிருந்து திப்ருகருக்கு இன்று மாலை இயக்கப்படவிருந்த ரயில் சேவை ரத்து செய்யப்படுவதாக தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது. தமிழகத்தின் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள், வட கடலோர மாவட்டங்களின் சில பகுதிகளில் இன்று மிதமான மழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. மேட்டூர் அணைக்கு நீர்வரத்து இன்று காலை நிலவரப்படி வினாடிக்கு 7151 கனஅடியாக அதிகரித்துள்ளது. கொலம்பியாவில் நேற்று நேரிட்ட நிலநடுக்கத்தில் உயிரிழந்தோரின் எண்ணிக்கை 132 அதிகரித்துள்ளது. பிரான்ஸ்பர்க் சேலஞ்சர் டென்னிஸ் போட்டியின் பிரதான சுற்றுக்கு இந்தியாவின் தக்ஷினேஸ்வர் சுரேஷ் முன்னேறியுள்ளார். இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: செவியில் மலரும் ஒரு உன்னத கானம், இது உங்கள் கோடை பண்பலை.
1: தாராபுரம் RR சிதம்பரசாமி ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசியின் நேரம் காலை 9:04.
2: பார்த்து வாங்குங்க, கேட்டு வாங்குங்க, நிறைவான சாப்பாடு, மகிழ்ச்சியான வாழ்க்கை. தாராபுரம் RR சிதம்பரசாமி வள்ளுவர் பிராண்ட் அரிசி.
3: கோடை பண்பலை 100.5 உஷா சன்ஃபிளவர் ஆயில்.
4: உஷா சன்ஃபிளவர் ஆயில்.

0: உஷா சன்ஃப்ளவர் ஆயில்.
1: மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல்.
2: பிளேஸ்மெண்டில் சிறந்து விளங்கும் மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல்.
1: ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ்.
3: ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட ஆட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால் கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள்.
4: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ்
1: வழங்கும் வானவில் இணைந்து வழங்குவோர் ஞானமணி இன்ஜினியரிங் காலேஜ்,
5: ஞானமணி பொறியியல் கல்லூரி, ஆட்டோனமஸ், சேலம், நாமக்கல் தேசிய நெடுஞ்சாலை, பாச்சல்.
6: பிளஸ் டூ முடிச்சுட்டு பெஸ்ட் காலேஜ் சூஸ் பண்றதுதான் முக்கியம்.
5: ஞானமணி பொறியியல் கல்லூரி ஆட்டோனமஸ் தேர்ந்தெடுங்க. ஞானமணி பொறியியல் கல்லூரி ஆட்டோனமஸ், சேலம், நாமக்கல் தேசிய நெடுஞ்சாலை, பாச்சல்.
7: கவுன்சிலிங் கோட் 2624.
8: வணக்கம் நேயர்களே,

0: கொடை பண்பலை 100.5 மெகாஹெர்ட்ஸின் வானவில் செவ்வாய் தோறும் திருக்குறளின் பெருமை பேசும் குறளின் குரலாக வலம் வந்து கொண்டிருக்கிறது. ஜப்பானின் ஷுஷோ மாட்சுனாகா ஒரு பொறியாளர். அவருக்கு திருக்குறள் வாசிக்கும் வாய்ப்பு ஒரு நாள் கிடைக்குது. அட நல்லா இருக்கே அப்படின்னு யோசிச்சு தன்னுடைய பேனா நண்பரான ஓமலூர் சேகருக்கு கடிதம் எழுதுறாரு. அவர் தனது தந்தையான எஸ் எம் முத்து கிட்ட இதை பத்தி சொல்ல தமிழ் ஆர்வலரான அவர் ஜி யு போப் எழுதிய ஆங்கில மொழிபெயர்ப்பு திருக்குறள் பிரதியை அவருக்கு அனுப்பி வைக்கிறாரு. அதை ஜப்பானிய மொழியில் மொழிபெயர்க்க ஆரம்பிச்சிட்டார் ஷுஷோ மாட்சுனாகா. அது 1981 ஜப்பானில் வெளியானது. பின்பு பாரதியாரின் குயில் பாட்டு, மணிமேகலை, நாளடியார் என பலவற்றையும் மொழிபெயர்த்தார். இதுல என்ன சிறப்புனா, இவற்றை பரிந்துரை செய்த எஸ் எம் முத்துவ பாராட்டி ஜப்பானிய இலக்கியத்திற்கு வளம் சேர்த்தார்னு அவருக்கு தபால் தலை வெளியிட்டிருக்கிறது ஜப்பானிய அரசு. முத்துவும் சாதாரணமானவர் இல்லை. ஜப்பானிய தேவதை கதைகள், தாய்லாந்து நாட்டுப்புற கதைகள், மனித நாற்காலி, நாட்டியக்காரி என பல ஜப்பானிய ஆக்கங்களை ஆங்கிலத்தில் இருந்து தமிழில் மொழிபெயர்த்திருக்கிறார். இப்படி ஜப்பானிய நூல்கள் தமிழ் பேச, திருக்குறள் ஜப்பானிய மொழியில் பேச, நாமும் திருக்குறள் பேச தொடங்கலாமா? இப்போது ஒரே ஒரு திருக்குறள் சொல்ல வாங்க என அன்போடு அழைக்கிறது கொடை பண்பலையின் குறளின் குரல் வானவேல். அழைக்கலாம் அறிமுகங்கள் 24 24 24, மகளிர் 24 24 29, மற்ற அனைவரும் 24 24 26. கொடைக்கானலின் முன் இணைப்பு எண் 0445 42. குறளின் குரல், உங்கள் குரல் சொல்லும் திருக்குறள் கேட்க காத்திருக்கிறார் சிறப்பு விருந்தினர் குமரி எஸ் நீலகண்டன் அவர்கள்.
1: ஐயா வணக்கம். நம்மளும் ஐயாட்ட குமரி எஸ் நீலகண்டன் ஐயா இணைப்பில் இருந்தார், என்னமோ தெரியல கொஞ்சம் ஆரம்பத்திலேயே லைட்டாக பின்வாங்குற மாதிரி இருக்குது. பரவாயில்ல, நிறைய நண்பர்களும் காத்திருக்கிறாங்க. இன்றைக்கி திருக்குறள் ஏதாவது சொல்லிடலாம், நல்ல நல்ல திருக்குறள்களை யோசித்து வச்சுருக்கிறாங்க. அவங்களையும் நம்ம சந்திக்க இருக்கிறோம். இது கூட பண்பலை 100.5 மெகாஹெர்ட்ஸின் குறளின் குரல் வானவில் இணைப்பில்

0: வந்திருக்காங்களா அப்படின்றத நம்ம சரிபார்த்து கொள்ளும் நேரம் இது. கொடை பண்பலையில் நேரம் 9:09 வானவில் தர தொடங்குகிறோம்.
1: பிளஸ் டூ முடிச்சுட்டு பெஸ்ட் காலேஜ் சூஸ் பண்றது தான் முக்கியம்.
2: ஞானமணி பொறியியல் கல்லூரி ஆட்டோனமஸ் தேர்ந்தெடுங்க. ஞானமணி பொறியியல் கல்லூரி ஆட்டோனமஸ், சேலம், நாமக்கல் தேசிய நெடுஞ்சாலை, பாச்சல். கவுன்சிலிங் கோட் 2624.
3: இந்த AI டெக்னாலஜி உலகத்துல என் தம்பி A1 இன்ஜினியரா வரணும்னு நாங்க ஆசைப்பட்டோம். அதான் நாமக்கல் PGP காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி அட்டானமஸ்ல சேர்த்திருக்கோம். நல்ல பிளேஸ்மெண்ட், பிரம்மாண்ட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், ஜப்பான் மற்றும் ஜெர்மன் லாங்குவேஜ் கற்கும் வாய்ப்புன்னு எல்லாமே டாப். எங்க செலக்ஷன் சரி, சோ நோ வரி.
4: PGP காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி அட்டானமஸ், நாமக்கல். கவுன்சிலிங் கோட் 2612. கான்டாக்ட் 8939808574.
5: தெற்காசிய மற்றும் இந்தியாவில் முதல் முறையா AI டெக்னாலஜியுடன் DTI நேவிகேஷன் வழியா பிரெயின் டியூமர் அண்ட் ஸ்பைன் சர்ஜரின் எல்லா சிகிச்சையும் நம்ம மதுரையிலேயே கிடைக்குது. பல வருஷமா ஸ்ட்ரோக், அன்யூரிசம், AVM போன்ற பிரச்சனைக்கு நியூரோ கேத் லேப் மூலம் ட்ரீட்மெண்ட் பண்றாங்க.
6: ஹானா ஜோசப் ஹாஸ்பிடல், சிந்தாமணி டோல்கேட் அருகில், மதுரை. கால் 350-5151.
7: இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள் மற்றும் வீட்டு உபயோகப் பொருட்களின் சங்கமம் திருச்சி மற்றும் சேலம் மங்கலங்கள் வழங்கும் ஆடி அதிரடி தள்ளுபடி July 17 to August 17. பாத்திரங்கள், பரிசு பொருட்கள், பிளாஸ்டிக் பொருட்களுக்கு 15% ஆடி அதிரடி தள்ளுபடி. உலக தரம் வாய்ந்த பர்னிச்சர்களுக்கு 15% அதிரடி தள்ளுபடி. டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், AC என எலக்ட்ரானிக் பொருட்கள் 20,000 ரூபாய்க்கு மேல் பர்ச்சேசிற்கு 1 தங்க நாணயம் இலவசம். இலவச டோர் டெலிவரி வசதியுடன் மங்கலன் மங்கள், ஓமலூர் ரோட், சேலம், NSB ரோட், திருச்சி.
8: Dear students, நல்ல பிளேஸ்மெண்ட்ஸ் தர காலேஜ் பார்த்துட்டு இருக்கீங்களா? அப்ப மகேந்திரா தான் சூப்பர் சாய்ஸ். முதலாம் ஆண்டில் இருந்து முறையான ட்ரைனிங், டாப் MNC கம்பெனிஸ் கூட சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ், வருடம் தோறும் 2,500 மாணவர்களுக்கு பணி நியமன ஆணை, தரமான பிளேஸ்மெண்ட்டுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் தான் ஒரே சாய்ஸ்.
9: தொடர்புக்கு 8985712345.
10: நான் இப்ப திறமைமிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன் அப்படின்னா அதுக்கு காரணம் நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட அட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால் கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
11: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.
12: படிப்பா, வேலை வாய்ப்பா, ஒழுக்கமா,
13: இந்த மூன்றின் சங்கமம் தான் காரமடை ஸ்ரீ சக்தி இன்ஜினியரிங் கல்லூரி. கோயம்புத்தூர் No. 1 இண்டஸ்ட்ரி இன்டெகிரேட்டட் கேம்பஸ் உடன் முதலாம் ஆண்டு முதலே கேம்பஸ் டு கார்ப்பரேட் ட்ரைனிங், இண்டஸ்ட்ரி எக்ஸ்போஷர் மற்றும் முன்னணி MNC நிறுவனங்களில் வேலை வாய்ப்பு.
14: உங்கள் எதிர்கால வெற்றிக்கு 39 ஆண்டுகளாக மாணவர்களின் நம்பிக்கையை வென்ற அட்டானமஸ் இன்ஸ்டிடியூஷன் காரமடை ஸ்ரீ சக்தி இன்ஜினியரிங் கல்லூரி கடந்த 5 ஆண்டுகளாக TNEA மாணவர்களின் டாப் சாய்ஸ். TNEA கவுன்சிலிங் கோட் 2673. கால் 9244504.
15: நவீன கட்டுமான தொழில்நுட்பங்கள், கட்டுமான பொருட்களின் முன்னணி பிராண்டுகள், இன்டீரியர் பொருட்கள், புதிய வடிவமைப்புகள், புதுமையான தயாரிப்புகள் அனைத்தும் ஒரே இடத்தில். கரூர் மாவட்ட கட்டிட பொறியாளர்கள் சங்கம் பெருமையுடன் நடத்தும் கரூரின் மிகப்பெரிய கட்டிடம் மற்றும் கட்டுமான கண்காட்சி கரூர் பில்ட் எக்ஸ்போ 2026 வரும் August 13, 14, 15 மற்றும் 16 ஆகிய தேதிகளில் கரூர் பிரேம் மஹாலில் அனுமதி இலவசம்.
16: கொண்டாடுவோம், கொண்டாடுவோம், வாழ்ந்த தமிழ் எழுத்தாளர்களை கொண்டாடுவோம்.
17: பா சிங்காரம் அவர்களின் பிறந்த நாளை August 12 கொண்டாடுவோம். August 12 நாளை நிலக்கோட்டை மூவா மாணிக்கம் அண்ட் கோ தங்க நகை மாளிகை.
16: நீங்கள் வாங்கும் 916HUID தங்க நகைகளுக்கு செய்கோலி இல்லை, சேதாரம் இல்லை.
17: மணப்பெண்ணின் மாணிக்கத்தேர், நிலக்கோட்டை மூவா மாணிக்கம் அண்ட் கோ தங்க நகை மாளிகை.
1: பிளஸ் டூ முடிச்சுட்டு பெஸ்ட் காலேஜ் சூஸ் பண்றது தான் முக்கியம்.
2: ஞானமணி பொறியியல் கல்லூரி ஆட்டோனமஸ் தேர்ந்தெடுங்க. ஞானமணி பொறியியல் கல்லூரி ஆட்டோனமஸ், சேலம், நாமக்கல் தேசிய நெடுஞ்சாலை, பாச்சல்.
18: கவுன்சிலிங் கோட் 2624.
0: நேரம் 9:12. கொடை பண்பலையின் வானவில் இது. இன்றைய வானவில் குரலின் குரலாக மலரத் தொடங்குகிறது. இன்று சிறப்பு விருந்தினராக நம்மோடு இணைகிறார் குமரி எஸ் நீலகண்டன் அவர்கள். ஐயா வணக்கம்.
19: வணக்கம். வானவில் குரலின் குரல் நிகழ்ச்சியில் பங்கேற்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன்.
0: எங்களுக்கும் மகிழ்ச்சிங்கய்யா. ஆரம்பத்தில் கொஞ்சம் இணைப்பு கொஞ்சம் பிரச்சனையாக இருந்தது. இனி தொடர்ந்து நிறைய நண்பர்கள் காத்திருக்கிறாங்க, அவங்கள நாம் சந்திக்க இருக்கிறோம். முதல்ல யாரு அப்படின்றத கேட்டு தெரிந்து கொள்ளலாம். வணக்கம்.
20: வணக்கம். வணக்கம் ஐயா, நான் மாவட்டம் வீரஞ்சத்திரம் பகுதியிலிருந்து அமுதம் அம்பலவாணன் பேசுறேன். அதாவது அதிகாரம் ஒப்புரவு அறிதல் குரல் வந்து 216. பயன் மரம் உள்ளூர் பழுத்தற்றால் செல்வம் நயனுடையான் தன் தனி. அதாவது ஈர நெஞ்சம் கொண்டவனிடம் செல்வம் சேர்மையானால் அது ஊரின் நடுவே செழித்து வளர்ந்த மரம் போல பழம் பழுத்தார் போல எல்லாருக்கும் நன்மை பயன் தரப்படுவதாகும்.
19: அதாவது நல்லா சொன்னீங்க.

0: பயன் மரம் உள்ளூர் பழுத்தற்றால் செல்வம் நயனுடையான் கண்படின். அதாவது ஏன் செல்வம் இருந்த என்னத்துக்கு கொடுக்கக்கூடியவற்ற இருக்கணும். உதவி செய்வான் கண் செல்வம் இருக்கும்னா, உதவி செய்யக்கூடியவங்கள்ட்ட செல்வம் இருக்கும்னா, செல்வம் அவர்களுக்கு வரும்னா, ஊருக்கு நடுவுல நல்ல ஒரு பயன் தரக்கூடிய மரம் நல்ல பழுத்து இருக்கிறதுக்கு ஒப்பாகும். அது ஊருக்கே பயன்படும். அதாவது நல்ல நல்ல பயன் தரக்கூடிய மரமும் முக்கியம். அது உதவி செய்யக்கூடியவங்களை சார்ந்து அவங்க கண்ணில் படுற மாதிரி இருந்தாதான் ஊருக்கும் பயனளிக்கக்கூடியதா இருக்கும். நல்லா வள்ளுவர் சொல்லியிருக்கார். திருநெல்வேலி மாவட்டத்திலிருந்து நீங்களும் நல்லா சொல்லுங்க.
1: நன்றி. இணைப்புல யாருங்க? வாங்க. வணக்கம்.
2: வணக்கம் சார்.
0: வணக்கம்
2: ஐயா. வணக்கம்.
0: வணக்கம்.
2: அதிகாரம் 24 புகழ், 231 குறள். ஈதல் இசைபட வாழுதல் அது வல்லது, ஊதியம் இல்லை உயிர்த்து, வறியவர்க்கு கொடுத்து அதனால் வரும் புகழுடன் வாழ்தல் வேண்டும். அப்புகளை தவிர மனித உயிருக்கு பயனுள்ளது வேறென்றும் இல்லை. இருக்கிறத இல்லாதவங்களுக்கு கொஞ்சம் பிரித்து வாங்கணும்.
0: நீங்க நல்ல உணர்ந்து வள்ளுவருடைய குறளை சொன்னீங்க. ஈதல் இசைபட வாழ்தல் அது வல்லது, ஊதியம் இல்லை உயிர்த்து. இந்த குறளை அதிகமா எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். இந்த குறள் அந்த அளவுக்கு மிகவும் புகழ் வாய்ந்த குரல், புகழ் அதிகாரத்தில் உள்ள இந்த குரல். ஈதல் இசைப்பட வாழ்ந்தால் அது வல்லது, ஊதியம் இல்லை உயிர்த்து. அதாவது வறியவர்க்கு இல்லாதவர்க்கு நம்ம வழங்கி அதனால உள்ள புகழோடு வாழ்ந்தல் தான் நம்மளுடைய வாழ்க்கை பயன். இல்லாதவங்க கொடுக்கணும். நம்ம கொடுத்தோம், எல்லாருக்கும் கொடுக்கறோம், நான் கொடுத்தேன் அப்படின்னு நம்மளை விளம்பரப்படுத்திக்கிறத விட இல்லாதவங்களுக்கு கொடுக்கும் போது அவங்க மனசுல உள்ள இன்பம் பேரின்பம் அவங்க வாழ்க்கையில இவங்கெல்லாம் நன்றி மறக்க மாட்டாங்க. அதனால கிடைக்கக்கூடிய புகழ் அத கொடுக்கக்கூடியவங்களுக்கு ஒரு நல்ல பயன் அளிக்கும். நல்ல குரலை சொன்னீங்க, மிக்க நன்றி.
3: கோடை பண்பலை 100.5 உஷா சன்ஃபிளவர் ஆயில், மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல், ராசிபுரம் முத்தாயம்மாள் என்ஜினியரிங் காலேஜ் வழங்கிக் கொண்டிருக்கும் வானவில் இணைந்து வழங்கிக் கொண்டிருப்போர்
4: ஞானமணி பொறியியல் கல்லூரி, ஆட்டோனமஸ், சேலம் நாமக்கல் தேசிய நெடுஞ்சாலை பாச்சல்.
5: பிளஸ் டூ முடிச்சுட்டு பெஸ்ட் காலேஜ் சூஸ் பண்றது தான் முக்கியம்.
4: ஞானமணி பொறியியல் கல்லூரி ஆட்டோனமஸ் தேர்ந்தெடுங்க. ஞானமணி பொறியியல் கல்லூரி ஆட்டோனமஸ், சேலம் நாமக்கல் தேசிய நெடுஞ்சாலை பாச்சல்.
6: கவுன்சிலிங் கோட் 2624.
1: கொடை பண்பலை 100.5 மெகா ஹெர்ட்ஸ் இது வானவில் தந்து கொண்டிருக்கிறது. இன்றைய வானவில் குரலின் குரலாக மலர்ந்து கொண்டிருக்கிறது. இப்போது இணைப்பில் யாரோ, வாங்க. வணக்கம்.
7: வணக்கம்.
0: வணக்கம்.
7: சத்தியமங்கலம் கே என் பாளையம் பேச்சுமுத்து.
0: பேச்சுமுத்து, சந்தோஷம்.
7: ஐயா, அந்த 45வது அதிகாரம் பெரியாரை துணை கோடல் குரல் எண் வந்து பாத்தீங்கன்னா 448. இடிப்பாடை இல்லாத ஏமரா மன்னன் கெடுப்பாரிலானும் கெடும். அதாவது அரசன் தவறு செய்யும் போது, அதாவது ஒரு நாட்டை ஆட்சி செய்யக்கூடிய அரசன் தவறு செய்யும் போது அந்த தவறுகளை சுட்டிக்காட்ட அனுபவம் வாய்ந்த பெரியவர்கள் இல்லாத அரசன் வந்து ஒரு பாதுகாப்பற்ற அரசன்களாமா. அந்த அரசனுக்கு எத்தனை கோடி பேர் சாதகமாகவும் அவ்வளவு சப்போர்ட்டாகவும் இருந்தாலும் அவருக்கு கெடுதல் பண்றதுக்கு யாருமே தேவையில்லாமா, ஆட்டோமேட்டிக்கா அவருக்கா கெடுதல் அவரே பண்ணிக்குவாருங்களாமா. அதாவது இந்த கருத்து வந்து ஒரு நாட்டை ஆட்சி செய்யக்கூடிய அரசனுக்கு மட்டும் பொருந்தாதுங்க சார். குடும்பத்தை வழிநடத்தக்கூடிய குடும்ப தலைவனுக்கும் பொருந்தும், ஒரு நிறுவனத்தை வழிநடத்தக்கூடிய உயர் பதவியில உள்ளவங்களுக்கும் பொருந்துங்கிறது என்னுடைய கருத்து.
0: அது மேலாண்மைன்னு இருக்கு இல்லையா, அதை அழகா சொன்னீங்க. உங்களுக்கு கூட வாழ்க்கையில பணி செய்ய இடத்துல உங்க நண்பர்கள்ட்ட கூட இந்த அனுபவங்கள் இருந்துக்கலாம் இல்லையா. அதுதான் திருக்குறளுடைய மேன்மை. இடிப்பாறை இல்லாத ஏமரா மன்னன் கெடுப்பாடு நிலானும் கெடு. இடித்து இடிச்சு ஒருத்தர் செய்யற தப்ப மனசுக்குள்ள எந்த சலனமும் இல்லாம அந்த தவற நம்ம அவர் உணர்த்துற மாதிரி உரைக்கக்கூடிய துணை இல்லாத அரசனுக்கு எதிரி நாட்டு பகைவர் கூட பகையர் இல்ல.

0: அவங்களுடைய அவங்களே அவங்களுக்கு பகையா இருந்து அழிவாங்க. அதனால அவங்களுடைய குறைய எடுத்து சொல்லக்கூடியவங்க தான் அவருக்கு துணையா நிக்கக்கூடியவங்க. நல்ல குரலை நல்ல விதமா சொன்னீங்க, மிக்க நன்றி.
1: வாங்க இணைப்புல யாருங்க? வணக்கம்.
2: ஹலோ.
0: வணக்கம், சொல்லுங்க.
2: மேனன் சாருக்கும் சிறப்பு விருந்தின் ஐயாவுக்கும் இனிய காலை வணக்கம். தேனி மாவட்டம் ஓடைப்பட்டி குணசேகரன். ஐயா இருவரும் நலமா?
0: நலம். நீங்க எப்படி இருக்கீங்க? நலமா இருக்கீங்களா?
2: நான் நல்லா இருக்கும் ஐயா, ரொம்ப நன்றியா.
0: நன்றி
2: ஐயா. அதிகாரம் 98 பெருமை, குரல் வந்து 973யா. மேலிருந்தும் மேலல்லார், மேலல்லர் கீழிருந்தும் கீழல்லார், கீழல்லவர். இது விளக்கம் யா. உயர்ந்த குணமில்லாதவர் செல்வந்தராக இருந்தாலும், உயர்ந்த குலத்தில் பிறந்திருந்தாலும் உயர்ந்தவராக மாட்டார். வறுமையில் வாழ்ந்தாலும் உயர்ந்த குணமுடையவர் கீழ் மக்களாக மாட்டார். இது நீங்க சரியான விளக்கம் கொடுங்கயா.

0: இது விளக்கம்யா. உயர்ந்த குணமில்லாதவர் செல்வந்தராக இருந்தாலும் உயர்ந்த குலத்தில் பிறந்திருந்தாலும் உயர்ந்தவராக மாட்டார். வறுமையில் வாழ்ந்தாலும் உயர்ந்த குணமுடையவர் கீழ் மக்களாக மாட்டார். இது நீங்க சரியான விளக்கம் கொடுங்கயா.
1: அதாவது அவங்களுடைய நல் இயல்புகளை வச்சுதான் அவங்க மேலானவரும் கீழானவரும் சமமா சொல்ல முடியும். மேலிருந்தும் மேலல்லார் மேலல்லர், கீழிருந்தும் கீழல்லார் கீழல்லவர். எவ்வளவு ஒரு கவித்துவமான குறளை திருவள்ளுவர் சொல்லியிருக்காரு. அதாவது மேன்மை இல்லாதவங்க அவங்க இயல்புல ஒரு மேன்மை இல்லை. மேன்மை இல்லாதவங்க மேலான இடத்துல இருந்தாலும், அதை ஒரு உயர் பதவியில இருந்தாலும் கூட சொல்லிக்கலாம், அவங்க மேலானவங்க இல்ல. இயல்பால உயர்ந்தவர், இயல்பால உயர்ந்தவர் தாழ்ந்த நிலையில இருந்தா கூட அவங்கள கீழானவங்கன்னு சொல்ல முடியாது. அதனாலதான் நம்ம நம்ம நிறைய பேர் நம்மள புகழ்றது முக்கியம் இல்ல. நல்ல இயல்பு இருக்கக்கூடியவங்க நாலு பேர் நம்மள புகழ்ந்தா அப்போ நம்ம நல்ல தகுதியோடு இருக்கோம்னு பொருள்படும். மேலிருந்து மேலல்லார் மேலல்லார், கீழிருந்தும் கீழல்லார் கீழல்லார். நல்ல குரல், மிக்க நன்றி.
2: ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் ஆடி தங்க திருவிழா. சிறப்பு சலுகையாக புதிய தங்க நகை மீது கிராமிற்கு 200 ரூபாய் குறைவாகவும், பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாகவும், வைரம் மற்றும் அன்கட் வைரத்தின் மதிப்பின் மீது 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்குட்பட்டது. உடனே உங்கள் அருகில் உள்ள ஜிஆர்டி ஷோரூமுக்கு வருகை தாருங்கள். ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.

0: உஷா சன்ஃப்ளவர் ஆயில்.
1: பிளஸ் டூ முடிச்சுட்டு பெஸ்ட் காலேஜ் சூஸ் பண்றது தான் முக்கியம்.
2: ஞானமணி பொறியியல் கல்லூரி ஆட்டோனமஸ் தேர்ந்தெடுங்க. ஞானமணி பொறியியல் கல்லூரி ஆட்டோனமஸ், சேலம், நாமக்கல் தேசிய நெடுஞ்சாலை, பாச்சல். கவுன்சிலிங் கோட் 2624.
3: தெற்காசிய மற்றும் இந்தியாவில் முதல் முறையா AI டெக்னாலஜியுடன் DTI நேவிகேஷன் வழியா பிரெயின் டியூமர் அண்ட் ஸ்பைன் சர்ஜரின் எல்லா சிகிச்சையும் நம்ம மதுரையிலேயே கிடைக்குது. பல வருஷமா ஸ்ட்ரோக், அனியூரிசம், AVM போன்ற பிரச்சனைக்கு நியூரோ கேத் லேப் மூலம் ட்ரீட்மெண்ட் பண்றாங்க.
4: ஹானா ஜோசப் ஹாஸ்பிடல், சிந்தாமணி டோல்கேட் அருகில், மதுரை. கால் 350-5151.
5: சூப்பர் குட் பிலிம்ஸ் வழங்கும் புரட்சி தளபதி விஷால் இயக்கி நடிக்கும் மகுடம் ஆகஸ்ட் 14 முதல் உலகமெங்கும்.
6: நான் இப்ப திறமைமிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன். அப்படின்னா அதுக்கு காரணம், நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட ஆட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
7: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.
1: பிளஸ் டூ முடிச்சுட்டு பெஸ்ட் காலேஜ் சூஸ் பண்றது தான் முக்கியம்.
2: ஞானமணி பொறியியல் கல்லூரி ஆட்டோனமஸ் தேர்ந்தெடுங்க. ஞானமணி பொறியியல் கல்லூரி ஆட்டோனமஸ், சேலம், நாமக்கல் தேசிய நெடுஞ்சாலை, பாச்சல். கவுன்சிலிங் கோட் 2624.
8: கோடை பண்பலை 100.5 இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் மங்களன் மங்கள், திருச்சி மற்றும் சேலம், மகேந்திரா கல்வி நிறுவனங்கள், சேலம் மற்றும் நாமக்கல், ராசிபுரம் முத்தாயம்மாள் என்ஜினியரிங் காலேஜ், காரமடை ஸ்ரீ சக்தி என்ஜினியரிங் காலேஜ், மணப்பெண்ணின் மாணிக்கத்தேர், நிலக்கோட்டை மூவா மாணிக்கமன் கோ தங்கநகை மாளிகையின் நல்வாழ்த்துக்கள்.

0: பிளஸ் டூ முடிச்சுட்டு பெஸ்ட் காலேஜ் சூஸ் பண்றது தான் முக்கியம்.
1: ஞானமணி பொறியியல் கல்லூரி ஆட்டோனமஸ் தேர்ந்தெடுங்க. ஞானமணி பொறியியல் கல்லூரி ஆட்டோனமஸ், சேலம், நாமக்கல் தேசிய நெடுஞ்சாலை, பாச்சல். கவுன்சிலிங் கோட் 2624.
2: கரூர் பில்ட் எக்ஸ்போ 2026 வரும் ஆகஸ்ட் 13, 14, 15 மற்றும் 16 ஆகிய தேதிகளில் கரூர் பிரேம் மஹாலில் மிக பிரம்மாண்டமாக நடைபெறுகிறது. கரூர் மாவட்ட கட்டிட பொறியாளர்கள் சங்கம் பெருமையுடன் நடத்தும் கரூரின் மிகப்பெரிய கட்டிடம் மற்றும் கட்டுமான கண்காட்சி. அனுமதி இலவசம். கரூர் பில்ட் எக்ஸ்போ 2026.
0: பிளஸ் டூ முடிச்சுட்டு பெஸ்ட் காலேஜ் சூஸ் பண்றது தான் முக்கியம்.
1: ஞானமணி பொறியியல் கல்லூரி ஆட்டோனமஸ் தேர்ந்தெடுங்க. ஞானமணி பொறியியல் கல்லூரி ஆட்டோனமஸ், சேலம், நாமக்கல் தேசிய நெடுஞ்சாலை, பாச்சல். கவுன்சிலிங் கோட் 2624.
3: கோடை பண்பலை 100.5 மெகா ஹிட்ஸில் வானவில் கேட்டுக்கொண்டே இருக்கிறோம். இன்றைய வானவில் குரலின் குரலாக மலர்ந்து கொண்டே இருக்கிறது. இப்போது இணைப்பில் யாரோ, வாங்க. வணக்கம். வணக்கம்
4: ஐயா. வணக்கம்
5: வணக்கம்
4: அவர்களுக்கும், காணல் மேனன் அவர்களுக்கும் வணக்கம்.
5: வணக்கம் வணக்கம்.
4: ஈரோடு மாவட்டம் பெருந்திரை வட்டத்தில இருந்து சிவகாமி பரமசிவம் பேசுறேங்க ஐயா.
5: ஆ, சிவகாமி சொல்லுங்க
4: ஐயா. சரியா கேக்கலங்க.
5: சிவகாமி சொல்லுங்க, குரல சொல்லுங்க
4: ஐயா. குரல் அதிகாரம் 46, சிற்றினம் தேராமை. அதுல வந்து குரல், மனநலம் நன்குடையார் ஆயினும் சான்றோர்க்கு இனநலம் ஏமா புடைத்து. மனநலம் நல்லா இருந்தா கூட, அவங்க எல்லா வகையிலும் ஒழுக்கமா இருந்தா கூட, ஆனா வந்து அவங்களுடைய சேர்க்கை நல்லா இருந்ததுன்னா அவருக்கு மேலும் பாதுகாப்பை தருன்னு சொல்றாருங்க ஐயா. ஐயா, உங்களுடைய மேன்மையான கருத்து.
5: மனநலம் மன்னியூர் காக்கம், இனநலம் எல்லா புகழும் தரும். நம்ம யாரு சேர்ந்து இருக்கக்கூடியவங்கதான் முக்கியம். மனதுடைய தூய்மை வந்து நமக்கு செல்வத்தை கொடுக்கும். நம்ம சார்ந்திருக்கக்கூடிய இனத்துடைய தூய்மையால நமக்கு எல்லா புகழும் வரும். ஒரு விஷயம், திருவள்ளுவருடைய ஊர் குரலையுமே, ஒவ்வொரு சீர்ல உள்ள ஊர் வார்த்தையிலுமே அதிநுட்பமான கருத்துக்கள். நீங்க பாத்தீங்கன்னா, அத நீங்க சிந்திச்சு பாத்தீங்கன்னா, வெவ்வேறு பொருள் கொடுக்கும். மனசுல நம்ம தூய்மையா இருந்தாலே நமக்கு நிறைய நல்ல நண்பர்கள் கிடைப்பாங்க. அந்த செல்வமும் கிடைக்கும், நல்ல நட்புங்கிற செல்வம் கிடைக்கும், நல்ல நண்பர்கள்ங்கிற செல்வம் கிடைக்கும். அப்ப அது கிடைக்கிறது நம்ம சார்ந்து இருக்கக்கூடிய இனத்துடைய தூய்மையால நமக்கு எல்லா புகழும் நம்ம தேடாமலே வரும். அதுதான் வள்ளுவர் அந்த குறளை அருமையா சொல்லி. மிக்க நன்றி.
3: வாங்க இனிப்பில யாருங்க. வணக்கம். கொடை பண்பலையின் வானவில் இது.
6: வணக்கம். ஈரோடு மாவட்டம் முடக்குறிச்சி சின்னியம்பாளையம், சரவணன்.
5: சரவணன், நீங்க என்ன பண்றீங்க?
6: நான் ஒரு குறுநில விவசாயி சார்.
5: குறுநில விவசாயி, நீ குரல் சொல்ல வந்திருக்கீங்க.
6: ஆமாங்க ஐயா.
5: மிக்க மகிழ்ச்சி
6: ஐயா. அதிகாரம் 74 நாடுங்க. குரல் எண் 737. இருபுணலும் வாய்ந்த மலையும் வறுபுணலும் வல்லரனும் நாட்டிற்கு உறுப்பு. ஒரு நாட்டினுடைய முக்கியமான உறுப்பு என்னன்னு சொல்றாரு நாங்கய்யா, நிலத்தடி நீர். இரண்டு, பருவம் தப்பாத பெய்யும் மழை. மூணு, உயர்ந்து ஓங்கி நிற்கும் மலை. அதுல பாத்தீங்கன்னா, அந்த மலையிலிருந்து பெருகி வரும் வற்றாத ஆற்று நீர். ஐந்தாவதா பாதுகாப்பு அரண். ஐந்தாவதாத்தான் பாதுகாப்பு அரணியே வைக்கிறாரு. இந்த அஞ்சு தான் ஒரு நாட்டினுடைய மிகப்பெரிய செல்வம், உறுப்புகள்ங்கிறாரு. இந்த ஐந்துமே நம்ம கிட்ட குறையாத இருக்கு நம்ம நாட்டுல. ஆனா இன்றைய சூழலை பாத்தீங்கன்னா, நிலத்தடி நீர், பருவம் தப்பாத மழை, இந்த ரெண்டும் பாத்தீங்கன்னா இயற்கைக்கு நாம எதிரா நடக்க ஆரம்பிச்ச உடனேயுமே இந்த ரெண்டுமே குறைஞ்சு போச்சு. இன்னைக்கு 1000 அடிக்கு மேல போயிருச்சு நம்ம நிலத்தடி நீர். பருவம் தப்பாத மழை, பருவத்துக்கு மும்மாரி பெய்தாலையும் மாதம் ஒரு மாதிரி கூட பெய்யறது இல்ல. நாம இயற்கைக்கு எதிரா நடந்துகிட்டு இருக்கிறா. செம்மாந்து நிற்கும் மழை, இன்னைக்கு கனிம வளங்களுக்காக வெட்டிட்டு இருக்கிற மலைகளை. மலையிலிருந்து வர்ற ஆறு இல்ல மழை இல்லாதனாலங்க ஐயா. பாதுகாப்பாரன், அது இன்னைக்கு மிகப்பெரிய உலகாரங்கள நாம முன்னிலையில் இருக்கிறோம். இந்த அஞ்சுமே இருக்கிறதா உண்மையான நாட்டு கலங்கிறாரு. நாம இந்த மேல 4 விஷயங்களை ஒழுங்கா பாதுகாப்பு பண்ணோம்னாவே போதுங்க.

0: நம்ம உலகரங்களும் வல்லரசா வரலாங்க ஐயா. உங்க மேலான கருத்தை சொல்லுங்க ஐயா.
1: ஒரு ஈர மண்ணில விவசாயம் செய்யக்கூடியவங்க உணர்ந்து அதுக்கு பொருத்தமான ஒரு நல்ல குறளை உங்களை விட இவ்வளவு அழக யாரும் சொல்ல முடியாது. இன்னொருத்தர் திருக்குறளா படிச்சு அதனுடைய பொருளை சொல்லலாம். இங்க அந்த விவசாயம் செய்யறதுனால அதை உணர்ந்து இங்க கேட்ட குரலையும் சொல்லிருக்கீங்க. அதை பாத்தீங்கன்னா இமயமலை தான் நமக்கு இயற்கையான பாதுகாப்பு அப்படித்தான. அதே மாதிரி இரு புனலும் வாய்ந்த மலையும் வருபுனலும் வட்டாரும் நாட்டிற்கு ஒரு நிலத்து விவசாயம் செய்யக்கூடிய நிலத்து நீர். அதுக்கு நமக்கு குடிக்கிறது விவசாயம் செய்யறதுக்கு நீர் தேவை, நம்ம குடிக்கிறதுக்கும் உணவா இருக்கு. நிலத்து நீரும் மழை நீரும் வாய்த்த மலையும் அதுல பெருகி வரக்கூடிய நீர் இருக்கு. அது சிக்கு பிறகு அரணாந்து அழியாத கோட்டையும் நம்ம நாட்டுடைய பொறுப்புகள். நீர் அதுவும் ஒரு நமக்கு ஒரு அழியாத கோட்டை தான். மலை கோட்டை போல உணவும் நமக்கு ஒரு அழியாத கோட்டை தான். நல்ல குரல நல்ல விதமா சொன்னீங்க, மிக்க நன்றி.
2: பண்பலை 100.5 உஷா சன்ஃப்ளவர் ஆயில்.
3: உஷா சன்ஃப்ளவர் ஆயில்.

0: உஷா சன்ஃப்ளவர் ஆயில்.
1: மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல்.
2: பிளேஸ்மெண்டில் சிறந்து விளங்கும் மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல்.
1: ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ்,
3: ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட ஆட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால் கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள்.
4: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ்
1: வழங்கிய வானவில் இணைந்து வழங்கியோர் ஞானமணி இன்ஜினியரிங் காலேஜ்,
5: ஞானமணி பொறியியல் கல்லூரி ஆட்டோனமஸ், சேலம் நாமக்கல் தேசிய நெடுஞ்சாலை பாச்சல்,
6: பிளஸ் டூ முடிச்சுட்டு பெஸ்ட் காலேஜ் சூஸ் பண்றதுதான் முக்கியம்.
5: ஞானமணி பொறியியல் கல்லூரி ஆட்டோனமஸ் தேர்ந்தெடுங்க. ஞானமணி பொறியியல் கல்லூரி ஆட்டோனமஸ், சேலம் நாமக்கல் தேசிய நெடுஞ்சாலை பாச்சல்.
7: கவுன்சிலிங் கோட் 2624.
1: கோடை பண்பலை 100.5 மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம் வழங்கும் வானவில்.
8: இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள், பர்னிச்சர்கள் மற்றும் வீட்டு உபயோகப் பொருட்களின் சங்கமம் திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் ஆடி அதிரடி தள்ளுபடி ஆகஸ்ட் 17 வரை.

0: நேரம் 9:33, கோடை பண்பலை 100.5 மெகா ஹெர்ட்ஸ் இது வானவில் தந்து கொண்டிருக்கிறது. இன்றைய வானவிலில் சிறப்பு விருந்தினர் குமரி எஸ் நீலகண்டன் அவர்கள் குரலின் குரல் வழங்கி கொண்டிருக்கிறார். இப்போது அடுத்த நேரை சந்திக்கவிருக்கிறார் அவர். வணக்கம். வணக்கம்
1: அனைவருக்கும். இனிய காலை வணக்கம் ஐயா.
2: காலை வணக்கம்.
1: கரூர் மாவட்டம் கடவுர் வட்டம் தரங்கம்பட்டியிலிருந்து மலைசாமி.
2: சொல்லுங்க மலை, நீங்க என்ன பண்றீங்க?
1: குரல் எண் வந்து 305 அதிகாரம் 31. தன்னைத்தான் காக்கும் சின்னம் காட்சி காவத்தால் தன்னைத்தான் கொள்ளும்
2: சின்னம்.
1: ஒருவர் தன்னை காக்க எண்ணினால் முதலில் கோபம் வராமல் காக்க வேண்டும். அப்படி காக்காவிட்டால் அந்த கோபம் தன்னையே அழித்துவிடும்.
2: மலைசாமி உங்களுக்கு கோபம் வருமா?

0: அப்படியே சமாளிச்சிருக்கேன்.
1: சமாளிச்சிருவீங்க, கோபம் வரதான் செய்யும் இல்லையா? கோபம் கூட பிறந்தது இல்லையா?
0: ஆமாங்க ஆமாங்க.
1: தன்னை தான் காக்கின் சினங்காக்க காவாக்கால் தன்னையே கொல்லும் சினம்.
0: கொல்லும் சினம்.
1: தன்னை தான் காக்கின் சினங்காக்க காவாக்கால் தன்னையே கொல்லும். சினத்தை நம்ம காக்கவில்லைன்னு வச்சுங்க, அது அப்பனா அழிச்சிடும். நீங்க பாருங்க எப்படி அழிக்கும். இன்னைக்கு அறிவியல் பூர்வமா செஞ்சிச்சீங்கன்னா நமக்கு சினம் அதிகமாக நம்முடைய ரத்த அழுத்தம் அதிகமாகும். ரத்த அழுத்தம் அதிகமானா என்ன ஆகும்? நமக்கு சர்க்கரை நோய் வரும், நீரிழிவு நோய், இப்படி எல்லாம் வந்து நம்ம உடம்புடைய எல்லா பகுதிகளையும் அழித்திடும். அத 2000 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம திருவள்ளுவர் எப்படி சொல்லியிருக்கார் பாருங்க. அதுதான் திருக்குறளின் மேன்மை, தமிழின் மேன்மை. மிக்க நன்றி.
2: வணக்கம். இணைப்புல யாருங்க வாங்க? வணக்கம்.
3: பண்பலை பல்கலைக்கழகம் கோடை பண்பலைக்கு ஐயா அவர்களுக்கும் சிறப்பு விருந்தினர்களுக்கும் வணக்கம்.
1: வணக்கம்.
3: கண்தானம் மனிதநேயம் என்ற சிந்தனையோடு மலைக்கோட்டை மாநகரம் திருச்சி புத்தூர் துரை சுப்பிரமணியன் ஐயா உங்கள்கிட்ட பேசுறது ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. இந்த காலத்துக்கு ஏற்ற ஒரு குரலாக நான் கருதுகிறேன் நட்பியல் அதிகாரத்தில் 831. இப்ப இருக்கிற மக்கள் எல்லாம் எப்படின்னா தீமையானதே நல்லதுன்னு ஏத்துக்கிறாங்க, நல்லத வந்து ரொம்ப பழமையானது, அது யாராவது வயசானவங்க கிராமத்து ஆளுங்க தான் செய்யணும்னு சொல்லிக்கிட்டு திரிகிறாங்க. அவங்களுக்கு ஏற்ற மாதிரி ஒரு குரல்ல நான் சொன்னேன், அதுக்கு அர்த்தம் நீங்க சொல்லுங்க. வேதமை என்பதொன்று யாதனின் ஏதம் கொண்டு ஊதியம் போக விடல். அதோட அர்த்தம் என்னன்னா தீமை தருவது நல்லது என்று ஏற்றுக்கொள்வதும் நன்மை தருவதை தீயது என்று விட்டு விடுவதும் அறியாமை எனப்படும் பேதமை ஆகும். இத பத்தி விளக்கமா நீங்க சொல்லுங்க, எல்லாரும் கேட்டுக்கிறோம்.
1: அதாவது பேதமைங்கிறது பிறர் தரக்கூடிய கேடு இருக்கு இல்லையா, அதையெல்லாம் நம்ம அனுமதிச்சிருக்கிறதும் நம்ம கொள்றதும் அதனால தன்னுடைய தாக்கத்தை தருவது அப்படி கைவிடுவதும் நம்முடைய அறியாமை. பேதமைங்கிறது ரொம்ப இந்த குறள் இதுல நமக்கு இந்த அதிகாரத்துல 10 விதமா வள்ளுவர் இத அழகா சொல்லியிருக்காரு. நல்லா சொன்னீங்க, மிக்க நன்றி.
4: இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள் மற்றும் வீட்டு உபயோக பொருட்களின் சங்கமம் திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் வழங்கும் ஆடி அதிரடி தள்ளுபடி July 17 to August 17 பாத்திரங்கள், பரிசு பொருட்கள், பிளாஸ்டிக் பொருட்களுக்கு 15% அதிரடி தள்ளுபடி. உலகத்தரம் வாய்ந்த பர்னிச்சர்களுக்கு 15% அதிரடி தள்ளுபடி. டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி என எலக்ட்ரானிக் பொருட்கள் 20,000 ரூபாய்க்கு மேல் பர்ச்சேஸ்க்கு ஒரு தங்க நாணயம் இலவசம். குக்கர், மிக்சி, கிரைண்டர், ஸ்டவ் என அனைத்து வீட்டு உபயோக பொருட்களும் அதிரடி தள்ளுபடி. அத்துடன் அழகிய பரிசு பொருட்களும் இலவசம். வெள்ளி ஜரிகையும் வாங்கப்படும். இலவச டோர் டெலிவரி வசதியுடன் மங்களன் மங்கள் புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட், சேலம், NSB ரோட், திருச்சி.
5: பிளஸ் டூ முடிச்சுட்டு நல்ல பிளேஸ்மெண்ட் தர காலேஜ பாத்துட்டு இருக்கீங்களா? மகேந்திரா தான் சூப்பர் ஆப்ஷன். நம்ம மகேந்திரா காலேஜஸ் தான் ட்ரைனிங் அண்ட் பிளேஸ்மெண்ட்ல கலக்கிட்டு இருக்காங்களே. முதலாம் ஆண்டில் இருந்து முறையான ட்ரைனிங், டாப் MNC கம்பெனிஸ் கூட சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ், 250 மேற்பட்ட நிறுவனங்கள் வளாக தேர்வுக்கு வருகை, வருடம்தோறும் 2,500 மாணவர்களுக்கு பணி நியமன ஆணை, தரமான பிளேஸ்மெண்ட்டுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள்.
6: கான்டாக்ட் 8985712345 or visit www.mahindra.org.
7: கொண்டாடுவோம், கொண்டாடுவோம், வாழ்ந்த தமிழ் எழுத்தாளர்களை கொண்டாடுவோம்.
8: பா சிங்காரம் அவர்களின் பிறந்த நாளை August 12 கொண்டாடுவோம். August 12 நாளை நிலக்கோட்டை மூவா மாணிக்கம் அண்ட் கோ தங்க நகை மாளிகை.
7: நீங்கள் வாங்கும் 916 HUID தங்க நகைகளுக்கு சேகோலி இல்லை, சேதாரம் இல்லை.
8: மணப்பெண்ணின் மாணிக்கத்தேர், நிலக்கோட்டை மூவா மாணிக்கம் அண்ட் கோ தங்க நகை மாளிகை.

0: குரலின் குரல் வானவில் தந்து கொண்டிருக்கிறோம். கொடை பண்பலை 100.5 மெகா ஹெர்ட்ஸில் இருந்து இப்போது இணைப்பில் யாரோ, வாங்க. வணக்கம்.
1: வணக்கம் சார், கோவில்பட்டியில இருந்து லட்சுமி.
2: லட்சுமி, என்ன பண்றீங்க?
1: ஆனா இல்ல, பரிச்சயம் இருக்கேங்கய்யா. நான் வந்து இப்ப 7வது அதிகாரம் மக்கள் பேர்ல 70வது குரல் சொல்ல போறேங்கய்யா. மகன் தந்தைக்கு ஆற்றும் உதவி இவன் தந்தை என்னோட்டான் கொல்லனும் சொல். அதாவது இந்த குரலோட பொருளை வந்து அவங்க என் மகன் வந்து அவங்க தந்தைக்கு கொடுத்த தரணும் என் வாழ்க்கையில நடந்தது இல்லையா. ஆமா ஐயா, அவங்க ஸ்கூல்ல வந்து 10 மார்க் எடுத்ததுக்கு அந்த சுதந்திர தினத்து அன்னைக்கு அவங்க அப்பா போட்டு கொடியேற்றி பெருமைப்படுத்தினாங்க. ஆமாங்க ஐயா. அப்ப அவங்க கரெஸ்பாண்ட் சொன்னாங்க, முதல் மதிப்பெண்ணுக்கு மட்டும் இதை நாங்க தரலாமா, அவனோட நடவடிக்கை பொறுப்பான இந்த விஷயத்துக்காண்டி நாங்க கொடுப்போம் அப்படின்னு சொன்னாங்க. அப்ப வந்து ஒரு அம்மாவா எனக்கு வந்து 69வது குரலையும் என் பிள்ளை எனக்கு
2: கொடுத்தான்.
1: அந்த ரெண்டு குரலும் எனக்கு என் பிள்ளை கொடுத்துருக்காங்க ஐயா.
2: ரொம்ப, அதாவது 69வது ஈண்ட பொழுது பக்கம் தன் மகனை சாந்தோம் என கேட்ட தாய். அதே மாதிரி 70வது குரல், மகன் தந்தை காட்டும் உதவி இவன் தந்தை என்னோட்டான் சொல்லணும் சொல்.
1: இதுல கொடியேத்தி அந்த தலை நிமிர்ந்து சல்யூட் போட்டு அந்த தருணத்தை வந்து வாழ்க்கையில எனக்கு மறக்கவே முடியாதுங்க ஐயா. அந்த பள்ளி நிர்வாகத்துக்கும் நான் நன்றி சொல்லுவேன்.
2: நிச்சயமா நிச்சயம். இது மகனா இருந்தாலும் மகளா இருந்தாலும் இந்த குரல் பொருத்தமானதுதான். அவங்க பெற்றோருக்கு தினமும் சொல்லக்கூடியது வள்ளுவர் குறிப்பாக சொல்லியிருக்காரு, மகன் தந்தை காட்டும் உதவி இவன் தந்தை இன்னொருத்தான் சொல்லணும். மகன் தந்தைக்கு செய்யக்கூடிய உதவி, இவனை பெறதுக்கு இவன் தந்தை என்ன தவம் செய்தா அப்படின்னு சொல்ற அளவுக்கு புகழ் பெறுவதுதான். நல்ல குரலை நல்லா சொன்னீங்க, நன்றி.
0: வாங்க இணைப்புல யாருங்க? வணக்கம். வணக்கம்.
3: வணக்கம். வணக்கம் ஐயா.
2: வணக்கம்.
3: புதுக்கோட்டை மாவட்டம் குருங்கூர் கே செல்வராஜ் பேசுறேன் ஐயா.
2: செல்வராஜ் சொல்லுங்க, என்ன பண்றீங்க?
3: விவசாயம்
2: தான். விவசாயம், விவசாயம் நல்லா இருக்குதா?
3: இன்னும் மழை இல்ல, புதுக்கோட்டை மாவட்டம் எல்லாம் மானாவாரி தான், அதனால மழையை எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. கடந்த 2 நாட்களுக்கு முன்னாடி ஒரு மழை பெஞ்சது, இன்னும் குளத்துக்கெல்லாம் நீர்வரத்து இல்ல.
2: ஆவணி
3: மாசம் தான் விதைப்பு விதைப்பு கொடுப்பான். நாங்கெல்லாம் புளி வாரிய விதைப்பு.
2: ஓஹோ, விதைப்பு. நல்ல, சரி உங்களோட குரலை சொல்லுங்க.
3: என்னுடைய குரல் வந்துட்டு வினை தூய்மை அதிகாரம் 66 651வது குரல். துணை நலம் ஆக்கம் தரும், வினை நலம் வேண்டிய எல்லாம் தரும். ஒருவனுக்கு ஏற்படும் நல்ல துணை என்பது செல்வத்து தரலாம், பொருள்களை ஈட்டலாம், ஆனால் அவன் செய்யும் நற்செயல்களே நல்ல செயல்கள் தான் அவன் விரும்பிய எல்லாத்தையும் கொண்டு வரும் என்பது இந்த குரல். இது இதற்கு மேலான உங்களுடைய கருத்தையும் நான் அவளோடும் எதிர்பார்க்கிறேன்.
2: துணை நலம் ஆற்றம் தரும், வினை நலம் வேண்டிய எல்லாம் தரும். எவ்வளவு ஒரு எளிமையான மொழியில, எளிமையான தமிழ்ல 2000 வருஷத்துக்கு பின்னாடி வள்ளுவர் சொல்லியிருக்கிறார், துணை நலம் ஆக்கம் தரும், வினை நலம் வேண்டிய எல்லாம் தரும். ஒருவனுக்கு துணை நலம் நமக்கு செல்வத்தை தரும். நம்ம செய்யக்கூடிய வினையின் நன்மை வந்து நம்ம எதெல்லாம் விரும்புறோமோ எல்லாமே கிடைக்கும் இல்லையா?
3: கண்டிப்பா.
2: நல்ல அழகா சொல்லுங்க, நம்ப நீங்க.
3: நன்றி, வாழ்த்துக்கள் எல்லா.
2: நன்றி, நன்றி. வணக்கம். உங்களுக்கு நல்ல மழை பெய்யட்டும், நல்ல விவசாயம் வளம் பெறட்டும், நாடு நலம் பெறட்டும்.
4: நான் இப்ப திறமை மிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன் அப்படின்னா அதுக்கு காரணம் நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட அட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
5: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.

0: நேயர்கள் இணைந்திருப்பது கோடை பண்பலை 100.5 மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம் வழங்கிக் கொண்டிருக்கும் வானவில்.
1: நேரம் 9:46, கோடை பண்பலை 100.5 MHz சிறப்பு விருந்தினர் குமரி எஸ் நீலகண்டன் அவர்கள் வழங்கிக் கொண்டிருக்கக்கூடிய குரலின் குரல் வானவிலோடு நாம் இணைந்திருக்கின்றோம். இப்போது அடுத்த நேயரை சந்திக்கவிருக்கிறோம். வணக்கம்.
2: வணக்கம்.
3: வணக்கம்.
2: வணக்கம் ஐயா.
3: வணக்கம். உங்களோட பேரை சொல்லுங்க, என்ன பண்றீங்கன்னு சொல்றீங்க.
2: ஐயா, நான் நாமக்கல்ல இருந்து ஸ்ரீதேவி பேசுறேன் ஐயா.
3: ஸ்ரீதேவி, என்ன? ஆமாங்க
2: ஐயா, நான் இல்லத்தரசியா இருக்கிறேன், தையல் வேலை செஞ்சுட்டு இருக்கிறேங்க ஐயா வீட்லயே.
3: தையல்? மகிழ்ச்சி.
2: வானொலியும்
3: உங்களுக்கு தையல் தொழிலுக்கு நல்ல உற்ற துணையா இருக்கக்கூடிய ஒரு துணை நலமா இருக்குங்க.
2: ஆமாங்க ஐயா. கேள்வி அதிகாரத்துல இருந்து முதல் குரல், செல்வத்தில் செல்வம், செவிச்செல்வம், அச்செல்வம், செல்வத்தில் எல்லாம் கலை.
3: நல்ல குரல தெரியுங்க.
2: அதாவது எங்களுக்கு பாத்தீங்கன்னா ஒரு 5 நிமிஷம் கிடைச்சாக்கடா ஒரு பிளவுஸுக்கு ஊக்கு கட்டிடலாம், ஹெம்மிங் போட்டுடலாம், அப்படிதான் நேரத்தை நாங்க வந்து பயன்படுத்துவோம். இப்ப படிப்பறிவுங்கிறது சுத்தமா எனக்கு எல்லாம் கிடையவே கிடையாது, நான் உண்மையே சொல்றேங்க ஐயா. அதனால வந்து வானொலிதான் எங்களுக்கு வந்து ஆசான். கடவுள் எல்லாமே உங்களை மாதிரி அறிஞர்களோட வாக்குறைகளை கேட்டுட்டே நாங்க வந்து எங்களோட காலத்தை ஓட்டிட்டு இருக்கோம்.
3: நீங்க சொல்லும் போதே படிப்பறிவே தேவையில்லை, நமக்கு தேவை அறிவு, அப்படித்தானே? அந்த அறிவு உங்களுக்கு எப்படி கிடைச்சா என்ன? அந்த அறிவு உங்களுக்கு அதான் செல்வத்தும் செல்வம், செவிச்செல்வம், அச்செல்வம், செல்வத்தும் எல்லாம் தலை. அந்த உங்க அந்த செவிச்செல்வம் வள்ளுவரே சொல்லிருக்காரு, எல்லா செல்வத்திலையும் பெரிய உங்களுக்கு செவிச்செல்வம். அந்த செவிச்செல்வம் உங்கள்ட்ட இருக்குது, வானொலிய கேக்குறீங்க, உங்களை தொழிலை செய்யறீங்க, உங்களுக்கு எல்லா செல்வமும் வருது. மிக்க மகிழ்ச்சி.
2: 5 செல்வங்களையும் சொல்லிருக்காருங்க, உலகத்துல இருக்கிற 5 செல்வங்களும் இதுல அடக்கும் வானொலி கேட்கறதால.
3: நீங்க உணர்ந்து, நம்ம நிறைய பேர் என்ன பண்றோம், இந்த காலத்துல நமக்கு நிறைய சம்பாதிக்கணும், நிறைய வேலை கிடைக்கணும், அதுக்காக அறிவை பெருக்கக்கூடியவங்களும் இருக்காங்க. தன்னுடைய வாழ்க்கையை நெறிப்படுத்துறதுக்கு அறிவு முக்கியமானது. அதுதான் இந்த செவிச்செல்வம். செவிச்செல்வம் இருந்தா உங்களுக்கு ஒரு புதிய நல்ல விழிப்புணர்வு, நம்ம மனத்துக்கு ஆரோக்கியமா இருக்கும், உடலுக்கு ஆரோக்கியமா இருக்கும், வாழ்க்கைக்கு ஒரு தேவையான செயல்லாம் இந்த செவிச்செல்வம் வானொலி கொடுத்து கொடுக்கும். தொடர்ந்து வானொலி கேளுங்க. மிக்க நன்றி.
1: வணக்கம். இணைப்புல யாருங்க, வாங்க.
4: வணக்கம் ஐயா.
3: வணக்கம்.
4: கரூர் மாவட்டம் வெள்ளியணை சந்தை தோட்டம் பெரிசன் பேசுறேங்க. சிறப்பு விருந்தினர் அவர்களுக்கு வணக்கம்.
3: வணக்கம். நீங்க என்ன பண்றீங்க?
4: நாங்க விவசாயம் பாக்குறோம் சார்.
3: விவசாயம்?
4: ஆமாங்க, விவசாயம் தான் பாத்துட்டு இருக்கிறேங்க. ஒரு மாலை முடிஞ்ச அளவுக்கு உணவு உற்பத்தி பண்ணி ஒரு 4 பேர்த்துக்கு நம்ம கொடுத்துக்கிட்டு
3: இருக்கிறோம். சார்ந்த தொழில் தானே?
4: ஆமாங்க. அதிகாரம் 44 தமிழ் மறை பொருள் எண் 438 பற்றுள்ளம் என்னும் இவரண்மை எட்டுள்ளம் என்னப்படுதொன்று. இதற்கு பெருநாவலர் கொடுக்கும் விளக்கம்

0: செலவு செய்ய வேண்டிய நேரத்தில் பணத்தை இறுகப்பிடித்து வைப்பது குற்றங்களில் பெரிய குற்றமாக கருதப்படும். செல்வம் சமுதாயத்தில் இயங்கிக் கொண்டே இருக்க வேண்டும். செலவாணியை முடக்கி வைப்பது பொருளாதார குற்றம். இவ்வாறு ஐயன் திருவிழா சொல்லியிருக்காருங்க. எதற்காக இப்படி சொல்லியிருக்காருங்க, விளக்கம் கொடுங்க ஐயா. நன்றி.
1: அதாவது ஒரு நீங்க அழகா ரொம்ப ரொம்ப அழகா சொன்னீங்க, ஒரு விவசாயியா ரொம்ப அழகா சொன்னீங்க. ஒரு நாட்டுடைய பொருளாதாரமே நமக்கு நல்லா இருக்கணும்னா பணம் புரண்டுகிட்டே இருந்தாதான் நம்முடைய நாட்டுடைய பொருளாதாரம் பணம் நல்லா இருக்கும். அதே அதான் ஒரு வள்ளுவர் நுட்பமா அதிநுட்பமா 2000 வருஷத்துக்கு முன்னாடியே சொல்லியிருக்காரு. பற்றுள்ளம் என்னும் இவரண்மை எற்றுள்ளும் எண்ணப்படுவது உண்டன்று. நம்ம யாருக்கும் கொடுக்காம அந்த செல்வத்தை ஈயாம யாருக்கும் கொடுக்காத தன்மையால நம்ம பொருள் மீது நம்ம கொண்ட ஒரு பற்றுதல் வந்து எல்லா குற்றங்களும் மிக கொடிய குற்றம். இப்ப சொல்ற மாதிரி பொருளாதார குற்றம் தான் அது. செய்யாத தன்மையால நம்ம பொருள் மீது அதீத பற்று கொண்டிருந்தா அத போல ஒரு கொடிய குற்றம் ஏதும் இல்லைன்னு நம்ம திருவள்ளுவர் சொல்லிருக்கோம். ரொம்ப நன்றி.
2: ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் ஆடி தங்க திருவிழா. சிறப்பு சலுகையாக புதிய தங்க நகை மீது கிராமிற்கு 200 ரூபாய் குறைவாகவும், பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாகவும், வைரம் மற்றும் அன்கட் வைரத்தின் மதிப்பின் மீது 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்குட்பட்டது. உடனே உங்கள் அருகில் உள்ள ஜிஆர்டி ஷோரூமுக்கு வருகை தாருங்கள். ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
3: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையின் ஆடி அதிரடி தள்ளுபடி July 17 to August 17 வரை. தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரம். மேலும் பவுனுக்கு 1500 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1500 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம்.
4: கரூர் மாவட்ட கட்டிட பொறியாளர்கள் சங்கம் பெருமையுடன் நடத்தும் கரூர் பில்ட் எக்ஸ்போ 2026 வரும் August 13, 14, 15 and 16 ஆகிய தேதிகளில் கரூர் பிரேம் மஹாலில் மிக பிரம்மாண்டமாக நடைபெறுகிறது. அனுமதி இலவசம்.
5: ஒன்பது மணி 52 நிமிடம். கோடை பண்பலையின் வானவிலோடு நாம் இணைந்திருக்கிறோம். இன்றைய வானவில் குரலின் குரலாக மலர்ந்து கொண்டிருக்கிறது. இப்போது இணைப்பில் யாரோ, வாங்க. வணக்கம்.
6: அறம் பொருள் இன்பத்தை தரும் திருக்குறளை எடுத்துரைக்கும் ஐயா அவர்களுக்கும், அதை உடன் இருக்கும் அன்பு தம்பிக்கும் என் அலுவ வணக்கத்தை கூறுவது பரமக்குடியிலிருந்து ராஜேஸ்வரிங்கப்பா.
1: வணக்கம் ராஜேஸ்வரி. நீங்க என்ன பண்றீங்கோ?
6: நான் இல்லதரசியா இருக்கேன். ஆனா நிறைய புத்தகங்களை படிச்சதுனால வந்த
1: அறிவுதான்.
6: அதுக்கு தகுந்த மாதிரிதான் குடி செயல் வகை அதிகாரம் 23வது அதிகாரம் 1023வது குரல். குடி செய்வல் என்னும் ஒருவருக்கு தெய்வம் மடித்தற்று தான் முன்தூறும் அப்படிங்கிறாரு. எப்படின்னா தன்னோட குடிய வந்து உயர செய்யணும், நம்ம வாழ்க்கைய வந்து நல்லபடியா சிறப்பா கொண்டுட்டு வரணும், முன்னேற்றத்து பாதையில கொண்டு போகணும்னு நினைக்கிறவங்களுக்கு தெய்வம் வந்து தன்னோட ஆடையை இருக்க கட்டிட்டு வந்து உதவி செய்யுமா. எவ்வளவு அருமையான குரல்
1: பாருங்களேன். ஒரு நிமிடம் அப்படி காட்சியாட்டு மனசுல நினைச்சு பாருங்க. ஒரு தெரியும் உங்களுக்கு பாருங்க, ஒரு ஓவியமா மனசுல தெரியும். இறைவன் வந்து
6: அதே சோர்வடையா இருக்கிறவங்களுக்காக சொல்லப்பட்டதுங்க ஐயா. ஏன்னா சோர்வு அடையவே கூடாதுங்க ஐயா. மனசு நல்லா இருக்கணும் இங்களே, உடலும் நல்லா இருக்கும், இயக்கம் இருந்துகிட்டே இருக்கணும். நம்மளுக்கு நதி போல ஓடிக்கிட்டே இருந்தா தான் நம்ம கடலா மாற முடியும் இல்லையா. நிறைய பேர் சோர்ந்து போயிடுறாங்க. வேலை இல்ல, அது இல்ல, இது இல்ல, என்ன செய்வோம், நாளைக்கு என்ன செய்வோம் அப்படிங்கிறாங்க. ஆனா இன்னைக்கு உள்ள வாழ்க்கைய சந்தோஷமா இயக்கிட்டே இருந்தோம்னா கடவுள் எப்பவுமே நம்மளுக்கு உதவி செய்யறாரு. என்னோட வாழ்க்கையில நான் கத்துக்கிட்டேங்க ஐயா.

0: ரொம்ப அழகா சொன்னீங்க. அதாவது குரலை வந்து அவர் உணர்வு பூர்வமா காட்சிப்படுத்தி வல்வர் சொல்வார், அதான் அதனுடைய பெருமை. குடி செய்வல் என்னும் ஒருவர்க்கு தெய்வம் மடிதற்கு தான் முன்பு குடியை உயரச் செய்வே அப்படின்னு முயற்சி செய்யக்கூடியவங்களுக்கு தெய்வம் அப்படியே ஆடைய அவர் இறுக்கிக்கிட்டு முன்னால நின்று வழிகாட்டும். அழகா சொல்லியிருக்காரு, மிக்க நன்றிமா.
1: வாங்க இணைப்புல யாருங்க, வணக்கம்.
0: வணக்கம், சொல்லுங்க.
2: காற்று மண்டலத்தை கல்கண்டு மண்டலமாக்கும் கோடை கண்பரையின் குரலின் குரல் நிகழ்ச்சி. அன்பு அறிவிப்பாளரை வணங்குவது பெங்களூர்ல இருந்து வேளாங்கண்ணி சொக்கலிங்க. அதிகாரம் 40 கல்வி 391 குரல். கற்க கசர அதை கற்பதை கற்றபை நிற்க அதற்கு தேவை. கற்க வேண்டிய பாடங்களை குற்றமில்லாமல் தெளிவாக கற்க வேண்டும். கற்ற பின்பு அதை உணர்ந்து அதன் மாதிரி நடக்க வேண்டும் என்று சொல்றா வள்ளுவர். நீங்க சொல்லுங்க.
0: அதாவது நீங்க வேற என்ன வேணும், கற்க கசடரா கற்பவை கற்றதுன்னு நிற்க அதற்கு தக. நம்ம திருக்குறள் இருக்கு இல்லையா, இப்போ கேட்டோமே 1 மணி நேரமா இந்த திருக்குறளா நம்ம அதுல பிழையில்லாது குற்றமில்லாம நம்ம கற்று அதற்கேற்ப நம்ம நடந்தா நம்ம உலகத்துல உன்னதமான ஒரு மனிதனா ஒரு ஆளுமையா உருவாகும், இதுல சந்தேகமே இல்லை. நல்ல குரலை சொன்னீங்க, மிக்க நன்றி.
1: நிறைவான நேரை நாம் சந்திக்க இருக்கிறோம். கோடை பண்பலையின் வானவில் இது. வணக்கம்.
3: வணக்கம் சார்.
0: வணக்கம்.
3: திண்டுக்கல்ல இருந்து மீனா விஜயராஜன்
0: பேசுறேன். ஆ சொல்லுங்க, என்ன
3: பண்றீங்க? மணி பேசுறேன் சார்.
0: ஆ ஓகே சொல்லுங்க.
3: அதிகாரம் வந்து 55 சார். செங்கோன்மை ஓர்ந்து தன்னோடா திரை புரிந்து யார் மாட்டும் சேர்ந்து செய்வதே முறை அப்படின்னு சொல்றாருங்க சார். அதாவது தனது ஆட்சியில் வாழ்வோர் யாராயினும் ஒரு குற்றம் செய்தால் வேண்டியவர் வேண்டாதவர் என்ற பாகுபாடு மாறாமல் சிறிது கூட பரிவு காட்டாமல் ஏற்ற தண்டனையை வழங்க வேண்டும். குற்றம் செய்து குற்றம் செய்பவர்களும் இரக்கம் காட்டக்கூடாதுன்னு சொல்றாங்க சார். இதற்கு வந்து உதாரணம் வந்து மனுநீதி சோழனை சொல்லலாங்க சார். கன்று இழந்த பசு வந்து கண்ணீரோட ஆராய்ச்சி மணி அடித்து மண்ணினிடம் நீதி கேட்க கன்றின் இழப்பிற்கு தன் மகனே காரணம் என்பதை அறிந்த மன்னன் கன்று இறந்துபட்ட அதே தேர்காலில் தன் மகனையும் இட்டு கொன்று நீதியை நிலைநாட்டினான் மேடம். அத நீதிக்கு முன் வந்து 6 அறிவுள்ள மனிதனும் 5 அறிவுள்ள ஜீவனும் சமம் என்பதை நிரூபித்து காட்டினான். அதை வந்து சென்னை உயர் நீதிமன்றத்துல கூட இன்னைக்கு வந்து மனுநீதி சோழன் உருவத்தை காண.
0: ரொம்ப அழகா சொல்லுங்க. அது நம்ம தமிழ் இலக்கியங்கள்ல சங்க இலக்கியங்கள்ல எவ்வளவு உன்னதமான கதைகள் இலக்கிய ரீதியாக நமக்கு செய்யுளாக தந்திருக்காங்க. அதுதான் தமிழுடைய பெருமை. வள்ளுவர் கூட ஓர்ந்து கண்ணோடாது இறைபுரிந்து யார் மாட்டும் தேர்ந்து செய்வதே முறை. நம்ம குற்றத்தை ஆராய்ந்து நீதி தவறாம ஒரு நன்னறியோடு ஆட்சி நடத்துவது தான் செங்கோல் முறை அப்படின்னு வள்ளுவர் சொல்லியிருக்காரு. நீங்களும் நிறைய அழகாக சொன்னீங்க.
1: ஐயா, நிகழ்ச்சியின் நிறைவு பகுதிக்கு நாம வந்துட்டோம். நிறைவாக நன்றி உங்களுக்கு. ஏதாவது சொல்ல விரும்புறீங்களா?
0: என்ன சொல்ல வேண்டியதெல்லாம் நம்மளுடைய நேயர்கள் மிக அழகாக நிறைவா சொல்லிருக்காங்க. அவங்கெல்லாம் திருக்குறள நல்ல உணர்ந்து வாழ்க்கையில கடைபிடிக்கக்கூடியவங்க. வானொலியோடு அவங்களுடைய கருத்துக்கள் எல்லாம் அழகா பயந்துக்கிறாங்க. இந்த கோடை பண்பலையுடைய நேயர்களோடு உரையாடுறதுல எனக்கு பெரு மகிழ்ச்சி. அது இந்த பெருமிதத்தோடு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.
1: ரொம்ப நன்றிங்க.
4: நேயர்கள் இதுவரை கேட்டது கோடை பண்பலை 100.5 மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம் வழங்கிய வானவில்.
5: இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள் பர்னிச்சர்கள் மற்றும் வீட்டு உபயோகப் பொருட்களின் சங்கமம் திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் ஆடி அதிரடி தள்ளுபடி August 17 வரை.
1: நிறைவுக்கு வருகிறது கொடை பண்பலை 100.5 MHz வானவில். இன்றைய வானவிலில் குரலின் குரல் தந்து விடைபெறுகிறார் சிறப்பு விருந்தினர் குமரி எஸ் நீலகண்டன் அவர்கள்.

நிகழ்ச்சிக்கு பொறியியல் நுட்பம் பி.வி. பிஜு, நாகராஜ், மணிவண்ணன். அழைப்புகளை ஒருங்கிணைத்து தந்தார் தேவி பிரியா. கணினியாக்கம் எம். சிக்கந்தர் ராஜா. உங்கள் கோடை பண்பலை 100.5 மெகா ஹெர்ட்ஸில் இனி கலையும் கானமும் நிகழ்ச்சியின் முகப்பில் செய்தி சுருக்கம்.

வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். நாட்டின் 80வது சுதந்திர தின கொண்டாட்டங்களின் போது தேசிய பாடலான வந்தே மாதரத்தின் 150வது ஆண்டு, இளையோர் சக்தி மற்றும் 2047 ஆண்டுக்குள் வளர்ச்சியடைந்த இந்தியாவை உருவாக்குவதில் இளையோரின் பங்களிப்பு ஆகியவை முன்னிலைப்படுத்தப்படும் என்று மத்திய அரசு தெரிவித்துள்ளது. மாணவர்களுக்கு உரிய நேரத்தில் கல்வி உதவித்தொகை வழங்கப்படுவதன் மூலம் அவர்கள் தங்களது கல்வியில் திறம்பட கவனம் செலுத்த முடியும் என்று மத்திய வேளாண் துறை அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் தெரிவித்துள்ளார். அரசு மின்னணு சந்தை மூலம் உரிய நேரத்தில் தேவையான பொருட்களை கொள்முதல் செய்ய முடிவதாக மத்திய வர்த்தகத்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். மாணவர்கள் தொடர்பான அனைத்து விவகாரங்களுக்கும் தீர்வு காண்பதற்கு அரசு தயாராக உள்ளது என்று தகவல் ஒலிபரப்பு மற்றும் நாடாளுமன்ற விவகாரங்கள் துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். அரசு மருத்துவமனைகளின் தரத்தை மேம்படுத்துவதற்கு ஆக்கப்பூர்வமான வழிமுறைகளை கண்டறிய வேண்டும் என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் மாநில அரசை வலியுறுத்தியுள்ளார். மெரினா மற்றும் பெசன்ட் நகர் கடற்கரை பகுதிகளில் 32 இடங்களில் இலவச ஒய்ஃபை வசதி சீர் செய்யப்பட்டு நேற்று முதல் மீண்டும் மக்கள் பயன்பாட்டிற்கு கொண்டுவரப்பட்டுள்ளது. பெருநகர சென்னை மாநகராட்சி சார்பில் வெறிநாய்க்கடி நோய் தடுப்பூசி மற்றும் அகப்புற ஒட்டுண்ணி மருந்து செலுத்தும் முகாம் இன்று தொடங்குகிறது. கன்னியாகுமரியிலிருந்து திப்ருகருக்கு இன்று மாலை இயக்கப்படவிருந்த ரயில் சேவை ரத்து செய்யப்படுவதாக தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது. சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை இன்று சவரனுக்கு 2400 ரூபாய் உயர்ந்து 114,000 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள், வடகடலோர மாவட்டங்களின் சில பகுதிகளில் இன்று மிதமான மழை பெய்யக்கூடும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. மேட்டூர் அணைக்கு நீர்வரத்து இன்று காலை நிலவரப்படி வினாடிக்கு 7151 கனஅடியாக அதிகரித்துள்ளது. பிரான்பர்க் சேலஞ்சர் டென்னிஸ் போட்டியின் பிரதான சுற்றுக்கு இந்தியாவின் தக்ஷினேஸ்வர் சுரேஷ் முன்னேறியுள்ளார். தமிழ்நாடு பிரீமியர் லீக் கிரிக்கெட் போட்டியில் இன்று நடைபெறவுள்ள ஆட்டங்களில் நெல்லை திருச்சி அணியையும் திருப்பூர் கோவை அணியையும் எதிர்கொள்கின்றன. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: தமிழின் அடையாளம். இது தமிழர்களுக்கான அடையாளம். கோடை பண்பலை 100.5.
1: இனி தொடர்வது கோடை பண்பலை 100.5 மணப்பெண்ணின் மாணிக்கத்தேர், நிலக்கோட்டை மூவா மாணிக்கமன் கோ தங்கநகை மாளிகை வழங்கும் பண்பலை வானவில் இந்தியா.
2: August 12 நாளை நிலக்கோட்டை மூவா மாணிக்கம் அண்ட் கோ தங்கநகை மாளிகை.
3: நீங்கள் வாங்கும் 916 HUID தங்க நகைகளுக்கு சேகோலி சேதாரம் இல்லை.
4: வான்வழி வானொலி இசை மொழி சேவை வழி வளம் வந்து கொண்டிருப்பது கோடை.

0: 90.5 தொடர்கிறது பண்பலை வானவில் இந்தியா கலையும் கானமும். நம்மோடு இணைகிறார் சிறப்பு விருந்தினர் பாண்டிச்சேரி நாடக கலைஞர் கலை மாமணி தங்கராஜ் அவர்கள், உடன் அறிவிப்பாளர் அமுதா.
1: கோடை பண்பலை 100.5 கலையும் கானமும். அமுதத் தமிழ் வணக்கங்களோடும் உங்களின் ஸ்நேகம் தேடும் செழிப்பான நினைவுகளோடும் அமுதா.
2: இன்றைய நிகழ்ச்சியில் நம்மோடு பேச காத்திருக்கும் விருந்தினர் பாண்டிச்சேரியிலிருந்து கலைமாமணி விருது பெற்ற தங்கராஜ் அவர்கள், நாடக நடிகர், நாடக இயக்குனர், கதாசிரியர், போட்டி நாடகங்களை அதிகமாக நடத்துபவர், அகில இந்திய வானொலிகளில் அதிகமாக நாடகங்களில் பங்கேற்றவர். கலைமாமணி விருது பெற்ற தங்கராஜ் அவர்கள், ஐயா வணக்கம்.
3: வணக்கம். வணக்கம்.
2: வணக்கம். 47 வருட அனுபவம் என்பது ஒரு சாதாரண ஒரு விஷயம் இல்லை. கிட்டத்தட்ட உங்களுக்கு அதிகமான அனுபவங்கள் கிடைத்திருக்கும். நிறைய இடங்களுக்கு சென்றிருப்பீங்க, நிறைய நபர்களை சந்திச்சிருப்பீங்க, நிறைய நாடக கலைஞர்களை உருவாக்கியிருப்பீங்க, அவங்களோட பணியாற்றியிருப்பீங்க. இந்த அனுபவங்கள் எல்லாம் வந்து இன்று எங்களோடு பகிர்ந்து கொள்ள காத்திருப்பீர்கள் என்று நம்புகிறோம். 47 வருடங்களுக்கு முன்பாக எப்போது தோன்றியது இந்த மாதிரி நமக்கு வந்து நாடகத்துறையில ஒரு ஆர்வம் இருக்கிறது, ஒரு நாடக நடிகராக வேண்டும், நாடகங்களை இயக்க வேண்டும், நாடக கதைகளை எழுத வேண்டும் அப்படின்ற ஆர்வம் எல்லாம் வந்து உங்களுக்கு எதனால் ஏற்பட்டது?
3: நான் முதல்ல வந்துங்க பாண்டிச்சேரி அக்ரிகல்ச்சர்ல ஒர்க் பண்ணேன். வேளாண் அறிவியல் கழகத்துல வந்து அரசு வேலைக்கு வந்து அப்ப தினக்கூலி ஆரம்பிக்கும் போது அங்க வேலை செஞ்சுட்டு இருந்தேன். அப்போ வந்து ஆர்எஸ் மன்னவர் வந்து பாண்டிச்சேரி கம்பன் கல்யாணத்துல ஒரு நாடகம் போட்டாங்க.
2: சரி.
3: அதுக்கு எங்க அலுவலகத்துல வந்து அந்த இதை ஷோ பண்றதுக்காக பூச்செடியெல்லாம் இருக்கும் போது அப்போ அவருக்கு ஒரு 3 நடிகர் வந்து ஆர்எஸ் மன்னவர் ஐயா அப்ப வந்து வரல சென்னையில இருந்து. அப்ப திடீர்னு எங்களுடைய சூப்பரண்ட்டை சொல்லும் போது இங்க யாராவது முடி கிடைக்குமா நாடகம் போடுறதுக்கு இங்க மாதிரி ஆளு இல்லா போச்சுக்கும் போது அவரு என்ன சொல்லி விட்டாரு. அப்ப எப்படினா அதுக்கு முன்னா வந்து சிறுகதைகள்லாம் நிறைய எழுதுவேன், ஒரு நோட்ல வச்சு பேப்பர்ல வச்சு அங்க எழுதிட்டு இருப்பாங்க தோட்டத்துல. அதை பாப்பாரு, நிறைய படிப்பார். இல்ல இந்த இந்த தம்பி நல்லா பண்ணுவாரு, அவர்கிட்ட சொன்ன ஆளுகிட்ட வரும்போது அப்ப என்னுடைய நண்பர்கள்லாம் 2 பேர் அந்த நாடக அனுபவத்துல வந்தாங்க.
2: எதேச்சையாக கிடைத்ததுதான் இந்த வாய்ப்பு.
3: ஆமா ஆமா ஆமா. எங்களுக்கு வந்து ஆர்எஸ் மன்னவரை நம்ம அதுவும் சந்திக்கிறோம். அப்பயே ஒரு நடிகர்ன்ற போது ஒரு ஒரு இது பிரமிப்பு. அவர் நடிக்க கூப்பிடும் போது அவர் கூப்பிட்டு என்கிட்ட சொல்றாரு. சொல்லும் போது ஒரு 2 பிள்ளைங்களை வர சொல்லுங்க, என்னுடைய நண்பர்கள் 2 பேர் வர வச்சு 3 பேர் நின்னோம். அப்ப என்ன சொன்னாரு, நான் சில வசனங்களை சொல்றேன், நீங்க பேசுங்க, சரி வரதா பார்க்கும் போது என்ன பண்ணாரு, ஒரு 7-6 நிமிடம் அளவுக்கு வசனங்களை அவர் கொடுத்தாரு. அதை நாங்க ஒரு 10 நிமிஷத்துல மனப்பாடம் பண்ணி போய் அங்க நின்றுட்டோம். அவர்கிட்ட சொல்லுங்க அப்படின்னாரு. ஃபுல்லா சொன்னோம். சொன்ன உடனே அஜித், இவ்வளவு சீக்கிரமா நீங்க மனப்படம் பண்ணிட்டீங்கன்னா அப்ப நீங்க தான் நடிக்கிறேன்னு சொல்லிட்டு 3 பேர் செலக்ட் பண்ணாரு. அப்ப தேவகுமார்னா எனக்கு எனக்கு ஒரு கதாபாத்திரம், என் குழந்தை நண்பர்கள்லாம் வந்து முனிவர் வேஷம் போட்டாங்க. அவர் சிவன், அவர் சிவனா நடிக்கிறாரு அதுல ஆர் எஸ் மன்னவர். அதுதான் முதல் அனுபவம். அப்ப கொடுக்கும் போது சொன்னாரு, நீங்க இந்த 10 நிமிஷத்துல இவ்வளவு ரெக்கார்ட் பண்றீங்க, நீங்க ரொம்ப ஒரு பெரிய ஆளா வருவீங்கன்னு அன்னைக்கு அவர் ஒரு ஆசீர்வாதம் பண்ணாரு. அவருடைய ஆசீர்வாதம் என்ன தெரியல, அது தொடர்ந்து அப்படியே நம்ம கொஞ்சம் வளர்ந்துட்டு வரோம்.
2: 47 வருடங்களாக பயணிக்கிறீங்க இந்த நாடகம்.
3: அதுதான் முதல் நாடக அனுபவம். அவர் யதார்த்தமா எங்களை கூப்பிட்டு கொடுத்தது திடீர் அனுபவம் தான் அது.

0: தெற்காசியா மற்றும் இந்தியாவில் முதல் முறையா AI டெக்னாலஜியுடன் DTI நேவிகேஷன் வழியா பிரெயின் டியூமர் அண்ட் ஸ்பைன் சர்ஜரின் எல்லா சிகிச்சையும் நம்ம மதுரையிலேயே கிடைக்குது. பல வருஷமா ஸ்ட்ரோக், அனியூரிசம், AVM போன்ற பிரச்சனைக்கு நியூரோ கேத் லேப் மூலம் ட்ரீட்மென்ட் பண்றாங்க.
1: ஹானா ஜோசப் ஹாஸ்பிடல், சிந்தாமணி டோல்கேட் அருகில், மதுரை. கால் 350-5151.
2: 1978 முதல் சிறப்பாக செயல்பட்டு வரும் மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல்.
3: 5 அட்டானமஸ் கல்லூரிகள் மற்றும் NAAC A++ தர அந்தஸ்து பெற்ற கல்லூரிகள்.
2: வருடந்தோறும் 2500 மேற்பட்ட வேலை வாய்ப்புகளை பெற்றுத்தரும் கல்வி நிறுவனம். விவரங்களுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல்.
3: தொடர்புக்கு 8985712345.
4: வெற்றிக்கு 39 ஆண்டுகளாக மாணவர்களின் நம்பிக்கையை வென்ற அட்டானமஸ் இன்ஸ்டிடியூஷன் காரமடை ஸ்ரீ சக்தி இன்ஜினியரிங் கல்லூரி. கடந்த 5 ஆண்டுகளாக TNEA மாணவர்களின் டாப் சாய்ஸ். TNEA கவுன்சிலிங் கோட் 2673. கால் 9244504444.
5: நவீன கட்டுமான தொழில்நுட்பங்கள், கட்டுமான பொருட்களின் முன்னணி பிராண்டுகள், இன்டீரியர் பொருட்கள், புதிய வடிவமைப்புகள், புதுமையான தயாரிப்புகள்.

0: அனைத்தும் ஒரே இடத்தில். கரூர் மாவட்ட கட்டிட பொறியாளர்கள் சங்கம் பெருமையுடன் நடத்தும் கரூரின் மிகப்பெரிய கட்டிடம் மற்றும் கட்டுமான கண்காட்சி கரூர் பில்ட் எக்ஸ்போ 2026 வரும் ஆகஸ்ட் 13, 14, 15 மற்றும் 16 ஆகிய தேதிகளில் கரூர் பிரேம் மஹாலில் அனுமதி இலவசம்.
1: கொண்டாடுவோம், கொண்டாடுவோம், வாழ்ந்த தமிழ் எழுத்தாளர்களை கொண்டாடுவோம்.
2: பா சிங்காரம் அவர்களின் பிறந்த நாளை ஆகஸ்ட் 12 கொண்டாடுவோம். ஆகஸ்ட் 12 நாளை நிலக்கோட்டை மூவா மாணிக்கம் அண்ட் கோ தங்க நகை மாளிகை.
1: நீங்கள் வாங்கும் 916HUID தங்க நகைகளுக்கு சேகோலி இல்லை, சேதாரம் இல்லை.
2: மணப்பெண்ணின் மாணிக்கத்தேர் நிலக்கோட்டை மூவா மாணிக்கம் அண்ட் கோ தங்க நகை மாளிகை.
3: நேயர்கள் இணைந்திருப்பது கோடை பண்பலை 100.5 மணப்பெண்ணின் மாணிக்கத்தேர் நிலக்கோட்டை மூவா மாணிக்கமன் கோ தங்கநகை மாளிகை வழங்கிக் கொண்டிருக்கும் பண்பலை வானவில் இந்தியா.
4: உங்கள் கோடை பண்பலை 100.5 கேட்டுக்கொண்டிருக்கிறோம் கலையும் கானமும். இன்றைய நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக நம்மோடு பாண்டிச்சேரி நாடக கலைஞர் கலைமாமணி தங்கராஜ் அவர்கள்.
5: அதுக்கப்புறம் வந்த பிறகு எனக்கு அப்ப அந்த நாடக நடிச்ச உடனே ஒரு ஆசை வந்து போச்சு, ஏன் நம்மளே எழுதி நாடகம் போடுவோமா அப்படின்னு போடும்போது என்ன பண்ண ஒரு நாடகம்
6: எழுதினேன்.
5: அது வந்து வாழ்க்கை ஓடம் நாடகத்துடைய. ஆமா, அந்த நாடகத்தை இயக்குறதுக்கு அந்த இது தெரியாதனால வந்து ஒரு நாடக அனுபவம்ல வேலவதாசன் ஒருத்தர் இருந்தார் பாண்டிச்சேரியில, இறந்துட்டாரு எனக்கு முன்ன ஒரு 15-18 அதிகமானவர். அதனால நான் எழுதின நாடகன்றதால வந்து ஒரு அனுபவம் இருந்து ஒருத்தர் கொடுக்கும்போது எனக்கு முன்ன சீனியரா இருந்த வேலவதாசன் ஒரு நாடக ஆசிரியர்கிட்ட அதை கொடுத்தோம். அப்ப நாடகம் அவர் எழுதி பண்ணும்போது அந்த நாடகத்துல நான் முத வந்து ஒரு காமெடி ஆக்டர் நகைச்சுவை நடிகரா வந்து அதுல நடிச்சேன். அப்ப ஊர்ல போடும்போது அந்த அப்பெல்லாம் நாடகத்துக்கு ரொம்ப வரவேற்பு, ஒரு 2000 பேர் நடத்த பார்த்தாங்க ஊரே கூடி நாடும் போகும்போது. அதுல அந்த கேரக்டர் ரொம்ப பேசப்பட்டது என்னுடைய நடிப்பு. அது முடிஞ்சு உடனே ஒரு 3 என்னுடைய வாழ்க்கை ஓட நாடகத்தை பெருசா டெவலப் பண்ணி ஒரு 4 நாடகமா அதை நாங்க வந்து அரங்கேற்றம் பண்ணோம் 1980 79 ஆர்எஸ் மன்னவருடைய ஆசீர்வாதம் உடனே இது நாடகம். அப்போ வந்து எனக்கு முத நாடகத்திலே வந்து எனக்கு வானொலி நிலையத்துல இருந்து முல்லை வளன் ஒருத்தர் வந்து நிகழ்ச்சி அமைப்பாளர் இருந்தார் பாண்டிச்சேரி வானொலி நிலையம். ஆமா, அப்ப பதுனாவன் முல்லை வளவன் மாதவன் ஒருத்தர் இறந்துட்டாரு. அப்புறம் அவர்கள் வந்து நடாதூர் நம்பின்னு ஒருத்தர் இருந்தாரு. இவங்கெல்லாம் நாடக தேர்வுகள் கமிட்டியில இருந்தாங்க. அவங்களாம் நான் அப்பவே நாடகம் கொடுத்துட்டு இருக்கும்போது வந்து நான் போய் அவங்க கவனிக்கல நாடகம் என்னுடைய இதை வந்து வாழ்த்துறை வழங்குறதுக்கு அந்த ஸ்டேஜுக்கு வந்தாங்க. அப்ப சொல்லும்போது சொன்னாங்க, இவ்வளவு சின்ன வயசுல ஒரு நாடகம் நான் பார்த்தது கிடையாது, ஒரு 17 ஒரு நாடகத்தை எழுதி ஒரு துணிச்சல போட்டுக்கிட்டு இருக்கும்போது ரொம்ப பாராட்டினாங்க. அந்த முத நாடகமே ஒரு பெரிய வெற்றி நாடகமா இருந்தது. தொடர்ந்து வருஷத்துல இருந்த நாடகம். ஆமா,
6: வெற்றி கிடைத்த வெற்றி வந்து
5: நாடகம் போடுவோம், திருவிழா நாடகம் போடுவோம், அப்படி தொடர்ந்து பயணிச்சுட்டே இருந்தோம்.

0: குட் பிலிம்ஸ் வழங்கும் புரட்சி தளபதி விஷால் இயக்கி நடிக்கும் மகுடம் ஆகஸ்ட் 14 முதல் உலகமெங்கும்.
1: கோடை பண்பலை 100.5 இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம், மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல், ராசிபுரம் முத்தாயம்மாள் என்ஜினியரிங் காலேஜ், காரமடை ஸ்ரீ சக்தி என்ஜினியரிங் காலேஜ், மணப்பெண்ணின் மாணிக்கத்தேர், நிலக்கோட்டை மூவா மாணிக்கம்மன் கோ தங்க நகை மாளிகையின் நல்வாழ்த்துக்கள்.
2: கரூர் மாவட்ட கட்டிட பொறியாளர்கள் சங்கம் பெருமையுடன் நடத்தும் கரூர் பில்ட் எக்ஸ்போ 2026 வரும் ஆகஸ்ட் 13, 14, 15 மற்றும் 16 ஆகிய தேதிகளில் கரூர் பிரேம் மஹாலில் மிக பிரம்மாண்டமாக நடைபெறுகிறது. அனுமதி இலவசம்.
3: உங்கள் கோடை பண்பலை 100.5 கேட்டுக்கொண்டிருக்கிறோம் கலையும் கானமும். இன்றைய நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக நம்மோடு பாண்டிச்சேரி நாடக கலைஞர் கலைமாமணி தங்கராஜ் அவர்கள்.
4: திரைப்படத்தை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதுல எத்தனை கதாபாத்திரங்கள் இருந்தாலும் அது வந்து நமக்கு அந்த காலத்துல மனசுல நிக்கும். ஏன்னா அந்த கதை அம்சம் வந்து அப்படி இருக்கும். எல்லாருமே வந்து கதைக்கு சம்பந்தப்பட்டவர்களாக இருப்பார்கள் கதாபாத்திரங்கள். ஒரு காமெடியன் இருப்பாங்க, இல்ல ரெண்டு காமெடியன் இருப்பாங்க, அதுக்கப்புறம் கதைக்கு முக்கியமான கதாநாயகர்கள் கதாநாயகி, அவங்களுக்கு வில்லனா இருக்கக்கூடியவங்க. இதுவே வந்து வானொலி நாடகம் அப்படின்றது வந்து இப்ப நீங்க நிறைய வானொலிகள்ல வந்து நாடகங்களை வந்து அரங்கேற்றியவர், நாடகங்களை எழுதி இயக்கியவர் அப்படிங்கறனால ஒரு வானொலி நாடகம் தயாரிப்பதற்கு எத்தனை கதாபாத்திரங்கள் இருக்கணும், இல்ல ஒரு மணி நேர நாடக தயாரிப்பிற்கு எந்தெந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் கவனத்தில் கொள்ளணும் சொல்லுங்களேன்.
5: இல்ல அவங்க கிட்ட ஒரு விஷயம் என்ன இருக்கணும் சொன்னா, அவங்க வந்து தேசத்தை பத்தி நிறைய கேட்பாங்க. நாட்டுப்பட்டு உள்ள இருக்கணும், நம்ம சமுதாயத்தில் என்ன நடக்குது.
4: கண்டிப்பா சமூக சிந்தனையோடு கூடிய நாடகங்களை தான் வந்து நம்ம ஒளிபரப்ப முடியும்.
5: ஆமா, அதிகம் என்ன பண்ணுவாங்கன்னா சுதந்திரத்தை பத்தி, வரல நம்ம சரித்திரத்தை பத்தி நாடகங்கள் அப்ப நிறைய வந்து கேட்பாங்க. அதுல கேட்கும் போது என்னுடைய நாடகம் வந்து யுத்த பூமின்னு ஒரு நாடகம் நான் எழுதியிருந்தேன்.
4: சரி,
5: அது வந்து நம்முடைய இந்திய
4: பாட.
5: ஆமா, அது வரலாறுன்னு சொன்னா வந்து காட்டுவாசி மக்கள் மலைவாசி மக்கள்கிட்ட போய் சுதந்திரத்தை தெளிவுபடுத்தி அவங்களுக்கும் புரிய வச்சு அது ஒரு பெரிய போராட்டமான ஒரு நாடகம் அது. அப்ப வந்து எனக்கு அது கொடுக்கும் போது வந்து அங்க கொடுத்துருக்கும் போது என்ன பண்ணாங்க, இன்னொரு எனக்கு ஹாஃப் அன் அவர் கொடுங்க, அப்புறம் உங்களுக்கு ஒரு மணி நேரம் நடந்தாருன்னு சொல்லும் போது விடை தேடும் உறவுகள் என்னுடைய மொதல் நாடகம் பாண்டிச்சேரியில அரங்கேற்றம் பண்ணது.
4: விடை தேடும் உறவுகள்
5: உறவுகள் அது முதல் நாடகமே எனக்கு ஆல்ரெடி வெற்றி நாடகமா அதை வந்து ரொம்ப பாராட்டு.

0: பண்ணாங்க.
1: சரி.
0: நிறைய கடிதங்கள், அப்பலாம் கடிதங்களை தான் வந்து ஒரு நிகழ்ச்சியை நிர்ணயிக்கும். அப்ப கடிதங்களை வச்சுக்கும் போது இந்த நாடகத்துக்கு நிறைய வந்ததுன்னும் போது, அப்ப என்ன பண்ணாங்க, நீங்க தொடர்ந்து ஒரு மேரம் நட ஆரம்பிக்கும் போது, அப்ப என்னுடைய என்று தனியும் அப்படின்னு ஒரு நாடகம், அது சுதந்திர நாடகம். அப்ப என்கிட்ட அவங்க சொல்லும் போது சொன்னாங்க, எத்தனை கேரக்டர் வரும்போது அவங்க சொல்லுவாங்க 15 இருக்கணும், 2 பெண் கேரக்டர் வேணும், இதெல்லாம் வந்து நீங்க எப்படி எல்லாம் வச்சுங்க, நகைச்சுவை வில்லன் கதாநாயகம் எப்படி வச்சு பண்ணணும் போது 1 இருக்கணும், எத்தனை பக்கம் எழுதுனா கதாபாத்திரம் வரும்ன்றத பிரிக்கும்.
1: எத்தனை பக்கங்கள் எழுதணும், ஒரு ஒரு டயலாக் வந்து எத்தனை
0: ஆமா,
1: நிமிடங்களுக்கு இருக்கணும்
0: இப்போ
1: அப்படிங்கற ஒரு.
0: இப்ப டைப் பண்ணி கொடுத்தோம்னு சொன்னா 32 பேப்பர், ஒயிட் பேப்பர்.
1: சரி,
0: இப்ப இருக்க A4 சைஸ்ல டைப்
1: 32 மிகாமல் இருக்கணும்.
0: இருக்கணும், அதுதான் ஒரு நேரம் வரும். ஒரு 10 to 15 கதாபாத்திரங்கள் இருந்தாதான் அந்த நாடகம்
1: ஒரு மணி நேரம் கொண்டு போக முடியும்.
0: ஆமா,
1: அப்படி கதாபாத்திரங்கள் குறைஞ்சது அப்படின்னா நமக்கு வசனங்களை வந்து கொஞ்சம்.
0: இல்ல இல்ல இல்ல, அது கதாபாத்திரங்கள் 6 பேர் வச்சு கொண்டு போகலாம், அந்த கதை தன்மை வசனங்களை நீட்டி காட்சி காட்சி அமைப்புகள் காட்சி அமைப்புகள் அதிகமாக்கி கொண்டு போயிடும். அதுக்கு 4 சீனை போட்டு முடிச்சு கொண்டு போய் கொடுப்போம். அது வந்து கதாபாத்திரம் கம்மியா இருக்கும் போது கஷ்டமா இருக்கும்,
1: கண்டிப்பா கண்டிப்பா
0: கதையை சொல்ல முடியாது. கதாபாத்திரம் நிறைய இருந்தா தான் அந்த கதைகள் இருக்கும். ஆமா, அப்பதான் அந்த கதையை வந்து சிறப்பாக அமைக்கும்.

0: நேர்கள் இதுவரை கேட்டது கோடை பண்பலை 100.5 மணப்பெண்ணின் மாணிக்கத்தேர், நிலக்கோட்டை மூவா மாணிக்கமன் கோ தங்கநகை மாளிகை வழங்கிய பண்பலை வானவில் இந்தியா.
1: August 12 நாளை நிலக்கோட்டை மூவா மாணிக்கம் அண்ட் கோ தங்கநகை மாளிகை.
2: நீங்கள் வாங்கும் 906 HUID தங்க நகைகளுக்கு சேகோலி சேதாரம் இல்லை. கலையும் கானமும் இன்றைய நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக நம்மோடு பாண்டிச்சேரி நாடக கலைஞர் கலைமாமணி தங்கராஜ் அவர்கள்.
3: பொதுவாகவே இப்போ வந்து ரொம்ப குறைச்சிட்டாங்க வானொலியில் உங்களுக்கு தெரியும், இப்போ குறைச்சிட்டாங்க. 7 பேர் தான் இருக்கணும், 8 பேர் தான் இருக்கணும், அதுன்னு முடிச்சிருங்க. ஆனால் வரலாற்றையோ அதாவது சரித்திரத்திலேயோ புராணத்திலேயோ அவங்களால கை வைக்க முடியாது. ஏன்னா அது வந்து அவங்க அது அத்தனை கேரக்டர்
4: வரும் எடுத்தோன்னா அந்த கதையே.
3: ஆமாம், நான் வந்து கொடிகாத்த குமரனுடைய வரலாறு போடும்போது எனக்கு நான் எழுதிக்கிட்டு வந்துட்டேன். அப்போ வந்து சென்னையில இருந்து ஒரு ஆபீசர் உள்ள வந்து அதை படிச்சு பார்த்து வசந்தை பார்த்துட்டு அது அப்ரூவல் வாங்கிட்டாரு. ஸ்டேஜ் ட்ராமா நீல பண்ணி கொடுங்க
4: அப்படின்னு.
3: அது ஒரு பெரிய வரலாறு என்னன்னா, அந்த ஒன்னே கால் மணி நாடகத்தை 1.5 மணி நேரத்துல நாங்க ரெக்கப் பண்ணி கொடுத்தோம். உடனே அப்பயே பார்த்து அவர் அசந்துட்டார், இவ்வளவு பெரிய நாடகம் வச்சுக்கிறேன்னு சொல்லிட்டு அது மாதிரி பண்ணோம். அது மாதிரி எனக்கு 400 ஐடியா பொறுத்த வரைக்கும் ரைட்டிங்லயும் மற்ற நாடகத்திலயும் எங்களுக்கு ரொம்ப அனுபவம் அதிகம்.
4: ஏன்னா கொஞ்ச நாட்களுக்கு முன்பாக நாடகங்கள்லாம் வந்து வானொலியில மிக பிரபலமாக இருக்கும், அதற்காகவே ரசிகர்கள் இருப்பாங்க. அந்த நேரம் வந்துருச்சுன்னா தொலைக்காட்சியில இருக்கக்கூடிய சீரியல் மாதிரி அதை விட சிறப்பான கதை அம்சங்களை எல்லாம் எடுத்து தொடர் நாடகங்கள்லாம் கூட ஒளிபரப்பப்படும். அதற்காக நிறைய ரசிகர்கள் அந்த நேரம் வந்தா காத்திருப்பாங்க.
3: ஆமா, அது இப்ப நீங்க சொன்ன மாதிரி இன்னொன்னு நடந்தது உங்களுக்கு. எங்களுக்கு என்னன்னு சொன்னா, வீட்டுக்கு வீடுன்னு ஒரு தொடர்,
4: சரி,
3: ஆல்ரெடியோட அவங்களே டைட்டில் கொடுத்து 7 ரைட்டர் எழுதுனாங்க. அதை 8 பேர் எழுதும்போது ஒவ்வொருத்தரும் முடியாமல் போய் கடைசி 3 பேர் தான் எழுதணும். நானும் ஒருத்தர், முருகேசன் ஒருத்தர், இன்னொருத்தர், 3 பேர் எழுதணும். அது நீங்க சொன்ன மாதிரி 2 வருஷம் அந்த தொடர் ஓடிட்டு இருந்தது. அது அப்பெல்லாம் வந்து சொன்னா நேயர்லாம் நிறைய கடிதம் போடுவாங்க, இது வேணும், இது நல்லா இருக்குது சொல்லும் போது அது திரும்ப திரும்ப டெவலப் பண்ணுவாங்க. அந்த மாதிரி இது நாங்க தொடர் நிறைய எழுதிட்டேன். என்னுடைய நாடகங்களும் தொடர் நாடகம் நிறைய போட்டிருக்கோம், ஸ்டேஜ் நாடகம் போட்டிருக்கோம், என்னுடைய குரூப் போட்டிருக்கோம். இப்ப இண்டிவிஜுவலாக போடுறது இப்பெல்லாம் வந்து குறைவு.

0: நான் இப்ப திறமை மிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன் அப்படின்னா அதுக்கு காரணம் நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட ஆட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
1: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.
2: நீங்கள் வாங்கும் 916 HUID தங்க நகைகளுக்கு செய்கூலி இல்லை, சேதாரம் இல்லை.
3: மணப்பெண்ணின் மாணிக்கத்தேர், நிலக்கோட்டை மூவா மாணிக்கம் அண்ட் கோ தங்க நகை மாளிகை.
4: கலையும் கானமும் இன்றைய நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக நம்மோடு பாண்டிச்சேரி நாடக கலைஞர் கலைமாமணி தங்கராஜ் அவர்கள்.
5: இப்ப போட்டி நாடகங்கள்லாம் வந்து நீங்க நடத்தக்கூடிய,
6: அதுதான் சொல்றாங்க போட்டி நாடகம் வந்து நாங்க போய் இன்னொரு இதுல கலந்துக்குவோம், அப்படி கலந்துப்போம். அவங்களாம் நடத்தாதும் போது அந்த போட்டி நாடகங்கள் நாமளே நடத்தோம்னு சொந்த பணத்தை போட்டு அவங்கவுங்களும் ஆரம்பிச்சு போட்டி நாடகங்கள் நடத்த ஆரம்பிச்சோம். பப்ளிக்ல ஒரு ஒரு தியேட்டர்ல ஒரு ஸ்டேஜ் போடுறது, அந்த ஸ்டேஜ்ல இருந்து நாடகங்களை கொடுப்போம். அப்படி பாத்தீங்கன்னு சொன்னா எங்களுக்கு ஈரோடு, கொடுமுடி, கடலூர், தஞ்சாவூர், சென்னை, பெங்களூர் எல்லாருக்கும் வருவாங்க, போட்டியில் கலந்துக்குவாங்க. அங்கே இந்த நாடக குழுக்கெல்லாம் வந்து கலந்துக்குவாங்க. அது மாதிரி தான் நாங்கள் நடத்துறது. அதை நாங்கள் வந்து அந்த போட்டி நாடகங்களே வந்து ஒரு ஒரு விழாவிலையும் 22 நாடகம் 20 நாடகத்துக்கு குறையாம நடத்துவோம். ஒரு வாரங்களுக்கு நடக்கும், அதில் எங்கள் நாடகமும் ஒன்று நடக்கும், அது போட்டியில் வராது. அந்த மாதிரி போட்டி நாடகம் தொடர்ந்து இது இப்போ 2 வாரத்துக்கு முன்னே அந்த போட்டி நாடகம் முடிச்சுட்டு தான் இப்போ நாங்கள் இருக்கிறோம். இப்போவும் நடத்தணும் 2 வாரத்துக்கு முன்னா, அது சிறப்பா எங்களுக்கு அது சிறப்பான. அதுல மட்டும் இருக்காது மேடம், நாங்க விருது கொடுப்போம் எங்களுடைய கலைமன்றத்து மூலமா. அந்தந்த துறை, இந்த நாடக கலைத்துறையில இருக்கிறவங்கலாம் சிறந்து விளங்குறவங்கலாம் யாருன்னு பார்த்து விருது கொடுப்போம். அது நிறைய பேருக்கு நாங்க பாத்தீங்கன்னு சொன்னா அதுல எங்ககிட்ட ஒரு 500 பேருக்கு மேல விருது வாங்கியிருப்பாங்க. அந்த கலைஞர்கள்லாம் பாராட்டி இத்தனை வருஷம் பண்றாரு, இவரு வந்து வாழ்நாள் சாதனை விருது, இவரு வேந்தர் விருது, இவர் சக்கரவர்த்தி விருது, இது மாதிரி விருது எல்லாம் கொடுப்போம். அந்த அனுபவம் இன்னையும் அது பண்ணிட்டு தான் இருக்கோம்.
5: பண்ணிட்டு இருக்கிறீங்க, மகிழ்ச்சிங்க ஐயா. அதாவது இந்த நாடகத்துறை அப்படிங்கிறது வந்து தமிழை மூன்றாக பிரித்தார்கள், இயல், இசை, நாடகம். இந்த நாடக தமிழ் அப்படிங்கிறது வந்து ஒரு இன்னுமே சிறப்பு மிகுந்தது. இசை வந்து அது அது வேற லெவல், இசை கருவிகளையும் உள்ளடக்கியது அந்த இசை தமிழ் அப்படிங்கிறது. ஆனால் இந்த

0: நாடக தமிழ் அப்படிங்கிறது வந்து இயல் இசை இது ரெண்டையும்
1: ஆ
0: சேர்த்து உள்ளடக்கி எடுத்துக்கொண்டு
1: முத
0: வர்றது
1: இயல்
0: நாடக
1: வரும்,
0: தமிழ்.
1: முத
0: ஆமா,
1: இயல்
0: இயல்
1: இசை
0: இசை
1: நாடகம்.
0: நாடகம்
1: ஆமா
0: அப்படிங்கிறதுல அந்த
1: ஆமா
0: இயலையும் இசையையும் சேர்த்து உள்ளடக்கி எடுத்துட்டு வருவது நாடக தமிழ்.
1: ஆமா ஆமா
0: இதுல
1: அது
0: வந்து
1: இல்லாம
0: ரொம்ப
1: இருக்காது.
0: சிறப்பு வாய்ந்த ஒன்று. அதுல வந்து நீங்க சொல்லக்கூடிய கருத்துக்கள் எந்த விஷயத்தையும் அதை எடுத்துட்டு வந்து மிக சிறப்பாக செய்யலாம், நவீனத்துவப்படுத்தலாம், அதை வந்து இன்னும் புதுமையாக படைக்கலாம் அப்படிங்கறதெல்லாம் வந்து அவர்களுடைய திறமையை பொறுத்தது. என்றாலும் கூட இந்த 47 வருடங்களாக நீங்க வந்து நிறைய அனுபவங்கள் உங்களுக்கு கிடைச்சிருக்கும்.

0: கோடை பண்பலை 100.5 கேட்டுக்கொண்டிருக்கிறோம் கலையும் கானமும். இன்றைய நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக நம்மோடு பாண்டிச்சேரி நாடக கலைஞர் கலைமாமணி தங்கராஜ் அவர்கள். இன்னும் வந்து இந்த நாடகத்துறையை நாடகத்தை எங்க எடுத்துட்டு போகலாம், இன்னும் என்ன எப்படியெல்லாம் வளர்க்கலாம், அதுக்கு என்ன வழிகள்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லுங்களேன்.
1: இது இப்ப நிறைய வந்து நாடகங்கள் குறைந்துகிட்டு இருக்கிற நேரம், அது அதனாலதான் நாங்க அதை அழிஞ்சு விடாது. பழைய கூத்துக்கு கலைங்களாம் அழிஞ்சிட்டு வருது, அழியக்கூடாது. நாடக கலைஞர் தான் வந்து மாணவர்கள் எல்லாம் உள்ள அறிக்கிறோம். பள்ளி அளவுல நம்ம நாடக போட்டி நடத்துறோம், பள்ளி மாணவர்களும் ஸ்கூல்ல நடத்துறோம், எளிய குழந்தை கூட்டம் அந்த மாணவர்களும் உள்ள வந்து நாடக கலைய அவங்களுக்கு ஊக்கப்படுத்தி அந்த ஆர்வத்தை படுத்தி இன்னைக்கு நிறைய வெளியே வர அளவுக்கு வளர்த்துட்டு இருக்கோம். வளரணும், ஏன்னா நாடகத்துல அது கருத்துக்களை சினிமா மாதிரி கருத்துக்களை சொல்லணும். சும்மா நாமளும் ரெண்டு பாட்டை போட்டோம். இன்னொரு விஷயம் என்ன தெரியுங்களா, தமிழ்நாட்டோட நாங்கள நாடகம் நடத்தும் போது நான் இது வரைக்கும் இங்க நாடகம் போட்டு சினிமா பாடல நான் பயன்படுத்தினதே கிடையாது. வரலாறு
2: மகிழ்ச்சி
1: நான் எழுதுவேன், பாட்டை எழுதி அந்த பாட்டு ரெக்கார்ட் பண்ணி, அது சொல்ல இயலேச நாடகம்ல பாட்டை ரெக்கார்ட் பண்ணி அதுலதான் சேர்ந்து நாடகம். ஆமா, அது மூலியமா
2: தான் சினிமா. தனியாக பாடகர்கள் இருக்காங்களா உங்ககிட்ட?
1: பாடகம் இங்க இருக்காங்க, அதை நான் ரெக்கார்ட் பண்ணுவேன். பாடகர் பாடகெல்லாம் வர வச்சு அவங்களுக்கு சம்பளம் கொடுத்து அந்த இசைக்குழு, அதாவது எங்கிட்ட தமிழர்
2: சொல்லுங்க, அந்த இசைக்குழு எழுதுவீங்க, அந்த பாடல்களை இசையமைச்சு அதை வந்து நாடகத்துக்கு பயன்படுத்துறீங்க.
1: ஆமா, ஒரு காலத்துல நாங்க போடும்போது கதை வசனம் பாடல்கள் இயக்கம் அண்ட் நடிப்புன்னு போடுவோம். என்னுடைய பேருக்கு இப்படிதான் நாங்க பண்ணிட்டு இருக்கோம். இன்னமும் வந்து என்னுடைய பாட்டு வந்து இன்னும் என்கிட்ட நிறைய ரெக்கார்டிங் இருக்குது. பாட்டெல்லாம் சொந்தமா எழுதுன பாட்டு, சினிமா பாட்டு நான் எடுத்து என்ன வரலாற்று நான் போட்டதே கிடையாது. என்னுடைய நாடகத்துல
2: நாடகத்துக்கு தகுந்த கருத்துக்கள், நாடகத்துக்கு தகுந்த வரிகள் அதுல நீங்க எழுத முடியும். இப்ப சினிமா பாடல்னா அது வந்து அந்த கதைக்காக எழுதப்பட்டதாக இருக்கும்.
1: அது எடுத்து ஜாலியா ஆடுவாங்க போவாங்க, அது எனக்கு பிடிக்காதுங்க. எப்பவுமே நம்ம சொல்றது அந்த கதையோட ஒன்றி போனா ஒரு பாடலை போட்டதான் நல்லா
2: இருக்கும். அது வந்து ஒரு திரைப்படம் பார்த்த ஒரு உணர்வை ஏற்படுத்தும், புதிய திரைப்படம் பார்த்து.
1: அப்ப என்கிட்ட எங்க ஊரை பார்க்கும் போது அந்த ரசிகர்களே கேட்பாங்க, பாப்பா பாட்டு ரெண்டு போடுப்பா நல்லா இருக்கும். அப்படி கேட்டு கேட்டே எங்களுக்கு அதிகமா வந்து பாடல நாங்க அதிகமா இருப்போம். அது எங்களுக்கு ரசிகர்கள் வந்து பொதுவாகவே சொல்லுவாங்களே, எங்களுடைய ஊர்ல மத்தெல்லாம் ரசிகர்கள் எங்களுக்கு மன்றத்துக்கும் ஒரு ரசிகர்கள். என்னுடைய நாடகம்னு சொன்னா எனக்கு ஆக்சுவலா என்ன சொல்லுவாங்கன்னா, முழக்கம் தங்கராசுன்னு வாங்க, பாண்டிச்சேரியில முழக்கம் தங்கராசன் தான் கூப்பிடுவாங்க.
2: ஏதாவது பத்திரிகை துறையில?
1: ஆமா, நான் வந்து 2022 வந்து பத்திரிகை துறையில நான் இறங்கினேன். 2003 வந்து புதுவை முழக்கம் ஒரு பத்திரிகை தொடங்கிட்டேன் சொந்தமா. அந்த முழக்கத்துல வந்து என்ன பண்ணோம், தமிழ்நாட்டுல இருந்து வர்றது
2: நாடக சம்பந்தப்பட்ட விஷயங்களே வந்து உங்களுடைய பத்திரிகையிலும் வந்து இடம்பெற செய்வீங்க?
1: ஆமா ஆமா ஆமா, அதுல பேட்டி போடுவோம், அதுல வந்து அந்த நாடகங்களை வரலாறு சொல்லுவோம், அதுல தொடர் கதையா அந்த நாடகங்களை கொடுப்போம்.
2: மகிழ்ச்சி
1: அது. அதுல வந்து புதுவை முழக்கம் இருக்கும்போது அந்த எங்கிட்ட வந்து பேட்டி இருக்கும், அரசியல் பேட்டியும் கலை பேட்டியும் இருக்கும்போது அந்த பேட்டியில கொஞ்சம் ரொம்ப எனக்கு சிறப்பா இருக்கும். அதனால எல்லாரும் என்ன பண்ணுவாங்க, போடும்போது முழக்கம் தங்கராசன் கூப்பிடுவாங்க. அந்த புதுவை முழக்கோட பத்திரிகையுடைய ஆசிரியர் நான், சொந்த பத்திரிகை. அதுக்கு முன்னா என்ன சொன்னும்போது எனக்கு வந்து பத்திரத்துல வந்து சோ ஐயா எனக்கு ரொம்ப தெரியும், துக்ளக் சோ. அவங்க தான் எனக்கு வந்து இல்ல உன்னுடைய இதுக்கு நல்லா பண்ணலாம்டா எனக்கு ஊக்கம் கொடுத்து அவங்க தான் பத்திரிக்கை ஆரம்பித்துக்கு எனக்கு ஐடியா சொன்னவங்க. அவங்க இறக்குறதுக்கு முன் சந்திச்சோம், இறந்த பிறகு அந்த பக்கம் போறது கிடையாது.
2: இன்று வந்து பத்திரிகை உலகம் எப்படி இயங்கிக் கொண்டிருக்கிறது உங்கள்?
1: இல்ல இப்போ இப்போ கடுமையான ஒரு நேரம், அதாவதுனா 2002 பண்ணும்போதெல்லாம் வந்து 2002-2013 வரைக்கும் பத்திரிகைகள் ரொம்ப ரொம்ப சுதந்திரமா
2: சமூக வலைதளங்கள் இதெல்லாம் வர்றதுக்கு முன்பாக அதற்கென்று ஒரு தனியாக.
1: ஆமா, இன்னைக்கு வாட்ஸ்அப் அது இதுன்னு போகும்போது என்ன பண்ணுங்க, ரொம்ப ரொம்ப எல்லாமே கடுமையான கஷ்டமான ஒரு நேரம் தான், போராடிக்கிட்டு தான் இருக்கும் பத்திரிகை துறையில எல்லாரும். பாண்டிச்சேரி வானொலி நிலையம் நிறைய எழுத்தாளர்களுக்கு வாய்ப்பு கொடுக்குறாங்க. அப்ப அந்த ஆர்வம் நம்மளுடைய ஒளிபரப்புறாங்க, அது நிறைய பேர் எழுதுறாங்க, நிறைய பேர் உருவாகிறதுக்கு
2: பாண்டிச்சேரி வானொலி.
1: ஆமா,
2: மகிழ்ச்சிங்கய்யா,
1: அது அது வளர்ந்துட்டு.
2: துறை மூலமாக நாடகத்தை எப்படி வளர்க்கலாம், பத்திரிகை துறையில் மூலமாக எப்படி வளர்க்கலாம், பள்ளியில் எப்படி வளர்க்கலாம், கல்லூரிகளில் எப்படி வளர்க்கலாம், பொதுமக்கள் கிட்ட வந்து எந்த மாதிரியான விஷயங்களை கொண்டு போய் சேர்த்து அவர்கள் கிட்ட வந்து எப்படி ஆர்வத்தை ஏற்படுத்தலாம்னு, நாடகத்தை வளர்ப்பதற்கு

0: கண்ணு சௌக்கியந்தா.
1: கடல்ல வாழ்றவன் வேற, அந்த கடலே ஆளுறவன் வேற.
2: சூப்பர் குட் பிலிம்ஸ் வழங்கும் புரட்சி தளபதி விஷால் இயக்கி நடிக்கும் மகுடம் ஆகஸ்ட் 14 முதல் உலகமெங்கும்.

0: இவ்வளவு வருடங்களாக நீங்க வந்து நீங்க பெருமுயற்சி எடுத்துட்டு இருக்கீங்க. நிச்சயமாக நீங்க சொன்ன மாதிரி இப்பெல்லாம் நாடகங்களுக்கு மதிப்பில்லை அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து இருக்காது. அந்த ஒரு நிலைமை நிச்சயம் வராது. உங்களுக்கு அதாவது உங்களை போன்ற கலைஞர்கள் மூலமாக நாடகத்தை நேசிக்கக்கூடிய, விரும்பக்கூடிய, ஆராதிக்கக்கூடிய, இன்னும் ஒரு வகை மேல சொல்லணும்னா கொண்டாடக்கூடிய கலைஞர்கள் இருப்பதன் மூலமாக நாடகம், நாடகத்துறை வளர்ந்து கொண்டேதான் இருக்கும். உங்களை போன்ற கலைஞர்களுக்கும் வாழ்த்துக்களை சொல்கிறோம். உங்களுக்கும் வாழ்த்துக்களை சொல்கிறது கோடை பண்பலை 100.5. தொடர்ந்து இன்னும் பல வருடங்கள், இன்னும் நீங்க சொல்ல போனா 3 வருடம் கடந்தது அப்படின்னா 50 வருடங்களை இருந்து நீங்க கடந்திருக்கீங்க. ரொம்ப மகிழ்ச்சி. அரை நூற்றாண்டு வந்து நாடகத்தோடு நீங்க இருக்கிறீங்க, நாடகங்களோடு நீங்க பயணிச்சிட்டு இருக்கீங்க அப்படிங்கிறது வந்து மிகப்பெரிய விஷயம். வாழ்த்துக்கள் ஐயா. தொடர்ந்து இயங்குங்க, நிறைய நாடக நடிகர்களை உருவாக்குங்க, கதை அம்சங்களை நிறைய புதிதாக கொண்டு வாங்க, புதுமையான விஷயங்களை நவீனப்படுத்துவது எப்படின்றதெல்லாம் வந்து நீங்க பண்ணக்கூடியவங்க, அது செஞ்சிட்டு இருக்கிறீங்க. நிறைய வானொலி நாடகங்கள்லாம் வந்து நீங்க கொடுங்க. வாழ்த்துக்கள்.
1: நன்றி மேடம்.
0: நன்றி, வணக்கம்.
1: நன்றி மேடம்.

பண்பலையின் கலையும் காணவும். நவீன உலகோடு ஏதாவது ஒரு வகையில் தொடர்புடைய நம் பண்பாட்டை கலாச்சாரத்தை பறைசாற்றக்கூடிய கலைகள் எப்போது யார் மூலம் எங்கு உருவாக்கப்பட்டிருக்கும் என்று

கேள்விகளும் அதற்கான தேடல்களும் இருக்கும் வரை கலைகள் உயிர்ப்புடன் இருக்கும். அதன் பயணம் தொடர்ந்து கொண்டே இருக்கும். இன்றைய கலையும் கானமும் நிகழ்ச்சியிலிருந்து விடைபெறுகிறேன் அமுதா. மீண்டும் அடுத்த வாரம் செவ்வாய்க்கிழமை அன்று சந்திப்போமா? நன்றி, வணக்கம் நேர்களே.

கேட்கலாம் பாட்டு பட்டாளம். ஒலிக்கும் பாடலின் முதல் வரி கண்டு வெஞ்சிட வாருங்கள் நேயர்களே. இணைந்து இருங்கள், முன்பாக கேட்கலாம் செய்தி சுருக்கம்.

வாசிப்பவர் லட்சுமி ராகவன். நாடாளுமன்ற வளாகத்தில் இன்று நடைபெற்ற தேசிய ஜனநாயக கூட்டணி நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கூட்டத்தில் பிரதமர் திரு நரேந்திர மோடி, மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா உள்ளிட்டோர் பங்கேற்றனர். அரசு மின்னணு சந்தை மூலம் உரிய நேரத்தில் தேவையான பொருட்களை கொள்முதல் செய்ய முடிவதாக மத்திய வர்த்தகத்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் கூறியுள்ளார். மாணவர்கள் தொடர்பான அனைத்து விவகாரங்களுக்கும் தீர்வு காண்பதற்கு அரசு தயாராக உள்ளது என்று மத்திய தகவல் ஒலிபரப்பு மற்றும் நாடாளுமன்ற விவகாரங்கள் துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். போதைப் பொருள் இல்லாத தமிழ்நாடு உறுதிமொழி ஏற்பு நிகழ்ச்சி முதலமைச்சர் திரு விஜய் தலைமையில் சென்னையில் இன்று நடைபெற்றது. பெருநகர சென்னை மாநகராட்சி சார்பில் வெறிநாய் கடி நோய் தடுப்பூசி மற்றும் அகப்புற ஒட்டுண்ணி மருந்து செலுத்தும் முகாம் இன்று தொடங்குகிறது. கன்னியாகுமரியிலிருந்து டிப்ருகருக்கு இன்று மாலை இயக்கப்படவிருந்த ரயில் சேவை ரத்து செய்யப்படுவதாக தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது. மேட்டூர் அணையின் நீர்மட்டம் இன்று காலை நிலவரப்படி 79.1 அடியாக உள்ளது. அணைக்கு வரும் நீர்வரத்து வினாடிக்கு 7151 கனஅடியாக அதிகரித்துள்ளது. சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை இன்று சவரனுக்கு 2400 ரூபாய் உயர்ந்து 114000 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. தமிழகத்தில் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள், வடகடலோர மாவட்டங்களின் சில பகுதிகளில் இன்று மிதமான மழைக்கு வாய்ப்பிருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. துரன் கோப்பை கால்பந்து போட்டியில் மோகன் பகன் ஸ்போர்ட்டிங் கிளப் டெல்லி அணிகள் காலிறுதிக்கு முன்னேறியுள்ளன. தமிழ்நாடு பிரீமியர் லீக் கிரிக்கெட் போட்டியில் இன்று நடைபெற இருக்கும் ஆட்டங்களில் நெல்லை திருச்சி அணியையும் கோவை திருப்பூர் அணியையும் எதிர்கொள்கின்றன. செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: முற்பகல் வணக்கம் நேயர்களே. பாட்டு பாட பிடிக்குமா? நீங்கள் தனியாகவே பாட வேணாம், எங்கள் கூட சேர்ந்து பாடுங்க. கொடை பண்பலை 100.5 இது பாட்டு பட்டாளம். ஆனால் எங்களுக்கு ஒரு விதிமுறை இருக்குது, பாட்டை பாதியிலிருந்து ஒளிபரப்புவோம், பாட்டோட முதல் வரியை கண்டுபிடிச்சு பாடணும். கண்டுபிடிச்சு பாடுறவங்களுக்கு பரிசும் இருக்குது. அறிமுக நேயர்கள் அழைக்கலாம் 24 24 24, மகளிர் அழைக்கலாம் 24 24 29, அனைத்து நேயர்களும் 24 24 26 மற்றும் 290 333. முன்னிணைப்பிற்கு 0 4 5 4 2 இந்த எண்களோட வாங்க. நீங்கள் பாடி நாங்கள் கேட்க தயாராக இருக்கோம். பாக்யா மற்றும்
1: கானல் மேனன், வணக்கம் நேயர்களே. பாக்யா
0: வணக்கம், சொல்லுங்க
1: எப்படி இருக்கீங்க?
0: நல்லா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க?
1: ரொம்ப நல்லா இருக்கிறோம். என்ன அப்படியே சிரிப்போடைய பேசிட்டு இருக்கீங்களே, என்ன விஷயம்?
0: நேயர்கள் கூட சேர்ந்து பாட்டு பாடலாம்னு நாங்க நினைக்கிறோம். நீங்களும் பாடுவீங்க தானே?
1: நீங்க பாட போறீங்க,
0: நம்ம சேர்ந்து பாடுவோம்.
1: சேர்ந்து பாடுவோம்,
0: சேர்ந்து பாடுவோம்.
1: இதெல்லாம் நடக்கிற விஷயமா அப்படின்னு, சேர்ந்து பாடுறதெல்லாம் ஆகக்கூடிய விஷயமா, முதல்ல பாடுறது ஆகக்கூடிய விஷயமா அப்படின்ற இதெல்லாம் நேயர்கள் நேரம் யோசித்திருப்பாங்க. அதனால் இப்போ நேயர்களை நம்ம கூப்பிட போகிறோம். ஒரே ஒரு விதிமுறை தான், பாடலில் வரக்கூடிய வரிகளை ஒளிபரப்புவோம், அதை கேட்டுட்டு அதன் தொடக்க வரி என்னவாக இருக்கும் அப்படின்றத கண்டுபிடிச்சு பாடணும். நீங்களாக யூகிச்சு பாடக்கூடாது, இதுதான்
0: புதுசாக
1: புதுசாலாம் எழுதலாம் கூடாது, கண்டுபிடிச்சு பாடணும் அப்படின்றதான் விதிமுறை.
0: எடுத்தால் வந்து

0: இலையெல்லாம் வைப்பாங்கன்னு சொல்கிறாங்களே.
1: அதான் அதெல்லாம் வேறு லெவலு. அப்படிலாம் நம்ம நேயர்கள் இருப்பாங்க. இருந்தாலும் நாம் வந்து இல்லை, கொஞ்சம் சரியாக பாடணும் அப்படின்னு ஒன்று ரெண்டு வார்த்தைகள்லாம் சொல்லுவோம். அதுக்காக ரொம்ப எல்லாம் சொல்ல மாட்டோம். அந்த பொடி பொடி சங்கதிகள் பார்த்தீங்களா, அதெல்லாம் விட்டுட்டீங்க. அப்புறம் அங்கனக்குள்ளே எக்ஸ்ட்ரா சங்கதிகள் போட்டிருக்கீங்க, அப்படிலாம் நாங்கள் சொல்ல மாட்டோம். அப்படிலாம் சொல்ல மாட்டோம், ஏன்னா அதெல்லாம் எங்களுக்கு தெரியாது, வரவும் வராது. அதனால் வரக்கூடிய நண்பருக்கு வணக்கத்தை வைக்கிறோம். வாங்க.
2: வணக்கம் ஐயா.
1: யார் பேசுகிறீங்க?
2: சிவகங்கை மாவட்டம் கட்டிக்கோட்டை அழகர்.
1: அழகர்.
2: ஆமாங்க.
1: சாப்பிட்டாச்சா?
2: ஆ சாப்பிட்டாச்சுங்க.
1: கட்டிக்குளத்தில் தண்ணி இருக்கா?
2: தண்ணி இப்போ தான் நேற்று நல்ல மழைங்க, இன்னமே வைய தண்ணி வரும் சார். பம்ப் செட் நிறையா இருக்கு.
1: அப்படிங்களா?
2: ஆமாம், அந்த கார் தான் எடுத்துக்கிட்டுருக்காங்க.
1: சரி
2: சொல்லுங்க.
1: சரி, இப்போ உங்களுக்கான பாடல் வருது, ஒளிபரப்பிடலாமா? பாக்கியா
0: ஒளிபரப்பிடலாம்.
1: கேளுங்க.

0: அழகர்
1: சூரியனும் ரெண்டில் ஒன்று வரும் சார்.
0: அருமையான பாட்டு தான் கண்டுபிடிச்சிட்டீங்க. சந்திரனும் சூரியனும்
2: இருந்தாலும்
0: கேட்டுலாம் இந்த பாடல் வாட்ச்மேன் வடிவேல் படத்துல இருந்து கேளுங்க.

0: கண்டுபிடிச்சிட்டாரு. அழகர் அடுத்து வரக்கூடிய நண்பர்
1: யார், எங்க இருந்து?
2: காந்தி கிராமம், கனிமொழி வீரமணி மேடம். நல்லா இருக்கீங்களா?
1: நல்லா இருக்கோங்க. நீங்க எப்படி இருக்கீங்க?
2: நல்லா இருக்கோங்க. நல்லா இருக்கிறீங்க?
0: நல்லா இருக்கோம். நீங்க எப்படி இருக்கீங்க அப்படின்னு திரும்ப கேட்டா திட்டுவீங்களா?
2: இல்லைங்க சார், நீங்க கேக்குறீங்க, நாங்களும் கேக்குறோம்.
0: சரி, அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை.
2: இல்லைங்க சார்.
0: இசை கீற்று கேட்கலாமா? இல்லை
2: கேட்கலாம் சார்.

0: கனிமொழி
1: மேடம் சார்,
0: என்ன பாடல் இது?
1: ஒரு தடவை பாருங்க சார், முதல்ல மனசுக்குள்ள, அதுக்கப்புறம்
0: மனசுக்குள்ள மனசுக்குள்ள மனசுக்குள்ள வந்துருச்சுல, மனசுக்குள்ள வந்துருச்சுன்னா பாடல் வந்திருக்கணும் நேரம். சரி, இருந்தாலும் ஒரு இரண்டு வரிகள் கேட்கலாம்.

0: முதல் வரியை மட்டும் விட்டுட்டு எல்லா வரியும் போட்டிருக்கீங்க. நீங்க முதல் வரி மட்டும்தான் வந்து ஆப்ஷன் கொடுத்துருக்கீங்க.
1: முதல் வரி மட்டும் முதல் வரி மட்டும்தான் நீங்க கேட்கணும். ஒரு சரணம் முழுவதும் நாம ஒளிபரப்பி இருக்கிறோம். என்ன பாடல் கனிமொழி?
2: மனசே மனசே

0: தம் படத்துல இருந்து அந்த பாடல் ஒழித்தது.
1: கண்டுபிடிச்சிட்டாங்க,
0: இருந்தாலும் ஒரு முதல் வரியை கண்டுபிடிச்சிட்டாங்க, ஆனால் முழுசாக கண்டுபிடிக்கல அப்படின்றது தான் சின்ன நெருடலாக இருக்குது. பரவாயில்ல, அடுத்து வரக்கூடிய நண்பர்கள்லாம் மிகச்சரியாக கண்டுபிடிப்பாங்க அப்படின்ற நம்பிக்கையில் கோடை பண்பலை 100.5 MHz இப்போது இந்த பாடலை ஒளியேற்றுகிறது உங்கள் செவிகளுக்காக.

0: தெற்காசியா மற்றும் இந்தியாவில் முதல் முறையா AI டெக்னாலஜியுடன் DTI நேவிகேஷன் வழியா பிரெயின் டியூமர் அண்ட் ஸ்பைன் சர்ஜரின் எல்லா சிகிச்சையும் நம்ம மதுரையிலே கிடைக்குது. பல வருஷமா ஸ்ட்ரோக், அனியூரிசம், AVM போன்ற பிரச்சனைக்கு நியூரோ கேத்லாப் மூலம் ட்ரீட்மெண்ட் பண்றாங்க.
1: ஹானா ஜோசப் ஹாஸ்பிடல், சிந்தாமணி டோல்கேட் அருகில், மதுரை. கால் 350-5151.
2: இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள் மற்றும் வீட்டு உபயோகப் பொருட்களின் சங்கமம் திருச்சி மற்றும் சேலம் மங்கலங்கள் வழங்கும் ஆடி அதிரடி தள்ளுபடி ஜூலை 17 முதல் ஆகஸ்ட் 17 வரை. பாத்திரங்கள், பரிசு பொருட்கள், பிளாஸ்டிக் பொருட்களுக்கு 15% ஆடி அதிரடி தள்ளுபடி. உலக தரம் வாய்ந்த பர்னிச்சர்களுக்கு 15% அதிரடி தள்ளுபடி. டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், AC என எலக்ட்ரானிக் பொருட்கள் 20,000 ரூபாய்க்கு மேல் பர்ச்சேஸிற்கு ஒரு தங்க நாணயம் இலவசம். இலவச டோர் டெலிவரி வசதியுடன் மங்கலன் மங்கள், ஓமலூர் ரோட், சேலம், NSB ரோட், திருச்சி.
3: 1978 முதல் சிறப்பாக செயல்பட்டு வரும் மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல்.
4: 5 அட்டானமஸ் கல்லூரிகள் மற்றும் NAAC A++ தர அந்தஸ்து பெற்ற கல்லூரிகள்.
3: வருடந்தோறும் 2,500 மேற்பட்ட வேலை வாய்ப்புகளை பெற்றுத்தரும் கல்வி நிறுவனம். விவரங்களுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல்.
4: தொடர்புக்கு 8985712345.
5: நான் இப்ப திறமைமிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன் அப்படின்னா அதுக்கு காரணம் நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட அட்டானமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால் கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
6: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.
7: கரூர் மாவட்ட கட்டிட பொறியாளர்கள் சங்கம் பெருமையுடன் நடத்தும் கரூர் பில்ட் எக்ஸ்போ 2026 வரும் August 13, 14, 15 மற்றும் 16 ஆகிய தேதிகளில் கரூர் பிரேம் மஹாலில் மிக பிரம்மாண்டமாக நடைபெறுகிறது. அனுமதி இலவசம்.
8: கொண்டாடுவோம், கொண்டாடுவோம், வாழ்ந்த தமிழ் எழுத்தாளர்களை கொண்டாடுவோம்.
9: பா சிங்காரம் அவர்களின் பிறந்த நாளை August 12 கொண்டாடுவோம். August 12 நாளை நிலக்கோட்டை மூவா மாணிக்கம் அண்ட் கோ தங்க நகை மாளிகை.
8: நீங்கள் வாங்கும் 916 HUID தங்க நகைகளுக்கு செய்கூலி இல்லை, சேதாரம் இல்லை.
9: மணப்பெண்ணின் மாணிக்கத்தேர், நிலக்கோட்டை மூவா மாணிக்கம் அண்ட் கோ தங்க நகை மாளிகை.
10: கொடைப்பண்பலை 100.5 நேரம் 11:19 ஆயிடுச்சு. பாட்டு பட்டாளம் நிகழ்ச்சியில் நேயர்கள்லாம் ரொம்ப அழகாக பாடிட்டு இருக்காங்க, நம்ம கேட்டுட்ருக்கோம்.
11: அடுத்து வரக்கூடிய நண்பரும் பாருங்களேன் எவ்வளோ சிறப்பாக பாடுவார் அப்படின்றத கேட்டு தெரிஞ்சுக்குங்க நீங்களும். வணக்கம், யாருங்க?
12: வணக்கம் சார், கரூர்லேருந்து சுதா தங்கப்பன்.
11: சுதா தங்கப்பன், கடைசியாக பேசணுமா சுதாவா?
13: வாங்கிக்கங்க.
11: சரி, உங்க போன் நம்பரை நோட் பண்ணிக்கிறோம்.

0: பேப்பர்
1: ஆமா
0: நேரம்.
1: இது
0: வேண்டாம்,
1: உண்மையான அன்புக்கு விலை கொடுக்க கூடாது.
0: கொடுக்க முடியாது. ம்,
1: கண்டிப்பா கிடையாதுங்க.
0: சரி, உங்களுக்கு
1: அது அன்பா இருக்காது அப்போ.
2: சரி, நீங்க பாடுங்க,
0: இசைக்கிட்டு வருது கேளுங்க, அப்புறம் பாடுங்க.

0: காற்று
1: அப்படிதான்
0: நினைக்கிறேன்.

0: தொடருமா?
1: தொடங்குங்களா? சரி, அத பழைய பாடல் கேட்ட ஞாபகம் இருக்கு. வரிகள் சரியா?
0: சரி, நம்ம செக் பண்ணிக்கலாம் இந்த பாட்டு அப்படின்னு.
1: தொட்டு விட தொட்டு விட தொடங்கும், கைப்பட்டு விட பட்டு விட மலரும், அந்த பாட்டு தானே சார்?
0: அப்படிதான் நினைக்கிறேன். கேளுங்க.

0: எல்லாருமே பசுக்கு பசுக்குன்னு கண்டுபிடிச்சிட்டா என்னங்க பண்ணுறது.
1: தொட்டுவிட தொட்டுவிட தொடரும் அப்படின்னு பாடல் தொடங்குது. நம்ம தொடங்குமா தொடருமா அப்படின்னு சின்ன ஒரு குழப்பம் இருந்தது, இருந்தாலும் அது தொடரும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இப்போ கோடை பண்பலை 100.5 MHz என்ன தொடர இருக்கிறது?
0: விளம்பர இடைவேளை.
2: பல்லுல ஒரே கூச்சம், ஃபேமஸான பேஸ்ட் தான் யூஸ் பண்றேன் பாரு.
3: டெய்லி கோபால் பல் பொடியில டீ தையும் கம்சையும் தேய்ச்சு விட, பற்கள்ல பிரச்சனையே வராது. இது எங்க தாத்தா சொல்லி கொடுத்த டெக்னிக்.
4: கோபால் பல் பொடி.
5: சூப்பர் குட் பிலிம்ஸ் வழங்கும் புரட்சி தளபதி விஷால் இயக்கி நடிக்கும் மகுடம் August 14 முதல் உலகமெங்கும்.
6: நான் இப்ப திறமைமிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன் அப்படின்னா அதுக்கு காரணம் நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட அட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
7: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.
8: படிப்பா, வேலை வாய்ப்பா, ஒழுக்கமா,
9: இந்த மூன்றின் சங்கமம் தான் காரமடை ஸ்ரீ சக்தி இன்ஜினியரிங் கல்லூரி. கோயம்புத்தூர் No. 1 இண்டஸ்ட்ரி இன்டெகிரேட்டட் கேம்பஸ் உடன் முதலாம் ஆண்டு முதலே கேம்பஸ் டு கார்ப்பரேட் ட்ரைனிங், இண்டஸ்ட்ரி எக்ஸ்போஷர் மற்றும் முன்னணி MNC நிறுவனங்களில் வேலை வாய்ப்பு.
10: உங்கள் எதிர்கால வெற்றிக்கு 39 ஆண்டுகளாக மாணவர்களின் நம்பிக்கையை வென்ற அட்டானமஸ் இன்ஸ்டிடியூஷன் காரமடை ஸ்ரீ சக்தி இன்ஜினியரிங் கல்லூரி கடந்த 5 ஆண்டுகளாக TNEA மாணவர்களின் டாப் சாய்ஸ். TNEA கவுன்சிலிங் கோட் 2673, கால் 9244504444.
11: கோடை பண்பலை 100.5 இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம், மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல், ராசிபுரம் முத்தாயம்மாள் என்ஜினியரிங் காலேஜ், காரமடை ஸ்ரீ சக்தி என்ஜினியரிங் காலேஜ், மணப்பெண்ணின் மாணிக்கத்தேர், நிலக்கோட்டை மூவா மாணிக்கமன் கோ தங்கநகை மாளிகையின் நல்வாழ்த்துக்கள்.

0: கொடை பண்பலை இன்னொரு புள்ளி ஐந்து மெகா ஹெர்ட்ஸ் இது பாட்டு பட்டாளம் நிகழ்ச்சியை தந்து கொண்டே இருக்கிறது. வாங்கன்னு கூப்பிடுங்க, அவ்வளோதான். வாங்க, அடுத்து வரக்கூடிய நண்பரே வாங்க, அவ்வளோதான். வாங்க.
1: வணக்கம். வணக்கம்.
0: யார் பேசுறீங்க?
2: யார் பேசுறீங்க? எங்கிருந்து பேசுறீங்க?
1: மதுரை மாவட்டம் மேலூர் கோட்டத்தம்பட்டி ராதாகிருஷ்ணன்.
2: சொல்லுங்க ஐயா, என்ன பண்ணிட்டு
1: இருக்கீங்க? விவசாயம் பண்ணிட்டு.
0: எப்படி இருக்கு மதுரை கோட்டத்தம்பட்டி?
1: கோட்டத்தம்பட்டி ஒரே வெயில் தான் சார், ஒரே வெயில். நேரத்துல சுமாரான மழை, ஒரு மூணு நாள் சாயந்தரம் சாயந்தரம் சுமாரா மழை பெஞ்சிட்டே இருக்கு.
0: சுமார்னா அது எப்படி எடுத்துக்கலாம் நம்ம?
1: நல்ல சாரல் விழுகுது, நல்லதுதான். மழை விழுகிறது நல்லதுதான்.
0: நல்லதுதான், சரி. இப்ப பாடல் விழுகுமா விழாதா அப்படின்றத கேட்டுலாம் இசைக்கிட்ட கேளுங்க.

பொருட்களின் முன்னணி பிராண்டுகள், இன்டீரியர் பொருட்கள், புதிய வடிவமைப்புகள், புதுமையான தயாரிப்புகள் அனைத்தும் ஒரே இடத்தில். கரூர் மாவட்ட கட்டிட பொறியாளர்கள் சங்கம் பெருமையுடன் நடத்தும் கரூரின் மிகப்பெரிய கட்டிடம் மற்றும் கட்டுமான கண்காட்சி கரூர் பில்ட் எக்ஸ்போ 2026 வரும் ஆகஸ்ட் 13, 14, 15 மற்றும் 16 ஆகிய தேதிகளில் கரூர் பிரேம் மஹாலில். அனுமதி இலவசம்.

0: வெளியிலே.
1: அருமையா பாடிட்டீங்க,
2: சூப்பராக கண்டுபிடிச்சிட்டீங்க ராதாகிருஷ்ணன் ஐயா, ரொம்ப நன்றி. அருமையா பாடுறீங்க, அருமையா கண்டுபிடிக்கிறீங்க, வாழ்த்துக்கள்.
3: நவீன கட்டுமான தொழில்நுட்பங்கள் கட்ட

0: 100.5 நேரம் பார்த்தீங்கன்னா 11:32 ஆயிடுச்சு. பாட்டு பட்டாளம் நிகழ்ச்சியில் நேயர்கள்லாம் அழகாக பாடிட்டுருக்காங்க.
1: சொல்லுங்கள் பாக்கியா, பரிசுலாம் அறிவிச்சிங்களே, என்ன பரிசு?
0: பரிசு தானே, பாடல் தாங்க பரிசு.
1: பாட்டு தான் பரிசா? பரிசு இருக்கு அப்படின்னு வேற சொன்னீங்க இல்லையா. ஒருவேளை நேயர்கள் வந்து சரி ஏதோ குழுக்கள் முறையில் ஏதாவது தேர்ந்தெடுப்பாங்க போல் இருக்கு, உதய விழா அன்னைக்கு ஏதாவது கொடுப்பாங்க போல அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காங்க. ஆனால் பரிசு வந்து பாடல் தான்.
0: பாடல் தான் பரிசு, நீங்கள் தான் ஜிபே பண்ணுறதா சொன்னீங்க.
1: அதான் வேணான்ட்டாங்கல்ல, கொடுக்கலான் தான் ஆர்வமாக இருக்கும்.
0: ஆர்வமாக இருக்கும்.
1: அதில் பாருங்க பாக்கியா, இந்த மாதத்துக்கு இன்னும் வந்து சேரல. இது வந்தால் கூட அதாவது கொடுத்துர்லான்னு பார்க்குறோம். இருந்தாலும் ஆனால் வீட்டில் கொடுக்குறாங்க. எதுக்கு இருக்க நீ, ஏன் இருக்க? ஒன்று அது வாங்கிட்டு வரியா, இது வாங்கிட்டு வரியா, சொல்லி எவ்வளோ நாள் ஆச்சு. இந்த வேறு இந்த லிஸ்ட்டு வேறு, இன்றைக்கி இவ்வளோ வாங்கணும், கடுகு சீரகம் காக்கிலாம் அது இது அப்படின்றாங்க. கடைசியில் பாருங்கள், மைதா மாவு வேணுமா? நான் அது வேணால் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்கிறேன், இருந்தாலும் மைதா மாவு வாங்கிட்டு வாங்க அப்படின்றாங்க. என்னாச்சே சொல்கிறீங்க? அதனால்
0: வாங்கிட்டு தான்
1: ரெக்கமெண்ட் பண்ணுங்கள், கொஞ்சம் சீக்கிரம் போட்டு விடுங்க, கொஞ்சம் முன்ன பின்னே இருக்காங்க. எல்லோரும் என்ன மாதிரி செல்வந்தராக இருக்க முடியாது, கொஞ்சம் இவங்களும் முன்ன பின்ன இருக்கிறாங்க அப்படின்ற மாதிரி ஒரு பிட்டை போடுங்க. வரக்கூடிய நண்பருக்கு நான் ஒரு வணக்கத்தை வைக்கிறேன்.
0: வாங்க, இணைப்பில் காத்திருக்கக்கூடிய நேயர் வாங்க. வணக்கம்.
2: வணக்கம் மேடம். வணக்கம் சார்.
1: வணக்கம்மா.
0: எங்கிருந்து
2: பேசுறீங்க?
0: என்ன
2: பண்ணிட்டு இருக்கீங்க?
1: நல்லா இருக்கும் நிர்மலாமா, எப்படி போயிட்டு இருக்கு வாழ்க்கை?
2: நல்லா போயிட்டு இருக்கு.
1: நல்லா போயிட்டு இருக்கு, ஒரு பிரச்சனையும் இல்லை.
2: ஆமாங்க சார், மகிழ்ச்சியா இருக்குங்க சார். அது கோடை பண்பலையில் பேசிட்டா இன்னும் மகிழ்ச்சிங்க சார்.
1: இருக்காதே,
2: நீங்களே இப்படி டவுட்டா கேக்குறீங்க.
1: இல்ல இல்ல, உறுதியாவே நான் சொல்றேன்.
0: இல்ல இல்லைங்க, அது அப்படி கேள்வி கேட்டு நீங்க இல்லைங்க, நீங்க உங்க நிகழ்ச்சியை கேட்டுதான் வந்து மகிழ்ச்சியா இருக்கிறோம் நீங்க சொல்லணும், அதான் எதிர்பார்க்கிறாரு.
1: எனக்கு தெரியும்ல, நம்மள கேட்டுட்டு ரொம்ப மகிழ்ச்சியா இருப்பீங்க அப்படின்ற நம்பிக்கை எனக்கு இருக்கு. அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ இந்த இசை கீற்ற கேளுங்க, பாடலை கண்டுபிடிக்கலாம்.

0: குண்டு குண்டு பெண்ணே உப்பிடுது ரெண்டு கண்ணே
1: அதே பாட்டு தான்,
2: அதே பாட்டு தான், குழப்பமே வேணாம்.
1: ரொம்ப அருமையா கண்டுபிடிச்சிட்டீங்க நிர்மலா, உங்களுக்கு வாழ்த்துக்கள். கோடை பண்பலை 100.5 சார்பாக இப்போது அடுத்த நேயரை சந்திக்க இருக்கிறோம்.
2: இணைப்பில் காத்திருக்கும் நேயர் வாங்க.
3: பாசத்துக்கும் மரியாதைக்கும் உரிய அன்பு தம்பி அவர்களுக்கும் அன்பு தங்கை அவர்களுக்கும் நாமக்கல் மாவட்டம் கரட்டூர் பிளிக்கில் பாளையம் கரும்பு முருகனின் பாச வணக்கங்க. ஐயா
1: முருகன் ஐயா,
3: ஐயா
1: எப்படி இருக்கு கரும்பு?
3: கரும்பு இந்த வருஷம் நோய் உண்டுங்க, விவசாயிகள் ரொம்ப பாதிப்புங்க சார்.
1: என்ன இப்படி சொல்லிட்டீங்க?
3: ஆமாங்க சார், தமிழ்நாடே பூரா கரும்புக்கு நோய்ங்க, ரெட்ரேட் அப்படின்னு சொல்லிட்டுங்க. ஒரு வாரத்துக்குள்ள பூரா கரும்பு பூரா சருகாயிருந்துங்க, விவசாயிகள் ஏகப்பட்ட நஷ்டங்க. இதுல அரசாங்கம் பார்த்து ஏதாவது முடிவு பண்ணாதாங்க.
1: அப்படி ஒரு செய்தியை நான் கேள்விப்படலையே, ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்காங்க, நாடே மகிழ்ச்சி வெள்ளத்துல திளைத்திட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க.
3: நான்
1: சொல்றது எங்க ஏரியாவில் மட்டும், நாமக்கல் மாவட்டத்தில் சொல்லுங்க. நீங்க தமிழ்நாடே சொல்லிட்டீங்கன்னா பதறிட்டேன்.
3: ஆமாங்க சார், தமிழ்நாடு

0: கரும்பு விலை ரொம்ப கம்மிங்க சார். விவசாயி போற முட்டு வலிக்கு கரும்பு வலிக்கு சம்மந்தமே இல்லைங்க சார்.
1: அப்படின்றீங்க, சரி, நமக்கு பிரச்சனை.
2: பாட்டை கேளுங்க.

0: அழகிய தமிழ் மகள் இங்கே. சென்ன பாட்டு தெரியலீங்க.
1: இல்ல இல்ல ராகம்லாம் சரிதான்.
0: சரி
1: ஆனா வரிகள் தான்.
0: அழகிய தமிழ் மகள் இங்கே, அந்த வரி அவ்வளவா தெரியும் சார்.
1: அது தமிழ் மகள் இல்ல, இங்கிலீஷ் மகள் நினைக்கிறேன்.
0: ஓ அப்படிங்களா.
1: ஆமா ஆமா. இப்ப பாடுங்க.
0: நன்றி.
1: முருகன், கரும்பு முருகன் வந்து பாடல் பாடினார் இல்லையா, அந்த பாடல் வந்து அழகனும் ஓவியம் இங்கே அப்படின்னு தொடங்கும். இருந்தாலும் அந்த பாடல் நம்ம
2: பாடலை கேட்டுருவோம் ஒரு தடவை.

0: எப்படி பாடல் போயிட்டுருக்கும் போது அழகிய தமிழ் மகள் இங்கே அப்படின்லாம் பாடல் பாடக்கூடாது அப்படின்றத கரும்பு முருகனுக்கு வேப்பங்காயா நாம் சொல்லிக்கிறோம். இப்போ கொடை பண்பலின் 100.5 MHz
1: பிளஸ் டூ முடிச்சுட்டு நல்ல பிளேஸ்மெண்ட் தர காலேஜை பார்த்துட்டு இருக்கீங்களா? மகேந்திரா தான் சூப்பர் ஆப்ஷன். நம்ம மகேந்திரா காலேஜஸ் தான் ட்ரைனிங் அண்ட் பிளேஸ்மெண்ட்ல கலக்கிட்டு இருக்காங்களே. முதலாம் ஆண்டில் இருந்து முறையான ட்ரைனிங், டாப் MNC கம்பெனிஸ் கூட சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ், 250 மேற்பட்ட நிறுவனங்கள் வளாக தேர்வுக்கு வருகை, வருடம்தோறும் 2500 மாணவர்களுக்கு பணி நியமன ஆணை, தரமான பிளேஸ்மெண்ட்டுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள்.
2: கான்டாக்ட் 8985712345 or visit www.mahindra.org.

0: நான் இப்ப திறமை மிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன் அப்படின்னா அதுக்கு காரணம் நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட ஆட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
1: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.
2: கொண்டாடுவோம் வாழ்ந்த தமிழ் எழுத்தாளர்களை கொண்டாடுவோம்.
3: பா சிங்காரம் அவர்களின் பிறந்த நாளை August 12 கொண்டாடுவோம். August 12 நாளை நிலக்கோட்டை மூவா மாணிக்கம் அண்ட் கோ தங்க நகை மாளிகை.
2: நீங்கள் வாங்கும் 916HUID தங்க நகைகளுக்கு செய்கூலி இல்லை, சேதாரம் இல்லை.
3: மணப்பெண்ணின் மாணிக்க தேர் நிலக்கோட்டை மூவா மாணிக்கம் அண்ட் கோ தங்க நகை மாளிகை.
4: நேரம் 11:44 ஆயிடுச்சு. கோடை பண்பலை 100.5 MHz பாட்டு பட்டாளம் நிகழ்ச்சியை மகிழ்ச்சியோடு தந்து கொண்டிருக்கிறோம். எப்படி
5: நேயர்கள்லாம் வந்து மகிழ்ச்சியாக பாடலும் பாடிட்டு இருக்காங்க. ஒருத்தர் கூட பாடல் பாடாமல் விடலைங்க. வார்த்தை கூட ஒன்று ரெண்டு தப்பானா கூட ராகத்தையாவது பிடிச்சிடுறாங்க.
4: பிடிச்சிடுறாங்க, அதுதான் சிறப்பு. கோடை பண்பலையுடைய நேயர்கள் என்னது அப்படியான திறமைசாலிகள். கொஞ்சம் முன்ன பின்னா பாடினாலும் இதுதான்பா இந்த பாட்டு இப்படிதான் தொடங்கும், நீங்கள் கண்டுபிடிச்சிக்க இல்லாட்டி நீங்களே செக் பண்ணி கேட்டுக்குங்க அப்படின்ற மாதிரியான நல்ல நண்பர்கள் அவங்க.
5: இப்போ அடுத்த நேர பாத்திரலாம். இணைப்பில் யார் காத்திருக்காங்க? வாங்க. வணக்கம்.
6: வணக்கம் சகோதர சகோதரி இருவருக்கும்.
5: வணக்கங்கம்மா, யார் பேசுறீங்க? நல்லா இருக்கோங்கம்மா, எல்லாருமே நல்லா இருக்கோம்.
6: பாக்கியம்மா உங்களுக்கு வாழ்த்துக்கள். புதுசா இணைஞ்சிருக்கீங்க, பணி செய்யறது வாழ்த்துக்கள்.
5: நன்றிங்கம்மா, நன்றி. என்ன பண்ணிட்டு இருக்கீங்க
4: ராணிமா?
6: இல்ல தரசிமா,
4: ஒரு பழைய டிக்கெட் இங்க உட்காந்துருக்கு. சரி, ஒரு போன ஒரு போற போக்குல ஏதாவது ஒன்னு பொங்கி விட்டு போலாம், ஒன்னும் இல்ல. சரி பரவாயில்ல, உங்களுக்கான இசைக்கிட்டு வருது கேளுங்க. நான் கோவத்துல இருக்கேன், இசைக்கிட்டு வருது கேளுங்க.

0: பாடல் யாது?
1: யாரும் தெரியல, யாரும்
0: தெரியலையா? என்ன அப்படி ஒரு நல்ல பாடல் கூடாது.
1: நல்ல மெலோடியா படிச்சுட்டான். தெரியாத பாட்டா தான் போட்டு இருக்காரு. ஒரு சில பாடல்கள் தெரியுது, ஒரு சில பாடல்கள் தெரியல.
0: பாருங்க அப்ப எப்படி பழி வாங்குறாரு நினைக்கிறேன்.
2: நீங்க கோபமா இருக்கிறீங்கன்னு அவங்க கண்டுபிடிச்சிட்டாங்க.
1: நம்ம தெரிஞ்சுக்கிட வேண்டியதானு
0: சார். வரக்கூடிய நண்பர் கண்டுபிடிக்கிறாங்களா இல்லையா அப்படின்றத கேட்டு தெரிந்து கொள்ளலாம்.
2: இணைப்பில் காத்திருக்கக்கூடிய அடுத்த நேயர் வாங்க. வணக்கம்.
3: வணக்கம்.
2: வானொலி பெட்டிய கொஞ்சம் தள்ளி வச்சுட்டு பேசுங்க.
0: விருதுநகர், விருதுநகர், விருதுநகர்,
3: விருதுநகர் மாவட்டம். ஜி அழகூர் ராஜன்.
0: அழகூர் ராஜனா?
3: ஆமாங்க.
0: என்ன பண்ணிட்டு இருக்கீங்க அழகூர் ராஜன் ஐயா?
3: நம்ம சாக்கு தச்சுக்கிட்டு இருக்காங்க, ரைஸ் மில்ல. ஆமாம்.
0: எப்படி போயிட்டு இருக்கு?
3: ஏதோ போயிட்டு இருக்குங்க.
0: என்ன அப்படி சொல்லிட்டீங்க?
3: என்னோட விருப்பமே அந்த பாட்டுல நான் என்ன கேட்கணும் நினைச்சேன், கண்ணதாசன் வரிகளாக இருக்க வேணும், சிவாஜி கணேசன் படமா இருக்கணும், டி எம் சவுந்தரராஜன் குரலா இருக்கணும், எம் எஸ் சுசன் இசையா இருக்கணும்.
0: அப்படி கேட்கணும்னு விருப்பப்பட்டீங்க.
3: ஆமா,
0: அப்படி ஒரு பாடல் நீங்களே பாடிருங்களே.
3: மயக்கம் எனது தாயகம், மௌனம் எனது தாய்மொழி, கலக்கம் எனது காவியம், நான் கண்ணீரில் வரைந்த ஓவியம்.
2: இது ஒலிக்கீற்றோட முதல் வரி மாதிரி எனக்கு தெரியலையே.
0: அவரா பாடுறாரு, அவருக்கு பிடித்த பாடலை. வரக்கூடிய நண்பர்கள் என்ன நினைப்பாங்க, ஓ இப்படியும் இருக்கு அவர் வழி, பண்றேன் நான் உன்ன ஒரு வழி அப்படின்னு கண்டுபிடிப்பாங்க. அதனால இந்த வழிகள்லாம் நமக்கு வேணாம். அழகூர் ராஜன் ரொம்ப அருமையான ஒரு பாடல் பாடினார். ஆனால் நாம் ஒளிபரப்புனதுக்கும் அந்த பாட்டுக்கும் சம்மந்தம் இல்லை அப்படின்றதையும் நாம் தெரிவித்து கொண்டு
2: இப்போ வந்து ஒரு விளம்பர இடைவேளை கொடுத்துருவோம். அதுக்கப்புறம் வந்து
0: ஒரு பாட்டு கேட்கலாம்.
2: பாட்டு கேட்கலாம்.
4: கரூர் பில்ட் எக்ஸ்போ 2026 வரும் ஆகஸ்ட் 13, 14, 15 மற்றும் 16 ஆகிய தேதிகளில் கரூர் பிரேம் மஹாலில் மிக பிரம்மாண்டமாக நடைபெறுகிறது. கரூர் மாவட்ட கட்டிட பொறியாளர்கள் சங்கம் பெருமையுடன் நடத்தும் கரூரின் மிகப்பெரிய கட்டிடம் மற்றும் கட்டுமான கண்காட்சி. அனுமதி இலவசம். கரூர் பில்ட் எக்ஸ்போ 2026.

0: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையின் ஆடி அதிரடி தள்ளுபடி ஜூலை 17 முதல் ஆகஸ்ட் 17 வரை. தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரம். மேலும் பவுனுக்கு 1500 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1500 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம்.
1: சொல்லுங்க.
2: சொல்லிட்டேன். நிகழ்ச்சியின் நிறைவு பகுதிக்கு நம்ம வந்துட்டோம் இல்லையா. இந்த கடைசியாக சந்திச்சோம் இல்லையா, தேனியிலிருந்து ராணி அம்மா அழகூர் ராஜன்லாம் அவரே ஒரு பாடல் பாடினார். இருந்தாலும் பரவாயில்ல, தேனியிலிருந்து ராணி பேசினாங்க, அவங்களுக்கு ஒரு பாடல் கொடுத்துருந்தோம், அந்த பாடலை கண்டுபிடிக்க முடியல.
1: அப்படின்றது தான் அந்த பாடலை நம்ம கொடுத்து
2: அதை மட்டும் கேட்டுடலாம்.

0: நன்றி சொல்.
1: ஒரு ஆம்பளையும் நன்றி சொல்ல மாட்டாங்க, ஏன்னா வாழ்க்கை அப்படிதான் வச்சு செய்யறது. அப்படின்றதுனால எல்லாருக்கும் இந்த மாதிரி பாடணும் அப்படின்ற ஒரு ஆசை இருக்கும். இருந்தாலும் வாய்க்க பெறுதா அப்படின்னா அது வந்து சரி, அவ்வளோ டீட்டெயிலாக போக வேணாம் இப்போ. ஆனால் நம்ம நிகழ்ச்சியிலிருந்து விடை பெற்று வெளியே போக வேண்டிய ஒரு நேரத்திற்கு வந்துட்டோம். அதனால் கேட்டு ரசித்த நேயர்களே உங்களுக்கு நன்றி.
2: நன்றி.
1: விடைபெறுகின்றோம்.
2: பாக்யா
1: மற்றும் காணல் மேனன்.

வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் லட்சுமி ராகவன். புதுதில்லியில் இன்று நடைபெற்ற தேசிய ஜனநாயக கூட்டணி நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கூட்டத்தில் பிரதமர் திரு நரேந்திர மோடி, மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா உள்ளிட்டோர் பங்கேற்றனர். நாடாளுமன்றத்தில் நீட் உள்ளிட்ட பல்வேறு பிரச்சினைகளை எழுப்பி எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் அமளியில் ஈடுபட்டதால் மக்களவை பிற்பகல் 2 மணி வரையிலும் மாநிலங்களவை நண்பகல் 12 மணி வரையிலும் ஒத்திவைக்கப்பட்டன. சுதந்திர போராட்ட வீரர் குதிராம் போஸின் நினைவு நாளையொட்டி தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் அவருக்கு மரியாதை செலுத்தியுள்ளார். திருப்பதி, போபால் விமான நிலையங்கள் உள்ளிட்ட மேலும் 11 நகரங்களில் மின்னணு விசாவை பயன்படுத்தி வெளிநாட்டவர்கள் இந்தியா வர முடியும் என்று மத்திய அரசு தெரிவித்துள்ளது. போதைப் பொருள் இல்லாத தமிழ்நாடு உறுதிமொழி ஏற்பு நிகழ்ச்சி முதலமைச்சர் திரு விஜய் தலைமையில் சென்னையில் இன்று நடைபெற்றது. மயிலாடுதுறையில் உள்ள தனியார்

கல்லூரியில் போதைப்பொருள் இல்லாத தமிழ்நாடு உறுதியேற்பு நிகழ்ச்சி இன்று நடைபெற்றது. திருவண்ணாமலையில் போதைப்பொருள் ஒழிப்பு விழிப்புணர்வு பேரணியை மாவட்ட ஆட்சியர் திருமதி வந்தனா கார்க் தொடங்கி வைத்தார். சென்னை மாநகராட்சிக்கு உட்பட்ட மெரினா கடற்கரை, பெசன் நகர் மற்றும் தலைமைச் செயலக பூங்காக்களில் 46 இடங்களில் இலவச வைஃபை வசதி மக்கள் பயன்பாட்டிற்கு கொண்டுவரப்பட்டுள்ளது. கன்னியாகுமரியிலிருந்து டிப்ருகருக்கு இன்று மாலை இயக்கப்படவிருந்த ரயில் சேவை ரத்து செய்யப்படுவதாக தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது. மேட்டூர் அணையின் நீர்மட்டம் இன்று காலை நிலவரப்படி 79.1 அடியாக உள்ளது. அணைக்கு வரும் நீர்வரத்து வினாடிக்கு 7151 கனஅடியாக அதிகரித்துள்ளது. சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை இன்று சவரனுக்கு 2400 ரூபாய் உயர்ந்து 114000 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. தமிழகத்தில் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள், வடகடலோர மாவட்டங்களின் சில பகுதிகளில் இன்று மிதமான மழைக்கு வாய்ப்பிருப்பதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. துரந்த் கோப்பை கால்பந்து போட்டியில் மோகன் பகான், ஸ்போர்ட்டிங் கிளப் டெல்லி அணிகள் காலிறுதிக்கு முன்னேறியுள்ளன. தமிழ்நாடு பிரீமியர் லீக் கிரிக்கெட் போட்டிகள் இன்று நடைபெற உள்ள ஆட்டங்களில் நெல்லை திருச்சியையும் கோவை திருப்பூர் அணியையும் எதிர்கொள்கின்றன. செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: காற்றில் காற்றில் இசை, இது உங்கள் கோடை பண்பலை 100.5.
1: தாராபுரம் விஎஸ்என் சூரியன் பிராண்ட் அரிசியின் நேரம் நண்பகல் 12:03.
2: 75 வருட பாரம்பரியம் மிக்க தாராபுரம் விஎஸ்என் சூரியன் பிராண்ட் அரிசிகள்னு கேட்டு வாங்குங்க. இல்லத்தரசிகளின் இனிய தேர்வு விஎஸ்என் சூரியன் பிராண்ட் அரிசிகள்.
3: இனி தொடர்வது கோடை பண்பலை 100.5 மணப்பெண்ணின் மாணிக்கத்தேர். நிலக்கோட்டை மூவா மாணிக்கமன் கோ தங்கநகை மாளிகை வழங்கும் மகளிர் நேரம்.
4: August 12 நாளை நிலக்கோட்டை மூவா மாணிக்கம் அண்ட் கோ தங்க நகை மாளிகை.
5: நீங்கள் வாங்கும் 916 HUID தங்க நகைகளுக்கு சேகோலி சேதாரம் இல்லை.
1: வான்வழி வானொலி இசை மொழி செவி வழி வளம் வருவது கோடி பண்பலை 100.5. புதிய அகத்தில் பொழுதெல்லாம் கழிக்க புதிய உடலை புதிய உயிரை ஒற்றை வாழ்வில் தினந்தோறும் சுவைக்க ஆசை வந்தால் புத்தகங்கள் அல்லவோ அது தீர்க்கும் பெட்டகம். ஒவ்வொன்றும் புதிய அகமன்றோ அதுவன்றோ புத்தகம் புத்தகம். புதிய அகம் புத்தகம் அகந்தோறும் ஆக்கம் புது புது ஆக்கம். சிறையுண்ட சிந்தனைகளின் சிறகு விரிய வானம் தாண்டி எல்லை விரிய இதுவன்றோ ஒற்றை கருவி. மகளிர் நேரத்தில் புத்தக வாசிகள் உலா வரும் நேரம் இது. படித்ததில் பிடித்தது உடன் நான் சிவசக்தி. இணைய வேண்டிய இலக்கங்கள் அனைத்து மகளிர் 2424292929333. அறிமுக மகளிர் 2424226. முன் இணைப்பிற்கு 4542. புது புது அகத்திலிருந்து தனது அகத்தின் பெருமையை எம் இசையுலக மாந்தர்களுக்கு எடுத்துரை

0: உடன் அழைத்து செல்ல அவர்களின் புத்தகத்தின் பெருமையை எடுத்து வருகிறார்கள் செவி வழி பயணமாக புத்தக வாசிகள். வாருங்கள், நாமும் வாசம் செய்து பார்க்கலாம் புத்தகத்தின் ஊடே. புத்தாக்கம் வசம் வருமா என்று இணைகிறார் புத்தக வாசியாக ஒரு சகோதரி. வாங்க. வணக்கம்.
1: வணக்கம்.
0: வணக்கம் சகோதரி. உங்க பேர்?
1: சகோதரி, திண்டுக்கல் மாவட்டம் மாலை கொண்டன்பட்டில இருந்து ராஜலட்சுமி பேசுறேங்க சகோதரி. நல்லா இருக்கீங்களா?
0: உங்க பேர் சொல்லுங்க சகோதரி.
1: ராஜலட்சுமி.
0: ராஜலட்சுமி அக்கா எப்படி இருக்கீங்க?
1: நல்லா இருக்காங்க. நல்லா இருக்கீங்களா?
0: நல்லா இருக்கீங்க. வீட்டுல எல்லாரும் நல்லா இருக்காங்களா?
1: எல்லாரும் நல்லா இருக்காங்க.
0: நீங்க இல்லத்தரசியா? வேலைக்கு போயிட்டு இருக்கீங்களா? சிறப்பு, மிகவும் அருமைங்க. நீங்க எங்களுக்காக என்ன புத்தகம் எடுத்துட்டு வந்திருக்கீங்க?
1: புத்தகம் பேரு நந்தினி கேளாங்கை. புத்தா சவுந்தரராஜன் எழுதினதுங்க.
0: யார் எழுதினது?
1: இந்திரா சவுந்தரராஜன்.
0: சொல்லுங்க.
1: மனிதர்கள் பார்ப்பதற்கு முகம், கை, கால்கள் என்கிற அமைப்பின ஒரே இனமாக தெரியலாம். ஆனால் ஒவ்வொருவரும் வடிவத்தால் மட்டும்தான் ஒரே இனம். மனத்தால் மிக மிக வேறுபட்டே இருக்கிறார்கள். இதைத்தான் அம்சம் என்கிற ஜோதிட சாஸ்திரம். கண்ணை கவரும் அளவுடன் இருக்கும் ஒருவன் மனதில் புலியின் சில நடவடிக்கையை கொண்டிருப்பான். அவன் புலியின் அம்சம். புலியானது வேட்டையாடலில் நிகரில்லாது. அதற்கு பசி வந்துவிட்டால் எதிரில் உள்ள விலங்கு எதுவாக இருந்தாலும் விடாது. துரத்தி பிடித்து அதை அடித்து சாப்பிட்டு விட்டதுதான் அடங்கும். அந்த விஷயத்தை அது பசி என்கிற உணர்ச்சியால் ஆட்டி வைக்கப்படும்.
0: சிறப்புங்க சகோதரி. மனிதர்களோட இயல்ப மிகவும் அருமையா சொல்லியிருக்காங்க. எங்களுக்காக எடுத்துட்டு வந்ததுக்கு நன்றி. அடுத்ததா ஒரு சகோதரி ஒரு புத்தாக்கத்தோட காத்திருக்காங்க. யாருன்னு பாத்திரலாம். வாங்க சகோதரி. வணக்கம்.
2: அஞ்சு சகோதரிக்கு இனிய மதிய வணக்கம் கூறி பன்மலையில் இணைவது நாமக்கல் மாவட்டம் ஓலப்பாளையத்திலிருந்து விஜயலட்சுமி மதிவானன்.
0: விஜயலட்சுமி எப்படி இருக்கீங்க?
2: நல்லா இருக்கு மேடம். கரண்ட் இல்லைங்க மேடம் எங்களுக்கு.
0: அப்படிங்களா? சரி சொல்லுங்க.
2: நீங்க எப்படி இருக்கீங்க மேடம்?
0: நாங்களும் நல்லா இருக்கோம். நீங்க வானொலி ரெகுலரா கேப்பீங்களா?
2: அதுதான் மேடம், வேலை காலையில வச்சு சாயந்தரம் வரைக்கும் அதான் கேட்டுட்டு இருப்போம் மேடம்.
0: சிறப்புங்க, மிகவும் அருமை.
2: எனக்கு இந்த நிகழ்ச்சி ரொம்ப பிடிக்குங்க மேடம்.
0: படித்ததில் பிடித்தது நிகழ்ச்சிங்களா?
2: ஆமாங்க. இப்ப நிறைய புக் எல்லாம் வாங்கி வச்சு படிப்பேன்.
0: என்ன புத்தகம் எடுத்துட்டு வந்திருக்கீங்க?
2: அதாவது வைரமுத்து எழுதியதுங்க மேடம். சித்தியே உன்னை செதுக்குகிறேன்னு புக்கு பேருங்க மேடம். அதுல வந்து புகழ்னு உள்ள ஒண்ணு கொடுத்துருக்குறாங்க மேடம்.
0: சொல்லுங்க.
2: அதாவது புகழ் ஒரு மனிதனை இளமையாய் வைத்திருக்கிறது. ஒரு மனிதன் ரத்தத்தை சூடேற்றி சுறுசுறுப்பு ஆக்குகிறது. தாஜ்மஹால் எனக்கு ஒரு மன்னனின் காதலை காட்டவில்லை. பிரகதீஸ்வரர் கோயில் எனக்கு ஒரு மன்னனின் பக்தியை காட்டவில்லை. பிரமிடுகள் எல்லாம் எனக்கு சமாதிகளாக தோன்றவில்லை. போர்க்களங்கள் எல்லாம் மன்னனின் வீரத்தை காட்டவில்லை. இவையெல்லாம் அவர்களின் புகழ் காவத்திற்கு போதுமான சாட்சிகளாகவே எனக்கு தோன்றுகின்றது. புகழ் வாங்குகிறவரை உனக்கு சாவி கொடுக்கும், வாங்கிய பிறகு உனக்கு சக்தி கொடுக்கும்.
0: நிறைய
2: எழுதியிருக்கிறாங்க மேடம். இதுல இந்த நாலஞ்சு வரி எனக்கு ரொம்ப பிடிச்சது.
0: சிறப்பு, மிகவும் அருமையான வரிகளை எங்களுக்காக எடுத்துட்டு வந்ததுக்கு மிகவும் நன்றி. அடுத்ததாக நம்மோட இணையதற்காக இன்னொரு புத்தக வாசி காத்துக்கிட்டு இருக்காங்க. யாருன்னு பாத்திரலாம். வாங்க சகோதரி.
3: வணக்கம்.
0: வணக்கம். உங்க பேர் சொல்லுங்க.
3: நான் திருச்சி மாவட்டம் திரையூர் வட்டம் கோணப்பாதையில இருந்து சந்திரா பேசுறேங்க.
0: சந்திரா சொல்லுங்க.
3: நல்லா இருக்கீங்களா?
0: நல்லா இருக்கும். வீட்டுல எல்லாரும் நல்லா இருக்காங்களா?
3: நல்லா இருக்காங்க.
0: சிறப்புங்க.
3: நீங்க புக்கு கண்ணதாசன் புக்குங்க, குடும்ப அமைதி.
0: சொல்லுங்க
3: தலைப்பு.
0: சிறப்பு, தலைப்பே அருமையா இருக்கு. சொல்லுங்க எங்களுக்காக நீங்க எடுத்துட்டு வந்த வரிகளை.
3: குடும்ப அமைதிக்கு தாய்மார்களுக்கு பெரும் பங்கு இருக்கிறது. குடும்ப வருமானத்திற்கேற்ப செலவினத்தை திட்டமிட்டு

0: அதோட குடித்தனம் நடத்துவது அவர்கள் கையில் தான் இருக்கிறது. குடும்பத்தில் பேராசை மட்டும் வந்துவிடக் கூடாது. ஒருவர் கூறும் கடன் சொற்களை அவர்கள் சொல்லப்படாது போல் பார்த்து ஒதுக்கிவிட வேண்டும். எளிமையான வாழ்க்கை தான் உண்மையாக வாழ கற்றுத்தரும். சாவி தலைந்தா பூட்டை உடைக்கலாம், குடும்பத்தை தலைந்தா நடுத்தருவில் நிற்கணும். நன்றிங்க.
1: சிறப்புங்க, அருமையா சொன்னீங்க. நிம்மதியான குடும்ப வாழ்க்கைக்கான ஒரு விதிகளை உங்களுக்கான பாடல் ஒலிக்கவிருக்கிறது, அதற்கு முன்பாக கேட்கலாம்.
2: இது மிஸ்டர் கோல்ட் ஆயில விட தரமும் கம்மி, அளவும் கம்மி.
3: அளவும் கம்மியா? இது 1 லிட்டர் பாக்கெட் தானே?
2: இது மிஸ்டர் கோல்ட். 1 லிட்டர் ஆயில்னா இவ்வளவு இருக்கும், ஆனா இது வெறும் 800 ml தான். இத 1 லிட்டர் பாக்கெட்ல ஊத்தி 1 லிட்டர் மாதிரி விக்கிறாங்க.
3: அவங்க ஏமாத்திட்டாங்களா?
2: இது 1 லிட்டர்னு நம்பி நீங்க தான் ஏமாந்துட்டீங்க.
4: மிஸ்டர் கோல்ட் சன்ஃபிளவர் ஆயில்.
5: தெற்காசிய மற்றும் இந்தியாவில் முதல் முறையா AI டெக்னாலஜியுடன் DTI நேவிகேஷன் வழியா பிரெயின் டியூமர் அண்ட் ஸ்பைன் சர்ஜரின் எல்லா சிகிச்சையும் நம்ம மதுரையிலேயே கிடைக்குது. பல வருஷமா ஸ்ட்ரோக், அனியூரிசம், AVM போன்ற பிரச்சனைக்கு நியூரோ கேத் லேப் மூலம் ட்ரீட்மெண்ட் பண்றாங்க.
6: ஹானா ஜோசப் ஹாஸ்பிடல், சிந்தாமணி டோல்கேட் அருகில், மதுரை. கால் 350-5151.
7: பிளஸ் டூ முடிச்சிட்டு நல்ல பிளேஸ்மெண்ட் தர காலேஜ பாத்துட்டு இருக்கீங்களா? மகேந்திரா தான் சூப்பர் ஆப்ஷன். நம்ம மகேந்திரா காலேஜஸ் தான் ட்ரைனிங் அண்ட் பிளேஸ்மெண்ட்ல கலக்கிட்டு இருக்காங்களே. முதலாம் இருந்து முறையான ட்ரைனிங், டாப் MNC கம்பெனிஸ் கூட சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ், 250 மேற்பட்ட நிறுவனங்கள் வளாக தேர்வுக்கு வருகை, வருடம்தோறும் 2500 மாணவர்களுக்கு பணி நியமன ஆணை, தரமான பிளேஸ்மெண்ட்டுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள்.
8: கான்டாக்ட் 8985712345 or visit www.mahindra.org.
9: நான் இப்ப திறமைமிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன் அப்படின்னா, அதுக்கு காரணம் நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட அட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
10: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.
11: படிப்பா, வேலை வாய்ப்பா, ஒழுக்கமா,
12: இந்த மூன்றின் சங்கமம் தான் காரமடை ஸ்ரீ சக்தி இன்ஜினியரிங் கல்லூரி. கோயம்புத்தூர்ஸ் No. 1 இண்டஸ்ட்ரி இன்டெகிரேட்டட் கேம்பஸ் உடன் முதலாம் ஆண்டு முதலே கேம்பஸ் டு கார்ப்பரேட் ட்ரைனிங், இண்டஸ்ட்ரி எக்ஸ்போஷர் மற்றும் முன்னணி MNC நிறுவனங்களில் வேலை வாய்ப்பு.
13: உங்கள் எதிர்கால வெற்றிக்கு 39 ஆண்டுகளாக மாணவர்களின் நம்பிக்கையை வென்ற அட்டானமஸ் இன்ஸ்டிடியூஷன் காரமடை ஸ்ரீ சக்தி இன்ஜினியரிங் கல்லூரி கடந்த 5 ஆண்டுகளாக TNEA மாணவர்களின் டாப் சாய்ஸ். TNEA கவுன்சிலிங் கோட் 2673. கால் 9244504.
14: கரூர் மாவட்ட கட்டிட பொறியாளர்கள் சங்கம் பெருமையுடன் நடத்தும் கரூர் பில்ட் எக்ஸ்போ 2026 வரும் ஆகஸ்ட் 13, 14, 15 மற்றும் 16 ஆகிய தேதிகளில் கரூர் பிரேம் மஹாலில் மிக பிரம்மாண்டமாக நடைபெறுகிறது. அனுமதி இலவசம்.
15: கொண்டாடுவோம், கொண்டாடுவோம், வாழ்ந்த தமிழ் எழுத்தாளர்களை கொண்டாடுவோம்.
16: பா சிங்காரம் அவர்களின் பிறந்த நாளை ஆகஸ்ட் 12 கொண்டாடுவோம். ஆகஸ்ட் 12 நாளை நிலக்கோட்டை மூவா மாணிக்கம் அண்ட் கோ தங்க நகை மாளிகை.
15: நீங்கள் வாங்கும் 916 HUID தங்க நகைகளுக்கு செய்கோலி இல்லை, சேதாரம் இல்லை.
16: மணப்பெண்ணின் மாணிக்கத்தேர், நிலக்கோட்டை மூவா மாணிக்கம் அண்ட் கோ தங்க நகை மாளிகை.
15: இன்று பகல் 1 மணிக்கு தாராபுரம் RR சிதம்பரசாமி ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசியின் நெஞ்சில் நிறைந்தவை.
17: பார்த்து வாங்குங்க, கேட்டு வாங்குங்க, நிறைவான சாப்பாடு, மகிழ்ச்சியான வாழ்க்கை. தாராபுரம் RR சிதம்பரசாமி வள்ளுவர் பிராண்ட் அரிசி.
18: நேயர்கள் இணைந்திருப்பது கோடை பண்பலை 100.5 மணப்பெண்ணின் மாணிக்கத்தேர், நிலக்கோட்டை மூவா மாணிக்கமன் கோ தங்கநகை மாளிகை வழங்கிக் கொண்டிருக்கும் மகளிர் நேரம்.

0: சூப்பர் குட் பிலிம்ஸ் வழங்கும் புரட்சி தளபதி விஷால் இயக்கி நடிக்கும் மகுடம் ஆகஸ்ட் 14 முதல் உலகமெங்கும்.
1: நான் இப்ப திறமைமிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன் அப்படின்னா அதுக்கு காரணம் நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட அட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
2: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.
3: இன்று பகல் 1 மணிக்கு தாராபுரம் RR சிதம்பரசாமி ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசியின் நெஞ்சில் நிறைந்தவை.
4: பார்த்து வாங்குங்க, கேட்டு வாங்குங்க, நிறைவான சாப்பாடு, மகிழ்ச்சியான வாழ்க்கை. தாராபுரம் RR சிதம்பரசாமி வள்ளுவர் பிராண்ட் அரிசி.
5: கோடை பண்பலை 100.5 இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் மங்களன் மங்கள், திருச்சி மற்றும் சேலம், மகேந்திரா கல்வி.

நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல், ராசிபுரம் முத்தாயம்மாள் என்ஜினியரிங் காலேஜ், காரமடை ஸ்ரீ சக்தி என்ஜினியரிங் காலேஜ், மணப்பெண்ணின் மாணிக்கத்தேர், நிலக்கோட்டை மூவா மாணிக்கமன் கோ தங்கநகை மாளிகையின் நல்வாழ்த்துக்கள்.

வான்வழி வானொலி கோடை பண்பலை 100.5 இசை மொழி செவி வழி உலா வந்து கொண்டிருக்கும் நேரம் 12:21. புத்தக வாசிகளோடு புது அகத்தில் இணைந்திருக்கிறோம். இது மகளிர் நேரத்தில் படித்ததில் பிடித்தது. புத்தக வாசிகள் கிட்ட பேசிக்கிட்டே இருக்கோம். இந்த நேரத்தில் உங்களுக்காக நான் எடுத்துட்டு வந்திருக்க புத்தகம் தி ஆர்ட் ஆஃப் பீயிங் அலோன். ரேணுகா கர்வாணி அவங்க எழுதின புத்தகம். இதன் தமிழாக்கம் தனிமையில் இருத்தல் எனும் கலை

0: ராசிகள் கிட்ட பேசிக்கிட்டே இருக்கும். இந்த நேரத்தில் உங்களுக்காக நான் எடுத்துட்டு வந்திருக்க புத்தகம் தி ஆர்ட் ஆஃப் பீயிங் அலோன், ரேணுகா கர்வாணி அவங்க எழுதின புத்தகம். இதன் தமிழாக்கம் தனிமையில் இருத்தல் எனும் கலை அப்படின்ற பேரில் நந்தினி அவர்களோட மொழிபெயர்ப்பில் இருக்குதுங்க. தனிமைன்றது மற்றவங்க நமக்கு கொடுக்கறதா நம்ம நினச்சிட்டு இருக்கிற வரைக்கும் மட்டும்தான் நாமே விரும்பி எடுத்துக்க ஆரம்பிச்சிட்டோம்னா அது ஏகாந்தமாக மாறிடும்னு ரேணுகா இந்த புத்தகத்தில் சொல்லியிருக்காங்க. ஏகாந்தம்ன்றது அமைதியான தனிமையையும் உங்களையும் ரசிக்க வைக்கிற ஒரு நிலைன்னு சொல்லலாம். கேலி செய்வாங்க, கண்டிப்பாங்க போன்ற சில சூழ்நிலைகள்னால நம்ம நான் அப்படின்றவரை ஒரு முகமூடி போட்டு மறைச்சிருப்போம். அதனாலேயே கூட இருக்கவங்க அந்த முகமூடியோட நண்பர்களாகத்தான் இருப்பாங்க. அதனால தான் அந்த நான்றவர் எத்தனை பேர் கூட இருந்தாலுமே கூட தனிமையை மட்டுமே உணர்ந்துக்கிட்டு இருப்பார். முகமூடியை கழட்டிட்டு நான்றவரை கவனிக்க ஆரம்பிச்சிங்கன்னா, அதாவது நம்ம நம்மளாவே எதையும் யோசிக்காமல் இருக்கப்போ நமக்கு தேவையான உறவுகள் நம்ம கூட இருக்கும். அதையும் தாண்டி தனிமையை நீங்களே எடுத்துக்கோங்க, அப்படி எடுத்துக்கிட்டா ஒரு சாதனையாளராக வருவீங்கன்னு ரேணுகா சொல்கிறாங்க. அதாவது நான்றவர் தன்னுடைய கனவுகளை எல்லாம் விட்டுட்டு தான் முகமூடி அணிஞ்சிருப்பார். நான் உணர்வுக்கு பிடித்தமானதை வரிசைப்படுத்தி அதில் முக்கியமான தேவையான ஒரு கனவை தேர்ந்தெடுத்து அதுக்கு தேவையானது செய்ய ஆரம்பிக்கிறப்போ நிறைய தனிமை தேவைப்படும். அந்த நேரம் பத்தாதுன்னு நினைக்கிற அளவு அதில் இருந்து தனிமையை நம்மளே தேடுவோம்னு சொல்கிறாங்க. அப்போத்தான் அது ஏகாந்தமாக மாறுமாங்க. இன்னும் தெளிவான புரிதலுக்கு இந்த புத்தகத்தை படித்து பாருங்கள். தனிமையில் இருத்தல் எனும் கலைஞர் புத்தகத்தை. புத்தக வாசிகள் நமக்காக காத்துக்கிட்டு இருக்காங்க. அவங்களோட புத்தகத்துக்கு நம்மள அழைச்சிட்டு போக யார் எங்கிருந்து வந்திருக்காங்கன்னு பார்க்கலாம். வாங்க. வணக்கம்.
1: வணக்கம்.
0: வணக்கம் சகோதரி, உங்க பேர் சொல்லுங்க.
1: தேனி மாவட்டம் ஓடைப்பட்டியிலிருந்து மீனா.
0: மீனா, சொல்லுங்க, எங்களுக்காக நீங்க என்ன புத்தகம் எடுத்துட்டு வந்திருக்கீங்க?
1: தத்துவ ஞானி வேதாத்ரி மகரிஷியின் எனது வாழ்க்கை விளக்கம் நூலிலிருந்து ஒரு சின்ன பகுதியை நான் வாசிக்க
0: விரும்புகிறேன்.
1: புதியதொரு பண்பாடு உலகுக்கு வேண்டும். போதை, போர், பொய், புகை ஒழித்து அருள் செய்வோம். அதிக சுமை ஏதும் இல்லை. அவரவர் தம் அறிவின் ஆற்றலினால் உடல் உழைப்பால் வாழ்வதென்ற முடிவும் மதிப்பிறந்து மற்றவர்கள் மனமுடல் வருத்தா மான் எரியும் உணவுக்குயிர் கொள்ளாத நோன்பும் பொது விதியாய் பிற பொருளை வாழ்க்கை சுதந்திரத்தை போற்றி காத்தும் பிற துன்பம் போக்கும் அன்பும் வேண்டும் என்று அவருடைய அந்த தத்துவத்தை கேட்கும்போது இந்த காலகட்டத்திற்கு தேவையான ஒன்று என்று தோன்றுகிறது. வாழ்க வளமுடன்.
0: நன்றிங்க, மிக்க நன்றி. அடுத்ததாக எந்த புத்தகவாசி எங்கிருந்து காத்துட்டு இருக்காங்கன்னு பார்த்தரலாம். வாங்க சகோதரி. வணக்கம்.
2: வணக்கம். விருதுநகர் மாவட்டம் திருத்தாங்கல் டெய்லர் பாக்கியலட்சுமி. நல்லா இருக்கீங்களா?
0: நல்லா இருக்கோங்க. நீங்க எப்படி இருக்கீங்க?
2: நல்லா இருக்கேன். அனைவரும் நல்லா இருக்காங்களா?
0: நல்லா இருக்காங்க.
2: நான் கொண்டு வந்திருக்க புக் வந்து தமிழறிய தமிழனே.
0: சிறப்பு
2: ஏழுமலை எழுதியது.
0: சரி சொல்லுங்க. எங்களுக்காக
2: போட்டிருக்காங்க
0: சொல்லுங்க.
2: சும்மா பிறக்கவில்லை சுதந்திரம், ஏனோ தெரியவில்லை. நமக்குத்தன் தரம் அன்று பெறாவிட்டால் சுதந்திரம் இன்று வாழ்க்கையாவும் வனாந்திரம். செக்களுக்கு சிறுமைப்பட்டு சிறைவெனிலே கல்லுடைத்து செங்குருதி கண்டு துவளாமல் அஹிம்சை என்னும் துடுப்பு கொண்டு ஆங்கிலேயனை போர் முண்டு அர்த்த ராத்திரியிலே வாங்கிய சுதந்திரம் நம்மை ஆனந்தம் கொள்ள செய்த சுதந்திரம். வாங்கியவர்கள் பையகத்தில் இல்லை, வளமோடு வாழவும் இல்லை, அடிமையாட்சியில் நாம் இல்லை. அதனால் அதன் பலன் நமக்கு தெரியவில்லை. எண்ணிப்பார் மனிதா, எண்ணிப்பார் எத்தனை உயிர்களை பறிகொடுத்தோம், எத்தனை துயரங்களை கொண்டோம், அத்தனையும் வீணாகாமல் தள்ளப்பட்டு வாங்கிய சுதந்திரம். நன்றி. வணக்கம்.
0: நன்றி. நன்றி உங்களுக்கான

0: பாடல் ஒலிக்க உள்ளது. அதற்கு முன்பாக
1: கரூர் பில்ட் எக்ஸ்போ 2026 வரும் ஆகஸ்ட் 13, 14, 15 மற்றும் 16 ஆகிய தேதிகளில் கரூர் பிரேம் மஹாலில் மிக பிரம்மாண்டமாக நடைபெறுகிறது. கரூர் மாவட்ட கட்டிட பொறியாளர்கள் சங்கம் பெருமையுடன் நடத்தும் கரூரின் மிகப்பெரிய கட்டிடம் மற்றும் கட்டுமான கண்காட்சி. அனுமதி இலவசம். கரூர் பில்ட் எக்ஸ்போ 2026
2: கொண்டாடுவோம், கொண்டாடுவோம், வாழ்ந்த தமிழ் எழுத்தாளர்களை கொண்டாடுவோம்.
3: பா சிங்காரம் அவர்களின் பிறந்த நாளை ஆகஸ்ட் 12 கொண்டாடுவோம். ஆகஸ்ட் 12 நாளை நிலக்கோட்டை மூவா மாணிக்கம் அண்ட் கோ தங்க நகை மாளிகை.
2: நீங்கள் வாங்கும் 916 HUID தங்க நகைகளுக்கு சேகோலி இல்லை, சேதாரம் இல்லை.
3: மணப்பெண்ணின் மாணிக்கத்தேர், நிலக்கோட்டை மூவா மாணிக்கம் அண்ட் கோ தங்க நகை மாளிகை.
4: இன்று பகல் 1 மணிக்கு தாராபுரம் RR சிதம்பரசாமி ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசியின் நெஞ்சில் நிறைந்தவை.
5: பார்த்து வாங்குங்க, கேட்டு வாங்குங்க, நிறைவான சாப்பாடு, மகிழ்ச்சியான வாழ்க்கை. தாராபுரம் RR சிதம்பரசாமி வள்ளுவர் பிராண்ட் அரிசி.
6: கவிதை கேளுங்கள், பிறந்தது ராகம்.
7: கவிதை படைப்பவர்களுக்காகவும் படைப்பை ரசிப்பவர்களுக்காகவும்
8: பண்பலை படைப்பாளிகள்.
9: கவிதையே தெரியுமா உனக்காகவே நானடி.
7: பண்பலை படைப்பாளிகள் சனிக்கிழமைகளில் நண்பகல் 12 மணிக்கு பண்பலை படைப்பாளிகள்.
10: கவிதை அரங்கேறும் நேரம், மலர் கணைகள் பரிமாறும் வேகம்.
7: உங்களின் படைப்புகளை வரவேற்று ஒளியேற்ற காத்திருக்கிறது
8: கோடை பண்பலை 100.5
7: பண்பலை படைப்பாளிகள்.
11: படைப்புகளை அனுப்ப வேண்டிய முகவரி:
8: நிலைய இயக்குனர்,
11: பண்பலை படைப்பாளிகள் பகுதி,
8: பண்பலை வானொலி நிலையம், கொடைக்கானல் 624-101.
7: சனிக்கிழமைகளில் நண்பகல் 12 மணிக்கு பண்பலை படைப்பாளிகள்.

0: நேயர்கள் இதுவரை கேட்டது கோடை பண்பலை 100.5 மணப்பெண்ணின் மாணிக்கத்தேர், நிலக்கோட்டை மூவா மாணிக்கம்மன் கோ தங்கநகை மாளிகை வழங்கிய மகளிர் நேரம்.
1: August 12 நாளை நிலக்கோட்டை மூவா மாணிக்கம் அண்ட் கோ தங்கநகை மாளிகை.
2: நீங்கள் வாங்கும் 9 6 HUID தங்க நகைகளுக்கு சேகோலி சேதாரம் இல்லை.

0: வெறும்
1: சக்சஸுக்கு ஷார்ட்கட் இல்ல, ஆனா சரியான காலேஜ் இருக்கு. உங்க இன்ஜினியரிங் கனவுக்கு கரூர் எம் குமாரசாமி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் ஸ்கில் ட்ரைனிங் பிளேஸ்மெண்ட் சப்போர்ட்டுடன் 2026-27 கல்வியாண்டிற்கான அட்மிஷன் ஆரம்பம். எம் குமாரசாமி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் கரூர். கவுன்சிலிங் கோ 2608.
2: இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள் மற்றும் வீட்டு உபயோகப் பொருட்களின் சங்கமம் திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் வழங்கும் ஆடி அதிரடி தள்ளுபடி July 17 to August 17 வரை. டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி என எலக்ட்ரானிக் பொருட்கள் 20,000 ரூபாய்க்கு மேல் பர்ச்சேஸ்க்கு ஒரு தங்க நாணயம் இலவசம். இலவச டோர் டெலிவரி வசதியுடன் மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள், பர்னிச்சர்கள், மளிகை மற்றும் வீட்டு உபயோகப் பொருட்களின் சங்கமம் புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட், சேலம், NSB ரோட், திருச்சி.
3: 1978 முதல் சிறப்பாக செயல்பட்டு வரும் மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல்.
4: 5 அட்டானமஸ் கல்லூரிகள் மற்றும் NAC A++ தர அந்தஸ்து பெற்ற கல்லூரிகள்.
3: வருடந்தோறும் 2,500 மேற்பட்ட வேலை வாய்ப்புகளை பெற்றுத்தரும் கல்வி நிறுவனம். விவரங்களுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல்.
4: தொடர்புக்கு 8985712345.
5: படிப்பா, வேலை வாய்ப்பா, ஒழுக்கமா,
1: இந்த மூன்றின் சங்கமம் தான் காரமடை ஸ்ரீ சக்தி இன்ஜினியரிங் கல்லூரி. கோயம்புத்தூர்ஸ் No. 1 இண்டஸ்ட்ரி இன்டெகிரேட்டட் கேம்பஸ் உடன் முதலாம் ஆண்டு முதலே கேம்பஸ் டு கார்ப்பரேட் ட்ரைனிங், இண்டஸ்ட்ரி எக்ஸ்போஷர் மற்றும் முன்னணி MNC நிறுவனங்களில் வேலை வாய்ப்பு.
5: உங்கள் எதிர்கால வெற்றிக்கு 39 ஆண்டுகளாக மாணவர்களின் நம்பிக்கையை வென்ற அட்டானமஸ் இன்ஸ்டிடியூஷன் காரமடை ஸ்ரீ சக்தி இன்ஜினியரிங் கல்லூரி கடந்த 5 ஆண்டுகளாக TNEA மாணவர்களின் டாப் சாய்ஸ். TNEA கவுன்சிலிங் கோட் 2673, கால் 9244504444.
4: கொண்டாடுவோம், கொண்டாடுவோம், வாழ்ந்த தமிழ் எழுத்தாளர்களை கொண்டாடுவோம்.
6: பா சிங்காரம் அவர்களின் பிறந்த நாளை August 12 கொண்டாடுவோம். August 12 நாளை நிலக்கோட்டை மூவா மாணிக்கம் அண்ட் கோ தங்க நகை மாளிகை.
4: நீங்கள் வாங்கும் 916HUID தங்க நகைகளுக்கு செய்கூலி இல்லை, சேதாரம் இல்லை.
6: மணப்பெண்ணின் மாணிக்கத்தேர், நிலக்கோட்டை மூவா மாணிக்கம் அண்ட் கோ தங்க நகை மாளிகை.
7: இன்று பகல் 1 மணிக்கு தாராபுரம் RR சிதம்பரசாமி ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசியின் நெஞ்சில் நிறைந்தவை.
8: பார்த்து வாங்குங்க, கேட்டு வாங்குங்க, நிறைவான சாப்பாடு, மகிழ்ச்சியான வாழ்க்கை தாராபுரம்.

0: வள்ளுவர் பிராண்ட் அரிசி.
1: இணைந்திருக்கிறோம் கோடி பண்பலை 100.5. இது மகளிர் நேரம், படித்ததில் பிடித்தது. புத்தக வாசிகளோடு இணைந்திருக்கும் இனிய நேரம் 12:37. நம்ம கூட இணையறதுக்காக புத்தக வாசிகள் காத்துக்கிட்டு இருக்காங்க. முதலாவதா யாரு நமக்கு எந்த புத்தகத்தை எடுத்துட்டு வந்திருக்காங்கன்னு பார்க்கலாம். வாங்க சகோதரி, வணக்கம். ஃபாத்திமாம்மா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா?
2: நல்லா இருக்கோம்,
1: சிறப்புங்க. நீங்க எங்களுக்காக என்ன புத்தகம் எடுத்துட்டு வந்திருக்கீங்க?
2: அறிவு பொக்கிசம் அப்படிங்கிற புக்ல இருந்து இயற்கை குணமே வெல்லும்.
1: அறிவு பொக்கிசம் யார் எழுதின புத்தகம்?
2: பேராசிரியர் அல்தாஃப் ஹுசைன் தாவூத்.
1: அனிதா?
2: அல்தாஃப் ஹுசைன்.
1: அல்தாஃப் ஹுசைன், சொல்லுங்க எங்களுக்கு என்ன வரிகள் சொல்ல போறீங்க?
2: இயற்கை குணமே வெல்லுங்கிற தலைப்புல, ஒரு கிழவி நரிக்குட்டி ஒன்றை ஆட்டுப்பால் கொடுத்து வளர்த்து வந்தாள். அது வளர்ந்து பெரிதான போது அவளுடைய அந்த ஆட்டை கொன்று விட்டது. அப்போது அந்த கிழவி கவிதை பாடினாள். நீ என் ஆட்டுக்குட்டியை கொன்று விட்டாய், என் மனதை ரணப்படுத்தி விட்டாய். நீவோ என்னுடைய ஆட்டிற்கு வளர்ப்பு மகனாக இருக்கிறாய். நரியே, நீ ஆட்டுப்பாலை குடித்து வளர்ந்தாய், ஆனால் அதற்கு நீ துரோகம் செய்து விட்டாய். உன்னுடைய தந்தை ஒரு நரிதான் என்று உனக்கு அறிவித்தது யார்? ஒருவனுக்கு இயற்கை குணமே கெட்டதாக இருக்குமே, ஆனால் அவனுக்கு எந்த ஒழுக்கமும் அதை கட்டி போறும் எந்த பயனையும் தர முடியாது.
1: சிறப்புங்க, மிகவும் அருமையா சொன்னீங்க ஃபாத்திமா அம்மா. அடுத்ததா காத்திருக்காங்க நம்மளுடைய இணையத்திற்காக, யாரு எங்கிருந்து வந்திருக்காங்கன்னு பாக்கலாம். வாங்க. வணக்கம்.
3: வணக்கம் மேடம். ஈரோடு மாவட்டம் தாண்டாம்பாளையம் வேணி நடராஜன்.
1: தாண்டாம்பாளையம் வேணி நடராஜன், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா?
3: நல்லா இருக்கேங்க மேடம். நீங்க நல்லா இருக்கீங்களா?
1: நல்லா இருக்கேன். வீட்டுல எல்லாரும் நல்லா இருக்காங்களா?
3: நல்லா இருக்காங்க மேடம், எல்லாரும் நல்லா இருக்காங்க.
1: சிறப்புங்க, எங்களுக்காக நீங்க என்ன புத்தகம் எடுத்துட்டு வந்திருக்கீங்க?
3: அப்துல் கலாம் இதுங்க மேடம். சொல்றேங்க மேடம். ஹலோ,
1: அப்துல் கலாம் புத்தகம் சொல்லுங்க.
3: அவங்க கவிதை மேடம்.
1: அக்னி சிறகுகளா? என்ன புத்தகம் எடுத்துட்டு வந்திருக்கீங்க?
3: வாழ்க்கையில் வெற்றி பெற வேண்டுமானால் நல்ல நண்பர்கள் தேவை, ஆனால் வாழ்நாள் முழுவதும் வெற்றி பெற வேண்டுமானால் ஒரு எதிரியாவது தேவை.
1: சிறப்பு சிறப்பு, அருமையா சொல்லிருக்கீங்க. அடுத்ததா நம்மளோட இணைவு இருக்காங்க, யாரு எங்கிருந்து பேசுறாங்கன்னு பாக்கலாம். வணக்கம்.
4: திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் நாடாக்கேறு செல்வி ரவிங்க மேடம்.
1: செல்வி ரவிங்களா?
4: ஆமாங்க. நல்லா இருக்கிறீங்களா?
1: நல்லா இருக்கோங்க. நீங்க எப்படி இருக்கீங்க?
4: நான் நல்லா இருக்கிறேன். முதன்முறை உங்களோட இன்னைக்கு பேசுறேன், மகிழ்ச்சியா இருக்குது.
1: சிறப்புங்க. நீங்க அதிகமா வானொலி கேப்பீங்களா?
4: சிறப்புங்க.
1: நீங்க எங்களுக்காக என்ன புத்தகம் எடுத்துட்டு வந்திருக்கீங்க?
4: அப்துல் கலாம் புக்ல இருந்துங்க.
1: என்ன புத்தகம் அவர் எழுதின புத்தகம்? என்ன
4: அப்துல் கலாமின் வாழ்க்கை வரலாறு.
1: வாழ்க்கை வரலாறுல இருந்து உங்களுக்கு என்ன சொல்ல போறீங்க?
4: தோத்தவர் பப்ளிகேஷன்ங்க. கலாமின் சில கருத்துக்கள். வெற்றி என்பது தோல்விகளுக்கிடையே தான் உள்ளது. எதை செய்தாலும் மனப்பூர்வமாக ஈடுபட்டு அதில் அதிகபட்ச ஆர்வத்தையும் சக்தியையும் வெளிப்படுத்த வேண்டும். சர்வசக்தி என்னைதான்
1: முன்பாக
5: நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட் அதோட ஆட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால் கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள். இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம். முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.
6: இன்று பகல் 1 மணிக்கு தாராபுரம் RR சிதம்பரசாமி ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசியின் நெஞ்சில் நிறைந்தவை.
7: பார்த்து வாங்குங்க, கேட்டு வாங்குங்க. நிறைவான சாப்பாடு, மகிழ்ச்சியான வாழ்க்கை. தாராபுரம் RR சிதம்பரசாமி வள்ளுவர் பிராண்ட் அரிசி.

0: சௌந்தர்யா, எங்களுக்காக நீங்க என்ன புத்தகம் எடுத்துட்டு வந்திருக்கீங்க?
1: நல்லா இருக்கீங்களா?
0: நல்லா இருக்கீங்க. நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா?
1: நான் நல்லா இருக்கீங்கக்கா. பண்பலையெல்லாம் கேட்டு கேட்டதா சொல்லுங்கக்கா.
0: கண்டிப்பா சொல்றேங்க. நீங்க எங்களுக்காக என்ன புத்தகம் எடுத்துட்டு வந்திருக்கீங்க?
1: புத்தகம் பேர் உண்மையாக இருங்கக்கா.
0: உண்மை
1: உண்மையாக இருக்கு. ஆசிரியர் பாரதியாருங்கக்கா. வாழ்வில் உண்மையாக இருப்பதால் மட்டும் ஒருவருக்கு முழுமையான மகிழ்ச்சி கிடைக்கும். கல்வி கற்க வயது ஒரு பொருட்டு அல்ல. குடும்பத்தில் உள்ளவர்கள் அனைவரும் கல்வி கற்கிறார்கள் என்றால் அந்த நாடு முன்னேறுகிறது. உலகில் உள்ள துயரங்களை கண்டு இரக்கம் கொள்ள வேண்டும். தன்னம்பிக்கையோடு செய்யும் ஒவ்வொரு செயல்களுமே முழு வெற்றியை தரும்.
0: மகளிர் நேரத்துல புத்தக வாசிகள் கூடயும் நம்மளுடைய இசை மாந்தர்களோடையும் சொல் நம்மளுடைய புத்தக வாசிகள் கூட பகிர்ந்துக்கிறதுக்காக நான் இன்னொரு புத்தகம் எடுத்துட்டு வந்திருக்கேங்க. பவுண்ட்ரிஸ், டாக்டர் ஹென்றி கிளவுட் அப்புறம் டாக்டர் ஜான் டவுன்சன் இதை எழுதியிருக்காங்க. இதன் தமிழாக்கம் எல்லைகள் என்றால் என்னென்ற தலைப்பில் முகமது ஃபர்ஹானுதீன்கிறவங்க கொடுத்துருக்காங்க. மேலும் இது மாதிரியான கருத்துக்களையும் உள்ளடக்கி மறுக்க பழகின்ற தலைப்பில் நம்ம ஜெயபாரதியோட புத்தகமும் இருக்குதுங்க. நமக்கு பிடிச்சவங்க கிட்ட, நம்மளை சார்ந்தவங்க கிட்ட ஏதோ சில காரணங்களுக்காக நோ முடியாது அப்படின்னு சொல்லவே மாட்டோம். அது அவங்க கஷ்டப்படுவாங்களோன்னு நினைச்சிருக்கலாம், இல்லை நம்மளை பற்றி என்ன நினைப்பாங்க, நம்மளை வெறுத்துருவாங்களோன்ற பயத்துலையும் கூட என்ன கேட்டாலும் மறக்காமல் செஞ்சு கொடுத்துருப்போம். ஒன்று புரிய வைக்கிறாங்க இந்த புத்தகத்தில், உண்மையான அன்பு எல்லாத்துக்குமே சரின்னு சொல்கிறது இல்லை, முடியாத இடத்துல முடியாதுன்னு சொல்கிறதுக்கான சுதந்திரம் தானே சொல்கிறாங்க. நீங்கள் யார்கிட்டையும் முடியாதுன்னு சொல்ல முடியாமல் உங்களுக்கு பிடிக்காததையும் உங்களை வருத்தி செய்கிறப்போ நீங்கள் சொல்லிகிட்டே இருக்க எல்லா சரிகளுக்கும் அர்த்தமே இல்லைன்னு சொல்கிறாங்க ஹென்றியும் ஜானும். இன்னும் சிலர் எல்லாத்துக்கும் முடியாதுன்னு சொல்கிறவங்களும் இருக்காங்க. ஆனால் எங்கே முடியாதுன்னு சொல்லணும், எங்கே சரின்னு சொல்கிறோன்றத நீங்கள் முடிவு பஞ்ச இடத்துல இருந்தீங்கன்னா அதுதான் உங்களுக்கான எல்லைகள். அதுவும் உங்களுக்கான எல்லைகளில் மட்டும்தான் நீங்கள் முடிவு பண்ணணும். அடுத்தவங்களோட எல்லைகளை நீங்கள் நிர்ணயிக்க கூடாதுன்னு சொல்கிறாங்க. இன்னும் சிலர் தன் எல்லைக்குள்ளே யார் வந்தாலும் போனாலும் கண்டுக்கவே மாட்டாங்களாம், அப்படியும் இருக்கக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. இப்படியாக எல்லைகள் அமைச்சிருக்கிறவங்களை ஆறு வகையா பிரிச்சு 10 வழிகள் சொல்றாங்க எப்படி எல்லைகளை அமைக்கிறதுன்னு. இதை நம்ம தெளிவா புரிஞ்சுக்கிட்டோம்னா சோர்வாகவோ நம்மளை பயன்படுத்திக்கிறாங்களானோ எப்பவுமே நம்ம யோசிக்க மாட்டோங்க. தொடர்ந்து கேட்கலாம்.
2: கரூர் மாவட்ட கட்டிட பொறியாளர்கள் சங்கம் பெருமையுடன் நடத்தும் கரூர் பில்ட் எக்ஸ்போ 2026 வரும் ஆகஸ்ட் 13, 14, 15 மற்றும் 16 ஆகிய தேதிகளில் கரூர் பிரேம் மஹாலில் மிக பிரம்மாண்டமாக நடைபெறுகிறது. அனுமதி இலவசம்.
3: இன்று பகல் 1 மணிக்கு தாராபுரம் RR சிதம்பரசாமி ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசியின் நெஞ்சில் நிறைந்தவை.
4: பார்த்து வாங்குங்க, கேட்டு வாங்குங்க, நிறைவான சாப்பாடு, மகிழ்ச்சியான வாழ்க்கை. தாராபுரம் RR சிதம்பரசாமி வள்ளுவர் பிராண்ட் அரிசி.

0: இணைந்திருக்கிறோம் நேர்களே, கோடி பண்பலை 100.5 இது மகளிர் நேரம். படித்ததில் பிடித்தது புத்தக வாசிகள் கிட்ட நம்ம பேசிட்டு இருக்க இந்த நேரத்துல 12:46 நெருங்கிட்டு இருக்கு. நம்ம கூட இணையதற்காக புத்தக வாசி ஒருத்தங்க காத்துக்கிட்டு இருக்காங்க. யார் எங்க இருந்துன்னு பார்த்தலாம் வாங்க. வணக்கம்.
1: வணக்கம்க்கா.
0: வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க.
1: திண்டுக்கல் மாவட்டம் தாடிக்கம்.

0: அறுவடை பண்பலை 100.5 ஜெம் கேன்சர் சென்டர் வழங்கும் மாயவழி நீள வழி கேன்சருக்கு நல்ல ஆன்சர். ஜெம் கேன்சர் சென்டர், ராமநாதபுரம், கோவை.
1: கேன்சருக்கு நல்ல ஆன்சர் ஜெம் கேன்சர் சென்டர், ராமநாதபுரம், கோவை. கேன்சருக்கு நல்ல ஆன்சர் ஜெம் கேன்சர் சென்டர், ராமநாதபுரம், கோவை.
2: மாயவலை மீள வழி. சைபர் குற்றங்கள் குறித்த விழிப்புணர்வு நிகழ்ச்சி. நிகழ்ச்சியில் நம்மோடு இணைய குற்றவியல் நிபுணர், சட்ட அமலாக்கம் மற்றும் தகவல் தொழில்நுட்ப அனுபவங்கள் நிறைந்தவர் வாக்கி டாக்கியாக இணைகிறார்.
3: வணக்கம் கோடை எஃப்எம், நான் உங்க வாக்கி டாக்கி பேசுறேன். தொடர்ந்து வித்தியாச வித்தியாசமான சைபர் கிரைம், அதுல இருந்து நம்ம எப்படி பாதுகாத்துக்கலாம் அப்படிங்கறத நம்ம டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கோம். அந்த தொடர்ச்சியாக இன்னைக்கு எப்படி என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, வாட்ஸ்அப் தகவல் மூலம் 21 கோடி இழந்த ஆடிட்டர். இது எங்க நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, மத்திய பிரதேசம் அங்க நடந்திருக்கு. அதுல என்னன்னா, வாட்ஸ்அப்ல வந்து ஒரு தகவல் வருது. அதுல என்னன்னா, கிரிப்டோ கரன்சி மற்றும் ஆன்லைன் வர்த்தக முதலீடு செஞ்சா நம்மளுக்கு லாபம் கிடைக்கணும் வந்திருக்கு. இல்ல யாரு சஃபர் ஆனாங்க, யாரு பணத்தை இழந்தாங்கன்னு பார்த்தனா, ஒரு 70 வயதான ஆடிட்டர் அவரோட வங்கி கணக்குல இருந்து 21 கோடி ரூபாய் வந்து இழந்திருக்காரு. இது என்ன எப்படி நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தோன்னா, மத்திய பிரதேசத்துல இருக்க குவாலியர் சேர்ந்தவர் வந்து அசோக் விஜய ராகவாச்சாரியர்னு ஒரு ஆடிட்டரு, அவர் வந்து அந்த மாநிலத்துல வந்து வர்த்தக மற்றும் தொழில் சபையில தலைவரா இருக்காரு. இவரோட மொபைல் நம்பருக்கு வந்து கடந்த டிசம்பர் மாசம் வந்து வாட்ஸ்அப் செயலியில ஒரு குறுந்தகவல் வருது. அது என்னன்னா, நான் வந்து அவர் பேர் வருது, ஹலோ நான் திவ்யா முதலீட்டு ஆலோசகர் அப்படின்னு சொல்லி அவங்களை இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிறாங்க. ஸோ அந்த அதில் வந்து கிரிப்டோ கரன்சி பற்றி அவங்க வந்து சொல்கிறாங்க. இதில் வந்து முதலீடு செஞ்சோன்னா அந்த கிரிப்டோ கரன்சியில் குறைந்த காலத்தில் அதிக லாபம் ஈட்டலாம் அப்படின்னு சொல்லி ஆசீர்வாதத்துக்கு கூறியிருக்காங்க. இதை நம்பி அந்த ஆடிட்டர் வந்து அந்த போலி இணையதள லிங்க்ல போயிட்டு அதில் வந்து முதலீடு செய்கிறதுக்காக கணக்கை தொடங்குறாங்க. ஃபர்ஸ்ட் வந்து சின்ன சின்ன முதலீடுகள் தான் செய்கிறாங்க. அதில் வந்து அவங்களுக்கு நம்பிக்கை ஏற்படுத்தணும்னு சொல்லிட்டு அவங்க போட்ட தொகையை விட கூடுதலாக லாபம் வந்து 1 லாக்குக்கு மேலே காமிக்கிறாங்க. ஸோ அது வர வைக்கிறத பார்த்துட்டு அவர் வந்து நம்பிடுறாரு. அதனால அவரோட எல்லா அமௌண்ட்டையுமே வந்து அந்த போலி இணையதளத்தில் வந்து டிஜிட்டல் முறையில் வந்து இன்வெஸ்ட் பண்ணிடுறாரு. அதுவும் அதில் வந்து காமிக்குது. அதுக்கப்புறம் அவருக்கு வந்து அது லாபம் வந்ததாகவும் அதை விட பெரிய தொகை, ஒரு 33 தொகை வந்து அந்த ஆன்லைன் ஸ்க்ரீனில் காமிக்குது அந்த போலி வெப்சைட்டில். இதை நம்பிட்டு அவர் வந்து சொந்த பணம் மட்டும் இல்லாமல் அவங்களோட தெரிஞ்சவங்க ரிலேட்டிவ்ஸு எல்லாரோட பணத்தையும் வந்து அதில் வந்து முதலீடு செய்கிறாரு. கடந்த 7 மாதத்தில் வந்து ஒரு 4 வங்கி கணக்கிலிருந்து 100க்கும் மேற்பட்ட ஆன்லைன் டிரான்சாக்ஷன் பரிவர்த்தனைகள் மூலம்

0: 21 கோடி வந்து அந்த மோசடி அக்கௌண்ட்டுக்கு, மோசடி இணையதளத்துல வந்து அவர் வந்து இன்வெஸ்ட் பண்ணிடுறாரு. அதுக்கப்புறம் சரின்னு சொல்லிட்டு 7 மாசத்துக்கு அப்புறம் வந்து அவர் இன்வெஸ்ட் பண்ண பணத்தையும் முதலீடு செய்த பணத்தையும் லாபத்தையும் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ட்ரை பண்ணும்போது வந்து அந்த ஏஜென்சியிலேருந்து வந்து மழுப்பிலான பதில் வருது. ஸோ அவர் வந்து அவர் இன்வெஸ்ட் பண்ண பணத்தை வந்து திரும்ப கொடுக்கணும் அப்படின்னாக்கா கமிஷனு, அப்புறம் இன்வெஸ்ட்மெண்ட் சார்ஜஸ், செயலாக்க கட்டணம் அப்படின்னு சொல்லிட்டு அடிஷ்னலாக வந்து 10 கோடிக்கு மேலே கேட்குறாங்க. ஸோ அதுக்கப்புறம் தான் இவர் வந்து ஏமாத்தப்பட்டிருக்கோன்னு தெரிஞ்சு போலீஸில் வந்து புகார் அளிக்கிறாரு. ஸோ 7 மாசம் ஆயிடுச்சுங்கிறதுனால இது வரைக்கும் போலீஸாரால 2 கோடி மட்டுமே வந்து முடக்க முடிஞ்சிருக்கு. மீதி பணம் எல்லாம் வேற வேற ஃபேக் அக்கௌண்ட்ஸ் மூலம் வந்து வெளிநாடுகளுக்கு போயிருச்சு. ஸோ இது மாதிரி நல்லா படிச்சவங்க, அதுவும் வந்து நல்ல ஆடிட்டிங் ஃபீல்ட்ல இருக்கவங்களே வந்து ஏமாந்துருக்காங்க. ஸோ இது மாதிரி வந்து கிரிப்டோ கரன்சி இன்வெஸ்ட்மெண்ட் அதிக லாபம் அப்படின்னாக்கா தயவு செஞ்சு யாரும் ஏமாந்துட வேண்டாம். அவங்களோட கிரெடிபிலிட்டியை செக் பண்ணிட்டு இன்வெஸ்ட் பண்றது நல்லது. இப்போ இவர் பார்த்தோன்னா சீனியர் சிட்டிசன், மேக்ஸிமம் வந்து சீனியர் சிட்டிசன்ஸ் அவங்க லைஃப் லாங் ஏர்ன் பண்ண மணி எல்லாத்தையுமே டார்கெட் பண்ணி தான் இந்த மாதிரி கும்பல்கள் வந்து செயல்படுது. அதனால இந்த தருணத்துல வந்து நீங்க எல்லாரும் இப்போ கேட்கறவங்க எல்லாருமே வந்து உங்க வீட்டில் இருக்க முதியோர்களும் சரி, சீனியர் சிட்டிசன்ஸ் அவங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்ஷன்ஸ்லாம் கொஞ்சம் பாருங்க, இது மாதிரி எதுவும் ஏமாற வேண்டாம் அப்படின்னு சொல்லி இந்த தருணத்துல கேட்டுக்கிறோம். ஸோ இன்னைக்கு பகிர்ந்துகிட்ட தகவல்கள், இந்த கிரிப்டோ கரன்சி இன்வெஸ்ட்மெண்ட், ஃபேக் இன்வெஸ்ட்மெண்ட் ரிலேட்டட் தகவல்கள் வந்து உங்களுக்கு எல்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நன்றி கோட் எஃப்எம், உங்கள் வாக்கி டாக்கி. தேங்க்யூ.
1: சைபர் மோசடி பற்றி விளக்கம் அளிக்க மாயவலை மீள வழி நிகழ்ச்சியில் நாளையும் வாக்கி டாக்கி இதே நேரம் இணைவார்.
2: கோடை பண்பலை 100.5 ஜெம் கேன்சர் சென்டர் வழங்கிய மாயவளை நீலவழி.
3: கேன்சருக்கு நல்ல ஆன்சர் ஜெம் கேன்சர் சென்டர், ராமநாதபுரம் கோவை. கேன்சருக்கு நல்ல ஆன்சர் ஜெம் கேன்சர் சென்டர், ராமநாதபுரம் கோவை.
4: கேட்டு ரசித்தோம் கோடை பண்பலை 100.5 படித்ததில் பிடித்தது. இன்றைக்கு மகளிர் நேரத்தில் புத்தக வாசிகளின் உலா காற்றலையில் வானொலியினூடே. இதுவரை இணைந்திருந்த புத்தக வாசிகள் ராஜலட்சுமி அவர்கள் மனித இயல்புகள் பத்தி சொல்லியிருந்தாங்க. நாமக்கல்ல இருந்து விஜயலட்சுமி கண்ணதாசனுடைய புகழ்ந்த சில கவிதை வரிகளை பத்தி சொல்லியிருந்தாங்க. திருச்சியிலிருந்து சந்திரா அவர்கள் குடும்ப வாழ்க்கைய பத்தி சொல்லியிருந்தாங்க. தேனியிலிருந்து மீனா அவர்கள் வேதாத்ரி மகரிஷி அவர்களுடைய தத்துவ ஞானின்ற புத்தகத்தை நம்ம கூட பகிர்ந்துகிட்டாங்க. பாக்யா விருதுநகர்லிருந்து மு 7 மணி எழுதிய தமிழறிய தமிழ் அன்னை என்ற புத்தகத்தை நம்ம கூட பகிர்ந்துகிட்டாங்க. பாத்திமா அவர்கள் அல்தாஃப் ஹுசைன் அவர்கள் எழுதின அறிவு பொக்கிஷம் அப்படிங்கிற புத்தகத்தை பற்றி நம்ம கூட பகிர்ந்துக்கிட்டாங்க. தாண்டாம்பாளையம் வேணி நடராஜன் அவர்களும் தாராபுரம் செல்வி ரவி அவர்களும் அப்துல் கலாம் அவர்களுடைய சில கருத்துக்களை நம்ம கூட பகிர்ந்துக்கிட்டாங்க. நிறுவனேயரான திண்டுக்கல் சௌந்தர்யா அவர்களும் சில கவிதை வரிகளை பற்றி நம்ம கூட பகிர்ந்துக்கிட்டாங்க. தொடர்ந்து கேட்கலாம். தாராபுரம் மாரா சிதம்பரசாமி ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசியின் நெஞ்சில் நிறைந்தவை.

0: மனம் கவர்ந்த கோடை பண்பலை வானொலி 100.5.
1: கோடை பண்பலையில் தாராபுரம் RR சிதம்பரசாமி ஒரிஜினல்.

0: வள்ளுவர் பிராண்ட் அரிசி. ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசினா அது தாராபுரம் ஆர் சிதம்பர சுவாமி வள்ளுவர் பிராண்ட் அரிசி தான். வழங்கும் நெஞ்சில் நிறைந்தவை.
1: வீட்டுக்கு தேவையான எல்லா மளிகை ஜாமானும் வாங்கிட்டேன். எப்படி என் சாமர்த்தியம்?
2: நல்ல மளிகை ஜாமான் வாங்க தெரிஞ்ச உங்களுக்கு எப்படியா அரிசிய பாத்து வாங்கணும்னு தெரியலையே.
1: நீ சொன்ன வள்ளுவர் பிராண்ட் அரிசி தான் வாங்கிட்டு வந்திருக்கேன்.
2: வள்ளுவர் படம் போட்டிருக்கதெல்லாம் வள்ளுவர் பிராண்ட் அரிசி ஆகாது. தாராபுரம் ஆர் சிதம்பர சாமி வள்ளுவர் பிராண்ட் அரிசியான்னு பாத்து வாங்கணும். ஏன்னா அதுதான் ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசி.

வணக்கம் நேயர்களே. எழுத்தாளர் தேவன் கல்லூரியில் படிச்சுட்டு இருந்தப்போ மிஸ்டர் ராஜாமணி அப்படின்ற ஒரு கதையை எழுதி விகடனுக்கு அனுப்புகிறார். அது விகடனில் பிரசுரமானது. அதுதான் அவர் எழுதி பிரசுரமான முதல் சிறுகதை. அப்போது விகடனில் ஆசிரியராக இருந்த கல்கியின் ஊக்குவிப்பால் தனது 21 வயசில் விகடனில் உதவி ஆசிரியராக சேர்றார். பின்பு படிப்படியாக உயர்ந்து விகடனின் ஆசிரியராகவும் உயர்ந்து நிற்கிறார். நிறைய நூல்கள், பயணக்கட்டுரைகள், 20 500 சிறுகதைகள், நகைச்சுவை கட்டுரைகள் என பலவற்றை தந்திருக்கிறார். துப்பறியும் சாம்பு இவரின் ஆக்கமே. அவரின் பல ஆக்கங்கள் மேடை நாடகமாக அரங்கேறி இருக்கின்றன. துப்பறியும் சாம்பு கதாபாத்திரத்தை நாகேஷ் மோட்டார் சுந்தரம் பிள்ளை படத்தில் ஏற்று நடிச்சிருந்தார். தொலைக்காட்சி தொடர்களிலும் சாம்பு துப்பறிந்து இருக்கிறது. தொலைக்காட்சி தொடராகவும் சில பல ஆக்கங்கள் வெளிவந்திருக்கின்றன. ஆனால் முழு திரைப்படமாக ஒரே ஒரு தொடர்கதை தான் வெளிவந்திருக்கிறது. அதுதான் கோமதியின் காதலன் நாவல். விகடனில் தொடர்கதையாக தேவனால் எழுதப்பட்டு பின்பு நாவலாக பரிணமித்து திரைப்படமாக வெளிவந்தது. நீலகண்டன் இயக்கிய படத்தில் சாவித்திரி, டி ஆர் ராமச்சந்திரன் என பலரும் நடிச்சிருந்தாங்க. அந்த படத்தில் இடம்பெற்ற பாடலோடு தொடங்கலாமா? கொடை பண்பலை 100.5 MHz-இன் நெஞ்சில் நிறைந்தவையை, கொடைரோடு ஏட்டு நாயக்கர் காலனி, சுந்தர ஆறுமுகம், தாமரை செல்வி, ஆவுடை ஆதிரா, சஞ்சய்வேல், சிவமணியின் விருப்பத்திற்காக பாடலை பாடியிருக்கின்றனர் சீர்காழி எஸ் கோவிந்தராஜன் மற்றும் ஜிக்கி.

0: தெற்காசியா மற்றும் இந்தியாவில் முதல் முறையா AI டெக்னாலஜியுடன் DTI நேவிகேஷன் வழியா பிரெயின் டியூமர் அண்ட் ஸ்பைன் சர்ஜரின்னு எல்லா சிகிச்சையும் நம்ம மதுரையிலேயே கிடைக்குது. பல வருஷமா ஸ்ட்ரோக், அனியூரிசம், AVM போன்ற பிரச்சனைக்கு நியூரோ கேத்லாப் மூலம் ட்ரீட்மெண்ட் பண்றாங்க.
1: ஹானா ஜோசப் ஹாஸ்பிடல், செந்தாமணி டோல்கேட் அருகில், மதுரை. கால் 350-5151.
2: அரிசின்னு சொன்னா ஊரே சொல்லும், அது தாராபுரம் RR சிதம்பரசாமி வள்ளுவர் பிராண்ட் அரிசின்னு. நிறைவான சாப்பாடு, மகிழ்ச்சியான வாழ்க்கை, தாராபுரம் RR சிதம்பரசாமி வள்ளுவர் பிராண்ட் அரிசி.
3: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையின் ஆடி அதிரடி தள்ளுபடி July 17 முதல் August 17 வரை. தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரம், மேலும் பவுனுக்கு 1500 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1500 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம்.
4: 1978 முதல் சிறப்பாக செயல்பட்டு வரும் மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல்.
5: 5 அட்டானமஸ் கல்லூரிகள் மற்றும் NAC A++ தர அந்தஸ்து பெற்ற கல்லூரிகள்.
4: வருடந்தோறும் 2500 மேற்பட்ட வேலை வாய்ப்புகளை பெற்றுத்தரும் கல்வி நிறுவனம். விவரங்களுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல்.
5: தொடர்புக்கு 8985712345.
6: நான் இப்ப திறமை மிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன் அப்படின்னா, அதுக்கு காரணம் நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட அட்டானமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
7: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.
8: கரூர் பில்ட் எக்ஸ்போ 2026 வரும் August 13, 14, 15 மற்றும் 16 ஆகிய தேதிகளில் கரூர் பிரேம் மஹாலில் மிக பிரம்மாண்டமாக நடைபெறுகிறது. கரூர் மாவட்ட கட்டிட பொறியாளர்கள் சங்கம் பெருமையுடன் நடத்தும் கரூரின் மிகப்பெரிய கட்டிடம் மற்றும் கட்டுமான கண்காட்சி. அனுமதி இலவசம். கரூர் பில்ட் எக்ஸ்போ 2026
9: கொண்டாடுவோம் வாழ்ந்த தமிழ் எழுத்தாளர்களை கொண்டாடுவோம்.
10: பா சிங்காரம் அவர்களின் பிறந்த நாளை August 12 கொண்டாடுவோம். August 12 நாளை நிலக்கோட்டை மூவா மாணிக்கம் அண்ட் கோ தங்க நகை மாளிகை.
9: நீங்கள் வாங்கும் 916 HUID தங்க நகைகளுக்கு சேகோலி இல்லை, சேதாரம் இல்லை.
10: மணப்பெண்ணின் மாணிக்கத்தேர், நிலக்கோட்டை மூவா மாணிக்கம் அண்ட் கோ தங்க நகை மாளிகை.

கொடை பண்பலை 100.5 மெகா ஹெர்ட்ஸில் நெஞ்சில் நிறைந்தவை கேட்டுக்கொண்டிருக்கிறோம். இனி கல்யாணியின் கணவன் படப்பாடல். தாராபுரம் நாடார் தெரு துரைராஜ், பேபி அம்பிகா, இளவரசி சித்ரா, சுகந்தியின் விருப்பத்திற்காக பாடலை பாடியிருக்கின்றனர் டி எம் சௌந்தரராஜன் மற்றும் பி சுசீலா.

0: உங்களுடைய பண்பலையில் இணைந்திருக்கிறோம். தாராபுரம் RR சிதம்பரசாமி ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசி வழங்கிக் கொண்டிருக்கும் நெஞ்சில் நிறைந்தவையில்.
1: அரிசி வாங்கி சமைச்சு போடலாம்.
2: நேரம் 1:16 கோடை பண்பலை 100.5 MHz நெஞ்சில் நிறைந்தவையில். இனி செல்வ மகள் படப்பாடல். ஈரோடு பெருந்துறை ஆயிக்கவுண்டன் பாளையம் தேவராஜ் கௌசல்யா நந்தகுமாரின் விருப்பத்திற்காக பாடலை பாடியிருக்கின்றனர் TM சௌந்தரராஜன் மற்றும் P சுசீலா.

0: ருசியான சாப்பாடுனா அது நம்ம தாராபுரம் ஆர்ஆர் சிதம்பரசாமி வள்ளுவர் பிராண்ட அரசியல் சமைச்சாதான் இருக்கும். காமன் நேரம் ஊற வச்சு 1:3 அளவுல தண்ணீர் ஊத்தி சமைச்சா நல்ல மென்மையான சுவையான சாப்பாடு ரெடி. அரிசின்னு சொன்னா ஊரே சொல்லும், அது தாராபுரம் ஆர்ஆர் சிதம்பரசாமி வள்ளுவர் பிராண்ட் அரிசின்னு. நிறைவான சாப்பாடு, மகிழ்ச்சியான வாழ்க்கை, தாராபுரம் ஆர்ஆர் சிதம்பரசாமி வள்ளுவர் பிராண்ட் அரிசி.
1: நான் இப்ப திறமை மிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன் அப்படின்னா அதுக்கு காரணம் நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட ஆட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால் கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
2: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.
3: படிப்பா, வேலை வாய்ப்பா, ஒழுக்கமா,
4: இந்த மூன்றின் சங்கமம் தான் காரமடை ஸ்ரீ சக்தி இன்ஜினியரிங் கல்லூரி. கோயம்புத்தூர் நம்பர் 1 இண்டஸ்ட்ரி இன்டெகிரேட்டட் கேம்பஸ் உடன் முதலாம் ஆண்டு முதலே கேம்பஸ் டு கார்ப்பரேட் ட்ரைனிங், இண்டஸ்ட்ரி எக்ஸ்போஷர் மற்றும் முன்னணி எம்என்சி நிறுவனங்களில் வேலை வாய்ப்பு.
3: உங்கள் எதிர்கால வெற்றிக்கு 39 மாணவர்களின் நம்பிக்கையை வென்ற அட்டானமஸ் இன்ஸ்டிடியூஷன் காரமடை ஸ்ரீ சக்தி இன்ஜினியரிங் கல்லூரி கடந்த 5 TNEA மாணவர்களின் டாப் சாய்ஸ். TNEA கவுன்சிலிங் கோட் 2673, கால் 9244504.
5: கோடை பண்பலை 100.5 இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம், மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல், ராசிபுரம் முத்தாயம்மாள் என்ஜினியரிங் காலேஜ், காரமடை ஸ்ரீ சக்தி என்ஜினியரிங் காலேஜ், மணப்பெண்ணின் மாணிக்கத்தேர், நிலக்கோட்டை மூவா மாணிக்கமன் கோ தங்கநகை மாளிகையின் நல்வாழ்த்துக்கள்.

நெஞ்சில் நிறைந்தவை தந்து கொண்டிருக்கிறது உங்கள் கூடை பண்பலை. டி எம் சௌந்தரராஜன், பி சுசீலா இணைந்து பாடிய நிறைகூடம் படப்பாடலை விரும்பியிருக்கின்றனர் கோவை கஞ்சப்பள்ளி சுப்பிரமணியன், சுகுந்தா, ராஜலட்சுமி.

நவீன கட்டுமான தொழில்நுட்பங்கள், கட்டுமான பொருட்களின் முன்னணி பிராண்டுகள், இன்டீரியர் பொருட்கள், புதிய வடிவமைப்புகள், புதுமையான தயாரிப்புகள் அனைத்தும் ஒரே இடத்தில். கரூர் மாவட்ட கட்டிட பொறியாளர்கள் சங்கம் பெருமையுடன் நடத்தும் கரூரின் மிகப்பெரிய கட்டிடம் மற்றும் கட்டுமான கண்காட்சி கரூர் பில்ட் எக்ஸ்போ 2026 வரும் ஆகஸ்ட் 13, 14, 15 மற்றும் 16 ஆகிய தேதிகளில் கரூர் பிரேம் மஹாலில். அனுமதி இலவசம்.

பகல் நேர இசை விருந்து நெஞ்சில் நிறைந்தவை தந்து கொண்டிருக்கிறது. உங்கள் கூடை பண்பலை 100.5. எங்கிருந்தோ வந்தால் படப்பாடல் தருமபுரி பாலக்கோடு பாபாஜானின் விருப்பத்திற்காக சீர்காழி எஸ் கோவிந்தராஜன், பி சுசிலா பாடலை பாடியிருக்கின்றனர்.

மகசதா மகசதா மகசதா மகசதா மகசதா மகசதா மகசதா மகசதா மகசதா மகசதா மகசதா மகசதா மகசதா மகசதா மகசதா மகசதா மகசதா மகசதா மகசதா மகசதா மகசதா மகசதா மகசதா மகசதா மகசதா மகசதா மகசதா மகசதா மகசதா மகசதா மகசதா மகசதா மகசதா மகசதா மகசதா மகசதா மகசதா மகசதா மகசதா மகசதா மகசதா மகசதா மகசதா மகசதா மகசதா மகசதா மகசதா மகசதா மகசதா மகசதா மகசதா மகசதா மகசதா மகசதா மகசதா மகசதா மகசதா மகசதா மகசதா மகசதா மகசதா மகசதா மகசதா மகசதா மகசதா மகசதா மகசதா மகசதா மகசதா மகசதா மகசதா மகசதா மகசதா மகசதா மகசதா மகச

0: கோடை பண்பலையில் இதுவரை ரசித்தோ தாராபுரம் ஆர் ஆர் சிதம்பரசாமி ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசி. ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசினா அது தாராபுரம் ஆர் ஆர் சிதம்பரசாமி வள்ளுவர் பிராண்ட் அரிசிதான். வழங்கிய நெஞ்சில் நிறைந்தவை.
1: வீட்டுக்கு தேவையான எல்லா மளிகை ஜாமானும் வாங்கிட்டேன். எப்படி என் சாமர்த்தியம்?
2: நல்ல மளிகை ஜாமான் வாங்க தெரிஞ்ச உங்களுக்கு எப்படியா அரிசிய பாத்து வாங்கணும்னு தெரியலையே.
1: நீ சொன்ன வள்ளுவர் பிராண்ட் அரிசி தான் வாங்கிட்டு வந்திருக்கேன்.
2: வள்ளுவர் படம் போட்டிருக்கதெல்லாம் வள்ளுவர் பிராண்ட் அரிசி ஆகாது. தாராபுரம் ஆர் ஆர் சிதம்பரசாமி வள்ளுவர் பிராண்ட் அரிசியான்னு பாத்து வாங்கணும். ஏன்னா அதுதான் ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசி.
3: தஞ்சாவூர் சுற்றுவட்டார பகுதியில் 101.2, சேலம் சுற்றுவட்டாரத்தில் 103.7, வலிமையான அலைவரிசை 100.5 மெகாஹெர்ட்ஸிலும் உங்கள் பேர் விமானம் பெற்று ஓங்கி ஒலித்துக் கொண்டிருக்கிறது கோடை பண்பலை.

நேரம் 1:30. கோடை பண்பலை 100.5 MHz நெஞ்சில் நிறைந்தவை கேட்டுக்கொண்டிருக்கிறோம். இனி விழுப்புரம் பரகத் நகர், ஃபர்சனா பேகம், நஜ்புனிசா, சாஜிதா பேகம், மெஹராஜ் பேகம் ஆகியோரின் விருப்பத்திற்காக விடிவெள்ளி படப்பாடலை வழங்கவிருக்கிறோம். பாடலை பாடியிருக்கின்றனர் பி.பி. ஸ்ரீனிவாஸ் மற்றும் ஜிக்கி.

0: இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள் மற்றும் வீட்டு உபயோகப் பொருட்களின் சங்கமம் திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் வழங்கும் ஆடி அதிரடி தள்ளுபடி ஜூலை 17 முதல் ஆகஸ்ட் 17 வரை. பாத்திரங்கள், பரிசுப் பொருட்கள், பிளாஸ்டிக் பொருட்களுக்கு 15% அதிரடி தள்ளுபடி. உலகத்தரம் வாய்ந்த பர்னிச்சர்களுக்கு 15% அதிரடி தள்ளுபடி. டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி என எலக்ட்ரானிக் பொருட்கள் 20,000 ரூபாய்க்கு மேல் பர்ச்சேஸ்க்கு ஒரு தங்க நாணயம் இலவசம். குக்கர், மிக்சி, கிரைண்டர், ஸ்டவ் என அனைத்து வீட்டு உபயோக பொருட்களும் அதிரடி தள்ளுபடி. அத்துடன் அழகிய பரிசு பொருட்களும் இலவசம். வெள்ளி ஜரிகையும் வாங்கப்படும். இலவச டோர் டெலிவரி வசதியுடன் மங்களன் மங்கள் புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட், சேலம், NSB ரோட், திருச்சி.
1: 1978 முதல் சிறப்பாக செயல்பட்டு வரும் மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல்.
2: 5 அட்டானமஸ் கல்லூரிகள் மற்றும் NAC A++ தர அந்தஸ்து பெற்ற கல்லூரிகள்.
1: வருடந்தோறும் 2,500 மேற்பட்ட வேலை வாய்ப்புகளை பெற்றுத்தரும் கல்வி நிறுவனம். விவரங்களுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல்.
2: தொடர்புக்கு 8985712345.
3: கரூர் மாவட்ட கட்டிட பொறியாளர்கள் சங்கம் பெருமையுடன் நடத்தும் கரூர் பில்ட் எக்ஸ்போ 2026 வரும் August 13, 14, 15 மற்றும் 16 ஆகிய தேதிகளில் கரூர் பிரேம் மஹாலில் மிக பிரம்மாண்டமாக நடைபெறுகிறது. அனுமதி இலவசம்.
4: கொண்டாடுவோம், கொண்டாடுவோம், வாழ்ந்த தமிழ் எழுத்தாளர்களை கொண்டாடுவோம்.
5: பா சிங்காரம் அவர்களின் பிறந்த நாளை August 12 கொண்டாடுவோம். August 12 நாளை நிலக்கோட்டை மூவா மாணிக்கம் அண்ட் கோ தங்க நகை மாளிகை.
4: நீங்கள் வாங்கும் 916 HUID தங்க நகைகளுக்கு சேகோலி இல்லை, சேதாரம் இல்லை.
5: மணப்பெண்ணின் மாணிக்கத்தேர், நிலக்கோட்டை மூவா மாணிக்கம் அண்ட் கோ தங்க நகை மாளிகை.

இருவர் உள்ளம் படப்பாடலை அடுத்து வழங்கவிருக்கிறது கொடை பண்பலையின் நெஞ்சில் நிறைந்தவை. டி எம் சௌந்தரராஜன், பி சுசிலா பாடலை பாடியிருக்கின்றனர். மதுரை கைத்தறி நகர், குமரன், ஸ்ரீதேவி, சூர்யா, நாராயணன், வாசுகி, பார்கவி, மீரா, சீதாமணி, துர்கா, சந்தியா, ஷாலினி பாடலை விரும்பியிருக்கின்றனர்.

0: போகிறேன். நான் இப்ப திறமைமிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன் அப்படின்னா அதுக்கு காரணம் நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட ஆட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
1: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.

நெஞ்ச மறவா பாடல்களை தரவா தரவா என கேட்டு கேட்டு தந்து கொண்டு இருக்கிறது கொடை பண்பலை 100.5 MHz நெஞ்சில் நிறைந்தவை. நீ படகோட்டி படப்பாடல், தூத்துக்குடி மஞ்சள் நீர் காயல், சிங்காரவேல் சுரேஷ் முருகன் மம்சாபுரம் மீனா தேனி ராணியின் விருப்பத்திற்காக. டி எம் சௌந்தரராஜன் பி சுசிலா பாடலை பாடியிருக்கின்றனர்.

0: நம் கோடை பண்பலை 100.5 நாள்தோறும் பகல் 1 மணிக்கு
1: பாட்டு வரும்
0: நெஞ்சில் நிறைந்தவை
1: பாட்டு வரும்.
0: நிகழ்ச்சியில் உங்கள் பாடலும் இடம்பெற வேண்டுமா?
2: உள்ளாத மனமும் துள்ளும்.
0: எழுதி அனுப்புங்கள் கோடை பண்பலைக்கு. விருப்ப பாடல் இடம்பெறும் திரைப்படம் 1976 வருடத்திற்கு முற்பட்டதாக இருக்க வேண்டும். ஒரு கடிதத்தில் ஒரு பாடல் மட்டுமே இடம்பெற வேண்டும். வேறு ஊர்களைச் சேர்ந்த நண்பர்களின் பெயர்களை இணைக்காமல் ஒரு கடிதத்தில் 5 பெயர்கள் இடம்பெறலாம். நிபந்தனைக்குட்பட்ட கடிதங்கள் மட்டுமே நிகழ்ச்சிக்கு தேர்வு செய்யப்படும். அனுப்ப வேண்டிய முகவரி: நிலைய இயக்குனர், நெஞ்சில் நிறைந்தவை பகுதி, பண்பலை வானொலி, கொடைக்கானல் 624-101.

நேரம் 1:47. கொடை பண்பலை 100.5 MHz-இல் இனி குங்குமம் படப்பாடல். கரூர் ராமகிருஷ்ணாபுரம் வீரமணி கனிமொழி சுபா சுரேந்தர் குழித்தலை பாக்யாவின் விருப்பத்திற்காக பாடலை பாடியிருக்கின்றனர் டி எம் சௌந்தரராஜன் மற்றும் எஸ் ஜானகி.

நிறைவாக கொஞ்சம் சலங்கை படப்பாடலை வழங்கவிருக்கிறது கொடை பண்பலை 100.5 MHz-இன் நெஞ்சில் நிறைந்தவை. அருப்புக்கோட்டை அரியசாமி கோவில் திரு ராஜீவ்காந்தி பத்திரகாளி கணேசனின் விருப்பத்திற்காக.

0: சாந்தா, உட்கார். ஏன் பாட்டை நிறுத்தி விட்டாய்? உன் இசை என்ற இன்ப வெள்ளத்திலே நீந்துவதற்கு ஓடோடி வந்த என்னை ஏமாத்தாதே சாந்தா.
1: என் இசை உங்கள் நாதஸ்வரத்திற்கு முன்னால்
0: தேனோடு கலந்த தெல்லமுதம், கோல நிலவோடு சேர்ந்த குளிர் தென்றல், இந்த சிங்கால வேலன் சன்னதியிலே நமது சங்கீத அருவிகள் ஒன்று கலக்கட்டும். பாடு, பாடு சாந்தா, பாடு.

எஸ் ஜானகி பாடிய அந்த இனிய பாடலோடு நிறைவுக்கு வருகிறது கொடை பண்பலை 100.5 MHz நெஞ்சில் நிறைந்தவை. கொடை பண்பலையில் இனி தொடர்கிறது ஈரோட்டில் நடைபெற்று கொண்டிருக்கும் புத்தக திருவிழாவில் இருந்து நேரலை நிகழ்ச்சியாக.

ரிபாப்பரிபா. ஆம், இது இசையின் நீர்வீழ்ச்சி. கேட்டாலே ஈடில்லா மகிழ்ச்சி. இது நம்ம கோடை பண்பலை 100.5.

0: வான்வழி வானொலி இசை மொழி செவி வழி வளம் வருகிறது. கோடி பண்பலை 100.5 சிந்தனை கூட்டும் புத்தகங்கள் அரங்கில் கூடும் வருடாந்திர திருவிழா July 31 தொடங்கி உள்ளம் மகிழ இல்லம் தேடி பயணிக்கிறது ஈரோடு சிக்கையா அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரி மைதானத்தில் இருந்து காற்றலையில் செவி தேடி. வீடு வரை வாசம் செய்ய காத்திருக்கும் புத்தகங்களை வசமாக்கும் வாசகர்களோடு நிறைவான நாளான இன்று இணைகிறார் உதயசூரியன் அவர்கள்.
1: வணக்கம் நேயர்களே, கோடை பண்பலை 100.5 ஈரோடு புத்தக திருவிழா. புத்தக திருவிழாவினுடைய முகப்பில பார்த்தோம் அப்படின்னா சிந்து சமவெளி அதனுடைய நாகரிகங்களை பற்றி விவரித்து சொல்லக்கூடிய ஒரு அருங்காட்சியகம் அப்படின்றது இருந்ததுங்க.

0: இதுல வந்து பார்த்தோம் அப்படின்னா நிறைய வந்து இந்த காட்சி படித்து இருக்கக்கூடிய ஆரம்ப காலத்தில் மனிதர்கள் எப்படி எல்லாம் வந்து ஒவ்வொரு படைப்புகளையும் கண்டுபிடித்தாங்க அப்படின்றதெல்லாம் விவரிச்சிருந்தாங்க. சரி, அதை பற்றி கூடுதலா நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்றதுக்காக எங்கெங்க அப்படின்னா, ஒன்னும் பிரச்சனை இல்லைங்க, உங்களுக்கு என்னென்ன வேணுமோ அத்தனையும் வந்து இந்த புத்தக அரங்கில் இருக்கிறது அப்படின்றதையும் ஒரு வழிகாட்டுதலையும் சொன்னாங்க. புத்தகங்கள் எதற்காக நாம் படிக்க வேண்டும் அப்படின்னா, நிறைய பேச வேண்டும் என்பதற்காக படிக்க வேண்டும் அப்படின்றே சொல்லுங்க. ஒரு மனிதன் ஒரு மணி நேரம் பேச வேண்டுமானால் பல மணி நேரங்கள் படித்தால்தான் கருத்தாக பேச முடியும், நிறைய விஷயங்களை சொல்ல முடியும். அதற்காகத்தான் இந்த 31ஆம் தேதி ஆரம்பித்து இன்றைக்கு 11ஆம் தேதி வரை புத்தகங்களினுடைய காட்சிப்படுத்துவதோடு நிறைய சிந்தனை அரங்குகளையும் வைத்து ஒரு மிகப்பெரிய ஒரு வரலாற்று நிகழ்வாக கிட்டத்தட்ட கல்லூரி மாணவர்கள் பள்ளி மாணவர்கள் உள்ள வரக்கூடிய இடத்திலேயே எத்தனை மாணவர்கள் உள்ள வர்றாங்க அப்படின்ற ஒரு பதிவு வச்சிருந்தாங்க. அந்த அப்டேட் எல்லாம் நமக்கு இப்ப கிடைக்க போகுது. இந்த மிகப்பெரிய ஏற்பாட்டை செய்திருக்கக்கூடிய ஸ்டாலின் குணசேகரன் சார் நம்ம முன்னாடி இருக்காங்க. ஐயா வணக்கம்.
1: வணக்கம். வணக்கங்க. இன்னைக்கு நிறைவு நாள், நிறைவா இருக்காங்க எல்லாரும். அதாவது நிறைவு நாள்ங்கிறது உண்மையாவே உயிரோட்டமான நிறைவு நாளா, எல்லாருக்கும் மனசும் நிறைந்து இருக்கக்கூடிய ஒரு சூழலை நான் பாக்கலாம்.
0: சரிங்கய்யா.
1: இன்னைக்கு காலையில சரியா உங்களுக்கு சொல்லிருக்காச்சு.
0: சரிங்கய்யா.
1: பாத்தீங்கன்னா என் கண்ணனால இப்போ, அதாவது இந்த நேரத்துல பசி நேரம், ஆனா அதை பத்தி கூட கவலைப்படாம நிறைய மாணவர்கள், ஆயிரக்கணக்கான மாணவர்கள் பாருங்க, இந்த சின்ன மாணவர்கள் ஒரு சிற கூட கையில கூட புத்தகம் இல்லாம
0: இல்லாம வெளியில வர்றதில்லை,
1: எல்லாமே வெளியே வர்றாங்க பாருங்க, புத்தகத்தோட வர்றாங்க. உள்ள போற போது அவங்க ரொம்ப மகிழ்ச்சியா உள்ள போறாங்க. ஏதோ பண்டிகையில மாரியம்மன் கோயில் இந்த மாதிரியான கோயில் பண்டிகைகள் போது எவ்வளவு சந்தோஷமா இருப்பாங்களோ அந்த மாதிரி புத்தகம் சொல்லுவாங்க. மாணவர்களை சந்தோஷமா போறாங்க பாருங்க, என்ன பெரிய புத்தகங்களை கையில பற்றி போறாங்க.
0: ஆமாங்க,
1: ரொம்ப நிறைவு நாளா இருக்கனால இன்னைக்கு 9:30 மட்டும் கிடையாதுங்க, எல்லா நாளும் 9:30 சொல்லிடுவாங்க, விஜய் ஊதிடுவாங்க. காலையில 11:00 தொடங்கி.
0: சரிங்க.
1: ஆனா இன்னைக்கு 9:30 மேலையும் கூட யாராவது கொஞ்சம் லேட்டா வந்தாங்கன்னா கூட அவங்களுக்கு கண்டிப்பா கொடுக்கணும்னு சொல்லியிருக்கோம். முடிஞ்ச வரைக்கும் இயன்ற வரைக்கும்.
0: சரிங்க.
1: கடைசி நாளாக இருப்பதால் இந்த அருமையான வாய்ப்பை, கிடைக்க பெறாத இந்த வாய்ப்பை.
0: சரிங்க.
1: அதாவது அரிதினம் அரிதான வாய்ப்புன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று மக்களுக்கு, பொதுமக்களுக்கும், வாசகர்களுக்கும், அனைவருக்கும், குறிப்பா மாணவர்களுக்கு, இளைஞர்களுக்கு, பெற்றோருக்கு, எல்லோருக்கும் நாங்கள் அன்போடு வேண்டி வேண்டி கேட்டுக் கொள்கின்றோம். முழுமையாக நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளலாம். இன்னும் இருக்கிறது சில மணி நேரங்கள் மட்டுமே, 12 நாட்கள்ல இன்னும் சில மணி நேரங்களில் 20 புத்தக திருவிழா, 22வது புத்தக திருவிழா நிறைவேற இருக்கிறது. மாலை சரியாக 6:00 நடைபெறக்கூடிய நிறைவு விழாவில் நம் அனைவரின் மரியாதைக்குரிய ISRO-வினுடைய முன்னாள் இயக்குனர், விஞ்ஞானி, தமிழ்நாடு அரசு பள்ளி கல்வி பாடத்திட்ட வடிவமைப்பு குழுவினுடைய தலைவர்,
0: சரிங்க,
1: டாக்டர் மயில்சாமி அண்ணாதிரி அவர்கள் நிறைவு நாள் நிகழ்ச்சியில சிறப்பு விருந்தினராக கலந்து கொள்கிறார். அதற்காகவே பெங்களூர் வந்து வந்துட்டார். ஆகவே இன்று மாலை நடக்கக்கூடிய அந்த நிகழ்வில் சிறப்பு விருந்தினர் டாக்டர் மயில்சாமி அண்ணாதிரி அவர்கள். அது மட்டுமல்ல, இன்னைக்கு மாவட்ட ஆட்சித்தலைவர்ல இருந்து எல்லா முக்கியமான ஆளுமைகள், இந்த மாவட்டத்தில் இருக்கிற அதிகாரிகள், கல்வி அலுவலர்கள், கல்லூரி முதல்வர்கள், தசாசியனுடைய தலைவர் என்று சொல்லக்கூடிய அத்தனை விதமான முக்கியமான ஆளுமைகள் இன்று மாலையிலே மேடையிலே தோன்ற இருக்கிறார்கள் என்பது மட்டுமல்ல, ஆயிரக்கணக்கான பொதுமக்கள், ஏன்னா எப்படி தொடக்க நாள் எழுச்சியோடு வந்து நீங்கள் எல்லாம் ஒத்துழைத்தீர்களோ அது போல நிறைவு நாளுக்கும், ஏன்னா அந்த நிறைவு நாளுங்கிறது அடுத்த ஆகஸ்ட்ல தான் மறுபடியும் அடுத்த புத்தக திருவிழா வரும்,
0: இந்த எதிர்பார்ப்பு இருக்கு வரவா.
1: ஆமா, அது ஒரு விழா, ஒரு பெரிய விழா. தொடக்க விழாவும் சிறப்பாக இருக்க வேண்டும், நிறைவு விழாவும் தனிச்சிறப்பாக இருக்க வேண்டும். என் நிறைவு நாள்னா இந்த 12 நாள்ல சொற்பொழிவு கேட்டிருக்காங்க, தொடர்ந்து பெரிய பெரிய சொற்பொழிவு எல்லாம் கேட்டு மிகப்பெரிய அறிஞர் வெண்மக்கள்லாம் சந்திச்சு பல்லாயிரக்கணக்கான தலைப்புகளில் இருக்க லட்சக்கணக்கான புத்தகங்களை வாங்கி சென்றிருக்கிறார்கள். கடைசி நாள் புத்தகங்களை வாங்குவதோடு மாலை நேர நிறைவு நாள் நிகழ்ச்சியிலே பங்கேற்று சிறப்பிக்க வேண்டும் என்று அனைத்து பொதுமக்களையும், வாசகர்களையும், இன்னும் இருக்கக்கூடிய அனைவரையும் வேண்டி விரும்பி கேட்டுக் கொள்கின்றோம். இன்று மாலை மிகச்சரியாக 6:00 நடைபெறக்கூடிய நிறைவு விழா நிகழ்ச்சியிலே பல்லாயிரக்கணக்கான மக்கள் பங்கேற்று எழுச்சியுடன் நிறைவு விழா நிகழ்ச்சியை நீங்கள் நடத்தி கொடுக்க வேண்டும் என்று அன்போடு வேண்டி விரும்பி கேட்டுக் கொள்கின்றோம். நன்றி, வணக்கம்.
0: நன்றி ஐயா. ஒரு மிகப்பெரிய ஒரு பொது நலத்திலும் மிகுந்த சிறந்த நலமாக இந்த புத்தகங்களை மாணவர்கள் படித்து நாளைய தினத்திற்கு ஒரு நாட்டை நன்மைப்படுத்தக்கூடிய மாணவர்களாக ஜொலிக்கக்கூடிய மாணவர்களுக்கு ஒரு நல்ல செயலை செய்யக்கூடிய நிகழ்வாக இந்த புத்தக திருவிழாவானது இருக்கிறது. அம்மா வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க. எந்த பள்ளிக்கூடத்திலிருந்து வரீங்க?
2: ராகவேந்திரா.
0: ஓகே, என்ன புக்கெல்லாம் வாங்கியிருக்கீங்க?
2: அட்லஸ், டேபிள் புக்.

0: ஓகே, உங்க பேர் சொல்லுங்கம்மா. என்ன படிக்கிறீங்க? ஓகே, உங்க பேர் சொல்லுங்கம்மா. என்ன புத்தகங்கள் எத்தனை வாங்கிருக்கீங்க? அஞ்சு புக் வாங்கிருக்கீங்க. உங்க பேருங்க?
1: கே தஷ்மிதா.
0: ஓகே, என்ன எத்தனை புக் வாங்கிருக்கீங்க? உங்க பேருங்க?
1: மித்ரா.
0: உங்க பேருங்க?
1: சசிகா.
0: உங்க பேர்?
1: சங்கீதா.
0: உங்க பேருங்கம்மா?
1: வணிகா.
0: நீங்க என்ன விடுகதைகள் புக்கா? ஒரு விடுகதை எடுத்து வைங்க. உங்க பேர் சொல்லுங்க.
1: நிர்மதி.
0: உங்க பேருங்க? சரிங்கம்மா, எத்தனை புக் வாங்கிருக்கீங்க? சரி, உங்க பேருங்க?
1: கரிஷ்மா.
0: கரிஷ்மா, எத்தனை புத்தகங்கள் வாங்கிருக்கீங்க? இந்த பேருங்க? இந்த பேருங்க? ரெண்டு. என்ன புக்கு கையில? ரெண்டு புக் வாங்கிருக்கீங்களா? மூணு அதானே. சரி, இந்த பேருங்க? இந்த பேருங்க? இந்த பேருங்க? இந்த பேருங்க? என்ன புக் வாங்கிருக்கீங்களா? கலை. உங்க பேருங்க? என்ன புக் வாங்கிருக்கீங்க? வணக்கம் மேடம். மாணவர்கள் எல்லாம் வந்து அப்படியே புத்தகங்களின் கையிலோட வந்து ஒரு பள்ளிக்கூடத்துக்கு போனா கூட சில நேரங்கள்ல புத்தகங்கள் எடுக்கிறாங்களா அப்படின்றத மறந்துடுவாங்க. ஆனால் இந்த புத்தக திருவிழாவிற்கு வந்து நிறைய புத்தகங்கள் வாங்கியிருக்காங்க. இதை எப்படி கைட் பண்றீங்க? எத்தனை பேர் வந்திருக்கீங்க? உங்களை பத்தி சொல்லுங்க. சரிங்க, சிறப்பங்கம்மா.
2: நன்றி
0: மேடம், உங்களை சந்திச்சுல. வணக்கம் தம்பி, உங்க பேர் சொல்லுங்க. எந்த ஸ்கூல்?
3: அங்கம்பாளையம்.
0: என்ன புத்தக புத்தகங்கள் வாங்கலாம் வந்திருக்கீங்க?
3: என்ன
0: படிக்கிறீங்க?
3: இப்பதான்
0: சொல்லிருக்கீங்க. நிறைய புத்தகங்கள் நண்பர்களோடு சேர்ந்து வர்றதுனால இந்த விளையாட்டுத்தனம் குடும்பத்தனங்களையும் தாண்டி புத்தகங்களை வந்து பார்வையிடுறது எவ்வளவு நேரமா வந்து பார்வையிட்டீங்க?
3: ஒன்றரை மணி நேரம் ஆச்சு.
0: எல்லா புத்தகங்களையும் அரங்குகளையும் பாத்துருக்கீங்க? நன்றி. தொடர்ந்து பேசுவோம் நேரிலே. கோடை பண்பலை 100.5 இந்த ஈரோடு புத்தக திருவிழா அரங்கிலிருந்து நேரலையாக.

0: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையின் ஆடி அதிரடி தள்ளுபடி ஜூலை 17 முதல் ஆகஸ்ட் 17 வரை. தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரம். மேலும் பவுனுக்கு 1500 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1500 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம்.
1: பிளஸ் டூ முடிச்சுட்டு நல்ல பிளேஸ்மெண்ட் தர காலேஜ பாத்துட்டு இருக்கீங்களா? மகேந்திரா தான் சூப்பர் ஆப்ஷன். நம்ம மகேந்திரா காலேஜஸ் தான் ட்ரைனிங் அண்ட் பிளேஸ்மெண்ட்ல கலக்கிட்டு இருக்காங்களே. முதலாம் ஆண்டில இருந்து முறையான ட்ரைனிங், டாப் MNC கம்பெனிஸ் கூட சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ், 250 மேற்பட்ட நிறுவனங்கள் வளாக தேர்வுக்கு வருகை, வருடம்தோறும் 2500 மாணவர்களுக்கு பணி நியமன ஆணை, தரமான பிளேஸ்மெண்ட்டுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள்.
2: கான்டாக்ட் 8985712345 or visit www.mahindra.org.
3: நான் இப்ப திறமைமிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன். அப்படின்னா அதுக்கு காரணம், நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட அட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
4: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.
5: கரூர் மாவட்ட கட்டிட பொறியாளர்கள் சங்கம் பெருமையுடன் நடத்தும் கரூர் பில்ட் எக்ஸ்போ 2026 வரும் August 13, 14, 15 மற்றும் 16 ஆகிய தேதிகளில் கரூர் பிரேம் மஹாலில் மிக பிரம்மாண்டமாக நடைபெறுகிறது. அனுமதி இலவசம்.
6: ஈரோடு புத்தக திருவிழா அரங்கிலிருந்து நேரலையாக ஒவ்வொரு நாளும் வந்துட்டு இருக்குங்க. நல்ல நிகழ்ச்சிகளை மேற்கோள் காட்டுவது எப்படி சிறப்போ அதே போலத்தான் இந்த புத்தக திருவிழாவினுடைய ஒவ்வொரு நாளும் நடக்கக்கூடிய நிகழ்வுகளை நேரலையாக நேயர்களுக்கு செவி வழியாக நாம் ஒரு விஷயத்தை வந்து சொல்லிக்கிட்டு இருக்கிறோம். அதனுடைய தொடர்ச்சியாக இன்னைக்கு வந்து புத்தக திருவிழால வந்திருக்கக்கூடிய நிறைவு நாள் அப்படின்றனால வழக்கமாக 2 மணி ஆனால் அப்படியே வந்து பள்ளிக்கூட மாணவர்களை அழைத்து சென்று விடுவாங்க. இன்னைக்கு மாணவர்களுடைய கூட்டம், பேருந்துகளுடைய எண்ணிக்கை இன்னைக்கு ரொம்ப அதிகமாகவே இருக்கிறது. பொதுமக்களும் நிறைய வந்துட்டு இருக்காங்க. அம்மா வணக்கம், எந்த ஸ்கூல்ல இருந்து வரீங்க? அது எங்கேங்கம்மா இருக்கீங்க? சரி, எத்தனை பேர் வந்திருக்கீங்க?
7: என்ன சான்றிதழ் கையில வச்சிருக்கீங்க?
6: நாலு புக்கு வாங்கினதுக்காக கொடுத்துருக்காங்க. சரி, வணக்கம்மா, உங்க பேர் சொல்லுங்க. ஒரு கையில உணவு, ஒரு கையில புத்தகங்கள், உண்டியல் ஒரு கையில. இந்த உண்டியல் எதுக்காகமா கொடுத்தாங்க?
7: அப்படின்றா,
6: சேமிச்சு வச்சு அடுத்த

0: அதுக்குன்னு அப்போதைக்கு பணம் தேட வேண்டியது இல்ல இல்லைங்களா. சரி நன்றிங்கம்மா உங்ககிட்ட பேசணும்ல. ஐயா வணக்கம், உங்க பேர் சொல்லுங்கய்யா. ஓய்வு காலங்கள்ல அது மிஸ் பண்றமோ அப்படின்னு தோணுதுங்களா எப்படிங்க? சந்தோஷமா இருக்கு இல்லைங்களா. அந்த நண்பர் நட்போட்டம் அதே மாதிரி
1: பூமணி எழுதுறது
0: நுழைவு வாயில ஒவ்வொரு அறங்களையும் வந்து என்னென்ன புத்தகங்கள் இருக்கு அப்படின்ற விவரம் இருக்குங்க. அதே போல ஒரு பதிப்பாளர்கிட்ட கேட்டா இந்த அறங்கள் இருக்கும் அப்படின்றதையும் உங்களுக்கு சொல்லிடுவாங்க. பக்கத்து அருகில் இருக்கக்கூடிய ஒரு பதிப்பாளர்களுடைய இந்த கடையினுடைய இந்த பில்ல எல்லாம் போட்டு கொடுக்குறாங்க பாருங்க, அவங்க கிட்ட கேட்டோம்னாலே இந்த பூமணி நாவல் எங்க கிடைக்கும் அப்படின்றதையும் சொல்லிடுவாங்கய்யா. படிக்கக்கூடிய நேரம் அப்படின்றது வந்து ஆரம்ப காலத்துல இருந்தே உங்களுக்கு இருக்குங்களா?
1: நன்றிங்க.
0: மனிதர்களோடு பேசுவதாகவே தோன்றும் இல்லைங்களா? நன்றிங்கய்யா உங்கள்கிட்ட பேசுனல. அம்மா வணக்கம்.
2: என் பேர் வந்து எம் மகிமிதா, கோபிசெட்டி பாளையத்துல இருந்து வரேன்.
0: சரிங்கம்மா.
2: காலேஜ் ஸ்டூடண்ட்.
0: ஓ
2: சோ இப்போ வந்து நான் கொஞ்சம் ஃபர்ஸ்ட் இயர் படிக்கிறேன். சோ அதுதான் எனக்காக ரிசோர்ஸ் புக்ஸ் எல்லாம் தேடலாம்னு சொல்லி வந்திருந்தேன். அதே மாதிரி அப்பா வந்து பூமணி சார் கூட வொர்க் பண்ணாரு.
0: அப்படிங்களா?
2: அவருக்கு அந்த புக்ஸ் எல்லாம் வேணும்னு சொல்லி கேட்டாரு. சோ அதுதான் நான் இங்க சர்ச் பண்ணிட்டு
0: இருக்கேன். சரிங்கம்மா. கிட்டத்தட்ட ஒரு கூடையில அள்ளிட்டு போற மாதிரி புத்தகங்கள் இப்ப வாங்கிட்டு இனிமேல் வாங்க போறீங்களா?
2: ஒரு டூ புக்ஸ் நான் வாங்கியிருக்கேன். இன்னும் நிறைய புக்ஸ் அப்பாக்காகவும் எனக்காகவும்
0: வாங்க போறேன்.
2: ஆக்சுவலி ஃபர்ஸ்ட் டைம் நான் சென்னையில போயிருக்கேன். பட் ஈரோட்ல தான் ஃபர்ஸ்ட் டைம் நான் வரேன்.
0: அந்த அரங்குகள் எண்ணிக்கை, இந்த புத்தகங்களோட எண்ணிக்கை, வந்து பாக்கக்கூடிய மாணவர்கள் எல்லாம் வந்து அதை காட்டுல
2: இருக்கு. வார்த்தைகள் சொல்ல முடியாது, நிறைய பேர் வராங்க, லட்சக்கணக்கான புக்ஸ் இருக்கு.
0: அரங்கிலிருந்து
3: நான் இப்ப திறமைமிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன் அப்படின்னா அதுக்கு காரணம் நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட அட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால் கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.

மாணவர்களை வந்து ஆசிரியர்கள் அழைத்துக் கொண்டு வருகிறார்கள். அதனால பள்ளி மாணவர்களா கல்லூரி மாணவர்களா அப்படின்னு போட்டி போடுற அளவுக்கு வந்து நிறைய வந்துட்டு இருக்காங்க.

0: படிப்பை ஒட்டி, அதற்கு மாணவர்களை ஒட்டி, அந்த படிப்பை வாசிப்பை நேசிப்போடு செய்யக்கூடிய பொதுமக்களும் இந்த அரங்குல நிறைய பேர் வந்துட்டு இருக்காங்க. இப்ப அன்னைன்னு சொல்லி அவங்க பேசினாத்தான் நல்லா இருக்கும்னு சொல்லி ஒரு தமிழ் அன்னையை கூட்டிட்டு வந்திருக்காங்க. அவங்க வணக்கம்மா, நாங்க கோடை பண்பலை இருந்து வரோம், பேர் சொல்லுங்க.
1: என் பேர் செந்தில் வடிவு. நீங்க சொன்ன செங்குண்டர் நிலைய பள்ளியிலிருந்து வந்திருக்காங்க சார். இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு 300 மாணவர்கள் இன்னைக்கு வந்து இருக்கிறோம்.
0: ஏன் கடைசி நாள் வரைக்கும் வெயிட் பண்ற காரணம் என்ன
1: சார்? மாதத் தேர்வு நடந்த காரணத்தால் முதல்லயே வந்து பாத்தீங்கன்னா 6வதுல இருந்து 8வது வரைக்கும் 10வது வரைக்கும்
0: முடிஞ்சதுங்க. எல்லாத்தையும் ஒரே டைம்ல
1: முடிச்சிட்டு வர முடியாதுங்கிறதுனால இன்னைக்கு வந்து 11-12 மாணவர்களை மட்டும் கொண்டிருக்கோம். நாங்க வருடம் இந்த புத்தக திருவிழாவுக்கு வருவோம். வந்து மாணவருடைய அறிவு பசியை தீர்ப்பதற்காக நிறைய புத்தகம்
0: அப்போதைக்கு மனசு சந்தோஷமா இருக்கும். ஆனா அது ஒரு காலத்துல அது எப்படின்னா நினைவு பரிசுன்னு பேர்.

0: நிறைய புத்தகங்களை எங்களுக்கு நூலகத்திற்கும்
1: மனசு சந்தோஷமா இருக்கும். ஆனா அது ஒரு காலத்துல அது எப்படின்னா நினைவு பரிசுன்னு பேரு. அந்த புத்தகங்கள் எடுத்து வாங்கினா அந்த நிகழ்ச்சியில இருந்து பேசினதுல இருந்து எல்லாமே அந்த ஒரு மனிதருக்கு நினைவு பெறும் இல்லைங்களா?
0: கண்டிப்பா. அதனாலதான் நாங்க வந்து எங்க பள்ளியில எப்போதுமே புத்தகங்கள் மட்டும்தான் பரிசாக வாங்கி
1: வழங்கப்படும். அதுக்காக நிறைய வந்து புத்தகங்களை தேர்வு செய்து
0: செய்து நாங்க இன்னைக்கு எல்லாமே தமிழ் ஆங்கிலம் பொதறிவு நிறைய வந்து இப்ப இருக்கக்கூடிய ஜெனரேஷன் தகுந்த மாதிரியான புத்தகங்களாக தேடி எடுத்துக்கொண்டு
1: நீண்ட நேரம் அவங்களுக்கு படிக்கணும் அப்படின்னா பெரிய புத்தகங்கள் கொடுத்தா
0: கவுண்ட் பண்ணுவாங்க. அதனால பாத்தீங்கன்னா சிறியதாகவும் இருக்கணும், கருத்துக்கள் நிறையதாக
1: இருக்கணும். புத்தகங்களை அவங்ககிட்ட பேசிடலாம். இந்த படிக்கக்கூடிய ஆர்வம் அப்படின்றது வந்து பொதுவாவே குறைஞ்சிருச்சு அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறப்போ
0: கண்டிப்பா
1: அதுக்கு நீங்க மறுப்பு சொல்றீங்களா ஏத்துக்குவீங்களா?
0: கண்டிப்பாங்க சார். எல்லாமே நம்ம செல்லிடை பேசி வந்தது அப்புறம் மாணவர்களிடையே படிக்கிற பழக்கமே குறைஞ்சு போச்சு. தமிழ் வந்து நிறைய வாசிக்கவே தெரிய மாட்டேங்குது. நாம வாசிக்க தெரிஞ்ச காரணத்தினாலதான் நம்மளால தமிழ்ல பிழை இல்லாம எழுத முடிஞ்சது. இப்ப வாசிக்கும் திறன் குறைஞ்சிருச்சு. வாசிக்க திறனை ஏற்படுத்துறதுக்காக தான் நாம இந்த புத்தகங்களை தொடங்கறதுக்கு முன்னாடி உலக வாசிக்க திறனுமே கலெக்டர் அவர்கள் ஏற்படுத்தி ஒரு கிண்ண சாதனையா
1: செய்திருக்கு. முதல் நாள் வந்து உலக அளவில் இருக்கக்கூடிய அந்த புத்தக திருவிழா ஒட்டி ஈரோடு வாசிக்கிறது அப்படின்றத தாண்டி தமிழகம் வாசிக்கிறது உலகம் வாசிக்கிறது அப்படின்ற மாதிரி கொண்டு போனாங்க. நன்றிங்க. உங்களுக்கு சந்திச்சுனா மாணவர்கள்ட்ட பேசிடுவோம். நீங்க இருந்தா தான் அமைதியா இருப்போம்னு சொல்லியிருக்காங்க. வணக்கம் தம்பி, உங்க பேர் சொல்லுங்க.
2: என் பேர் ஆரணிச்சி.
1: ஓகே, எத்தனை பேர் வந்திருக்கீங்க?
2: ஒரு 300 பேர் வந்திருக்கோம்.
1: ஓகே, கையில என்ன புத்தகம்?
2: விஜய்
1: அப்படின்ற புத்தகங்கள் வந்து நிறைய வாங்கியிருக்கீங்களா? நன்றிங்க தம்பி. ஏன் உங்க மாணவர்கள் வந்து பயப்படுறாங்களா இல்ல புத்தகங்கள் தேட போயிருக்காங்க?
2: இல்ல பயப்படுறாங்க.
1: பயப்படுறாங்க. நீங்க தைரியமா பேசிட்டீங்க, வாழ்த்துக்கள். வணக்கம். கோடை பண்பலை 100.5 அந்த பேர் சொல்லுங்கம்மா. தர்சினி, இந்த அரங்குல நிறைய வந்து மாணவர்கள் வந்து புத்தகத்தை ஏன்னா குறைந்த நேரம் இருக்கிறது அப்படின்றக்காக அந்த புத்தகங்களை தேடி வாங்குவதற்காக அப்படியே போயிட்டு இருக்காங்க. நம்ம தொடர்ந்து பேசுவோம் நேரிலே. கோடை பண்பலை 100.5 நேரலை இன்னைக்கு ஈரோடு புத்தக திருவிழா அரங்கிலிருந்து

0: 1978 முதல் சிறப்பாக செயல்பட்டு வரும் மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல்.
1: 5 அட்டானமஸ் கல்லூரிகள் மற்றும் NAC A++ தர அந்தஸ்து பெற்ற கல்லூரிகள்.
0: வருடந்தோறும் 2500 மேற்பட்ட வேலை வாய்ப்புகளை பெற்று தரும் கல்வி நிறுவனம். விவரங்களுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல்.
1: தொடர்புக்கு 8985712345.
2: பொதுமக்கள் மாணவர்களுடைய பங்களிப்புல இன்னைக்கு வந்துட்டு இருக்குங்க. நிறைய புத்தக அரங்குகள் நிறைந்திருக்கிறது என்பது துவக்க நாள்ல இருந்தே நமக்கு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஒவ்வொரு அரங்குலையும் ஒவ்வொரு தனிச்சிறப்பாக அவர்கள் முத்தாய்ப்பான சில விஷயங்களை வந்து ஹைலைட் பண்ணி நமக்கு வரக்கூடிய பார்வையாளர்களுக்கும் சரி மாணவர்களுக்கும் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த வகையில நம் அப்ளிகேஷன் தனிச்சிறப்பு என்ன அப்படின்றத அவங்க சொல்ல போறாங்க. அறிமுகத்தோடு வணக்கங்க.
3: வணக்கம். என்னோட பேர் திருமதி பாரதி. எழுத்தாளர் மற்றும் இப்போ ஈரோடு புத்தகத்துல எப்பவுமே வந்து எங்களோட மகிழ்ச்சிகரமான விஷயம். ஏன்னா இந்த மாதிரியான பார்வையாளர் வந்து வாசல்ல வந்து எதுவுமே பார்க்க முடியாது. அதை திறன் திறலா அணியணியா வருவாங்க. பொதுமக்கள் பெரும்பாலும் நிறைய புத்தகங்கள் வாங்குறத இங்க பார்க்க முடியுது. எனவே அது ரொம்ப மகிழ்ச்சியான விஷயம். மாணவர்களோட வகையும் ரொம்ப நல்லா அதிகமா இருக்கு. நம் படிப்போட சிறப்பு அப்படின்னு நிறைய மொழியாக்க நூல்களையும் கொண்டு வந்திருக்கோம். அது மட்டும் இல்ல, மண் சார்ந்த நூல்களையும் கொண்டு வந்திருக்கோம். இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா ஈரோட்டை சேர்ந்த ஒரு முக்கியமான ஒரு ஆளுமையான படைப்பாளையான எழுத்தாளர் பெரியசாமி பூரன் அவர்களோட 6 நூல்கள் நாங்க கொண்டு வந்திருக்கோம். சாஞ்சி கொண்டு வந்தோம். மஞ்சள் முட்டை, நிலாப்பாட்டி, கடைக்கிட்டி முடக்கிட்டி, ஓலை தாமரை, இப்படி ஒரு நூல்கள் அடுத்த போன வருஷம் கொண்டு வந்தோம். இந்த வருஷம் மாயக்கல்லன் அப்படின்னு ஒரு நாவல் கொண்டு வந்திருக்கோம். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா ஒரு 15 வாசிக்கும் போது ரொம்ப ஆர்வமா இருக்கும். எப்படி நம்ம குறிக்கோளை நோக்கி போயிட்டே இருக்கும்போது நமக்கு வந்து சில தடைகள் வருது. ஆனா அந்த தடைகள் சிந்திக்கப்பட்டாலும் நம்ம எப்படி குறிக்கோளை நோக்கி அடையிறது அப்படின்னு ஒரு விக்ரமாதித்தன் பாணியிலான ஒரு கதை அப்ப வடிவத்துல அவர் சொல்லியிருப்பாரு. ரொம்ப சுவாரஸ்யமான விஷயம். இப்படி ஆளுமைகள் கூட இங்க வந்து வாங்கிட்டு அது மட்டும் இல்லாம ஈரான்ல இருந்து 6 மொழியாக்க நிலையம் கொண்டு வந்திருக்காங்க. பிரெஞ்சுல இருந்து ஒரு முக்கியமான மொழியாக்க அரியான் என்று பதினொன்று குழந்தைகள் வந்து கல்வி சூழல்ல அவங்களுக்கு வந்து ஏற்கக்கூடிய இந்த 13 வயசுல இருக்கக்கூடிய டீனேஜ்ல பாத்தீங்கன்னா நிறைய அப்படியான விஷயங்கள் டீச்சர் ஏதாவது சொல்லும்போது மாணவர்கள் வந்து மனசுல வந்து எந்த அளவுக்கு அதை வந்து நிர்வாகிக்கிட்டு அது வந்து ஒரு மன சிக்கலுக்கு உள்ளாகிறாங்க. அது வந்து அவங்க வீட்டுக்கு முடியாது.

0: அடிக்கிறாங்க. பால்ய வயதனுடைய காயங்கள் அவங்க மிகப்பெரிய ஒரு விஷயமா எடுத்துக்கிறாங்க.
1: அந்த நேரத்துல நம்ம சொல்லி பழக்கல இல்லையே, நம்ம பாராட்டி பாராட்டி அவப்பிருக்கிறோம். இப்ப குழந்தை நல்ல குழந்தை சொல்லிட்டோம், ஆனா அதுல இன்னொரு லைன் கூட வரும், எப்பவுமே வந்து அன்னையும் வந்து பாராட்டி இருக்கக்கூடாது, வெளியில இருக்கவங்க பாராட்டி, வெளியில இருக்கவங்க திட்டும் போது அதை வந்து அதனால
0: இன்னைக்கு
1: இருந்த குழந்தைங்க ஒரு எதிர்மறையான வார்த்தையை சொல்லும் போது இன்னொரு விஷயத்தை நம்ம செய்யும் போது அதை குழந்தைகளுக்காக வந்து எல்லா கல்வி கல்வி நூலகங்களுக்காக 4,500 ரூபாய் மதிப்புல 40 நூல்களை வந்து 3,000 ரூபாய்க்கு தரோம்.
0: நூலகம் அமைக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்காக குறைஞ்ச விலையிலேயே வந்து கிட்டத்தட்ட எத்தனை புத்தகங்கள் சொல்றீங்க?
1: 40 புத்தகங்களுமே
0: அந்த எப்படி புதுவரவாக இருக்கக்கூடியதாக
1: வருது. அது மட்டும் இல்ல, 1வது படிக்கிற குழந்தைங்கள இருந்து 2வது படிக்கிறவங்க வர பெரியவங்களும் படிக்கக்கூடிய புத்தகங்களாக இருக்காங்க.
0: பெற்றோர்களும் ஆசிரியர்களும் அந்த முகத்தை பார்த்தே புரிஞ்சுக்குவாங்க. அது வாய திறந்து சொல்லாதுக்கு முன்னையே அவங்க மனசை நம்ம புரிஞ்சுக்கணும்.
1: நிறைய ஓவியங்கள்ல வெளிப்படுத்துவாங்க, நிறைய நாங்க ஓவியம் நிறைய குழந்தைகளுக்கான நூல்கள் பாத்தீங்கன்னா குழந்தைகள் தான் அட்டை போட வரைக்கும் வருகிறாங்க. கிட்டத்தட்ட 70 முதல் தர எழுத்தாளர்கள் நாங்க வந்து
0: கிறுக்கல்களாக நாம நினைச்சு நம்ம புறக்கணிக்கிறோம். அந்த ஓவியத்தினுடைய வெளிப்பாடாகத்தான் அது இருக்கிற துவக்க புள்ளி.
1: கண்டிப்பா கிறுக்கல்கள் சொன்னா சில கல்வி குழந்தைங்க இது என்னோட ஓவியம் வந்து கிறுக்கல் அவங்களுக்கு
0: அத வந்து அந்த தருணத்துல நம்ம நல்லா இருக்கு அல்லது இன்னும் முயற்சி பண்ணுன்னு சொல்லி அவங்களை உத்வேகப்படுத்தணும்.
1: ஆமா, ஈரோட்டில் இருக்கக்கூடிய நிறைய பள்ளி மாணவர்களையும் நாங்க இடத்துல உருவாக்கியிருக்கோம். இங்க இருக்கக்கூடிய முக்கியமான பள்ளிகள் வந்து அவங்களுடைய குழந்தைகளை வந்து எந்தளவுல உருவாக்குறது நாங்க போய் செஞ்சிருக்கோம். ஒவ்வொரு பள்ளியிலையும் கல்லூரியிலையும் நான் போய் பேசுறது என்னன்னா,
0: நிறைய அரங்குகள்ல இந்த புத்தகங்கள் நிறைந்திருக்கிறது. ஒவ்வொரு அரங்குலையும் குறைஞ்சபட்சம் அரை மணி நேரம் செலவிட்டா நம்முடைய நேரமும் பயனுள்ளதாக இருக்கும். எப்படியான புத்தகங்கள் இருக்கிறது இந்த எழுத்துலகில் அப்படின்றதையும் தெரிஞ்சுக்கலாம். தொடர்ந்து பேசுவோம் நேரிலே. கோடை பண்படை 100.5 ஈரோடு புத்தக திருவிழா அரங்கிலிருந்து நேரலையாக.

0: சக்சஸுக்கு ஷார்ட்கட் இல்ல, ஆனா சரியான காலேஜ் இருக்கு. உங்க இன்ஜினியரிங் கனவுக்கு கரூர் எம் குமாரசாமி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் ஸ்கில் ட்ரைனிங் பிளேஸ்மெண்ட் சப்போர்ட்டுடன் 2026-27 கல்வியாண்டிற்கான அட்மிஷன் ஆரம்பம். எம் குமாரசாமி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் கரூர். கவுன்சிலிங் கோ 2608.
1: நான் இப்ப திறமை மிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன் அப்படின்னா அதுக்கு காரணம் நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட ஆட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
2: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.
3: கரூர் மாவட்ட கட்டிட பொறியாளர்கள் சங்கம் பெருமையுடன் நடத்தும் கரூர் பில்ட் எக்ஸ்போ 2026 வரும் ஆகஸ்ட் 13, 14, 15 மற்றும் 16 ஆகிய தேதிகளில் கரூர் பிரேம் மஹாலில் மிக பிரம்மாண்டமாக நடைபெறுகிறது. அனுமதி இலவசம்.
4: கொண்டாடுவோம், கொண்டாடுவோம், வாழ்ந்த தமிழ் எழுத்தாளர்களை கொண்டாடுவோம்.
5: பா சிங்காரம் அவர்களின் பிறந்த நாளை ஆகஸ்ட் 12 கொண்டாடுவோம். ஆகஸ்ட் 12 நாளை நிலக்கோட்டை மூவா மாணிக்கம் அண்ட் கோ தங்க நகை மாளிகை.
4: நீங்கள் வாங்கும் 916 HUID தங்க நகைகளுக்கு சேகோலி இல்லை, சேதாரம் இல்லை.
5: மணப்பெண்ணின் மாணிக்கத்தேர், நிலக்கோட்டை மூவா மாணிக்கம் அண்ட் கோ தங்க நகை மாளிகை.
6: பண்பலை 100.5 பள்ளி கல்வித்துறை மற்றும் மக்கள் சிந்தனை பேரவை இணைந்து இந்த 22 நடத்தி கொண்டிருக்கக்கூடிய புத்தக திருவிழாவின் நிறைவு நாள். நிறைய மாணவர்கள் வந்தவர்களும் இருக்காங்க, ஆசிரியர்களும் அவங்களை அழைச்சிட்டு வந்து ரொம்ப சிறப்பா இந்த புத்தகங்களை வாங்கி செல்வதில் ஆர்வம் காட்டக்கூடிய ஆசிரியர்கள் நிறைய இருக்காங்க. வணக்கம் மேடம்.
7: வணக்கம் சார்.
6: பேர் சொல்லுங்க மேடம்.
7: இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, இ-காமர்ஸ் இந்த மாதிரியான புக்ஸ் எல்லாமே இங்க எங்களுக்கு அவைலபிளா கிடைக்குது. ரொம்ப அழகா ஆர்கனைஸ் பண்ணிருக்காங்க. வி ஆர் வெரி மச் தேங்க்ஃபுல் டு ஈரோடு மக்கள் சிந்தனை பேரவை, ஸ்டாலின் சார் எல்லாத்துக்குமே எங்களோட நன்றி
6: தெரிவிச்சிருக்கோம். பள்ளிக்கல்வித்துறையும் இணைந்து இந்த இதை வந்து ரொம்ப ஒவ்வொரு வருஷமும் அதாவது முதல்ல பேசின ஒரு பதிப்பகத்தார் கூட நாங்க நிறைய இடங்கள்ல ஸ்டால் போடுவோம். அங்க வந்து பார்வையாளர்களும் பொதுமக்களினுடைய எண்ணிக்கை ஈரோடு அளவிற்கு இல்லை அப்படின்றதையும் சொல்லியிருந்தாங்க. அந்த மாதிரி நிறைய வர்றாங்க இல்லைங்களா? நீங்களும் இது 2 நாளாக வர்றீங்க. ஒவ்வொரு ஆண்டும் வரக்கூடிய மாணவர்கள் இந்த நூலகத்திற்கு தேவைப்படும் புத்தகங்களையும் வாங்கி வைப்பீங்களா?
7: கண்டிப்பாங்க சார். எங்களுக்கு வந்து நாங்கள் துறை சார்ந்த நூலகமும் தனியா இருக்குது. அது இல்லாம கல்லூரியில சென்ட்ரலைஸ்டா ஒரு லைப்ரரி இருக்கு. நாங்க எல்லாமே இந்த புத்தக திருவிழாவில தான்

0: ஆர்கனைஸ் பண்ணுவோம். எவ்ரி இயர் நாங்க வருடம் வருடம் கண்டிப்பா இந்த புத்தக திருவிழாவில எங்க மாணவர்கள் அழைச்சு வந்து கலந்துக்குவோம். ரொம்ப எங்களுக்கு ரொம்ப ரொம்ப பயனுள்ளதா இருக்குது.
1: நன்றிங்க, நன்றிங்க மேடம். வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க. நிறைய புத்தகங்கள் மாணவர்கள் வாங்கிட்டு போயிட்டு இருக்காங்க, அவங்ககிட்ட பேசிடலாங்களா? நன்றிங்க தம்பி. உங்க பேர் மட்டும் சொல்லுங்க. ஓகே, இந்த புத்தக பையில என்ன வச்சிருக்கீங்க? பேரே புத்தக பை, புத்தகங்கள் தானே. எத்தனை புக் வாங்கலாம்னு வந்திருக்கீங்க? ஓகே ஓகே ஓகே ஓகே, நன்றிங்க தம்பி உங்ககிட்ட பேசுனதுல. ஒரு ஐயா வந்து புத்தகம் வாங்குவதோடு நான் வந்து கோடை பண்பலையிலும் பேசுறேன் அப்படின்னு இருக்காங்க. ஐயா வணக்கம், எந்த ஊருங்க? பரமத்தி வேலூர். இங்க இருந்து எவ்வளவு தூரங்க? எத்தனை பேருந்துகள் மாறி வந்தீங்க? மாறி வந்திருக்கீங்க. எப்படிங்க, வருஷம் வருஷம் வருவீங்களா? என்ன வாங்கிருக்கீங்க?
2: ரசாயன
1: சாஸ்திரம் அப்படின்றப்ப கிட்டத்தட்ட என்ன சிலைகளை ஒட்டியதாக இருக்கும் இல்லைங்களா? அந்த இது இதெல்லாம் மூலிகை எல்லாம் சேர்த்தா நவபாசானம் தசபாசானம் அப்படின்னா இல்லைங்களா?
2: சித்த வைத்திய
1: மாதிரிக்கே வரும். இதுல எப்படிங்க உங்களுக்கு ஆர்வம், என்ன காரணம்?
2: நம்ம உடம்பு வந்து இயற்கை மருத்துவம் வந்து சனி பார்த்துட்டு
1: உணவுலயே அந்த மருத்துவம் இருக்கிறது. அப்ப என்னென்ன எடுத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி சரிங்கய்யா. ஒரு வருஷம் வருவீங்களா? நன்றிங்க உங்ககிட்ட பேசணும்ல. ஐயா வணக்கம், எந்த ஊருங்கய்யா, உங்க பேர் சொல்லுங்க.
3: எப்படி
1: நீங்க வாங்குற என்னென்ன லிஸ்ட் கேட்டாங்களா கொடுத்தாங்களா?
3: அதுக்கு
1: அந்த மாதிரி இல்லைங்களா? நிறைய பாத்துட்டு எல்லா அரங்குகளையும் பாத்துட்டு வாங்கலாம் வந்திருக்கீங்க.
3: சரிங்க,
1: ஏன் அவங்கள கூட்டிட்டு வரலீங்க?
3: ஓ
1: சரி சரி சரிங்க. மகிழ்ச்சிங்க அவங்ககிட்ட பேசணும்ல. நன்றி நன்றிங்க. தொடர்ந்து பேசும் நேரலை கோடை பண்பலை 100.5 ஈரோடு புத்தக திருவிழா நேரலை

0: எங்கேயும் கையை பிடிச்சிட்டே கூட்டிட்டு போற மாதிரிக்கு ஆசிரியர் பெருமக்கள் மாணவர்கள் அப்படியே அழைச்சிட்டு போயிட்டு இருக்காங்க. நிறைய புத்தகங்களை வாங்கி அவர் அங்க எங்கேயும் தவற விட்டுற கூடாதுன்றக்காக அதையும் ஒருங்கிணைச்சு ஒரு இடத்துல வாங்கிட்டு போய் அவங்கவுங்க பெயர்களையும் எழுதிட்டு இருக்காங்க. அந்த யார் மாணவர்கள் எந்த பள்ளிக்கூடத்துல இருந்து வந்திருக்காங்கன்ற கேட்டுருவோம். வணக்கம் தம்பி, பேர் சொல்லுங்க. எந்த பள்ளிக்கூடா? ஓகே, உங்க பேருங்க? நாலாவது படிக்கிறீங்களா? ஓகே, வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க.
1: என் பேர் வரும். நான் ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப் பள்ளி மன்னாதமலைக்கு வரும்.
0: ஓகே தம்பி, எதனால படிக்கிறீங்க?
1: ஏழாம் வகுப்பு.
0: ஓகே, உங்க பேர் சொல்லுங்க.
1: என் பேர் ஜீவித். ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப் பள்ளி மன்னாதமலைக்கு படிக்கிறேன்.
0: எத்தனாவது படிக்கிறேன்னு சொன்னீங்க?
1: அப்பாஸ்.
0: ஆகாஷ் சொல்லிட்டீங்க, எனக்கு தான் கேக்கல. உங்க பேருங்க? சரி, உங்க பேருங்க? பேர் மட்டும் சொல்லுங்க. உங்க பேர் சொல்லுங்க. ஓகே, உங்க பேருங்க?
1: என் பேர் அங்கிதா.
0: என்ன படிக்கிறீங்க? உங்க பேருங்க?
1: ஐசின் ராஜா.
0: ஓகே, எத்தனை படிக்கிறீங்க?
1: ஆறாவது.
0: உங்க பேருங்க?
1: திருக்குமாரன்.
0: ஓகே, உங்க பேருங்க?
1: கை தீபா ஜெதோம்.
0: ஓகே, உங்க பேர் சொல்லுங்க.
1: லட்சுமி.
0: சரி, ஓகே, உங்க பேருங்க?
1: ஹரிஷா.
0: உங்க பேர் சொல்லுங்க.
1: கணி.
0: நிறைய மாணவர்கள் இருக்காங்க. மேடம் வணக்கம், எந்த ஸ்கூல்ல இருந்து எத்தனை பேர் வந்திருக்கீங்க சொல்லுங்க? பொதுவாக படிக்கிற வேலை சொல்லிக் கொடுக்கறது தேர்வு வைக்கிறதையும் தாண்டி இப்படி கூட்டிட்டு வரக்கூடிய அனுபவம் எப்படி இருக்குங்க?
2: ரொம்ப நல்லா இருக்கும். நம்ம சொல்லி தரத விட வெளியில வந்து அவங்க பார்த்து கத்துக்கிற அனுபவம் வந்து நம்ம கொடுக்க முடியாது. புத்தக கண்காட்சிக்கு வரும்போது அவங்க ஆர்வமா நிறைய புக் வாங்கலாம்னு ஆசைப்படுறாங்க. அதை வாங்கி நல்லாவே படிக்கிறாங்க சார்.
0: படிக்கக்கூடிய ஆர்வம் இன்னும் குறையல இல்லைங்களா?
2: இல்லைங்க சார்.
0: இங்க வரக்கூடிய மாணவர்கள் தான் அதுக்கு உதாரணம் சொல்லி சொல்லலாம். நிறைய இருக்க. நன்றிங்கம்மா, நன்றிங்க. மேடம் வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க. ஓகேங்க, என்னவா பதவியில் இருக்கீங்க? ஓகேங்கம்மா, எத்தனை மாணவர்கள் வந்திருக்காங்க? ஒரு பேர். உரிய நேரத்துல வந்து கிட்டத்தட்ட மணி 3 ஆக போகுது இல்லைங்களா? அந்த வீடியோ அழைச்சிட்டு போற தூரங்களானுங்களா? இத்த மாணவர்கள் எத்தனை வாங்க போயிடலாம் இல்லைங்களா? நன்றிங்க, நன்றிங்க. மேடம் வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க. மாணவர்கள் எத்தனை பேர் வந்திருக்காங்க? நிறைய மாணவர்கள் வந்து இங்க இருக்கக்கூடிய அரங்குகள்ல புத்தகங்களை தேடி எடுத்து அப்படியே வாங்கிட்டு இருக்கேன். தொடர்ந்து பேசும் நேரங்களே கொடை பண்பலை 100.5 ஒவ்வொரு சுவடுகள்ல இருந்தும் நிறைய பதிப்பகங்கள்ல இருந்தும் ஆசிரியர்கள் மாணவர்கள் வந்து அந்த விபரத்துகள் எல்லாம் கேட்டுட்டு இருக்காங்க. நம்மளும் கேட்டுவோம். ஐயா வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க. சரிங்கய்யா, இப்போ பாத்தீங்க அப்படின்னா நம்ம இந்த அரங்குகள்ல ஒவ்வொரு ஆண்டு விற்பனை அப்படின்றது கூடணும் அப்படின்றதான் நோக்கமும் கூட.
3: ஆமா,
0: அது எப்படி அதே அளவுக்கு தான் இருக்குங்களா? கூடி இருக்குங்களா?
3: இந்த ஆண்டு விற்பனை கூடி இருக்குது.
0: கூடி இருக்கு.
3: கூடி இருக்குன்னா எதிர்பார்க்கவே இல்லை. 100% எனக்கு கூடி இருக்கு. எப்பவுமே தமிழ்நாட்டுல சென்னை நீங்களாக கோயம்புத்தூர் முதலிடம் இருக்கும். கோயம்புத்தூர் வயது 10, ஈரோடு வயது 22, எங்களுக்கு வயது 20. அதாவது ஈரோடு புக் வேலை நாங்க 20 ஆண்டா கலந்துக்கிறோம். ஒவ்வொரு ஆண்டு இந்த ஆண்டு ஸ்டாலின் மனசு என்ன செஞ்சாலும் தெரியல, என்ன வாங்கி செஞ்சாலும் தெரியல, விற்பனை எங்களுக்கு அமோகமா இருக்குது. புத்தகம் வாசிக்கிறது இல்ல, வாங்குறது எல்லாம் உதச்சிட்டாங்க. ஒவ்வொரு புத்தக காட்சியும் ஏற்படுற அனுபவம் புது அனுபவமா இருக்குது. 40 புதிய வாசல்ல வந்திருக்காங்க. இப்படி நல்லா இருக்கும், சந்தோஷமா இருக்குது.
0: மகிழ்ச்சிங்க, உங்கள்கிட்ட பேசல. தொடர்ந்து பேசும் நேரிலே கோடை பண்பலை 100.5 நேரலை இவரோட புத்தகத்தில் உள்ள அரங்கில் இருந்து.
4: கல்யாணத்துல கவனிச்சியா?
5: பொண்ணும் மாப்பிளையும் ரொம்ப அழகு.
4: அதோட வெள்ளி சீர்வரிசை பாத்திரங்கள், வெள்ளி பூஜை சாமான்கள், விளக்கு, குடம், தட்டுன்னு பல பலன்னு வெள்ளி பார்க்கவே வித்தியாசமா அழகழகா அருமையா இருக்கு.
5: இருக்காதா பின்ன எல்லாமே மங்களன் மங்கள்.

0: வெள்ளி கொலுசு மெட்டி அருணா கொடிகளுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை. மங்களன் மங்கள், சேலம் மற்றும் திருச்சி.
1: படிப்பா, வேலை வாய்ப்பா, ஒழுக்கமா,
2: இந்த மூன்றின் சங்கமம் தான் காரமடை ஸ்ரீ சக்தி இன்ஜினியரிங் கல்லூரி. கோயம்புத்தூர் நம்பர் ஒன் இண்டஸ்ட்ரி இன்டெகிரேட்டட் கேம்பஸ் உடன் முதலாம் ஆண்டு முதலே கேம்பஸ் டு கார்ப்பரேட் ட்ரைனிங், இண்டஸ்ட்ரி எக்ஸ்போஷர் மற்றும் முன்னணி எம்என்சி நிறுவனங்களில் வேலை வாய்ப்பு.
1: உங்கள் எதிர்கால வெற்றிக்கு 39 ஆண்டுகளாக மாணவர்களின் நம்பிக்கையை வென்ற அட்டானமஸ் இன்ஸ்டிடியூஷன் காரமடை ஸ்ரீ சக்தி இன்ஜினியரிங் கல்லூரி. கடந்த 5 ஆண்டுகளாக TNEA மாணவர்களின் டாப் சாய்ஸ். TNEA கவுன்சிலிங் கோட் 2673, கால் 9244504.
3: கோடைப்பண்பலை 100.5 ஈரோடு புத்தக திருவிழா அரங்கிலிருந்து நேரலையாக புத்தக திருவிழாவினுடைய நிறைவு நாள். நிறைய மாணவர்கள் வந்துட்டு இருக்காங்க. புத்தகங்களை வாங்குவதற்கு எனக்கு தெரியும் சார், ஆனா பேச வராது அப்படின்னாலும் கூட அந்த பேசுறதுக்கு அப்படியே உன்னிப்பாக கேட்டுட்டு நிறைய மாணவர்கள் இருக்காங்க. உங்க பேர் சொல்லுங்க, எந்த பள்ளிக்கூடம்?
4: நன்றி,
3: உற்சாகம் பேசிருக்கீங்க. உங்க பேர் சொல்லுங்க.
4: என் பேர் சஜித்.
3: ஓகே, உங்க பேருங்க?
4: என் பேர் தினகர்.
3: ரொம்ப தூக்க முடியாத அளவு புத்தகங்கள் வாங்கிருக்கீங்க. எத்தனை புத்தகம் வாங்கிருக்கீங்க? உங்க பேர் சொல்லுங்க.
4: என் பேர் சாதனா.
3: உங்க பேருங்க?
4: என் பேர்
3: சொல்லுங்க. உங்க பேருங்க?
4: என் பேர் கௌஷிக்.
3: உங்க பேருங்க?
4: என் பேர் சித்தார்த்.
3: பேர் சொல்லுங்க.
4: சித்தார்த் கௌஷிகா.
3: ஓகே, உங்க பேருங்க?
4: என் பேர் சுதர்ஷன்.
3: பேர் சொல்லுங்க. என்ன புக் வாங்கிருக்கீங்க? எத்தனை புக் வாங்கிருக்கீங்க? இருக்காங்க, நம்ம அவங்ககிட்டயும் பேசுறோம். வணக்கம் மேடம், எத்தனை மாணவர்கள் வந்திருக்காங்க? எந்த பள்ளிக்கூடத்துல இருந்து வந்திருக்கீங்க? மாணவர்களை இந்த பாடப்பகுதி தாண்டியும் அந்த படிக்கக்கூடிய ஆர்வத்தை வளர்க்கறக்காகத்தான் அந்த செஞ்சிட்டு இருக்கீங்க. மாணவர்களை ஒவ்வொருத்தரும் எத்தனை புக்கு வாங்கியிருக்காங்க? புத்தகங்கள் வந்து இந்த படிக்கிறாங்களா அப்படின்றது நீங்க எப்படி அதையும் கவனிப்பீங்களா?
5: நம்ம இந்த வாங்கின புத்தகத்தை
3: தருணத்துல ஒரு புத்தக திருவிழாவில் கிட்டத்தட்ட 31 தொடங்கி இன்றைக்கு 11 வரை ஒவ்வொரு நாளும் 2 மணியிலிருந்து 3 மணி வரைக்கும் இருக்கக்கூடிய இந்த நேரலையானது பல்வேறு மாணவர்கள் பல்வேறு பள்ளிக்கூடங்கள்ல கல்லூரிகளில் இருந்து புத்தகங்களை வாங்கி கொண்டு போகக்கூடிய மாணவர்களை எல்லாம் சந்தித்தோம். இந்த படிப்பு என்பது காலந்தோறும் நிகழக்கூடியது. புதுமை 1000 வந்தாலும் அதற்குடைய மூலம் என்பது ஆரம்ப காலத்தில் இருந்து இந்த இலக்கியங்களாக புராணங்களாக இருந்து நமக்கு வந்து அந்த எழுத்து பூர்வமாக கிடைக்கிறது. ஒருத்தர் படிக்கும் போது மட்டும்தான் அவர் சிந்தனை வேறு பக்கம் திரும்பாது. மற்ற நேரங்கள்ல சாப்பிடும் போது அலைபேசியை பாக்குறாங்க, வேலை செய்யும் போது அப்படியே இருக்கிறாங்க. நான் படிக்கும் போது மட்டும்தான் சிந்தனை ஒருமுகப்படுத்தப்படும். அந்த வேலையை வந்து சிறப்பாக செய்யக்கூடிய ஈரோடு புத்தக திருவிழாவில எல்லோரையும் சந்தித்த மகிழ்வில் நிகழ்ச்சியிலிருந்து விடைபெறுகிறேன். உதயசூரியன், நன்றி, வணக்கம் நேயர்களே.

0: பெற்ற புத்தகம். அதை தேடும் மாந்தர்களிடம் தன் ஆற்றல் மொத்தம் கடத்தும் ஆக்கம் பெற்ற பெட்டகம். அது கூட இருந்தால் திருவிழாதானே. இந்த வருடத்தின் நிறைவு நாளான இன்று இணைந்திருந்தார் காற்றலையோடு செவி வழியே உதயசூரியன் அவர்கள். வலம் வந்தது ஈரோட்டிலிருந்து புத்தக திருவிழா. தொடரவிருக்கிறது உயிரெழுத்து திண்டுக்கல் வீராசாமி அவர்களின் தெரிவில். முன்பாக கேட்கலாம் செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் சுதா குமரன். பிரதமரின் வீட்டு வசதி திட்டத்தின் கீழ் 1 கோடி வீடுகள் பயனாளிகளுக்கு வழங்கப்பட்டுள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. மக்களவை சுமூகமாக செயல்பட அனைத்து கட்சி உறுப்பினர்களும் ஒத்துழைக்க வேண்டும் என்று அவைத்தலைவர் திரு ஓம் பிர்லா கேட்டுக் கொண்டுள்ளார். புதுதில்லியில் இன்று நடைபெற்ற தேசிய ஜனநாயக கூட்டணி நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கூட்டத்தில் பிரதமர் திரு நரேந்திர மோடி, மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். நாட்டில் இதுவரை 10 கோடியே 33 லட்சம் வேளாண் அட்டைகள் வழங்கப்பட்டுள்ளதாக மத்திய வேளாண் இணையமைச்சர் திரு ராம்நாத் தாக்கூர் தெரிவித்துள்ளார். திருப்பதி, போபால் விமான நிலையங்கள் உள்ளிட்ட மேலும் 11 நகரங்களில் மின்னணு விசாவை பயன்படுத்தி வெளிநாட்டவர்கள் இந்தியா வர முடியும் என்று மத்திய உள்துறை அமைச்சகம் கூறியுள்ளது. சுதந்திர போராட்ட வீரர் குதிர்ராம் போஸின் நினைவு நாளையொட்டி தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் மரியாதை செலுத்தியுள்ளார். நீட் நுழைவுத் தேர்வுக்கு எதிரான தீர்மானம் தமிழக சட்டப்பேரவையில் இன்று நிறைவேற்றப்பட்டது. போதைப்பொருள் இல்லாத தமிழ்நாடு உறுதிமொழி ஏற்பு நிகழ்ச்சி முதலமைச்சர் திரு விஜய் தலைமையில் சென்னையில் இன்று நடைபெற்றது. மயிலாடுதுறையில் உள்ள தனியார் கல்லூரியில் போதைப்பொருள் இல்லாத தமிழ்நாடு உறுதிமொழி ஏற்பு நிகழ்ச்சி இன்று நடைபெற்றது. திருவண்ணாமலையில் போதைப்பொருள் ஒழிப்பு விழிப்புணர்வு பேரணியை மாவட்ட ஆட்சியர் திருமதி வந்தனா கார் தொடங்கி வைத்தார். சென்னை மாநகராட்சிக்கு உட்பட்ட மெரினா கடற்கரை, பெசன் நகர் மற்றும் தலைமைச் செயலக பூங்கா உள்ளிட்ட 44 இடங்களில் இலவச வைஃபை வசதி மக்கள் பயன்பாட்டிற்கு கொண்டுவரப்பட்டுள்ளது. துரந்தோப்பை கால்பந்து போட்டியில் மோகன் பகான் ஸ்போர்ட்டிங் கிளப் டெல்லி அணிகள் காலிறுதிக்கு முன்னேறியுள்ளன. தமிழ்நாடு பிரீமியர் லீக் கிரிக்கெட் போட்டியில் இன்று நடைபெறவுள்ள ஆட்டங்களில் நெல்லை திருச்சி அணியையும் கோவை திருப்பூர் அணியையும் எதிர்கொள்கின்றன. இத்துடன் இந்த செய்தி சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: வான்வழி வானொலி இசை மொழி சேவை வழி கோடை பண்பலை 100.5 உயிரெழுத்து. நம் இசையுலகின் ஊடே கவி மாந்தர்களின் பயணம் உயிரெழுத்தில் உயிர் பெறும் எழுத்துகள் யாவும் உலா வரும் செவி வழி பயணமாக. உடன் நான் சிவசக்தி. நம் இசையுலகில் இன்று உழவ வரும் கவிமாந்தர் திண்டுக்கல் வீராசாமி அவர்கள். இவர் தன்னை இவ்வாறாக அறிமுகம் செய்கிறார். என் பெயர் வீராசாமி, என் மனைவி பெயர் மல்லிகா. நான் செங்கல் சூளையில் வேலை பார்த்து வருகிறேன். என் மனைவி இல்லத்தரசியாக உள்ளார். எங்களுக்கு 2 குழந்தைகள். என் மகன் பெயர் தனலட்சுமி. முதுகலை வணிகவியல் 2 பயின்று வருகிறார். என் மகன் பெயர் குணசேகர். இவர் மின் மற்றும் மின்னணுவியல் பொறியியல் 2 படிக்கிறார். நான் உயிரெழுத்து நிகழ்ச்சிக்காக கண் எனும் தலைப்பில் எனக்கு பிடித்த பாடல்களை தொகுத்து அனுப்பியுள்ளேன் கேன்கிறார். கண் என்ற தலைப்பில் கண் என்ற பொருள் கொண்டும் கண் என்ற சொல் கொண்டும் பயணிக்கிறார் நம்மோடு. முதல் பாடல் ஒலிக்கவிருக்கிறது திண்டுக்கல் வீராசாமி அவர்களின் பொழிப்பில். மலரின் இதழை தொடுகின்ற பனித்துளி போல நம் மனதை காயப்படுத்தாமல் வரும் அன்பு என்றென்றும் நிலைத்திருக்கும் என உணர வைப்பதோடு மட்டுமல்லாமல் இந்த பாடலில் எனக்கு பிடித்த வரியாகவும் என்னை பண்பலையோடு தொடர்பு படுத்தும் வரியாகவும் கண்ணான கண்ணன் கொரு கடிதாசி போட்டேனே என்ற வரி இருக்கிறது என்கிறார். 1989 வெளியான பொன்மன செல்வன் என்ற படத்தில் வெளியான பாடல் இது. விஜயகாந்த் மற்றும் ஷோபனா ஆகியோர் திரையில் தோன்ற இளையராஜா அவர்களின் இசையில், மனு மற்றும் வாணி ஜெயராம் அவர்களின் கூரலில், கங்கை அமரன் அவர்களின் வரிகள் இதோ கேட்டு மகிழலாம்.
1: கண்ணான கண்ணுக்கு ஒரு கடுதாசி போட்டேனே.
2: சபாஷ் சபாஷ்.

0: தெற்காசியா மற்றும் இந்தியாவில் முதல் முறையா AI டெக்னாலஜியுடன் DTI நேவிகேஷன் வழியா பிரெயின் டியூமர் அண்ட் ஸ்பைன் சர்ஜரின் எல்லா சிகிச்சையும் நம்ம மதுரையிலேயே கிடைக்குது. பல வருஷமா ஸ்ட்ரோக், அனியூரிசம், AVM போன்ற பிரச்சனைக்கு நியூரோ கேத் லேப் மூலம் ட்ரீட்மென்ட் பண்றாங்க.
1: ஹானா ஜோசப் ஹாஸ்பிடல், சிந்தாமணி டோல்கேட் அருகில், மதுரை. கால் 350-5151.
2: 1978 முதல் சிறப்பாக செயல்பட்டு வரும் மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல்.
3: 5 அட்டானமஸ் கல்லூரிகள் மற்றும் NAAC A++ தர அந்தஸ்து பெற்ற கல்லூரிகள்.
2: வருடந்தோறும் 2500 மேற்பட்ட வேலை வாய்ப்புகளை பெற்றுத்தரும் கல்வி நிறுவனம். விவரங்களுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல்.
3: தொடர்புக்கு 8985712345.
4: நிலக்கோட்டை மூவா மாணிக்கம் அண்ட் கோ தங்க நகை மாளிகை.
5: நம் கோடை பண்பலை 100.5 இன்று மாலை 4 மணிக்கு தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசியின் வண்ண தோரிகை.
6: 75 பாரம்பரியம் மிக்க தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசிகள்னு கேட்டு வாங்குங்க. இல்லத்தரசிகளின் இனிய தேர்வு VSN சூரியன் பிராண்ட் அரிசிகள்.
7: 430 ரசிக்கலாம் பூமெக்ஸ் பனியன்கள் ஜெட்டிகள் ரயர்களின் வண்ண தோரிகை.
8: பூமெக்ஸ் இன்னர்வேர் தரமான பருத்தியிலிருந்து தயாராகுது. பூமெக்ஸ் இன்னர்வேர்ஸ், பெஸ்ட் குவாலிட்டி, ரீசனபிள் பிரைஸ்.
9: கேட்டத்தொட்டு போட்ட கடிராசி உலா வந்து கொண்டிருக்கும் நேரம் 3:12. தொடர்கிறது கோடி பண்பலை 100.5 உயிரெழுத்து. வான்வழி வானொலியில் திண்டுக்கல் வீராசாமி அவர்களின் இசைச்சாரன் இசைமொழியோடு கரிசல் மண்ணின் மனம் ஆடம்பரத்தில் இல்லை அன்பில் இருக்கிறது என்றது போல் கிராமத்து மண்ணின் வாசனையாகவும் மலையில் நனைந்த மண்ணின் வாசனையாகவும் மலர்ந்ததே இந்த கரிசல் மண்ணு பூ என்றாக இசைமொழி தூது. 1990 வெளி

வைகாசி பொருந்தாச்சு என்ற படத்தில் திரையாக்கப்பட்ட பாடல் இது. பிரசாந்த் மற்றும் காவேரி அவர்கள் திரையில் தோன்ற தேவா அவர்களின் இசையுடுத்திய காளிதாசன் அவர்களின் வரிகள் கே ஜே யேசுதாஸ் ஸ்வர்ணலதா ஆகியோரின் குரலில் வலம் வருகிறது நம் செவி வழியே.

0: வழங்கும் புரட்சி தளபதி விஷால் இயக்கி நடிக்கும் மகுடம் ஆகஸ்ட் 14 முதல் உலகமெங்கும்.
1: படிப்பா, வேலை வாய்ப்பா, ஒழுக்கமா,
2: இந்த மூன்றின் சங்கமம் தான் காரமடை ஸ்ரீ சக்தி இன்ஜினியரிங் கல்லூரி. கோயம்புத்தூர்ஸ் நம்பர் ஒன் இண்டஸ்ட்ரி இன்டெகிரேட்டட் கேம்பஸ் உடன் முதலாம் ஆண்டு முதலே கேம்பஸ் டு கார்ப்பரேட் ட்ரைனிங், இண்டஸ்ட்ரி எக்ஸ்போஷர் மற்றும் முன்னணி எம்என்சி நிறுவனங்களில் வேலை வாய்ப்பு.
1: உங்கள் எதிர்கால வெற்றிக்கு 39 ஆண்டுகளாக மாணவர்களின் நம்பிக்கையை வென்ற அட்டானமஸ் இன்ஸ்டிடியூஷன் காரமடை ஸ்ரீ சக்தி இன்ஜினியரிங் கல்லூரி. கடந்த 5 ஆண்டுகளாக TNEA மாணவர்களின் டாப் சாய்ஸ். TNEA கவுன்சிலிங் கோட் 2673, கால் 9244504.
3: நம் கோடை பண்பலை 100.5 இன்று மாலை 4 மணிக்கு தாராபுரம் BSN சூரியன் பிராண்ட் அரிசியின் வண்ண தோரிகை.
4: 75 வருட பாரம்பரியம் மிக்க தாராபுரம் BSN சூரியன் பிராண்ட் அரிசிகள்னு கேட்டு வாங்குங்க. இல்லத்தரசிகளின் இனிய தேர்வு BSN சூரியன் பிராண்ட் அரிசிகள்.
5: 4:30 ரசிக்கலாம் பூமெக்ஸ் பனியன்கள் ஜெட்டிகள் ரயர்களின் வண்ண தோரிகை.
6: பூமெக்ஸ் இன்னர்வேர் தரமான பருத்தியிலிருந்து தயாராகுது. பூமெக்ஸ் இன்னர்வேர்ஸ் பெஸ்ட் குவாலிட்டி ரீசனபிள் பிரைஸ்.
7: கோடை பண்பலை 100.5 இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம், மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல், ராசிபுரம் முத்தாயம்மாள் என்ஜினியரிங் காலேஜ், காரமடை ஸ்ரீ சக்தி என்ஜினியரிங் காலேஜ், மணப்பெண்ணின் மாணிக்கத்தேர், நிலக்கோட்டை மூவா மாணிக்கமன் கோ தங்கநகை மாளிகையின் நல்வாழ்த்துக்கள்.

மண்ணின் வாசம் விண்ணை தொட்டு சென்ற நேரம் 3:20. இது உயிரொடுத்தும் எழுத்துகளின் செவிவழி பயணம். கோடி பண்பலை 100.5 உயிரெழுத்து தொடர்கிறது. கவி மாந்தர் திண்டுக்கல் வீராசாமி அவர்களின் இசை வழி தூது. சில பாடல்கள் காதில் மட்டும் ஒலிக்காது, மனதில் நினைவுகளாய் மலர்ந்திருக்கும். அதுபோல என் மனதை முழுவதுமாக கவர்ந்தது இந்த பாட்டல் என்கிறார். அந்த படம் 1987 வெளியான உள்ளம் கவர்ந்த கல்வன். அதிலும் பாண்டியராஜன், ரேகா அவர் ஆகியோரது நடிப்பில் இளையராஜாவின் இசையோடு வாலியின் வரிகள் புனைய பி. ஜெயச்சந்திரன் அவர்களின் குரலில் திரையாக்கப்பட்ட பாடல்.

0: கரூர் மாவட்ட கட்டிட பொறியாளர்கள் சங்கம் பெருமையுடன் நடத்தும் கரூர் பில்ட் எக்ஸ்போ 2026 வரும் ஆகஸ்ட் 13, 14, 15 மற்றும் 16 ஆகிய தேதிகளில் கரூர் பிரேம் மஹாலில் மிக பிரம்மாண்டமாக நடைபெறுகிறது. அனுமதி இலவசம்.
1: நம் கோடை பண்பலை 100.5 இன்று மாலை 4 மணிக்கு தாராபுரம் BSN சூரியன் பிராண்ட் அரிசியின் வண்ண தோரிகை.
2: 75 வருட பாரம்பரியம் மிக்க தாராபுரம் BSN சூரியன் பிராண்ட் அரிசிகள்னு கேட்டு வாங்குங்க. இல்லத்தரசிகளின் இனிய தேர்வு BSN சூரியன் பிராண்ட் அரிசிகள்.
3: 430 ரசிக்கலாம் பூமெக்ஸ் பனியன்கள் ஜெட்டிகள் ரயர்களின் வண்ண தோரிகை.
4: பூமெக்ஸ் இன்னர்வேர் தரமான பருத்திலிருந்து தயாராகுது. பூமெக்ஸ் இன்னர்வேர் பெஸ்ட் குவாலிட்டி ரீசனபிள் பிரைஸ்.
5: அடுத்ததாக ஒலிக்க உள்ள பாடல் ஏந்தி வரும் திண்டுக்கல் வீராசாமி அவர்களின் வரிகள். தெஞ்சலின் காற்றை போல் மென்மையாகவும் மழை துளியைப் போல தூய்மையாகவும் அவர்கள் இருவரின் இதயத்தை வருடிச் செல்லும் இசைதான் இந்த பாடல். அது 1990 வெளிவந்த கவிதை பாடும் அலைகள் என்ற பாடத்தில் இருந்து ஒலிக்க உள்ளது. இதோ கங்கை அமரன் வரிகளில் இளையராஜாவின் இசையில் கே.ஜே. யேசுதாஸ், கே.எஸ். சித்ரா ஆகியோரின் குரலோடு ராஜீவ் சரண்யா, பொன்வண்ணன் ஆகியோரின் அசைவுகளை காட்சிப்படுத்தும் விதமாக.

0: 1978 முதல் சிறப்பாக செயல்பட்டு வரும் மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல்.
1: 5 அட்டானமஸ் கல்லூரிகள் மற்றும் NAC A++ தர அந்தஸ்து பெற்ற கல்லூரிகள்.
0: வருடந்தோறும் 2500 மேற்பட்ட வேலை வாய்ப்புகளை பெற்று தரும் கல்வி நிறுவனம். விவரங்களுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல்.
1: தொடர்புக்கு 8985712345.
2: நம் கோடை பண்பலை 100.5 இன்று மாலை 4 மணிக்கு தாராபுரம் BSN சூரியன் பிராண்ட் அரிசியின் வண்ண தோரிகை.
3: 75 வருட பாரம்பரியம் மிக்க தாராபுரம் BSN சூரியன் பிராண்ட் அரிசிகள்னு கேட்டு வாங்குங்க. இல்லத்தரசிகளின் இனிய தேர்வு BSN சூரியன் பிராண்ட் அரிசிகள்.
1: 4:30 ரசிக்கலாம் பூமெக்ஸ் பனியன்கள் ஜெட்டிகள் ரயர்களின் வண்ண தோரிகை.
4: பூமெக்ஸ் இன்னர்வேர் தரமான பருத்தியிலிருந்து தயாராகுது. பூமெக்ஸ் இன்னர்வேர் பெஸ்ட் குவாலிட்டி ரீசனபிள் பிரைஸ்.
5: இசைமொழி இதயத்தின் வழி, திண்டுக்கல் வீராசாமியின் தெருவினை ஏந்தி, வான்வழி வானொலி கோடை பண்பலை 100.5 உயிரெழுத்து. இதோ பாடலின் பொழிப்பு. அவளின் கண்கள் நிலவை விட ஒளி வீசியதாகவும், அவளின் சிரிப்பு மலர்களை விட மனம் வீசியதாகவும், அவளை பார்த்த அந்த நொடி உலகமே நின்றது போலவும் உணர்வு தந்ததாம் அவனுக்கு. இத்துணை உணர்வுகளையும் உள்ளடக்கிய அந்த பாடல் 1989 வெளியான ஆராரோ ஆரிராரோ என்ற படத்தில் இசைக்கப்பட்டது. இது ஒலிக்கிறது கே பாகிராஜ் மற்றும் பானுப்பிரியா ஆகியோர் அசைவுகளை நினைவில் தட்டிவிடும் வகையில். பாகிராஜ் அவர்களின் இசையும் வரியும் இணைந்தே SP பாலசுப்ரமணியம், S ஜானகி ஆகியோரது குரலில்.

0: நான் இப்ப திறமைமிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன் அப்படின்னா அதுக்கு காரணம் நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட ஆட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
1: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.
2: கொண்டாடுவோம் வாழ்ந்த தமிழ் எழுத்தாளர்களை கொண்டாடுவோம்.
3: பா சிங்காரம் அவர்களின் பிறந்த நாளை ஆகஸ்ட் 12 கொண்டாடுவோம். ஆகஸ்ட் 12 நாளை நிலக்கோட்டை மூவா மாணிக்கம் அண்ட் கோ தங்க நகை மாளிகை.
2: நீங்கள் வாங்கும் 916 HUID தங்க நகைகளுக்கு செய்கோலி இல்லை, சேதாரம் இல்லை.
3: மணப்பெண்ணின் மாணிக்கத்தேர் நிலக்கோட்டை மூவா மாணிக்கம் அண்ட் கோ தங்க நகை மாளிகை.
4: நம் கோடை பண்பலை 100.5 இன்று மாலை 4 தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசியின் வண்ண தோரிகை.
5: 75 பாரம்பரியம் மிக்க தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசிகள்னு கேட்டு வாங்குங்க. இல்லத்தரசிகளின் இனிய தேர்வு VSN சூரியன் பிராண்ட் அரிசிகள்.
6: 430 ரசிக்கலாம் பூமெக்ஸ் பனியன்கள் ஜெட்டிகள் ரயர்களின் வண்ண தோரிகை.
7: பூமெக்ஸ் இன்னர்வேர் தரமான பருத்தியிலிருந்து தயாராகுது. பூமெக்ஸ் இன்னர்வேர் பெஸ்ட் குவாலிட்டி ரீசனபிள் பிரைஸ்.

நேரம் 3:41 நெருங்கி கொண்டிருக்கும் வேளையில இணைந்திருக்கிறோம் இசை வழி பயணமாக கோடை பண்பலை 100.5 உயிரெழுத்தில். தொடரும் பாடலுக்கான இசை வழித்தோது திண்டுக்கல் வீராசாமி அவர்களிடமிருந்து. நிலா எழும் ஒவ்வொரு இரவிலும் உனது நினைவு என் விழிகளை விழிக்கச் செய்கிறது. நீ இல்லாத பாதைகள் வெறுமையாகவும் நீ நடந்த நினைவுகள் மட்டும் பூவாகவும் மலர்கிறது என் மனதில். அவர் மனதில் இட்ட பாடல் 1986 வெளியான உனக்காக வாழ்கிறேன் என்ற படத்தில் திரையிடப்பட்டது. சிவகுமார், நாடியா, சுரேஷ் அவர்கள் திரையில் தோன்ற வைரமுத்து அவர்களின் வரிகள் உடுத்திய இளையராஜா அவர்களின் இசையினை ஏந்தி வந்த பாடல் இது. ஒலிக்கிறது SP பாலசுப்ரமணியம் மற்றும் S ஜானகி ஆகியோரது குரல்.

0: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையின் ஆடி அதிரடி தள்ளுபடி ஜூலை 17 முதல் ஆகஸ்ட் 17 வரை. தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரம். மேலும் பவுனுக்கு 1500 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1500 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம்.
1: நம் கோடை பண்பலை 100.5 இன்று மாலை 4 மணிக்கு தாராபுரம் BSN சூரியன் பிராண்ட் அரிசியின் வண்ண தோரிகை.
2: 75 வருட பாரம்பரியம் மிக்க தாராபுரம் BSN சூரியன் பிராண்ட் அரிசிகள்னு கேட்டு வாங்குங்க. இல்லத்தரசிகளின் இனிய தேர்வு BSN சூரியன் பிராண்ட் அரிசிகள்.
3: 4:30 ரசிக்கலாம் பூமெக்ஸ் பனின்கள் ஜெட்டிகள் ரயர்களின் வண்ண தோரிகை.
4: பூமெக்ஸ் இன்னர்வேர் தரமான பருத்தியிலிருந்து தயாராகுது. பூமெக்ஸ் இன்னர்வேர் பெஸ்ட் குவாலிட்டி ரீசனபிள் பிரைஸ்.
5: 1991 வெளியான சேரன் பாண்டியன் என்ற படத்தில் திரையிடப்பட்ட அந்த பாடல் சரத்குமார், ஸ்ரீஜா, விஜயகுமார், ஆனந்த் பாபு ஆகியோர் திரையில் தோன்ற சௌந்தர்யன் அவர்களின் வரிகளில் அவரை இசையும் அமைக்க மனு மற்றும் KS சித்ரா அவர்களின் குரலிலும் வெளியானது. இது ஒலிக்கவிருக்கிறது திண்டுக்கல் வீராசாமி அவர்களின் தெரிவில். இரு இதயங்களும் பார்க்கும் அந்த நொடியில் வார்த்தைகள் கூட பேச மறந்துவிடும். ஆனால் அவளின் விழிகள் மட்டும் 1000 கரை சொன்னதாம். நாமும் கே

நேரம் 3:54 நிமிடங்களை நெருங்கி கொண்டிருக்கும் இந்த வேளையில் இணைந்திருக்கிறோம் கோடிப்பண்பலை 100.5 உயிரெழுத்தில். தொடர்ந்து ஒலிக்கவிருக்கும் பாடல் 1988 என் பொம்முக்குட்டி அம்மாவுக்கு என்ற படத்தில் கே எஸ் சித்ரா அவர்களின் குரலில் வெளியானது. வாலி அவர்களின் வரிகள், இளையராஜா அவர்களின் இசையை உடுத்தி சத்யராஜ், சுஹாஷினி ஆகியோரின் அசைவுகளை நினைவில் தூவிச் செல்ல பலம் வருகிறது. நிகழ்வின் நிறைவு பாடலாக ஒலிக்க உள்ளது திண்டுக்கல் வீராசாமியின் இசைவழி தூதோடு. இந்த பாடலில் தாயின் மனக்குரலாக உன் சிறு விரலை பிடித்த போது வாழ்க்கையின் எல்லா கவலைகளும் கரைந்து போகின்றன. உன் மலளை சிரிப்பில் 1000 மலர்கள் பூக்கின்றன.

இசை மாந்தர்களின் இதயம் வரை வான்வழி வானொலி சேவை வழி உலா வந்தது கோடை பண்பலை 100.5. இன்றைய உயிரெழுத்து திண்டுக்கல் கொசவப்பட்டியிலிருந்து.

வீராசாமி அவர்கள் தனது மனைவி மல்லிகா, மகள் தனலட்சுமி மற்றும் தனது மகன் குணசேகர் ஆகியோரோடு இணைந்திருந்தார். இசைவழி இதயம் வரை வலம் வரவே கேட்டு ரசித்தோம். தொடரவிருப்பது தாராபுரம் விஎஸ்என் சூரியன் பிராண்ட் அரிசி, மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல், ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜின் வண்ண தூரிகை சினிமா கொட்டகை. முன்பாக கேட்கலாம் செய்தி சுருக்கம்.

0: அதாகப்பட்டதே. கொளுத்தும் கோடை வெயிலிலே, சுட்டரிக்கும் சூரிய ஒளியிலே உங்களை எல்லாம் குளிர்விக்க.
1: ஒரு புள்ள கேக்குது கோடை எப்பந்தானுங்க உச்சத்தில்.

0: அதேதான் அதேதான்.
1: தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசி, என்றும் மாறாத தரம் சுவை. VSN சூரியன் பிராண்ட் அரிசிகள்.
2: நல்லா பசியார சாப்பிடுங்க, உணவை வீணாக்காதீங்க. ஒவ்வொரு பருக்கையும் உங்க தட்டுக்கு வர பல தடைகளை தாண்டி வருது. 75 வருட பாரம்பரியம் மிக்க தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசிகள்னு கேட்டு வாங்குங்க. இல்லத்தரசிகளின் இனிய தேர்வு தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசிகள்.
3: மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல். பிளேஸ்மெண்டில் சிறந்து விளங்கும் மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல். ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ்.
4: நான் இப்ப திறமை மிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன். அப்படினா அதுக்கு காரணம் நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான்.
5: கவுன்சிலிங் கோட் 2610.
1: வழங்கும் வண்ணத்தூரிகை.

கலை உலகில் திரைச்சித்திரத்திற்கு தனி மதிப்பு உண்டு. டியூரிங் தியேட்டர் தொடங்கி திரையரங்குகள் வரை முன்னேறி இருக்கிறது இன்றைய திரைப்படங்கள். ஊடகங்களின் அதிகபட்ச நேர கொண்டாட்டமாய் இருக்கிறது திரைப்படம்தாங்க. செவ்வாய்க்கிழமை மாலை 4 மணி கோடை பண்பலை 100.5 சினிமா கொட்டகை. சினிமா கொட்டகை நிகழ்ச்சிக்கு நேயர்கள் வரலாம். அறிமுகங்கள் 24 மகளிர் 24 வழக்கமான நேயர்கள் 24 290 333 கொடைக்கானலின் முன் இணைப்பிற்கு சொல்லி 45 42

0: பயங்கர மழை கொட்டுது.
1: அப்படிங்களா?
0: அப்படியா? 3 மணி நிகழ்ச்சியில இருந்தனால தெரியலையா?
1: ஆமாங்க, இப்பதான் வரைய முடிச்சுட்டு
0: ஓடி ஓடி வந்துட்டீங்க. சரி, நேயர்களை சந்திச்சிடலாமா?
1: சந்திச்சிடலாம். முதல் நேயர் யாரு நம்ம கூட இணையத்துக்காக காத்திருக்காங்கன்னு பாக்கலாம். வாங்க. வணக்கம்.
0: வணக்கம், இணைப்புல வந்துட்டீங்க, பேசலாம்.
1: வந்த நீர் வந்த வேகத்துல போயிட்டாங்க போலயே.
0: சிவசக்தி
1: மலையில நனைஞ்சிரு மணியில நனைஞ்சிருவோமோன்னு போயிட்டாங்களோ.
0: நனைஞ்சிருவோன்னு கூட நினைச்சிருக்கலாம், சிவசக்தியை பார்த்து பயந்துருக்கலாம். அடுத்த நேயர் வாங்க. வணக்கம்.
2: ஹலோ, கேக்குதா?
0: ஹலோ, நாங்க பேசுறது உங்களுக்கு கேக்குதா?
2: கேக்குது.
0: யார் பேசுறீங்க, எங்க இருந்து? இணைப்பு சரியா இல்லைங்களேம்மா? நல்லா இருக்கும். யார், எங்க இருந்து, பேர் சொல்லுங்கம்மா.
2: சவித்ரா.
0: சவித்ரா, எந்த ஊர்ல? எந்த ஊர்ல இருந்து பேசுறீங்க? என்னம்மா?
2: ஹலோ,
0: லவுட் ஸ்பீக்கர் போட்டிருக்கீங்களா? கச்சா பூச்சாங்குதே, ஒன்னும் கேக்கல.
2: போடல.
0: ரெக்கார்டிங் போட்டிருக்கீங்களா?
2: ரேடியோ
0: பக்கத்துல நின்னு பேசுறீங்களா? வானொலி சத்தத்தை குறைச்சிக்கலாம், இல்லாட்டி தள்ளி வந்து பேசலாம், இல்லாட்டி அடுத்த நேருக்கு வழி விட்டுறலாம். பேசுங்க சவித்ரா, எப்படி இருக்கீங்க? நலமா இருக்கோங்க, நிலையத்தில் அனைவரும். சரி, எனக்கு ஒரு டவுட்டுங்க, உங்க பேரு சவிதாவா கவிதாவா?
2: சவித்ரா.
0: சவித்ரா.
2: ஆமா.
0: சரிங்க, ரெண்டு பேருமே தப்பு, நான் சொன்ன பேரு சவித்ரா, சரிங்களா? சரி, பழைய நினைவுகளை எங்களுக்கு திரும்ப அள்ளி கொடுத்துருக்கீங்க, இணைப்புக்கு வந்ததுக்கு நன்றி. சரிங்கம்மா, உங்களுக்காக ஒரு குறிப்பு பாடல் ஒலிக்கும் இப்போ, அதுல இருந்து தான் கேள்வி கேட்க போறோம்.

0: கேட்டிங்களா சவித்ரா? உங்கள் பேரை சொல்லும் போதே சந்தோஷமாக இருக்கு எங்களுக்கு. என்னங்கம்மா? ஓ, இணைப்பு கிடைக்காதுன்னு நினச்சிங்க, கிடைச்சிருச்சா? சந்தோஷத்தில் பாடல் கேட்கலையா நீங்க? அப்படியா, இது கொஞ்சம் எல்லாத்துக்கும் தெரிஞ்ச பாட்டு தானே? சரி, ஆனால் இதுல இருந்து தான் நீங்க பதில் சொல்லணும். 1995 வெளிவந்த திரைப்படம் இது. சரிங்க, இணைப்புக்கு வந்ததுக்கு நன்றி. அடுத்து வரக்கூடியவங்க வாங்க. வணக்கம்.
1: வணக்கம், இணைப்புல இணைஞ்சிட்டீங்க, உங்க பேர் சொல்லுங்க.
2: வணக்கம் மேடம், சிறந்த வானொலிக்கு மாலை வணக்கம். சேலம் மாவட்டம் இரும்பாலிருந்து எப்பவும் வெங்கடேஷன் மேடம், நல்லா இருக்கிறீங்களா?
0: வெங்கடேஷனா, நல்லா இருக்கும். நீங்க எப்படி இருக்கீங்க?
2: நாங்களும் பல்மலை கேட்டு இனிமே இருக்கிறோம்.
0: சரி, இப்ப ஒளிச்ச பாடல் கேட்டீங்களா? குறிப்பு பாடல்
2: படம் சீதனம்.
0: சரிங்க, யார் யாரெல்லாம் நடிச்சிருக்கிறாங்க அதுல?
2: பிரபு, சங்கீதா, ரஞ்சிதா. கேளுங்க, கேளுங்க, கேளுங்க, என்ன கேள்வியா சொல்றேன்.
0: சரி, இந்த பாடலுக்கான இசை யாருங்க? அவர் வந்து ஒரு நகைச்சுவை நடிகர், திரைக்கதை ஆசிரியர், இயக்குனர், நடிகர், பாடலாசிரியர், பாடகர், இன்னும் நிறைய பன்முகத்திறமை கொண்டவர். நமக்கு எல்லாத்துக்கும் ரொம்ப பரிச்சயமானவர். சரியா சொல்லிட்டீங்க, ஆனாலும் உங்களை விடுறதா இல்லை. சரிங்களா, சரிங்களா, கிளை கேள்விகள் இருக்குல்ல, எப்படி விடுறது? வெங்கடேசனா, ஒன்றும் இல்லை, ஆர் சுந்தர்ராஜன் மொத முதல்ல திரைக்கதை எழுதின திரைப்படம் இது.
2: எந்த ஆண்டு சொன்னீங்க சொல்லுங்க?
0: 1986.
2: 86ங்களா?

0: உங்களுக்கு நடிச்சவங்களை எல்லாம் நான் சொன்னேன்னு வச்சுக்கோங்களேன், நீங்க டக்கு டக்குன்னு சொல்லிருவீங்க.
1: பயணங்கள் முடிவதில்லை.
0: பயணங்கள் முடிவதில்லை அவர் முதன் முதல்ல இயக்குன திரைப்படம். சரி, நடிச்சவங்கள சொல்லிடுறேன். இங்க இருக்கவங்க எல்லாம் வந்து பாவங்க அப்படின்றாங்க. அதனால விஜயகாந்த் நடிச்சது, ஆனா அந்த திரைப்படம் இல்ல. அவர் வந்து மூன்று திரைப்படங்களுக்கு வந்து திரைக்கதை எழுதிருக்கீங்க
1: மேடம். என்னங்க அலுவல் கைகள்?
0: இல்லைங்களே, கொஞ்சம் கொஞ்சம் ஒட்டி வந்துட்டீங்க. ராதிகா இருப்பாங்க அந்த படத்துல. அந்த திரைப்படத்தில் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பாடல்கள் ஜெயச்சந்திரன் தான் பாடியிருப்பார். எல்லாமே நமக்கு அப்படியே மயக்கிற மாதிரியான. இல்லை இல்லை, நான் ஒரு வார்த்தை சொல்லுவேன், அந்த வார்த்தையில் அந்த பாடலே இருக்கும். நம்மளை மயக்கிற மாதிரி இருக்கும் பாடல்கள்லாம். ம், மயக்கிற மாதிரி இருக்கும் பாடல்கள் எல்லாமே. அது இல்லையே, கொஞ்சம் யோசிங்க. ராதிகா இருக்காங்க. என்ன பாடல் கேக்கலாம் வெங்கடேஷனா?
1: திருமூர்த்தி திரைப்படத்துல இருந்து செங்குருவே செங்குருவே.
0: அனைவருக்காக ஒழிக்கிறது பாடல் கோடை பண்பலை 100.5 இலிருந்து.

0: கோடை பண்பலை 100.5 கேட்டுக்கொண்டிருக்கிறோம். தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசி.
1: நல்லா பசியார சாப்பிடுங்க, உணவை வீணாக்காதீங்க. ஒவ்வொரு பருக்கையும் உங்க தட்டுக்கு வர பல தடைகளை தாண்டி வருது. 75 வருட பாரம்பரியம் மிக்க தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசிகள்னு கேட்டு வாங்குங்க. இல்லத்தரசிகளின் இனிய தேர்வு தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசிகள்.
2: மகேந்திரா கல்வி நிறுவனங்கள், சேலம் மற்றும் நாமக்கல், ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ்
0: வழங்கிக் கொண்டிருக்கும் வண்ணத்தூரிகை.
3: தெற்காசிய மற்றும் இந்தியாவில் முதல் முறையா AI டெக்னாலஜியுடன் DTI நேவிகேஷன் வழியா பிரெயின் டியூமர் அண்ட் ஸ்பைன் சர்ஜரின்னு எல்லா சிகிச்சையும் நம்ம மதுரையிலே கிடைக்குது. பல வருஷமா ஸ்ட்ரோக், அன்யூரிசம், AVM போன்ற பிரச்சனைக்கு நியூரோ கேத் லேப் மூலம் ட்ரீட்மெண்ட் பண்றாங்க.
4: ஹானா ஜோசப் ஹாஸ்பிடல், சிந்தாமணி டோல்கேட் அருகில், மதுரை. கால் 350-5151.
5: என்னமா புது பொண்ணு, புகுந்த வீட்டுல உன்னோட சமையல பத்தி என்ன பேசிக்கிறாங்க?
1: ஆஹா, ஓஹோன்னு புகழ்ந்து தள்ளுறாங்க அக்கா.
5: எப்படிமா?
1: நான் சமைக்கிறது தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசியில நம்ம அம்மா சொல்லி கொடுத்த அதே பாரம்பரியம்.
5: இல்லத்தரசிகளின் இனிய தேர்வு தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசி.
6: நான் இப்ப திறமைமிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன். அப்படின்னா அதுக்கு காரணம் நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட அட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
7: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.
8: படிப்பா, வேலை வாய்ப்பா, ஒழுக்கமா,
9: இந்த மூன்றின் சங்கமம் தான் காரமடை ஸ்ரீ சக்தி இன்ஜினியரிங் கல்லூரி. கோயம்புத்தூர் நம்பர் 1 இண்டஸ்ட்ரி இன்டெகிரேட்டட் கேம்பஸ் உடன் முதலாம் ஆண்டு முதலே கேம்பஸ் டு கார்ப்பரேட் ட்ரைனிங், இண்டஸ்ட்ரி எக்ஸ்போஷர் மற்றும் முன்னணி MNC நிறுவனங்களில் வேலை வாய்ப்பு.
8: உங்கள் எதிர்கால வெற்றிக்கு 39 ஆண்டுகளாக மாணவர்களின் நம்பிக்கையை வென்ற அட்டானமஸ் இன்ஸ்டிடியூஷன் காரமடை ஸ்ரீ சக்தி இன்ஜினியரிங் கல்லூரி கடந்த 5 ஆண்டுகளாக TNEA மாணவர்களின் டாப் சாய்ஸ். TNEA கவுன்சிலிங் கோட் 2673. கால் 9244504444.
10: கரூர் பில்ட் எக்ஸ்போ 2026 வரும் ஆகஸ்ட் 13, 14, 15 மற்றும் 16 ஆகிய தேதிகளில் கரூர் பிரேம் மஹாலில் மிக பிரம்மாண்டமாக நடைபெறுகிறது. கரூர் மாவட்ட கட்டிட பொறியாளர்கள் சங்கம் பெருமையுடன் நடத்தும் கரூரின் மிகப்பெரிய கட்டிடம் மற்றும் கட்டுமான கண்காட்சி. அனுமதி இலவசம். கரூர் பில்ட் எக்ஸ்போ 2026
11: கொண்டாடுவோம், கொண்டாடுவோம் வாழ்ந்த தமிழ் எழுத்தாளர்களை கொண்டாடுவோம்.

0: அவர்களின் பிறந்த நாளை ஆகஸ்ட் 12 தேதி கொண்டாடுவோம். ஆகஸ்ட் 12 தேதி நாளை நிலக்கோட்டை மூவா மாணிக்கம் அண்ட் கோ தங்க நகை மாளிகை.
1: நீங்கள் வாங்கும் 916 HUID தங்க நகைகளுக்கு செய்கூலி இல்லை, சேதாரம் இல்லை.
0: மணப்பெண்ணின் மாணிக்கத்தேர், நிலக்கோட்டை மூவா மாணிக்கம் அண்ட் கோ தங்க நகை மாளிகை.
2: கோடை பண்பலை 100.5 இது சினிமா கொட்டகை. பண்பலை கடிகாரம் காட்டும் நேரம் மாலை 4:20. அடுத்த நேயர் யார் வர்றாங்கன்னு பார்த்துடலாம். வாங்க, வணக்கம்.
3: வணக்கம்ங்க. திருப்பூர் மாவட்டம் ஊத்துக்குளி வட்டம் காடபாளையத்திலிருந்து சந்திரசேகர் பேசுறேங்க.
4: வணக்கம்ங்க. வீட்டில் எல்லாம் நல்லா இருக்காங்களா?
3: எல்லாம் நல்லா இருக்கிறாங்க.
4: சிறப்புங்க. உங்களுக்கான கேள்வி, குலேபகாவளி படம் பார்த்துருக்கீங்களா?
3: அவர்
2: வந்து ஒரு ஊர் பேரோட அவர் பேர் வரும்.
3: ஊர் பேரோட ஒரு பேர்.
2: தயாரிப்பாளர்ல நாங்க சொல்லிடுறோங்க. கொட்டப்பாடி ராஜேஷ். சரிங்களா. இந்த திரைப்படத்துல யார் யாரெல்லாம் நடிச்சிருப்பாங்க?
3: பிரபுதேவா ஞாபகம் இருக்குங்க. மற்றபடி எல்லாம் புது நடிகர்களாக தெரியாதுங்க.
2: ஹன்சிகா, அப்புறம் ரேவதி, மன்சூர் அலிகான், செந்தில், யோகி பாபு மற்றும் பலர் இவங்கெல்லாம் நடிச்சிருப்பாங்க. சரிங்களா.
3: நல்லா இருக்குங்க, பார்த்துருக்குங்க.
2: சரி, இந்த திரைப்படத்தோட இசையமைப்பாளர்கள் யார்? அதுதான் கேள்வி.
3: இசையமைப்பாளர் வந்து
2: இசையமைப்பாளர்கள் ரெண்டு பேரு.
3: ரெண்டு பேரு. பாலர் இந்த ஞாபகத்தில் இருக்குது, வாயில் வர மாட்டேன். இசையமைப்பாளர் வந்து இளையராஜா பசங்க ரெண்டு பேருங்களா?
2: இல்லைங்களே.
3: இல்லைங்களா.
2: நகைச்சுவை நடிகர் ஒருத்தரோட பேர் வரும், முதல் பேரு.
3: முதல் பேருங்களா? நகைச்சுவை நடிகர் நாகேஷ்.
2: இல்லைங்களே.
3: விவேக்ங்களா?
2: இல்ல, அழகா பின்னாடி சொல்லி கொடுத்துட்டாங்க.
4: நேத்துல பார்த்து பக்கத்துல யாரோ சொல்லி தராங்க போலீங்களே.
3: ஏ சம்சாரங்க.
2: சரிங்க, இருக்கட்டும்ங்க.
3: விவேக் மரியான்.
2: நீங்க சொல்லி தரதையாவது ஒழுங்கா சொல்றீங்களான்னு பாருங்களேன். என்ன கொடுமை சரவணாங்கிற மாதிரி இருக்கீங்க.
3: இல்லைங்க, நாம தலையொட்டி ஒட்டி காதெல்லாம் கொஞ்சம் மந்தமா இருக்குது, அதனால கொஞ்சம் அப்படிதான் இருக்கீங்க.
2: சரிங்க, அழகா சொல்லிட்டீங்க. அடுத்த கேள்வி.
3: சரிங்க,
2: இந்த
3: சொல்லுங்க.
2: விவேக் மெர்வின் இருக்காங்க இல்லையா, இந்த இணை முதன் முதல்ல எந்த திரைப்படம் இசையமைச்சாங்க?
4: திரும்பும்
5: திசையெல்லாம் விரும்பி கேட்கும் இணைய பண்பலை கோடை பண்பலை 100.5 மாலை. வணக்கம் மேடம். வணக்கம் மேடம், எப்படி இருக்கீங்க? ரெண்டு பேரும்
2: நலமா இருக்கோம். சுரேஷ், நீங்க எப்படி இருக்கீங்க?
5: ரொம்ப சூப்பரா இருக்கு மேடம்.
2: கரெக்டா வந்துடுறீங்க வனத்துறிகையில.
5: ரொம்ப பிடிச்ச நிகழ்ச்சி, அதனால வாரத்துல ரெண்டு நாள் மிஸ் பண்ணவே மாட்டேன். இன்னைக்கும் வியாழக்கிழமையும் மிஸ் பண்ண மாட்டேன்
2: மேடம். சரி, இதுக்கு முன்னாடி
5: முதல் படம் வடகடி மேடம்.
2: எப்படி இப்படி கூகுள் சர்ச் வந்து கரெக்டா பதில் சொல்லலைன்னா எப்படி உலகம் வந்து என்ன ஆகும்?
5: வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் மேடம்.
2: எப்படியாவது நம்ம சொல்லிடணும், முன்னாடியே கூகுள்ல பார்த்து வச்சுட்டோம். ஐயோ, யாராவது சொல்லிட போறாங்க அப்படின்னா தவிச்சிருப்பீங்களே.
5: இல்ல, இரட்டையர்கள்ங்கும் போதே நான் கொஞ்சம் கெஸ் பண்ணிட்டேன் மேடம்.
2: சரி, இந்த விவேக் மெர்வின் அவங்களோட ஃபுல் நேம், முழு பெயர், அவங்களுடைய பாதி பாதி பெயர்களை மட்டும் இணைச்சிருக்கிறாங்க, முழு பெயரையும் சொன்னா நல்லா இருக்குமே, அதை தேடணும்.
5: விவேக் சிவா மேடம், மெர்வின் சாலமன் மேடம்.
2: விவேக் சிவா, மெர்வின் சாலமன். ரொம்ப அழகா பதில் சொல்லிட்டீங்க. இவங்க இன்னும் நிறைய திரைப்படங்களுக்கு இசையமைச்சிருக்காங்க. புகழுங்கிற திரைப்படம் எப்படி பாருங்க, இணையத்தை வந்து அழகா பாத்துட்டே பதில் சொல்லிட்டீங்க. என்ன பாடல் கேட்கலாம்
5: மேடம்? மாநகர காவல் படத்துல இருந்து.

0: வண்டிக்கார சொந்த ஊர் மதுரை, இவர் கலக்கலான பாடல் மேடம், அனைத்து நேயர்களுக்கும்
1: நன்றிங்க சுரேஷ். வண்டிக்காரன் சொந்த ஊர் மதுரை வர்றதுக்கு முன்னாடி
2: பல்லுல ஒரே கூச்சம், ஃபேமஸான பேஸ்ட் தான் யூஸ் பண்றேன் பாரு.
3: டெய்லி கோபால் பல் பொடியில டீ தயும் கம்சையும் தேய்ச்சு விட, பற்கள்ல பிரச்சனையே வராது. இது எங்க தாத்தா சொல்லி கொடுத்த டெக்னிக்.
4: கோபால் பல் பொடி.
5: சூப்பர் குட் பிலிம்ஸ் வழங்கும் புரட்சி தளபதி விஷால் இயக்கி நடிக்கும் மகுடம் ஆகஸ்ட் 14 முதல் உலகமெங்கும்.
6: என்னமா புது பொண்ணு, புகுந்த வீட்டுல உன்னோட சமையல பத்தி என்ன பேசிக்கிறாங்க?
7: ஆஹா ஓஹோன்னு புகழ்ந்து தள்ளுறாங்க அக்கா.
6: எப்படிமா?
7: நான் சமைக்கிறது

0: இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன் அப்படின்னா அதுக்கு காரணம் நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட ஆட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
1: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.
2: கோடை பண்பலை 100.5 இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம், மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல், ராசிபுரம் முத்தாயம்மாள் என்ஜினியரிங் காலேஜ், காரமடை ஸ்ரீ சக்தி என்ஜினியரிங் காலேஜ், மணப்பெண்ணின் மாணிக்கத்தேர், நிலக்கோட்டை மூவா மாணிக்கம்மன் கோ தங்க நகை மாளிகையின் நல்வாழ்த்துக்கள்.
3: நல்லா பசியார சாப்பிடுங்க, உணவை வீணாக்காதீங்க. ஒவ்வொரு பருக்கையும் உங்க தட்டுக்கு வர பல தடைகளை தாண்டி வருது. 75 வருட பாரம்பரியம் மிக்க தாராபுரம் விஎஸ்என் சூரியன் பிராண்ட் அரிசிகள்னு கேட்டு வாங்குங்க. இல்லத்தரசிகளின் இனிய தேர்வு தாராபுரம் விஎஸ்என் சூரியன் பிராண்ட் அரிசிகள்.
4: வேகம் 100.5 இன்று மாலை 5:30 வைக்கிங் பனியன் சன் பிரீஃப்ஸ் இன் சித்திரை செவ்வானம்.
5: வைக்கிங் தான் நடையிலும் உடையிலும் தலைவன் தான் அவன் வைக்கிங்.
1: வைக்கிங் பனியன் சன் பிரீஃப்ஸ்.
6: நம் கோடை பண்பலை 100.5 ஒவ்வொரு வாரமும் வார இறுதி நாட்களான சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் இரவு 7 மணிக்கு
7: தங்கள் அன்புடன்
6: தங்கள் அன்புடன் நிகழ்ச்சிக்கு கடிதங்கள் எழுதி தங்கள் எண்ண கருத்துக்களை பரிமாற்றம் செய்யும் அன்பு நேயர்களே,
7: தங்களின் மேலான கருத்துக்களை கட்செவி வாயிலாகவும் பகிரலாம்.
6: பகிரப்படும் ஒவ்வொரு கருத்தின் நிறைவிலும் தங்களது கைபேசி எண்ணோடு முழு முகவரியையும் அனுப்பி வையுங்கள்.
7: சிறந்த கருத்துக்களை பகிரும் நேயர் ஒருவரை முத்தான நேயராக சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் தேர்ந்தெடுத்துக் கொண்டிருக்கிறது நமது கோடை பண்பலை 100.5.
6: முத்தான நேயர் வென்றார் வந்தார் நிகழ்ச்சியில் பங்கு பெறுவதற்கான வாய்ப்பையும் தருகிறது நம் கோடை பண்பலை 100.5.
7: தங்களின் முத்தான கருத்துக்களும் நிகழ்ச்சியில் இடம்பெற எழுதி அனுப்பலாம்.
6: நிலைய இயக்குனர் தங்கள் அன்புடன் பகுதி, கொடைக்கானல் பண்பலை வானொலி நிலையம், கொடைக்கானல் 624-101 என்ற முகவரிக்கு. மேலும் 94-86-28-24-24 என்ற
7: நமது பண்பலையின் வளமையான கட்சவி இலக்கத்திற்கும் அனுப்பி வைக்கலாம்.
6: வென்றார் வந்தார் நிகழ்ச்சிக்கு பங்கு பெற அழைக்கிறது
7: நமது கோடை பண்பலை 100.5.
4: தாராபுரம் விஎஸ்என் சூரியன் பிராண்ட் அரிசி, என்று மாறாத தரம் சுவை. விஎஸ்என் சூரியன் பிராண்ட் அரிசிகள்.
3: நல்லா பசியார சாப்பிடுங்க, உணவை வீணாக்காதீங்க. ஒவ்வொரு பருக்கையும் உங்க தட்டுக்கு வர பல தடைகளை தாண்டி வருது. 75 வருட பாரம்பரியம் மிக்க தாராபுரம் விஎஸ்என் சூரியன் பிராண்ட் அரிசிகள்னு கேட்டு வாங்குங்க. இல்லத்தரசிகளின் இனிய தேர்வு தாராபுரம் விஎஸ்என் சூரியன் பிராண்ட் அரிசிகள்.
8: மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல், பிளேஸ்மெண்டில் சிறந்து விளங்கும் மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல், ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ்.
0: நான் இப்ப திறமை மிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன் அப்படின்னா அதுக்கு காரணம் நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான்.
1: கவுன்சிலிங் கோட் 2610.
4: வழங்கிய வண்ணத்துரிகை பண்பலை 100.5 இனியும் நாம் தொடர்ந்து கேட்க பூமக்ஸ் பனியன்கள் செட்டிகள் டிரையர்கள், நீடித்து உழைக்கும் நவீன தயாரிப்பு பூமக்ஸ் பனியன்கள் செட்டிகள் டிரையர்கள்.
9: அப்பா, இன்னைக்கு சயின்ஸ் டீச்சர் பருத்தி இன்னர்வேர் தான் யூஸ் பண்ணனும் சொன்னாங்க. ஏ
10: பருத்தி இன்னர்வேர் தான்ப்பா நம்ம ஸ்கின்னுக்கு நல்லது.
9: அப்போ நல்ல பருத்தியில செய்யற இன்னர்வேர் எதுப்பா?
10: பூமக்ஸ் இன்னர்வேர் தரமான பருத்தியில இருந்து தயாராகுது.
9: எனக்கும் பூமக்ஸ்ல இருக்காப்பா.
10: ஏன் இல்ல, உனக்கு அண்ணனுக்கு அப்பாக்கு தாத்தாக்கு எல்லாருக்கும் இருக்கு. பூமக்ஸ் இன்னர்வேர் பெஸ்ட் குவாலிட்டி ரீசனபிள் பிரைஸ்.
8: மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம்,
0: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையில் பவுனுக்கு 1500 ரூபாய் ஆடி அதிரடி தள்ளுபடி August 17 வரை.
8: காரமடை ஸ்ரீ சக்தி இன்ஜினியரிங் காலேஜ்,
11: காரமடை ஸ்ரீ சக்தி இன்ஜினியரிங் கல்லூரி கடந்த 5 ஆண்டுகளாக TNEA மாணவர்களின் டாப் சாய்ஸ். TNEA கவுன்சிலிங் கோட் 2673, கால் 9244504444.
4: வழங்கும் வண்ணத்துறை.

0: அப்பா, இன்னைக்கு சயின்ஸ் டீச்சர் பருத்தி இன்னர்வேர் தான் யூஸ் பண்ணனும்னு சொன்னாங்க. ஏன்
1: பருத்தி இன்னர்வேர் தான்ப்பா நம்ம ஸ்கின்னுக்கு நல்லது?
0: அப்போ நல்ல பருத்தியில செய்யற இன்னர்வேர் எதுப்பா?
1: பூமக்ஸ் இன்னர்வேர் தரமான பருத்தியில இருந்து தயாராகுது.
0: எனக்கும் பூமக்ஸ்ல இருக்காப்பா.
1: ஏன் இல்ல, உனக்கு, அண்ணனுக்கு, அப்பாக்கு, தாத்தாக்கு எல்லாருக்கும் இருக்கு. பூமக்ஸ் இன்னர்வேர், பெஸ்ட் குவாலிட்டி, ரீசனபிள் பிரைஸ்.

0: ஸ்ரீ கந்தவிலாஸ் விபூதி குங்குமம் மற்றும் ஸ்பெஷல் பஞ்சாமிர்தம். ஸ்ரீ கந்தவிலாசின் சிவப்பு நிற லோகோவை கவனித்து வாங்குங்கள். சிவப்பு சிறப்பு.
1: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையின் ஆடி அதிரடி தள்ளுபடி ஜூலை 17 முதல் ஆகஸ்ட் 17 வரை. தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரம். மேலும் பவுனுக்கு 1500 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம்.
2: 1978 முதல் சிறப்பாக செயல்பட்டு வரும் மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல்.
3: 5 அட்டானமஸ் கல்லூரிகள் மற்றும் NAC A++ தர அந்தஸ்து பெற்ற கல்லூரிகள்.
2: வருடந்தோறும் 2500க்கும் மேற்பட்ட வேலை வாய்ப்புகளை பெற்றுத்தரும் கல்வி நிறுவனம். விவரங்களுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல்
3: தொடர்புக்கு 8985712345.
4: படிப்பா, வேலை வாய்ப்பா, ஒழுக்கமா,
5: இந்த மூன்றின் சங்கமம் தான் காரமடை ஸ்ரீ சக்தி இன்ஜினியரிங் கல்லூரி. கோயம்புத்தூர் நம்பர் 1 இண்டஸ்ட்ரி இன்டெகிரேட்டட் கேம்பஸ் உடன் முதலாம் ஆண்டு முதலே கேம்பஸ் டு கார்ப்பரேட் ட்ரைனிங், இண்டஸ்ட்ரி எக்ஸ்போஷர் மற்றும் முன்னணி MNC நிறுவனங்களில் வேலை வாய்ப்பு.
4: உங்கள் எதிர்கால வெற்றிக்கு 39 ஆண்டுகளாக மாணவர்களின் நம்பிக்கையை வென்ற அட்டானமஸ் இன்ஸ்டிடியூஷன் காரமடை ஸ்ரீ சக்தி இன்ஜினியரிங் கல்லூரி. கடந்த 5 ஆண்டுகளாக TNEA மாணவர்களின் டாப் சாய்ஸ். TNEA கவுன்சிலிங் கோட் 2673, கால் 9244504.
6: கரூர் மாவட்ட கட்டிட பொறியாளர்கள் சங்கம் பெருமையுடன் நடத்தும் கரூர் பில்ட் எக்ஸ்போ 2026 வரும் ஆகஸ்ட் 13, 14, 15 மற்றும் 16 ஆகிய தேதிகளில் கரூர் பிரேம் மஹாலில் மிக பிரம்மாண்டமாக நடைபெறுகிறது. அனுமதி இலவசம்.
7: வேகம் 100.5 இன்று மாலை 5:30 வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ் இன் சித்திர செவ்வானம்.
8: வைக்கிங் தான் நடையிலும் உடையிலும் தலைவன் தான் அவன் வைக்கிங்.
9: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
10: நேரம் 4:37 நெருங்கிட்டு இருக்க இந்த வேளையில நம்ம இணைஞ்சிருக்கோம் கோடிப்பண்மலை 100.5 வண்ண தூரிகை சினிமா கொட்டகை. நம்மோட இணையதுக்காக முதல் நேயர் காத்துக்கிட்டு இருக்காங்க. யார் எங்கிருந்து பேசுறாங்கன்னு பாத்திரலாம். வாங்க, வணக்கம்.
11: காற்று பறப்பது பஞ்சு, நமது கோடிப்பண்மலை 100.5.
12: சோமசுந்தரையா, வணக்கம்.
11: வணக்கங்க மேடம். ஈரோடு மாவட்டம் பெருந்திரை திருவாஜி கிளியம்பாளையம் சோமசுந்தரம்.
12: உங்க ஸ்டைல்ல உங்க பேர்
11: சிவசக்திக்கும் சசிரகா குமர்களுக்கும் மாலை வணக்கம்.
10: வணக்கம் வணக்கம் ஐயா.
12: சோமசுந்தரம் ஐயா, உங்க ஸ்டைல்ல உங்க பேர் சொன்னாதான் உங்களுக்கு திருப்தி, அப்படித்தானே?
11: ஆமா மேடம், அது எப்படி இருந்தா பழகி போச்சு மேடம்.
12: நான் சொன்னாலும் கூட பாருங்க, அவங்க உங்க பேரை நீங்க தான் சொல்லணும்.
11: ஆமா மேடம்,
12: சரி.
11: அவங்க உச்சரிப்பு கொஞ்சம் நல்லா இருக்கு மேடம், அதே பழகி போச்சு மேடம்.
12: அப்ப நாங்க சரியா உச்சரிக்கலங்களுங்க சொல்றீங்களா?
11: இல்ல மேடம், அப்படி கிடையாது. இருந்தாலும் அது ஸ்டைல்ல பேசினா அது பழக்கம் ஆயிருது மேடம்.
12: அப்படி இல்ல, நீங்க எப்படி சொல்லணும்னா நான் கவிதையோட சொல்லுவேன், அந்த தொனியில தாங்க சொல்லுவேன் அப்படினு சொல்லணும்.
11: சரி மேடம்,
12: சரிங்க. உங்களுக்காக ஒரு குறிப்பு பாடல் வருது, கேக்கலாமா?
13: பெத்தல பெத்தல

0: சோலையோ வண்டி சோல
1: சோமசுந்தரையா.
2: அருமையான பாடல், இடைக்கால பாடல். ரோசாப்பூ ரவிக்கு காரி, சிவகுமார் அடிச்சது.
1: சரி, பாடல் யார் பாடியிருக்காங்க?
2: ஒரு குடுக்குடு மேடம்.
1: ஒரு நாட்டோட பேரை வச்சே அவருக்கு பேர் வரும்.
2: என்ன மேடம்?
1: ஒரு நாட்டோட பேரை வச்சே அவருக்கு பேர் ஆரம்பமாகும்.
2: அலசி வாசுதவன் மேடம்.
1: சரி, அவர் கூடவே இன்னும் ஒரு நடிகரும் பாடியிருப்பார்.
2: மேடம்
1: இந்த திரைப்படத்துக்கும் அந்த நடிகருக்கும் ஒரு நல்ல ஒரு பேரு

0: ஒரு நெருக்கம் அதெல்லாம் உண்டு.
1: மேடம் அது குழு குடும் மேடம், அதுக்கு ஒரு குழு,
0: ம்,
1: அதுக்கு ஒரு குழு குடும் மேடம்.
0: நிறைய பக்தி படங்கள்ல நடிச்சிருக்கிறாரு. சமீபத்தில் வந்த படங்களில் கூட அப்பாவா வருவார். அவங்க வந்து கலை குடும்பம். அவங்களோட மகனுங்க ரெண்டு பேருமே சிறந்த நடிகர்கள்.
1: மேடம் சிவகுமார்.
0: ஆ, நான் சொல்லும் போதே நீங்கள் புரிஞ்சிருக்கணும் இந்த திரைப்படத்துக்கும் அவருக்கும்.
1: ரெண்டு பேரும் சொல்லும் போதே தெரிஞ்சிட்டு மேடம்.
0: ம், சரி, அழகாக சொல்லிட்டீங்க. வரிகள்
1: மேடம்,
0: சரி, பாவம். ஆ, கங்கை அமரன். இந்த திரைப்படத்தில் நான்கு பாடல்கள் இருக்குது. ஒரு பாடல் மட்டும் புலமை பெத்தன் எழுதியிருப்பார். மற்ற மூன்று பாடல்களுக்கும் இவர் தான் வரிகள் எழுதியிருப்பார்.
1: ஆமாம் மேடம்.
0: சரிங்க. இயக்குனர், இந்த திரைப்படத்தோட இயக்குனர்கள் இரட்டையர்கள் யார் அவர்கள்?
1: மேடம் தஞ்சா சொல்லுங்களா?
0: இல்லைங்களே.
1: இல்லை, ஒரு குழு குடும் மேடம்.
0: அவங்க நிறைய திரைப்படங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்தே இயக்கியிருக்காங்க.
1: மேடம் இதுக்கு முன்னாடி நடிச்சிருக்காங்களா மேடம்?
0: அவங்க நடிகர்கள் இல்லைங்க, இயக்குனர்கள் மட்டும்தான்.
1: தேவராஜ் மோகன்.
0: தேவராஜ் மோகன்.
1: சரி. ஆமாம் மேடம்.
0: இந்த திரைப்படத்தோட இசையமைப்பாளர் யார்?
1: இளையராஜா தான் மேடம். இசைஞானி இளையராஜா.
0: இசைஞானி இளையராஜா. அழகாக சொல்லிட்டீங்க. இப்போ இந்த தேவராஜ் மோகன் இருக்காங்க இல்லையா?
1: ஆமாம் மேடம்.
0: அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து முதன் முதல்ல இசையமைச்ச திரைப்படம் எது? விட மாட்டீங்க அப்படிங்கிறீங்களா? பதில் சொல்லிட்டீங்கன்னா பரிசு பாடல் கொடுத்துடலாம்.
1: ஆமா மேடம், இது ஒரு குழு குடும் மேடம்.
0: க்ளூ தரணுமா? அதாவது இந்த திரைப்படத்துல பாத்தீங்க அப்படின்னா தங்கம் அப்படின்னு வரும். 1973 வெளிவந்த திரைப்படம். அந்த திரைப்படத்தில் யார் யாரெல்லாம் நடிச்சிருக்காங்கன்னு க்ளூ
1: கொடுத்துட்றேன்.
0: சிவகுமார், ஜெயசித்ரா, விஜயகுமார், விதுபாலா மற்றும் பலர். சொல்ல வந்தேன். படத்தோட பாதி பேர் நான் சொல்லிடுறேங்க, மீதி பேர் நீங்கள் சொல்லுங்கன்னு. ரொம்ப அழகாக சொல்லிட்டீங்க
1: மேடம்.
0: சோமசுந்தரய்யா, நிகழ்ச்சியில் என்ன பாடல் கேட்கலாம்? பாராட்டுக்கள், வாழ்த்துக்கள்.
1: எனக்கு முருட்டு காலை.
0: ம்,
1: பொதுவாக என் மனசு தங்கம். இந்த பாடலுடைய கோடை தமிழ் அனைத்து நேயர் உறவுகளுக்காகவும் இந்த பாடல். நன்றி, வணக்கம்.
0: தங்கம் தங்கமா பாடல் வர்றதுக்கு முன்னாடி
2: மணப்பெண்ணின் மாணிக்க தேர் நிலக்கோட்டை மூவா மாணிக்கம் அண்ட் கோ தங்க நகை மாளிகை.
3: மற்றும் சேலம் காரமடை ஸ்ரீ சக்தி இன்ஜினியரிங் காலேஜ்
4: வண்ணத்துரிகை.

0: அப்பா, இன்னைக்கு சயின்ஸ் டீச்சர் பருத்தி இன்னர்வேர் தான் யூஸ் பண்ணனும்னு சொன்னாங்க.
1: ஏன்? பருத்தி தான்ப்பா நம்ம ஸ்கின்னுக்கு நல்லது.
0: அப்போ நல்ல பருத்தியில செய்யற இன்னர்வேர் எதுப்பா?
1: பூமக்ஸ் இன்னர்வேர் தான். பூமக்ஸ் இன்னர்வேர்
2: ஆகஸ்ட் 12ஆம் தேதி நாளை நிலக்கோட்டை மூவா மாணிக்கம் & கோ தங்க நகை மாளிகை.
3: நீங்கள் வாங்கும் 916 HUID தங்க நகைகளுக்கு சேகோலி சேதாரம் இல்லை.
4: மாலை 5:30 வைக்கிங் பனியன் சன் பிரீஃப்ஸின் சித்திர செவ்வானம்.

0: Bunions and Briefs.
1: கோடை பண்பலை 100.5 இது சினிமா கொட்டகை. பண்பலை கடிகாரம் காட்டும் நேரம் மாலை 4:50, 24 ஆயிற்றுக்கு. இப்ப இணைப்பில் வரக்கூடிய அன்பர் வாங்க வணக்கம்.
2: இருவருக்கும் மாலை வணக்கம் மேடம்.
1: சொல்லுங்கய்யா, யார் எங்கிருந்து?
2: சேலம் மாவட்டம் தொளசம்பட்டி சுதாகர் மேடம்.
1: சுதாகர் ஐயா, எப்படி இருக்கீங்க?
2: நல்லா இருக்கும் மேடம். கோடை பண்பலை கேட்டுக்கிட்டு திரும்பி
1: இருக்கேன். வீட்டில் எல்லாரும் எப்படி இருக்காங்க?
2: நல்லா இருக்காங்க மேடம்.
1: சரிங்கய்யா.
2: நிலையத்தில் அனைவரும் நலமா மேடம்?
1: அனைவரும் நலமா இருக்கோங்கய்யா.
2: சரி மேடம்.
1: சரி, உங்களுக்கான கேள்வி, மொத்தின கத்திரிக்கா இந்த திரைப்படம் பார்த்துருக்கீங்களா?
2: பார்த்துருக்கேன் மேடம்.
1: யார் யாரெல்லாம் நடிச்சிருக்காங்க இந்த திரைப்படத்தில்?
2: சுந்தர்சி நடிச்சிருக்கிறார் படம், அந்த படத்தில் கதாநாயகன். அப்புறம் அவரு தான் மேடம் தக்க ஞாபகத்துக்கு வருது.
1: வேற யாருமே வரலையா?
2: நீங்க சொல்லுங்க மேடம், தெரியலங்க மேடம்.
1: பூனம், பஜ்வா, சதீஷ், அப்புறம் யார், சிங்கம்புலி, ரவிவர்மா, இன்னும் நிறைய பேர் அப்படி நடிச்சிருப்பாங்க. வைபவ் சிறப்பு தோற்றத்தில் இந்த திரைப்படத்தில் வந்திருப்பார். இந்த திரைப்படத்தை தயாரித்தவங்க சுந்தர்சியும் குஷ்பும். இசை சித்தார்த், விபின். எல்லா கதையும் நான் சொல்லிட்டேன். ஆனால் கேள்வி என்ன அப்படின்னா, முத்தின கத்திரிக்கா திரைப்படத்தோட கதாநாயகன் சுந்தர்சின்னு சொன்னீங்க, அப்படித்தானே? அந்த சுந்தர்சிக்கு பின்னணி குரல் கொடுத்தவர் யார்? அவர் நிறைய நடிச்சிருக்காரு. தீயா வேலை செய்யணும், குமாரு, வடகரி, இந்த திரைப்படங்கள்ல எல்லாம் அவர் வந்து நடிச்சிருக்காரு. புத்தகம் அந்த திரைப்படத்திலையும் 2-3 நடிகர்களுக்கு பின்னணி குரல் கொடுத்துருக்காரு.
2: பாலாஜி மேடம்.
1: என்ன பாலாஜி?
2: ஆர்ஜே பாலாஜி.
1: ஏன் அப்படி சொல்றோம் அப்படின்னா, வானொலி ஒளிபரப்பாளர் அவர், வானொலி தொகுப்பாளர், அதனால ஆர்ஜே பாலாஜி அப்படின்னு சொல்றோம். சரிங்க, என்ன பாடல் கேட்கலாம்? ரொம்ப அழகாவே பதில் சொல்லிட்டீங்க சுதாகர் ஐயா.
2: சரிங்க மேடம். கோயில் கால படம், அது மானா மதுரு அந்த பாட்டு மேடம்.
1: பாடல் வந்துட்டே இருக்கு. கோடை பண்பலை 100.5 இருந்து. நன்றிங்கய்யா.

0: 100.5 இதுவரை கேட்டோம் பூமக்ஸ் பனியன்கள் ஜட்டிகள் டிராயர்கள். நீடித்து உழைக்கும் நவீன தயாரிப்பு பூமக்ஸ் பனியன்கள் ஜட்டிகள் டிராயர்கள்.
1: அப்பா, இன்னைக்கு சயின்ஸ் டீச்சர் பருத்தி இன்னர்வேர் தான் யூஸ் பண்ணனும் சொன்னாங்க. ஏ,
2: பருத்தி இன்னர்வேர் தான்ப்பா நம்ம ஸ்கின்னுக்கு நல்லது.
1: அப்போ நல்ல பருத்தியில செய்யற இன்னர்வேர் எதுப்பா?
2: பூமக்ஸ் இன்னர்வேர் தரமான பருத்தியில இருந்து தயாராகுது.
1: எனக்கும் பூமக்ஸ்ல இருக்காப்பா.
2: ஏன் இல்ல? உனக்கு, அண்ணனுக்கு, அப்பாக்கு, தாத்தாக்கு எல்லாருக்கும் இருக்கு. பூமக்ஸ் இன்னர்வேர் பெஸ்ட் குவாலிட்டி ரீசனபிள் பிரைஸ்.
3: மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம்.
4: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையில் பவுனுக்கு 1500 ரூபாய் ஆடி அதிரடி தள்ளுபடி August 17 வரை.
3: காரமடை ஸ்ரீ சக்தி இன்ஜினியரிங் காலேஜ்.
5: காரமடை ஸ்ரீ சக்தி இன்ஜினியரிங் கல்லூரி கடந்த 5 ஆண்டுகளாக TNEA மாணவர்களின் டாப் சாய்ஸ். TNEA கவுன்சிலிங் கோட் 2673. கால் 9244504444.
0: வழங்கிய வண்ணத்துரிகை.
6: கோடை பண்பலை 100.5 நிறைவுக்கு வருகிறது இன்றைய சினிமா கொட்டகை. மீண்டும் கேட்கலாம் சினிமா கொட்டகை எதிர்வரும் செவ்வாய்க்கிழமை மாலை 4 மணிக்கு. நிகழ்ச்சியிலிருந்து விடைபெறுகிறோம்.
7: சிவசக்தி,
6: சசிரேகா, குமரகுரு, நன்றி நேர்களே.

0: நிகழ்ச்சிக்கு பொறியியல் நுட்பம் பி வி பிஜு, ஆர் கே ராஜேஷ். அழைப்புகள் ஒருங்கிணைப்பு தேவிப்பிரியா. கணினியாக்கம் எம் சிகேந்தர் ராஜா.
1: கோடை பண்பலை 100.5 இனி இசைவானில் கவிச்சாரலோடு சிறகடிக்க காத்திருக்கிறது காரமடை ஸ்ரீ சக்தி என்ஜினியரிங் காலேஜின் சித்திர செவ்வானம். முன்பாய் கேட்கலாம் செய்தி சுருக்கம்.

வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் சுதா குமரன். தீர்ப்பாய சீர்திருத்த மசோதாவுக்கு நாடாளுமன்றத்தின் இரு அவைகளின் ஒப்புதலும் கிடைத்துள்ளது. மின்னணு வர்த்தகம் மூலம் வெளிப்படைத்தன்மை உறுதி செய்யப்பட்டுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். பிரதமரின் சூரிய மின்சக்தி திட்டத்தின் மூலம் இதுவரை 50 லட்சத்திற்கும் மேற்பட்ட வீடுகள் பயனடைந்திருப்பதாக புதுப்பிக்கத்தக்க எரிசக்தித்துறை அமைச்சர் திரு பிரல்ஹாத் ஜோஷி தெரிவித்துள்ளார். எல்நினோ தாக்கத்தால் விவசாயம் பாதிப்புக்குள்ளாவதை தடுக்க முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மத்திய அரசு மேற்கொண்டு வருவதாக மத்திய வேளாண் இணையமைச்சர் திரு ராம்நாத் தாக்கூர் தெரிவித்துள்ளார். பிரதமரின் வீட்டு வசதி திட்டத்தின் கீழ் 1 கோடி வீடுகள் பயனாளிகளுக்கு வழங்கப்பட்டுள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. மக்களவை சுமூகமாக செயல்பட அனைத்து கட்சி உறுப்பினர்களும் ஒத்துழைக்க வேண்டும் என்று அவைத்தலைவர் திரு ஓம் பிர்லா கேட்டுக்கொண்டுள்ளார். திருப்பதி, போபால் விமான நிலையங்கள் உள்ளிட்ட மேலும் 11 நகரங்களில் மின்னணு விசாவை பயன்படுத்தி வெளிநாட்டவர்கள் இந்தியா வர முடியும் என்று மத்திய உள்துறை அமைச்சகம் கூறியுள்ளது. நீட் நுழைவுத் தேர்வுக்கு எதிரான தீர்மானம் தமிழக சட்டப்பேரவையில் இன்று நிறைவேற்றப்பட்டது. போதைப்பொருள் இல்லாத தமிழ்நாடு உறுதிமொழி ஏற்பு நிகழ்ச்சி முதலமைச்சர் திரு விஜய் தலைமையில் சென்னையில் இன்று நடைபெற்றது. சென்னை மாநகராட்சிக்குட்பட்ட மரீனா கடற்கரை, பெசன்ட் நகர் மற்றும் தலைமைச் செயலக பூங்கா உள்ளிட்ட 44 இடங்களில் இலவச வைஃபை வசதி மக்கள் பயன்பாட்டிற்கு கொண்டுவரப்பட்டுள்ளது. சென்னை மாவட்டத்தைச் சேர்ந்த விளையாட்டு வீரர்கள் மாவட்ட அளவிலான தமிழ்நாடு முதலமைச்சர் கோப்பை விளையாட்டுப் போட்டிக்கு cmtrophy.sdat.in என்ற இணையதளம் வாயிலாக பதிவு செய்யலாம் என்று ஆட்சியர் திருமதி மாலதி ஹலன் தெரிவித்துள்ளார். கஜகஸ்தான் சேலஞ்சர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் மானாஸ் தாம்னே மற்றும் ஆகாங்ஷா திலீப் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர். துரந்த் குப்பை கால்பந்து போட்டியில் மோகன் பகான் ஸ்போர்ட்டிங் கிளப் டெல்ஹி அணிகள் காலிறுதிக்கு முன்னேறியுள்ளன. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: நமது கோடை பண்பலை 100.5 இப்போது கேட்கலாம்.
1: காரமடை ஸ்ரீ சக்தி இன்ஜினியரிங் காலேஜ்.
2: காரமடை ஸ்ரீ சக்தி இன்ஜினியரிங் கல்லூரி கடந்த 5 ஆண்டுகளாக TNEA மாணவர்களின் டாப் சாய்ஸ். TNEA கவுன்சிலிங் கோட் 2673, கால் 9244504444.
0: வழங்கும் சித்திரச்ச வானம்.

காரமடை ஸ்ரீ சக்தி இன்ஜினியரிங் காலேஜ் வழங்கும் சித்திரச்சுவானம். மாலை வணக்கம் அன்பு உள்ளங்களே. மயங்கிய மாலை பொழுதை அழகாக்க காதல் வார்த்தைகளை மறுப்பது போன்ற பிரதிபலிப்பு. மதிமதங்கிய காதல், மதிமயங்கிய காதல் மாலை பொழுதில் மயக்குகிறது. நம் கோடை பண்பலை 100.5 சித்திரச்சிவானமாக. மாலை வணக்கம் நேயர்களை, மீண்டுமாய்

0: தெற்காசியா மற்றும் இந்தியாவில் முதல் முறையா AI டெக்னாலஜியுடன் DTI நேவிகேஷன் வழியா பிரெயின் டியூமர் அண்ட் ஸ்பைன் சர்ஜரின்னு எல்லா சிகிச்சையும் நம்ம மதுரையிலேயே கிடைக்குது. பல வருஷமா ஸ்ட்ரோக், அன்யூரிசம், AVM போன்ற பிரச்சனைக்கு நியூரோ கேத் லேப் மூலம் ட்ரீட்மெண்ட் பண்றாங்க.
1: ஹானா ஜோசப் ஹாஸ்பிடல், சிந்தாமணி டோல்கேட் அருகில், மதுரை. கால் 350-5151.
2: நான் இப்ப திறமைமிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன். அப்படின்னா அதுக்கு காரணம், நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட அட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால் கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
3: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.
4: கரூர் மாவட்ட கட்டிட பொறியாளர்கள் சங்கம் பெருமையுடன் நடத்தும் கரூர் பில்ட் எக்ஸ்போ 2026 வரும் ஆகஸ்ட் 13, 14, 15 மற்றும் 16 ஆகிய தேதிகளில் கரூர் பிரேம் மஹாலில் மிக பிரம்மாண்டமாக நடைபெறுகிறது. அனுமதி இலவசம்.
5: கொண்டாடுவோம், கொண்டாடுவோம், வாழ்ந்த தமிழ் எழுத்தாளர்களை கொண்டாடுவோம்.
6: பா சிங்காரம் அவர்களின் பிறந்த நாளை ஆகஸ்ட் 12 கொண்டாடுவோம். ஆகஸ்ட் 12 நாளை நிலக்கோட்டை மூவா மாணிக்கம் அண்ட் கோ தங்க நகை மாளிகை.
5: நீங்கள் வாங்கும் 916 HUID தங்க நகைகளுக்கு செய்கூலி இல்லை.

இது நம் பண்பலின் உறுப்பிலை ஐந்தில் காரமடை ஸ்ரீ சக்தி இன்ஜினியரிங் காலேஜ் வழங்கிக் கொண்டிருக்கும் சித்திரச்செவ்வானம். காதல் கொண்ட அன்பு மனது, அர்த்தமுள்ள ஆசை வாழ்க்கையை வாழ்வதற்கு துடிக்கும் இதயங்கள், இதயம் என்ன நினைக்கிறதோ என்ற மயக்கம், ஆம் இதயம் என்ன நினைக்கிறதோ என்ற ஏக்கம், யாரிடமும் இல்லாத ஒன்று பொக்கிசமான காதல், முன்னுக்கு பின் முரணாக்க துடிக்கிற காதல் இதுதானோ, முன்னுக்கு பின் முரணாக துடிக்கிற கவிதை இதுதானோ,

0: காரைக்காடி பண்பலையில் கேட்டுக்கொண்டிருக்கிறோம்
1: காரமடை ஸ்ரீ சக்தி இன்ஜினியரிங் காலேஜ்
0: வழங்கிக் கொண்டிருக்கும் சித்திர வானம்.
2: கொடிப்பண்பலை 100.5 நாம் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம் காரமடை ஸ்ரீ சக்தி இன்ஜினியரிங் காலேஜின் சித்திர வானம். நேரமாலை 5:16. வெண்ணிலவு வந்ததாக நினைத்தேன், காதல் வார்த்தைகளை பரிமாறிக்கொள்ள துடித்தேன். வெண்ணிலவு வந்ததாக நினைத்தேன், காதல் வார்த்தைகளை பரிமாறிக்கொள்ள துடித்தேன். ஆசைகள் பல எனக்குள் வளர்த்தேன், உறவுகளின் தொடர் பிம்பமாக நிழலோடு மனம் லயத்த நிமிடம் மயங்குகிறது இப்படி.

0: இருக்கிறது.
1: கடல்ல வாழ்றவன் வேற, அந்த கடலே ஆழ்றவன் வேற.
2: சூப்பர் குட் பிலிம்ஸ் வழங்கும் புரட்சி தளபதி விஷால் இயக்கி நடிக்கும் மகுடம் ஆகஸ்ட் 14 முதல் உலகமெங்கும்.
3: படிப்பா, வேலை வாய்ப்பா, ஒழுக்கமா,
4: இந்த மூன்றின் சங்கமம் தான் காரமடை ஸ்ரீ சக்தி இன்ஜினியரிங் கல்லூரி. கோயம்புத்தூர் நம்பர் ஒன் இண்டஸ்ட்ரி இன்டெகிரேட்டட் கேம்பஸ் உடன் முதலாம் ஆண்டு முதலே கேம்பஸ் டு கார்ப்பரேட் ட்ரைனிங், இண்டஸ்ட்ரி எக்ஸ்போஷர் மற்றும் முன்னணி எம்என்சி நிறுவனங்களில் வேலை வாய்ப்பு.
3: உங்கள் எதிர்கால வெற்றிக்கு 39 ஆண்டுகளாக மாணவர்களின் நம்பிக்கையை வென்ற அட்டானமஸ் இன்ஸ்டிடியூஷன் காரமடை ஸ்ரீ சக்தி இன்ஜினியரிங் கல்லூரி. கடந்த 5 ஆண்டுகளாக TNEA மாணவர்களின் டாப் சாய்ஸ். TNEA கவுன்சிலிங் கோட் 2673, கால் 9244504.
5: கோடை பண்பலை 100.5 இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம், மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல், ராசிபுரம் முத்தாயம்மாள் என்ஜினியரிங் காலேஜ், காரமடை ஸ்ரீ சக்தி என்ஜினியரிங் காலேஜ், மணப்பெண்ணின் மாணிக்கத்தேர், நிலக்கோட்டை மூவா மாணிக்கமன் கோ தங்கநகை மாளிகையின் நல்வாழ்த்துக்கள்.

கொடைப்பான்பலின் உறுப்பிலே ஐந்தில் நாம் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம் காரமடை ஸ்ரீ சக்தி இன்ஜினியரிங் காலேஜின் சித்திரச்சிவானம். அன்பு கொண்ட காதல் அருகில் வர மனம் தவிக்கும் தவிப்பு. அன்பு கொண்ட காதல் அருகில் வர மனம் தவிக்கும் தவிப்பு. மனதின் தவிப்பு எண்ணங்களின் பிரதிபலிப்பு. மனதின் தவிப்பு எண்ணங்களின் பிரதிபலிப்பு. தவிக்கிற சிவந்த உதடுகள் முணங்குகிறது. தடுக்கிற சிவந்த உதல் உறவுகள் முணுமுணுக்கிறது. மெல்ல வெளிவருகிறது இப்படி.

0: இதுவரை நம் கோடை பண்பலை 100.5 கேட்டு சுவைத்தோம்.
1: காரமடை ஸ்ரீ சக்தி இன்ஜினியரிங் காலேஜ்,
2: காரமடை ஸ்ரீ சக்தி இன்ஜினியரிங் கல்லூரி கடந்த 5 ஆண்டுகளாக TNEA மாணவர்களின் டாப் சாய்ஸ். TNEA கவுன்சிலிங் கோட் 2673, கால் 9244504444.
0: வழங்கிய சித்திரச்ச வானம்.

0: நம் கூடி பண்பலை 100.5 இன்று இரவு 11 மணிக்கு இடைவிடா பாடல்களோடு இரவு சிறகு 10 மணிக்கு நினைவே சுகம். இன்றைய நினைவே சுகம் ராமநாதபுரம் மாவட்ட நேயர்களை சந்திக்க காத்திருக்கிறது. இன்றைய நினைவே சுகம் ராமநாதபுரம் மாவட்ட நேயர்களை உங்களுக்காகத்தான். இரவு 9 மணிக்கு குடைத்தின்றல் விருந்தினர் விருப்பமாக இன்றைய விருந்தினராக பங்கு பெறுகிறார் கோயம்புத்தூர் திருமதி ராஜலட்சுமி அவர்கள். 8 மணிக்கு இளமை பேசுகிறது. இன்றைய இளமை பேசுகிறது நிகழ்ச்சியில் பள்ளி கல்லூரி மாணவர்களுக்காக நாணயில் சிக்கு புக்கு 2 விளையாட்டுகள் காத்திருக்கிறது. 7 மணிக்கு ஆசையில் ஒரு குக்கு. மாலை 6 மணிக்கு கதம்ப மலர்கள். இவையாவும் இன்று வளமறை இருக்கும் நமது நிகழ்ச்சிகள்.
1: கோடைப்பண்பலை 100.5 வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ் வழங்கும் சித்திர செவ்வானம்.
2: வைக்கிங் தான் நடையிலும் உடையிலும் தலை வந்தான் அவன் வைக்கிங்.
3: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.

மாலை நேரத்தில் மயங்கிய காதல் இதமான என்ன அலை வார்த்தைகளால் வெளிப்படுத்த வழிகளோடு விழிகள் வழிகளோடு விழிகள் கலக்க இதயத்தோடு இதமாய் பேசிய வார்த்தைகள் மனதுக்குள் மயங்கிக் கொண்ட தென்றல் மனதுக்குள் மயக்கம் கொண்ட தென்றல் இதுதானோ

0: கரூர் பில்ட் எக்ஸ்போ 2026 வரும் ஆகஸ்ட் 13, 14, 15 மற்றும் 16 ஆகிய தேதிகளில் கரூர் பிரேம் மஹாலில் மிக பிரம்மாண்டமாக நடைபெறுகிறது. கரூர் மாவட்ட கட்டிட பொறியாளர்கள் சங்கம் பெருமையுடன் நடத்தும் கரூரின் மிகப்பெரிய கட்டிடம் மற்றும் கட்டுமான கண்காட்சி. அனுமதி இலவசம். கரூர் பில்ட் எக்ஸ்போ 2026.
1: இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள் மற்றும் வீட்டு உபயோக பொருட்களின் சங்கமம் திருச்சி மற்றும் சேலம் மங்களங்கள் வழங்கும் ஆடி அதிரடி தள்ளுபடி July 17 to August 17. பாத்திரங்கள், பரிசு பொருட்கள், பிளாஸ்டிக் பொருட்களுக்கு 15% ஆடி அதிரடி தள்ளுபடி. உலக தரம் வாய்ந்த பர்னிச்சர்களுக்கு 15% அதிரடி தள்ளுபடி. டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி என எலக்ட்ரானிக் பொருட்கள் 20,000 ரூபாய்க்கு மேல் பர்ச்சேசிற்கு 1 தங்க நாணயம் இலவசம். இலவச டோர் டெலிவரி வசதியுடன் மங்களன் மங்கள், ஓமலூர் ரோட், சேலம், NSB ரோட், திருச்சி.
2: 1978 முதல் சிறப்பாக செயல்பட்டு வரும் மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல்.
3: 5 அட்டானமஸ் கல்லூரிகள் மற்றும் NAC A++ தர அந்தஸ்து பெற்ற கல்லூரிகள்.
2: வருடந்தோறும் 2,500 மேற்பட்ட வேலை வாய்ப்புகளை பெற்றுத்தரும் கல்வி நிறுவனம். விவரங்களுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல்.
3: தொடர்புக்கு 8985712345.
4: கொண்டாடுவோம், கொண்டாடுவோம், வாழ்ந்த தமிழ் எழுத்தாளர்களை கொண்டாடுவோம்.
5: பா சிங்காரம் அவர்களின் பிறந்த நாளை August 12 கொண்டாடுவோம். August 12 நாளை நிலக்கோட்டை மூவா மாணிக்கம் அண்ட் கோ தங்க நகை மாளிகை.
4: நீங்கள் வாங்கும் 916 HUID தங்க நகைகளுக்கு செய்கோலி இல்லை, சேதாரம் இல்லை.
5: மணப்பெண்ணின் மாணிக்கத்தேர் நிலக்கோட்டை மூவா மாணிக்கம் அண்ட் கோ தங்க நகை மாளிகை.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: நம் கோடை பண்பலை 100.5 நேயர்கள் கேட்கலாம் நாவல் நேரம். அமரர் கல்கியின் பார்த்திபன் கனவு நாவல் தொடர்.
2: அன்பிற்கினிய நேயர்களுக்கு மாலை வணக்கம். அத்தியாயம் 25, வள்ளி சொன்ன செய்தி. பொன்னனை உறையூருக்கு போக வேண்டும் என்று சொல்லி வழி அனுப்பி வைத்தார் சிவனடியார். இனி வழியில் எவ்வித அபாயமும் இன்றி பொன்னன் உறையூர் போய் சேர்ந்தான். முதலில் தன் அத்தை வீட்டில் விட்டு வந்த வள்ளியை பார்க்க சென்றான். வள்ளி இப்பொழுது பழைய குதூகல இயல்புள்ள வள்ளியாயில்லை. ரொம்பவும் துக்கத்தில் அடிபட்டு உள்ளமும் உடலும் குன்றி போயிருந்தாள். அவள் பக்தியும் மரியாதையும் வைத்திருந்த சோழ ராஜ குடும்பத்துக்கு ஒன்றன்பின் ஒன்றாய் நேர்ந்த விபத்துக்கள் எல்லாம் ஒரு புறம் இருக்க, இப்போது கொஞ்ச நாளாய் பொன்னனையும் பிரிந்திருக்க நேர்ந்தபடியினால் அவள் அடியோடு உற்சாகம் விழுந்திருந்தாள். எனவே பல தினங்களுக்கு பிறகு பொன்னனை பார்த்ததும் அவளுடைய முகம் சிறிது மலர்ந்தது. வா வா என்று சொல்லி அவனுடைய இரண்டு கைகளையும் பிடித்து கொண்டு, இளவரசர் போனது போல் நீயும் எங்கே கப்பல் ஏறி போய்விட்டாயோ? அல்லது ஒருவேளை உன்னை யாராவது காளிக்குதான் பலி கொடுத்து விட்டார்களோ என்று பயந்து போனேன். தினம் காளியம்மன் கோவிலுக்கு போய் என் உயிரை எடுத்துக்கொண்டு என் புருஷனை காப்பாற்று என்று வேண்டிக் கொண்டிருந்தேன். நல்ல வேளையாய் வந்தாயே. என்ன செய்தி கொண்டு வந்திருக்கிறாய்? நல்ல செய்திதானே என்று மூச்சு விடாமல் பேசினாள் வள்ளி. நல்ல செய்தி, கெட்ட செய்தி, கலப்படமான செய்தி எல்லாம் கொண்டு வந்திருக்கிறேன். ஆனால் இப்போது சொல்ல முடியாது. பசி பிராணன் போகிறது வள்ளி. உன் கையால் கம்பு அடை தின்று எவ்வளவு காலமாகிவிட்டது? அகப்பட்ட போது அகப்பட்டதை தின்று என்று சொன்னான் பொன்னன். அப்படியெல்லாம் பட்டினி கிடந்ததனால்தான் இன்னும் ஒரு சுற்று அதிகமாய் பெருத்து விட்டாயாக்கும். பாவம், கவலை வேறு ஒரு பக்கம், நீ என்ன செய்வாய் என்று பொன்னனை ஏற இறங்க பார்த்தாள். அப்படியா சமாச்சாரம்? நான் பெருத்திருக்கிறேனா என்ன? ஆனாலும் நீ ரொம்பவும் இழைத்திருக்கிறாய் வள்ளி.

0: ரொம்ப கவலைப்பட்டாயா எனக்காக என்றான் பொன்னன். ஆமாம், ஆனால் என்னத்துக்காக கவலைப்பட்டோம் என்று இப்போது தோன்றுகிறது. அதெல்லாம் அப்புறமாகட்டும். நீ போய்விட்டு வந்த செய்தியை முதலில் சொல்லு. சொன்னால் நானும் ஒரு முக்கியமான செய்தி வைத்திருக்கிறேன் என்றாள். சுருக்கமாக சொல்லுகிறேன். நமது விக்ரம மகாராஜா தாய் நாட்டுக்கு திரும்பி வந்திருக்கிறார் என்றான் பொன்னன். என்ன என்ன, நிஜமாகத்தானா என்று சொல்லி ஆவலுடன் கேட்டாள். ஆமாம், நானே இந்த கண்களால் அவரை பார்த்து பேசினேன் என்றான். இப்போது எங்கே இருக்கிறார் என்று கேட்டாள் வள்ளி. அதுதான் சொல்ல மாட்டேன், ரகசியம் என்றார். சரி, அப்புறம் சொல்லு என்றாள். ராணி உள்ள இடத்தை கிட்டத்தட்ட கண்டுபிடித்தாகிவிட்டது. இப்போது சிவனடியார் ராணியை தேடிக்கொண்டிருக்கிறார். இதற்குள் அவசியம் கண்டுபிடித்திருப்பார் என்றான். ஆஹா, சிவனடியாரா என்றாள் வள்ளி. நீ பொல்லாத கள்ளி. சிவனடியார் யார் என்று என்னிடம் உண்மையை சொல்லாமல் ஏமாற்றினாயல்லவா? அவருடைய பொய் ஜடையை பீ தெரிந்து அவர் யார் என்பதை கண்டுபிடித்து விட்டேன் என்றான். நிஜமாகவா? யாரவர் என்றாள் வள்ளி. யாரா, வேறு யார், செத்துப்போனானே உன் பாட்டன் வீரபத்திராச்சாரி, அவன்தான் என்றான் பொன்னன். அடுத்து அங்கே என்ன நிகழ்ந்தது சொல்லிவிடலாம் நாளை. நஜ்நேயர்களே,
1: கோடை பண்பலை 100.5 நாம் இதுவரை கேட்டது நாவல் நேரம், அமரர் கல்கியின் பார்த்திபன் கனவு நாவல் தொடர். குரல் வண்ணம் கார்த்திகா ராணி.
2: சக்சஸுக்கு ஷார்ட்கட் இல்ல, ஆனா சரியான காலேஜ் இருக்கு. உங்க இன்ஜினியரிங் கனவுக்கு கரூர் எம் குமாரசாமி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் ஸ்கில் ட்ரைனிங் பிளேஸ்மெண்ட் சப்போர்ட்டுடன் 2026-27 கல்வியாண்டிற்கான அட்மிஷன் ஆரம்பம். எம் குமாரசாமி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் கரூர். கவுன்சிலிங் 2

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: நான் இப்ப திறமைமிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன் அப்படின்னா அதுக்கு காரணம் நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட அட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
2: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.

0: நேயர்களே, இன்று இரவு 10 மணிக்கு நினைவே சுகம். இன்றைய நினைவே சுகம் ராமநாதபுரம் மாவட்ட நேயர்களுக்காக. 9 மணிக்கு கொடைத்தின்றல் விருந்தினர் விருப்பமாக. இன்றைய விருந்தினராக பங்கு பெறுகிறார் கோயம்புத்தூர் திருமதி ராஜலட்சுமி அவர்கள்.
1: கொடைப்பண்பலை 100.5 நாம் ரசித்துக் கொண்டிருக்கிறோம். வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ் வழங்கிக் கொண்டிருக்கும் சித்திரச்சபானம்.

வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ். நேர்மலையா 5:45 கொடை பண்பலை 100.5 நாம் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம் வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸின் சித்திரச்செவ்வானம். காதல் மௌனமாக மௌனவிக்கிறது. ஒவ்வொரு நிமிடமும் அவளின் முகம் வந்து போகிறது. ஆம், ஒவ்வொரு நிமிடமும் அவளுடைய முகம் வந்து போகிறது. உறங்குவதற்காக விழிகள் மூடினாலும் என் இதயத்தின் நினைவுகள் காதலில் மிதக்கிறது. இதுதான் காதலோ? காதலின் மயக்கம் இது.

கொடி பண்பலை 100.5 வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீப்ஸ் இன் சித்திரை செவ்வானம். காதல் மயக்கத்தில் தலை சாயும் கதிரவன், ஏக்கத்தில் தலை நிமிர துடிக்கும் நிலவு நட்சத்திரங்கள். சந்திக்க நீண்ட நெடிய நேரம் இல்லை, காதலில் மயங்கி விடைபெறுகிறது இன்றைய சித்திரை செவ்வானம். சிவந்த வானோடு பயணித்த மன நிறைவோடு விடைபெறுகிறேன் நான் உங்கள் எட்வர்ட் கிங். நன்றி நேயர்களே.

0: கோடைப்பன் விலை 100.5 நாம் இதுவரை ரசித்தோம் வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ் வழங்கிய சித்திரச்சி வனம்.
1: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.

ஆடி மாதம் அம்மன் அருள் பெருக்கும் மாதம். இந்த மாதம் முழுக்கவே அம்மன் கோயில்கள் பக்தர்கள் அதிகம் இருப்பார்கள். கோடை முடிந்து அடுத்த காலம் தொடங்கும் வேளையில் உடற்சூடு சம்பந்தப்பட்ட நோய்கள் தாக்கும் என்பதால் தான் ஆடியில் அம்மனுக்கு சிறப்பு அபிஷேகங்களும் கூழ்வார்க்கும் வைபவமும் நடைபெறும். வேப்பிள்ளை காரியின் சந்நிதியில் நின்றுவிட்டு வரும்போது வேப்பிள்ளையின் நறுமணமும் தொடுதலும் கூழும் சேர்த்து நமக்கு நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கும். கிராம தெய்வதையையும் குல தெய்வத்தையும் கொண்டாட கிராமங்களுக்கு அவசியம் செல்வார்கள் முன்னோர்கள். முன்னேற முடியாமல் இருக்கும் தடைகள் அனைத்தையும் தகர்த்து வாழ்விலும் இல்லத்திலும் ஒளியேற்ற ஆடி மாதம் அம்பிகையின் அருள் பிச்சு தரும் மாதம். வாருங்கள் என்று செல்லலாம். காஞ்சிபுரம் மாவட்டம் திருக்கழுக்குன்றம் செங்கல்பட்டிலிருந்து 10 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கிறது திருவானை கோயில் கிராமம். இறைவன் திருநாமம் வாளீஸ்வரர். இறைவியின் திருநாமம் பன்மொழியம்மை. மிகவும் பழமை வாய்ந்த திருத்தலம். வானரங்களின் அரசனான வாளி வழிபட்டதால் வாளீஸ்வரர். அகத்தியரும் வணங்கிய தெய்வம்.

ஆலயத்தில் அம்பிகைதான் மிகவும் சிறப்பு வாய்ந்தவளாக அருள்கிறாள். ஏன் தெரியுமா? பன்மொழி அம்மையின் திருமேனி பெண்கள் அணியும் அணிகலன்கள் அனைத்தையும் அணிவிக்கும் வகையில் அமைந்துள்ளது. அம்பிகையின் காதுகளில் காதத்தோடு திருகாணியோடு அணிவிக்கும்படி காதுகளில் துவாரங்கள் இருக்கிறது. அதேபோல் மூக்குத்தி அணியும்படி நாசியில் துவாரம் இருக்கிறது. அம்பிகையின் கால்களில் திருகாணியோடு கூடிய கொலுசும் அணிவிக்கலாம். அது மட்டுமல்ல, இரண்டு திருக்கரங்களிலும் வளையல்களும் அணிவிக்க முடியும் என்றால் பார்த்துக் கொள்ளுங்கள். இத்தகைய அரிதினும் அரிதான திருமேனி வடிவமைப்புடைய அம்பிகையை இத்தலத்தில்தான் தரிசனம் செய்யலாம். மிகவும் துல்லியமான கலை நயத்துடன் உருவாக்கப்பட்டிருக்கிறாள். ஆலயம் மேற்கு நோக்கி அமைந்திருக்கிறது. கிழக்கு பகுதியில் நுழைவு மண்டபம் இருக்கிறது. மண்டபத்தின் உச்சியில் ரிஷபாரூடர், விநாயகர், முருகன், சிவன், பார்வதி சுதி சிற்பங்கள் பார்க்கலாம். பலிபீடமும் ரிஷபமும் கோயிலின் முன்புறத்தில் இருக்கின்றன. கோஷ்டத்தில் விநாயகர், தட்சிணாமூர்த்தி, மகாவிஷ்ணு, பிரம்மா, துர்க்கை அருள் செய்கிறார்கள். பிரகாரத்தில் விநாயகர், சண்டிகேஸ்வரர், நால்வர், நவகிரகங்கள், பைரவர், சூரியன், சந்திரன் அருள் செய்கிறார்கள். சிவபெருமான் வடக்கு நோக்கி இருப்பதால் குருத்தலமாகவும் கொண்டாடப்படுகிறது. வியாழக்கிழமைகளில் சிவபெருமானுக்கு சிறப்பு வழிபாடுகள் நடைபெறுகிறது. ஆலயத்தின் ஒவ்வொரு சிற்பங்களின் அழகும் கண்களை நிறைக்கிறது. திருமண தடை நீக்கும் அற்புத திருத்தலம். பாண்டியர்களும் விஜயநகர பேரரசர்களும் ஆலயத்திற்கு நிறைய பங்களிப்பு செய்திருக்கிறார்கள். ஆலயத்திற்கு எரிவிளக்குகள், பூஜைகள் செய்ய அரைக்குடைகள் வழங்கப்பட்டதையும், அதற்காக பணமும் நிலங்களும் தானமாக அளிக்கப்பட்டதையும் விஜயநகர கல்வெட்டுகள் பதிவு செய்துள்ளன. பிரதோஷம், மகா சிவராத்திரி, ஆருத்ரா தரிசனம், பங்குனி உத்திரம் என அனைத்து முக்கிய நாட்களிலும் சிறப்பு பூஜைகள் நடைபெறுகின்றன. பன்மொழியம்மை, உடனுரை, செண்பகரேஸ்வரர் ஆடி மாதத்தில் அனைவருக்கும் அருளட்டும். இன்று

0: காஞ்சிபுரம் பன்மொழியம்மை ஆலயத்தை தரிசித்தோம்.
1: உடை பண்பலை 100.5 MHz நாம் இதுவரை கேட்டோம் ஆலய தரிசனம்.

0: தாராபுரம் ஆர் சிதம்பரசாமி ஒரிஜினல் வெல்வர் பிராண்ட் அரிசி. நேரம் மாலை 6:05:30.
1: பார்த்து வாங்குங்க, கேட்டு வாங்குங்க, நிறைவான சாப்பாடு, மகிழ்ச்சியான வாழ்க்கை. தாராபுரம் ஆர் சிதம்பரசாமி வள்ளுவர் பிராண்ட் அரிசி.

0: ஆடிமாத காற்றில் சின்ன சின்ன சாரலோடு வேகமாய் ஆடும் செடிகடிகளோடு சேர்ந்து காற்றலையில் மலர்கிறது கோடை பண்பலை நொறுபுளியைந்தில் கதம்ப மலர்கள். நிகழ்ச்சியில் இப்போது கேட்கலாம்.
1: கோடை பண்பலை நொறுபுளியைந்தில் பூமக்ஸ் பனியன்கள் ஜெட்டிகள் டிரையர்களின் ஒளியேற்றும் சிந்தனை வழங்குவோர் பூமக்ஸ் பனியன்கள் ஜெட்டிகள் டிரையர்கள். நீடித்த உழைக்கும் நவீன தயாரிப்பு பூமக்ஸ் பனியன்கள் ஜெட்டிகள் டிரையர்கள்.
2: அப்பா, இன்னைக்கு சயின்ஸ் டீச்சர் பருத்தி இன்னர்வேர் தான் யூஸ் பண்ணனும் சொன்னாங்க.
3: ஏன் பருத்தி இன்னர்வேர் தான்ப்பா நம்ம ஸ்கின்னுக்கு நல்லது?
2: அப்போ நல்ல பருத்தியில செய்யற இன்னர்வேர் எதுப்பா?
3: பூமக்ஸ் இன்னர்வேர் தரமான பருத்தியில இருந்து தயாராகுது.
2: எனக்கும் பூமக்ஸ்ல இருக்காப்பா.
3: ஏன் இல்ல, உனக்கு அண்ணனுக்கு அப்பாக்கு தாத்தாக்கு எல்லாருக்கும் இருக்கு. பூமக்ஸ் இன்னர்வேர் பெஸ்ட் குவாலிட்டி ரீசனபிள் பிரைஸ்.
4: கம்பன் கலத்துல பேச கூப்பிடுறப்ப தலைப்பு கொடுத்து பேச சொல்லுவாங்க. இந்த தலைப்பு கொடுக்குறப்ப என்ன ஒரு சௌரியம் அப்படின்னா, தலைப்பு கொள்ளனு பேசலாம். என்ன கஷ்டம் அப்படின்னா, தயாரிக்காம போய் பேச முடியாது. இது ரெண்டும் தான் அதுல. ராமன் வீரன், ராமன் நல்ல கணவன், ராமன் சகோதரன், எல்லாம் நல்லா இருந்தது. அரசன் எல்லாம் எனக்கு என்ன கொடுத்துருந்தாங்க, ராமன் அப்படி ஒரு கோடு போட்டு மாணவன் அப்படின்னு கொடுத்தாங்க. இது என்ன சங்கடம்னு கேட்டால், ராமன் எங்கே படித்தார் என்னாருங்கிற விஷயத்தை என்னால் தேடவே முடியலை. எங்கே படித்தாரு எப்படி படித்தாரு ஒன்றும் தெரியல. அப்புறம் என்ன பண்ணேன், நான் பாலகாண்டம் முழுவதும் வாட்சி பார்த்தேன். அப்போ தான் எனக்கு ஒரு அரிய செய்தி கிடைச்சது. என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, அரிய செய்தி மட்டும் இல்லை, அந்த பகுதி முழுவதுமே ராமன் படித்து கொண்ட செய்திகளாக வருது. எப்படி அப்படின்னா, அசுரர்களும் தாடகையும் தன்னுடைய யாகத்தை கெடுக்கிறார்கள் என்று சொன்ன விஸ்வாமித்திரன் போய் தசரத மன்னனை பார்த்து அந்த குட்டத்தை இடக்குவதற்கு என்ன செய்யணும். உடனே அவர் சொன்னார், நானே வர்றேன் அப்படின்னார். இல்லை, உங்கள் பையன் ரெண்டு பேரும் அனுப்புங்க. அந்த ரெண்டு பேர் யார்? ராமனும் லக்ஷ்மணும். சின்ன பிள்ளைகளாக இருக்காங்களே. உடனே வசித்தர் சொன்னார், கவலைப்படாத, அவரோட போகட்டும். அப்படி அனுப்புகிறப்ப விஸ்வாமித்திரன் பின்னால் செல்கின்ற ராமனும் இலக்குவனும் என்னென்ன படிச்சுக்கிட்டாங்கிறதாங்க அந்த பாலகாண்டம் முழுவதும். இதில் எனக்கு தெரிஞ்சு நான் எண்ணி பார்த்த ஒரு 20க்கும் மேற்பட்ட கதைகள் வருது. என்னென்ன கதை தெரியுங்களா? போயிட்டே இருக்காங்க. ராமன் வந்து விஸ்வாமித்திரரை பார்த்து, ரொம்ப கடுமையான வெயில் மாதிரி இருக்கே இந்த இடம், தாங்க முடியாத அனலாக இருக்கே, என்ன காரணம் அப்படிங்கிறார். ஒரு பாறையில் உட்கார வச்சுட்டு ஒரு கதை சொல்கிறாருங்க. இதுதான் மன்மதனை சிவபெருமான் சுட்டரித்த இடம் ஆரம்பிக்குதான கதை. இப்போ நீங்கள் கந்தபுராண கதைக்கான விஷயத்தில், அந்த கந்தபுராணத்தில் தான் சிவபெருமானுடைய தவத்தை கிளைக்க மன்மதன் வர்றான். அப்போ நெற்றுக்கண் திறக்கப்படுது, அவன் எரியுதான். அப்படி அங்கம் எரிந்த இடம் ஆதலால் இங்கே வெப்பம் அதிகமாக இருக்கு. ஒன்று. அடுத்தது, போயிட்டே இருக்கிற போது கால் தூசிப்பட்டு ஒரு கல் அப்படியே பெண்ணாக மாறுது. ராமன் அதிர்ச்சியில் நிற்கிறார். இது யார்? அகலிகை கதை ஆரம்பமாகுது. இது மாதிரி ஒவ்வொரு இடத்துலையும் கதைகளை சொல்லி சொல்லி சொல்லி சொல்லி, ஏன்னா நம்ம அறைக்குள்ளே உட்காந்து படிக்கிறதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க, வெளியில் உட்கார வச்சு அந்த அஞ்சல் வழி கல்வி, தொலைதூர கல்வி எல்லாம் நீங்கள் சொல்கிற பாருங்கள், அத்தனை கல்வியும் அந்த ராமாயணத்துக்குள்ளே அவர் சொல்கிறார். விடாமல் கேட்க கேட்க கேட்க அத்தனை கேள்விக்கும் பதில் சொல்கிறார். அது மட்டும் இல்லை, அந்த யாகசாலையை நீங்கள் யாகத்தை தொடங்க நாங்கள் பார்த்துக்கிறோம்னு சொன்னோடனே, அப்போ ராமன் ஒரு ஐடியா பண்ணுறாரு. எப்படி அப்படின்னா, லட்சுமணன் சொல்கிறாரு, நீ வந்து என்ன பண்ணு, இதே இடத்துல நில், இந்த யாகசாலையில் நான் என்ன பண்ணுறேன், இதை சுற்றி வர்றேன். அப்படியே இரவு முழுக்க நம்ம ரெண்டு பேரும் அப்படி செய்வோம், நீ நிற்கணும், நான் சுற்றி வருவேன் அப்படிங்கிறார். இது எப்படியே சொல்லிட்டு விட்டு அதுக்கு பேர் கம்பராமாயணமா? இல்லை இல்லை, அதுக்கு ஒரு ஓமை சொல்கிறாருங்க. யார்? கம்பன் சொல்கிறாரு, ஏன் இளையவனை நிப்பாட்டினாரு மூத்தவராகிய ராமன், ஏன் இப்படி சுற்றி வந்தார் அப்படின்னா, இப்போ நம்ம யாராவது இப்போ கொடுக்குறப்போ கண்ணை இமை காப்பது போல் காக்க வேண்டும் அப்படின்லாம் சொல்லி கொடுப்போம். அதே மாதிரியான ஓமைங்க. அதாவது கீழ் இமை நமக்கு அசையாதான், இலக்குவன் கீழுமை மாதிரி இருக்கிறான், மேலுமை இப்படி மேலே போயிட்டு போயிட்டு வருமா, ராமன் மேலுமை போல் வருகிறானா. இப்போ கண்ணும் இமையுமான ஓமையை சொல்லுகிற போது கூட ஒன்றை நிறுத்தி இன்னொன்றை வந்து சந்திச்சுட்டு போகிற மாதிரி வைக்கிறதுனா, படிக்கிற போது இருக்கிற அந்த விஷயத்தில் இத்தனை விஷயங்கள் இருக்குதுங்க. இதெல்லாம் நம்ம சொல்லிய பாட்டின் பொருள் உணர்ந்து சொன்னால் இனிமை தானாக பயன்படும். அப்போ இவையெல்லாம் தெரிந்து கொள்ள வேண்டும். படிச்சுட்டு போய் பேச போகிற மாதிரி சந்தோஷம் எதுவும் இல்லைங்க.
1: இதுவரை நாம் கேட்டோம் ஒளியேற்றும் சிந்தனை நிகழ்ச்சியை வழங்கியோர் பூமக் பனியன்கள் ஜெட்டிகள் டிராயர்கள்.
5: விளங்கினர் முனைவர் கு ஞானசம்பந்தன் அவர்கள்.

0: மீது கிராமிற்கு 200 ரூபாய் குறைவாகவும், பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாகவும், வைரம் மற்றும் அங்கட் வைரத்தின் மதிப்பின் மீது 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்குட்பட்டது. உடனே உங்கள் அருகில் உள்ள GRT ஷோரூமுக்கு வருகை தாருங்கள். GRT ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
1: தெற்காசிய மற்றும் இந்தியாவில் முதல் முறையா AI டெக்னாலஜியுடன் DTI நேவிகேஷன் வழியா பிரெயின் டியூமர் அண்ட் ஸ்பைன் சர்ஜரின் எல்லா சிகிச்சையும் நம்ம மதுரையிலேயே கிடைக்குது. பல வருஷமா ஸ்ட்ரோக், அனியூரிசம், AVM போன்ற பிரச்சனைக்கு நியூரோ கேத் லேப் மூலம் ட்ரீட்மெண்ட் பண்றாங்க.
2: ஹானா ஜோசப் ஹாஸ்பிடல், சிந்தாமணி டோல்கேட் அருகில், மதுரை. கால் 350-5151.
3: கொண்டாடுவோம், கொண்டாடுவோம், வாழ்ந்த தமிழ் எழுத்தாளர்களை கொண்டாடுவோம்.
4: பா சிங்காரம் அவர்களின் பிறந்த நாளை August 12 கொண்டாடுவோம். August 12 நாளை நிலக்கோட்டை மூவா மாணிக்கம் & கோ தங்க நகை மாளிகை.
3: நீங்கள் வாங்கும் 916HUID தங்க நகைகளுக்கு சேகோலி இல்லை, சேதாரம் இல்லை.
4: மணப்பெண்ணின் மாணிக்கத்தேர், நிலக்கோட்டை மூவா மாணிக்கம் & கோ தங்க நகை மாளிகை.
5: கோடைப்பண்பலை 100.5 கதம்ப மலர்கள்.

கோடை பண்பலை 100.5 இசைச்சாரலோடு உங்களை சந்தித்துக் கொண்டிருக்கிறது கதம்ப மலர்கள். பண்பலை கடிகாரம் காட்டும் நேரம் மாலை 6:17.

0: 1978 முதல் சிறப்பாக செயல்பட்டு வரும் மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல்.
1: 5 அட்டானமஸ் கல்லூரிகள் மற்றும் NAC A++ தர அந்தஸ்து பெற்ற கல்லூரிகள்.
0: வருடந்தோறும் 2500 மேற்பட்ட வேலை வாய்ப்புகளை பெற்றுத்தரும் கல்வி நிறுவனம். விவரங்களுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல்.
1: தொடர்புக்கு 8985712345.
2: நான் இப்ப திறமைமிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன் அப்படின்னா அதுக்கு காரணம் நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட அட்டானமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
3: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.
4: படிப்பா, வேலை வாய்ப்பா, ஒழுக்கமா,
5: இந்த மூன்றின் சங்கமம் தான் காரமடை ஸ்ரீ சக்தி இன்ஜினியரிங் கல்லூரி. கோயம்புத்தூர் நம்பர் 1 இண்டஸ்ட்ரி இன்டெகிரேட்டட் கேம்பஸ் உடன் முதலாம் ஆண்டு முதலே கேம்பஸ் டு கார்ப்பரேட் ட்ரைனிங், இண்டஸ்ட்ரி எக்ஸ்போஷர் மற்றும் முன்னணி MNC நிறுவனங்களில் வேலை வாய்ப்பு.
4: உங்கள் எதிர்கால வெற்றிக்கு 39 ஆண்டுகளாக மாணவர்களின் நம்பிக்கையை வென்ற அட்டானமஸ் இன்ஸ்டிடியூஷன் காரமடை ஸ்ரீ சக்தி இன்ஜினியரிங் கல்லூரி. கடந்த 5 ஆண்டுகளாக TNEA மாணவர்களின் டாப் சாய்ஸ். TNEA கவுன்சிலிங் கோட் 2673, கால் 9244504.
6: கரூர் மாவட்ட கட்டிட பொறியாளர்கள் சங்கம் பெருமையுடன் நடத்தும் கரூர் பில்ட் எக்ஸ்போ 2026 வரும் August 13, 14, 15 மற்றும் 16 ஆகிய தேதிகளில் கரூர் பிரேம் மஹாலில் மிக பிரம்மாண்டமாக நடைபெறுகிறது. அனுமதி இலவசம்.
7: கோடை பண்பலை 100.5 இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம், மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல், ராசிபுரம் முத்தாயம்மாள் என்ஜினியரிங் காலேஜ், காரமடை ஸ்ரீ சக்தி என்ஜினியரிங் காலேஜ், மணப்பெண்ணின் மாணிக்கத்தேர், நிலக்கோட்டை மூவா மாணிக்கமன் கோ தங்கநகை மாளிகையின் நல்வாழ்த்துக்கள்.

உங்கள் கோடை பண்பலை நொறுப்புழி ஐந்தில் நாவுக்கு சிக்காத அமிர்தமாக, நாசிக்கு சிக்காத வாசமாக, கண்ணுக்கு சிக்காத நிறப்பிரிகையாக, ஸ்பரிசமில்லா தீண்டலாக, செவி நிறைக்க இசை சரம் தொடுக்கும் தினமும் பிற்பகல் 3 மணிக்கு உங்கள் கோடை பண்பலை நொறுப்புழி ஐந்தில் உயிரெழு

அடுத்த நிகழ்ச்சிக்கு நேயர்களின் பெயர்களோடு விருப்ப பாடல்களும் பொழிப்புரையும் இணைத்து அனுப்ப வேண்டிய முகவரி: நிலைய இயக்குனர், உயிரெழுத்து பகுதி, பண்பலை வானொலி நிலையம், கொடைக்கானல் 624-101 என்னும் முகவரிக்கு. தினமும் ஒரு மணி நேரம் உங்களுக்கானது, உங்கள் விருப்ப பாடல்களுக்கானது. கேட்டு ரசிப்போமா? தினமும் பிற்பகல் 3 மணிக்கு கோடை பண்பலை 100.5 உயிரெழுத்து.

0: கோடை பண்பலை 100.5 நாளை மலரையிருக்கும் நமது நிகழ்ச்சி மட்டுக்கள். காலை 8 மணிக்கு மனதோடு ராகம். நாளைய ராகம் இசைக்க காத்திருக்கிறது சிவகங்கை மாவட்ட அன்பர்களின் பங்களிப்போடு. 9 மணிக்கு விரிய இருக்கிறது வானவில். வானவில்லின் வண்ணம் பட்டு வளர்ப்பில் நவீன தொழில்நுட்பங்கள். சிறப்பு விருந்தினராக கரூர் வேளாண் அறிவியல் மையத்தின் பண்ணை மேலாளர் என் ஸ்ரீதரன் அவர்கள். பிற்பகல் 11 மணிக்கு பாட்டு பட்டாளம், ஒரே வார்த்தையில் தொடங்கும் பாடல்களோடு பயணிக்கும். நண்பகல் 12 மணிக்கு மகளிர் நேரம். நாளைய மகளிர் நேரம் நாங்களும் நடிப்போம்ல. பிற்பகல் 3 மணிக்கு உயிரெழுத்து. நாளைய உயிரெழுத்து நிகழ்ச்சியோடு பயணிக்க காத்திருக்கிறார் ஈரோடு சாவடிப்பாளையம் புதூர் வெங்கடாச்சலம் அவர்கள். மாலை 4 மணிக்கு விரிய இருக்கிறது வண்ணத்தூரிகை விடுகதை வண்ணத்தூரிகையாக. 7 மணிக்கு ஆசையில் ஒரு குக்கு. 8 மணிக்கு இளமை பேசுகிறது ஆனா ஆவனா கொண்டக்க மண்டக்க விளையாட்டுகளோடு உங்களை சந்திக்கும். 10 மணிக்கு நினைவி சுகம். நாளைய நினைவி சுகம் பயணிக்க இருக்கிறது திருப்பூர் மாவட்ட அன்பர்களின் பங்களிப்போடு.
1: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையின் ஆடி அதிரடி தள்ளுபடி July 17 to August 17 வரை. தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரம். மேலும் பவுனுக்கு 1500 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1500 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம்.
2: ஆசையில் ஒரு குக்கு.
3: ஆசையில் ஒரு குக்கு.
2: நமது கோடை பண்பலை 100.5
3: திங்கள் முதல் வெள்ளி வரை
2: 7 மணி தொடக்கம் 8 மணி வரை.
3: நீர்களின் ஆசை பாடல்கள்.
4: எனக்கு பிடித்த பாடல் அது உனக்கும் பிடிக்குமே. உன் மனது போகும் வழியை எந்த மனது அறியுமே.
2: 94-86-28-24-24
3: என்ற நமது பண்பலையின் வளமையான கட்சவி என்னும் வாட்ஸ்அப் இலக்கத்திற்கு
2: நீங்கள் ஆசையாய் விரும்பி கேட்கும் பாடலை
3: உங்களின்

0: பெயர் மற்றும் ஊரோடு
1: குரல் பதிவு, அதாவது வாய்ஸ் மெசேஜ் செய்து அனுப்பி வையுங்கள்.
0: தங்களுக்கான பாடலை ஆனந்தமாக கேட்டு மகிழுங்கள்.
2: கோடை பண்பலை 100.5 இது கதம்ப மலர்கள்.

0: கோடை பண்பலை 100.5 இல்லை கேட்கலாம் பொன்னியின் செல்வங்கள்.
1: ஆகாஷ்வாணி பொன்னியின் செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும். வாசிப்பவர் ராமசுவாமி சுதர்சன் அவர்கள்.
2: வாய் பேச முடியாத ராணிக்கு உணவு கொண்டு வருவதற்காக பூங்குழலியும் சேந்தனமுதமும் கலங்கரை விளக்கத்தில் அருகில் இருக்கும் தங்கள் இருப்பிடத்திற்கு சென்று கொண்டிருந்தார்கள். அப்பொழுது பூங்குழலி சேந்தன் அமுதனிடம், நான் தஞ்சை வரலாம் உன்னுடன் என்று எண்ணியிருந்தேன். ஆனால் இப்பொழுது அந்த திட்டத்திலே ஒரு மாறுதல் ஏற்படுத்தி நான் உன்னுடன் பயணப்படுவதில்லை. அதற்கு காரணம், அந்த அம்மாளிடம் கேட்டு தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயங்கள் நிறைய இருக்கின்றன என்பது போல பூங்குழலி சேந்தன் அமுதனிடம் கூறிக்கொண்டிருந்தாள். சேந்தன் அமுதன் பெருமூச்சு விட்டு, நான் கொடுத்து வைத்தது அவ்வளவுதான். அப்படியானால் இப்போதே உன்னிடம் விடைபெற்றுக் கொள்ளுகிறேன் என்றான். இல்லை இல்லை, வீட்டுக்கு வந்து சாப்பிட்டு விட்டு உன் மாமன் முதலியவர்களிடம் விடைபெற்றுக் கொண்டு போ. இல்லாவிட்டால் என்னிடம் எல்லோரும் சண்டைக்கு வருவார்கள். வழியில் இன்னொரு இடத்தில் ஒரு புதரின் மறைவில் நின்று ஒரு பெண்ணும் ஆணும் பேசிக் கொண்டிருப்பதை அவர்கள் பார்த்தார்கள். ஆஹா, அண்ணி ராக்கமாள் போலிருக்கிறது. இன்னமும் இரகசிய பேச்சு முடிந்த பாடாக இல்லை. இப்போது வந்திருப்பவர்கள் யார்? அந்த பாண்டிய நாட்டு ஒற்றர்கள்தானா, வேறு யாராவதா என்று பூங்குழலி தனக்குத்தானே சொல்லிக் கொண்டாள். ராக்கம்மாள் புதர் மறைவிலிருந்து வெளிப்பட்டு வந்தாள். பூங்குழலியை பார்த்ததும் சிறிது திடுக்கிட்டாள். ஆனால் அதை உடனே மறைத்து கொண்டு வேகமாக அவர்களண்டை நெருங்கி வந்தாள்.
3: பூங்குழலே, இத்தனை நாள் எங்க தொலைஞ்சு போயிருந்த? உன் அப்பா உன் அண்ணன் ரொம்ப கவலைப்பட்டு போனாங்களே என்றாள்.
2: எதற்காக கவலைப்பட வேணும்? நான் வீட்டை விட்டு போவது இதுதான் முதல் தடவையா?
3: இந்த தடவை உன் அத்தை மகனையும் அழைத்து கொண்டு போய் விட்டாயல்லவா? ஒருவருக்கும் சொல்லாமல் நீங்கள் கல்யாணம் செய்து கொண்டு விடுவீர்களோ என்ற கவலை.
2: அண்ணி, இந்த மாதிரி அசட்டு பேச்செல்லாம் என்னிடம் பேச வேண்டாம் என்று எத்தனை தடவை சொல்லியிருக்கிறேன். இன்னொரு தடவை இவ்வாறு பேசினாயோ?
3: இல்லையடி பெண்ணே, இல்லை. நீ உன் அத்தை மகனை கல்யாணம் செய்து கொண்டால் எனக்கு என்ன? அரசகுமாரனை கல்யாணம் செய்து கொண்டால் எனக்கு என்ன? இலங்கையிலிருந்து உன் பெரிய அத்தை வந்து உன்னை தேடிக் கொண்டிருந்தாள். அவளை நீ பார்த்து விட்டாயா என்றாள்.
2: இல்லை இல்லை, இன்னும் பார்க்கவில்லை என்று சொன்னாள் பூங்குழலி. வீடு சேர்வதற்குள் சேந்தன் அமுதனிடம் தனியாக பேசும் சந்தர்ப்பம் கிடைத்தபோது, அமுதா ஜாக்கிரதை, அண்ணி பாண்டிய நாட்டு சதிகாரர்களோடு சேர்ந்தவள். அவள் உன் வாய் பிடுங்க பார்ப்பாள். ஒன்றுக்கும் பதில் சொல்லாதே என்றான். இங்கே நான் இருக்கும் இன்னும் சிறிது நேரமும் வாய்ப்பேச இயலாதவனாகவே இருந்து விடுகிறேன் என்றான் சேந்தனமுதன். அன்று பிற்பகலில் பூங்குழலி மறுபடியும் நாகைப்பட்டினத்தை நோக்கி தன் ஓடத்தைச் செலுத்தினாள். படகில் வாய்ப்பேச இயலாத ராணி வீற்றிருந்தாள். வாய்ப்பேச இயலாத ராணியின் அருகில் இருக்கும்போது பூங்குழலி எப்போதும் மன நிம்மதி அடைவது வழக்கம். ஒத்த உணர்ச்சியுள்ள அவர்களுடைய உள்ளங்கள் ஒன்றுக்கொன்று அவ்விதம் அமைதியை அளிப்பதுண்டு. ஆனால் இம்முறை பூங்குழலியின் மனத்தில் அத்தகைய நிம்மதி ஏற்படவில்லை. சில நாளைக்கு முன்பு அதே இடத்தில் பொன்னியின் செல்வனை உணர்வு இழந்திருந்த நிலையில் அழைத்துப் போனது அவளுக்கு அடிக்கடி நினைவுக்கு வந்தது. அந்த ராஜகுமாரனை இன்னொரு ராஜகுமாரியிடம் சேர்ப்பிப்பதற்காகவே தான் அத்தனை கஷ்டத்திற்கு உள்ளானதை எண்ணிய போது அவளுடைய இதயத்தில் சுருக்கென்ற வேதனை ஏற்பட்டது. சேந்தன் அமுதனை ஊருக்குப் போ என்று பிடித்து தள்ளியது போல அனுப்பிவிட்டதை எண்ணிய போது அவள் உள்ளம் இறங்கியது. இந்த எண்ணங்களைத் தவிர அன்று அவளுடைய தந்தை தியாக விடங்கரையர் செய்த எச்சரிக்கை அடிக்கடி நினைவுக்கு வந்து கொண்டிருந்தது. குழந்தாய், உன்னுடைய போக்குவரத்துகளை கொஞ்சம் கட்டுப்படுத்தி கொண்டால் நன்றாக இருக்கும். யார் யாரோ புது புது மனிதர்கள் இங்கே வந்து கொண்டிருக்கிறார்கள். எதற்காக வருகிறார்கள் என்று தெரியவில்லை. ராஜ்யத்தில் ஏதேதோ சதிகள் நடந்து கொண்டிருக்கின்றன. அவற்றில் நீ அகப்பட்டு கொள்ளாதே. நம்முடைய குடும்பம் எந்தென்றைக்கும் சோழகுலத்து மன்னர் குடும்பத்துக்கு கடமைப்பட்டது. இதை மறந்து விடாத என்று அவளுடைய தந்தை கூறினார். தந்தையின் எச்சரிக்கையோடு அண்ணியின் இரகசிய நடவடிக்கைகளையும் சேர்த்து

குறித்து எண்ணிய போது பூங்குழலிக்கு என்றுமில்லாத திகில் உண்டாயிற்று. ஒருவேளை அந்த புது மனிதர்கள் தன்னைத் தேடிக் கொண்டுதான் வந்திருப்பார்களோ? தன்னை தொடர்வதன் மூலம் பொன்னியின் செல்வன் இருக்குமிடத்தை கண்டுபிடிக்க முயல்வார்களோ? தன் மூலமாக அது வெளிப்பட்டால் எவ்வளவு பெரிய குற்றமாக இருக்கும்? பூங்குழலியின் மனக்கலக்கத்தை அதிகமாக்கக்கூடிய விதமாக ஓடையின் கரையோரமாக காடுகளில் சலசலப்பு சத்தங்கள் கேட்டுக்கொண்டிருந்தன. அப்போது காற்றே அடிக்கவில்லை. எட்டு திசைகளிலும் சதி செய்து கொண்டு காற்றை பிடித்து தடுத்து வைத்திருப்பது போல இருந்தது. அப்படி இருக்கும்போது ஓடைக்கரை காடுகளில் சலசலப்பு ஏற்பட காரணம் என்ன? வாய் பேச இயலா ராணிக்கு இந்த தொந்தரவு ஒன்றுமில்லை. அவளுக்கு காது கேட்காது. ஆகையால் சலசலப்பு சத்தமும் காதில் விழாது. அவளிடம் அதை பற்றி யோசனை கேட்கவும் முடியாது. ஆனால் வாய் பேச இயலாத ராணிக்கு அதிகமான வேறு சில சக்திகள் உண்டு. கண்ணால் பார்ப்பதும் காதால் கேட்டு தெரிந்து கொள்ள முடியாத விஷயங்களை ஆறாவது புலனின் உதவியைக் கொண்டு அவள் கண்டுகொள்வாள். அவள் அறியாத அபாயம் ஒன்றும் தன்னை நெருங்க முடியாதல்லவா? இது என்ன? அத்தையும் கவலையோடு அடிக்கடி ஓடைக்கரையை அண்ணாந்து பார்த்து கொண்டு வருகிறார்களே. உண்மையிலேயே அபாயம் ஏதேனும் தொடர்ந்து வருகிறதோ? அத்தை ஓடைக்கரையை அடிக்கடி பார்ப்பதன் காரணம் சீக்கிரம் தெளிவாகிவிட்டது. பூங்குழலியின் கவலையை அது போக்குவதாயிருந்தது. ஓரிடத்தில் ஐந்தாறு மான்கள் ஓடைக்கரை புதர்களின் இடையில் தெரிந்தும் தெரியாமலும் நின்று படகை எட்டி பார்த்தன. இல்லை, படகை பார்க்கவில்லை. வாய் பேச இயலாத ராணியை பார்த்தன. ஆஹா ஆஹா, மான்களைப் போன்ற அழகான பிராணிகள் உலகில் வேறு எதுவும் இல்லை. மான்களை படைத்த கடவுள் எதற்காக மனிதர்களையும் படைத்தாரோ தெரியவில்லை. சண்டாள மனிதர்கள், இவ்வளவு அழகான பிராணிகளை வேட்டையாடி கொல்லுகிறவர்களும் இருக்கிறார்கள் அல்லவா? மான்களை பார்த்து அவற்றின் அழகை நினைத்து அதிசயித்த பூங்குழலியின் கரங்கள் துடுப்பு போடுவதை நிறுத்தின. படகு நின்றது. வாய் பேச முடியா ராணியின் தொண்டையிலிருந்து ஒரு விசித்திரமான ஒலி கிளம்பிற்று. அது அன்று காலையில் கேட்ட குரல் போல இல்லை. இதில் திகிலும் எச்சரிக்கையும் கலந்திருந்தன. அதை கேட்ட மான்களும் திகிலடைந்து திரும்பி ஓடத் தொடங்கின. அதே நேரத்தில் எங்கேயோ மறைவான இடத்திலிருந்து ஓர் அம்பு விற்றென்று ஒரு மானின் மீது தைத்தது. அம்பு தைத்த மான் சோகம் நிறைந்த குரலில் ஓலமிட்டது. வாய் பேச இயலா ராணி படகிலிருந்து கரையில் தாவி குதித்து காயமடைந்த மானை நோக்கி ஓடினாள். அவள் மானின் சமீபத்தை அடைந்த அதே சமயத்தில் நாலாபுரத்து புதர்களிலும் சலசலப்பு சத்தம் உண்டாயிற்று. அடுத்த வினாடிகளில் ஏழெட்டு பேர் வந்து அவளை சூழ்ந்து கொண்டார்கள். அவர்களில் பலர் கையில் வேலாயுதங்கள் இருந்தன. சற்று தூரத்தில் அவர்களுக்கு வழிகாட்டி அழைத்து வந்த ராக்கம்மாளும் காணப்பட்டாள். வாய் பேச இயலாத ராணி தப்பி ஓட முயன்றாள். முடியவில்லை. தப்பி ஓடுவது இயலாத காரியம் என்று அறிந்ததும் அந்த ராணி சும்மா நின்று விட்டாள். இரண்டு பேர் நெருங்கி வந்து அவளுடைய கைகளை கயிற்றினால் பிணைத்து கட்டினார்கள். இவ்வளவும் பூங்குழலி பார்த்து கொண்டிருக்கும் போதே சில வினாடி நேரத்தில் நிகழ்ந்துவிட்டன. வாய் பேச இயலா ராணியின் கரங்களை கயிற்றினால் கட்டுகிறார்கள் என்பதை அறிந்ததும் பூங்குழலி படகிலிருந்து பாய்ந்து கூச்சலிட்டு கொண்டு ஓடி வந்தாள். கையிலிருந்த துடுப்பை ஓங்கிக் கொண்டு வந்தாள். வாய் பேச இயலா ராணியைச் சுற்றி நின்றவர்களில் ஐந்தாறு பேர் பூங்குழலியை நோக்கி ஓடி வந்தார்கள். அவளை பிடித்திழுத்து கொண்டு போய் படகில் தூக்கி போட்டு கயிற்றினால் இருக்க கட்டிவிட்டார்கள். பிறகு திரும்பிச் சென்றார்கள். அவர்களுடன் சாவதானமாக வந்த வாய் பேச இயலா ராணியையும் அழைத்து கொண்டு சில வினாடி நேரத்தில் மறைந்து விட்டார்கள். பூங்குழலி தன்னை படகுடன் சேர்த்து கட்டியிருந்த கட்டுக்களை அவிழ்க்க அவசர அவசரமாக முயன்றாள். அது அவ்வளவு லகுவான காரியமாக தெரியவில்லை. சண்டாள பாவிகள் கயிற்றை தாறுமாறாக விட்டு முடிச்சுக்கு மேல் முடிச்சாக போட்டிருக்கிறார்கள். பூங்குழலியின் சிறிய கத்தி படகின் அடியில் கிடந்தது. ஒரு கரத்துக்காவது விடுதலை கிடைத்தால் கத்தியை எடுத்து கட்டுக்களை அறுத்து எரியலாம். ஆனால் பாவிகள் மணிக்கட்டுக்களை சேர்த்துதான் பலமாக பின்புறத்தில் கட்டியிருந்தார்கள். பூங்குழலி மிகவும் கஷ்டப்பட்டு குனிந்து பற்களினால் கத்தியின் பிடியை கவ்விக்கொண்டாள். பற்களினால் கவ்விய வண்ணமே கத்தியை பிடித்து கொண்டு கயிற்றை ஓரிடத்தில் அறுத்தாள். கைகளின் கட்டு சிறிது தளர்ந்தது. ஒரு கையை மிகவும் பிரயாசையின் பேரில் கட்டியிருந்து விடுதலை செய்து கொண்டாள். பிறகு கயிர்களை அறுப்பது சிறிது எளிதாயிற்று. காடுகளில் கட்டுக்களிலிருந்து முழுவதும் விடுவித்துக் கொள்வதற்கு ஏறக்குறைய ஒரு நாழிகை நேரம் ஆகிவிட்டது. இந்த சமயத்தில் ஓடைக்கரை மீது காலடி சத்தம் கேட்டது. பிறகு நிழல் தெரிந்தது. தன்னை கட்டி போட்டவர்களில் ஒருவன்தான் திரும்பி வருகிறான் போலும், அல்லது
தான் கட்டுக்கள்

0: அவிழ்த்துக்கொண்டு தப்பிவிடாமல் பார்த்து கொள்வதற்காக ஒருவனை பின்னால் விட்டு வைத்து சென்றிருக்கிறார்கள் போலும். அவன் தன் கண் முன்னால் தெரிந்ததும் கையில் இருந்த கத்தியை அவன் மீது எரிந்து கொன்றுவிடுவது என்று பூங்குழலி தீர்மானம் செய்து கொண்டு அதற்கு ஆயத்தமாக கத்தியை பிடித்து கொண்டிருந்தாள். ஆனால் எத்தகைய ஏமாற்றம்!
1: ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் ஆடி தங்க திருவிழா. சிறப்பு சலுகையாக புதிய தங்க நகை மீது கிராமிற்கு 200 ரூபாய் குறைவாகவும், பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாகவும், வைரம் மற்றும் அன்கட் வைரத்தின் மதிப்பின் மீது 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்குட்பட்டது. உடனே உங்கள் அருகில் உள்ள ஜிஆர்டி ஷோரூமுக்கு வருகை தாருங்கள். ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
2: பகுதியின் ஆய்வினை வழங்குகிறார் ஐங்கரன் அவர்கள்.
3: இன்பமோ துன்பமோ ரெண்டுமே நிலைச்சு இருப்பதில்லை. கொஞ்சம் முன்னால பூங்குழலின் ஆவேச பேச்சில் பளீர் பளீர்னு மின்னல் கீற்றுகளையும் படார் படார்னு இடி முழக்கங்களையும் பொறுத்துக்கிட்டு வந்தான் அத்த மகன் சேந்தன் அமுதன். கடவுள்தான் உன்னுடைய மனக்கசப்பு போக்கி அமைதி அளித்து அருள வேண்டும். அதற்காக நான் அல்லும் பகலும் பிரார்த்தனை செய்து வருவேன்னு சொல்லி முடிக்கிறதும் அந்த மூதாட்டியின் முகம் தெரியறதும் உடனுக்குடன் அமைந்ததை கண்டோம். தன் பெரியம்மாவின் எதிர்பாராத வருகை பூங்குழலியின் மனத்தை மாத்திரத்துக்கு உதவியா அமையும்னு நம்பிக்கை பிறந்தது அவனுக்கு. அதுவும் கொஞ்ச நேரம்தான். அந்த மூதாட்டி அவனை கண்டு வேணும்னே மறைஞ்சிக்கிட்டு இருந்தான். என் அதிர்ஷ்டம் அவ்வளவுதான், நான் நினைத்தது எதுவும் நடைபெறுவதில்லை. நான் போகட்டுமா? நொந்து பேசினா சேந்தன் அமுதன். சற்றுக்கெல்லாம் அவ இருப்பிடத்தை கண்டுபிடிச்சதும் அந்த நம்பிக்கை மறுபடியும் பிறந்திருக்கும். ஆனால் நிலைக்கில்லை. பொன்னியின் செல்வரை பார்க்க அவளை அழைச்சிக்கிட்டு பூங்குழலி மட்டும் போக வேண்டிய நிலை. எதையும் ஏற்றுக்கும் பக்குவம் இருந்தாலும் இந்த ஏமாற்றத்தை மறைக்க முடியல. நான் கொடுத்து வச்சது அவ்வளவுதான், இப்போதே உன்னிடம் விடைபெற்று கொடுக்கிறேன். நடுக்கடலில் சுழற்காற்று அடித்த 2 நாள்களுக்கு பிறகு பொன்னியின் செல்வரையும் வந்தியத்தேவனையும் பூங்குழலி கோடிக்கரையில் கொண்டு வந்து சேர்த்த நிகழ்ச்சியை நினைவுபடுத்திப்போம். அப்போது ஓர் இக்கட்டான கட்டத்தில் கூட வந்தியத்தேவன் காட்டில் அத்தானும் மாமன் மகளும் வசந்தோத்சவம் கொண்டாடுகிறீர்களோன்னு நகைச்சுவையாக சொன்னான் அல்லவா. இப்போது அண்ணி ராக்கம்மா யாருக்கும் சொல்லாமல் கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்களோன்னு கவலைப்பட்டோன்னு சொன்னான். இறுக்கமான சூழ்நிலைகளில் கூட இயல்பான பேச்சை கொண்டு வர்றதில் ஆசிரியரின் தனித்திறமையை பார்க்குறோம். மிருகம் என்கிற சொல் பொதுவாக விலங்கை குறித்தாலும் சிறப்பாக மான் என்கிற பொருளை உடையது. விலங்கு குறிப்பாக மான் நடந்து போன சுவட்டை பிடிச்சு போய் தேடுவது மார்க்கம் ஆயிடுச்சு. அதாவது மிருகத்தின் கால் வழி தடம் மார்க்கம். பூங்குழலி தன் அத்தைய சிங்கராணின்னு குறிப்பிட்டா அல்லவா. அந்த பெண் சிங்கத்தை பிடிக்க திடீர்னு முளைச்ச ஆட்கள் மானை கொன்ற கொடூரத்தை பார்த்தோம். இந்த அற்பத்தனம் சோழ நலன்கிள்ளியின் வஞ்சினத்தை நிறைவுபடுத்துது இல்லையா? துஞ்சு புலி இடறிய சிறிதனன் போல உயிந்தனன் பெயர்தலோ அரிதே. பார்வை குறைவால தூங்கும் புலிய காலால் இடறினவன் பிழைக்க முடியுமா? இந்த மூதாட்டியோ பேச்சாற்றலும் கேட்கும் திறனும் அற்றவள். இருந்தாலும் பெண் சிங்கம், அது மட்டுமா? புயற் காற்று, பாவோ அவளை பிடிச்சி அற்பர்களின் கதி என்ன ஆகுமோ? கட்டுண்ட புலியா இருந்த பூங்குழலியோ தன்னை விடுவிச்சுக்கிட்டா, என்ன நடக்குமோ?
2: பொன்னியின் செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும் கேட்டீர்கள். வாசித்தவர் ராமசுவாமி சுதர்சன் அவர்கள், ஆய்வினை வழங்கியவர் ஐங்கரன் அவர்கள். படைப்பு சென்னை வானொலி நிலையம்.
4: கோடை பண்பலை 100.5 ஒலிக்கவிருக்கும் பாடலோடு நிறைவுக்கு வருகிறது இன்றைய கதம்ப மல்லர்கள். பிரிவோம், சந்திப்போம். நிகழ்ச்சியிலிருந்து விடைபெறுகிறேன் சசிரேகா குமரகுரு. நன்றி நேர்களே.

கோடை பண்பலை நொறுபுளியாய்ந்து இல்லினி கேட்கலாம். நேயர்களின் குரல் வழியே தூது செல்லும் விருப்ப பாடல்கள் சொல்லும் ஆசையிலொரு குக்கூ.

ஆசையில் ஒரு குக்கு. கட்சவி வழியை நேயர்களின் விருப்ப பாடல் நேயர்களின் குரலில் கேட்கும் நேரமாய். நம் கோடை பண்பலை 100.5 ஆசையில் ஒரு குக்கு.

0: நிகழ்ச்சியில் முதல் பாடல்.
1: கோடை இளவரசி இசைக்குயில் 100.5 வணக்கம். சேலம் மாவட்டம் ஆட்டையாம்பட்டியிலிருந்து பிரேமா பேசுகிறேன். எனக்கு மெல்ல திறந்தது கதவு என்ற படத்திலிருந்து தில் தில் மனதில் என்ற பாடல் வேண்டும். நன்றி, வணக்கம்.
2: தில் தில் தில் தில் மனதில் ஒரு தல் தல் தல் தல் காதல் லவ் லவ் லவ்

0: ஆகஸ்ட் 12 தேதி நாளை நிலக்கோட்டை மூவா மாணிக்கம் அண்ட் கோ தங்க நகை மாளிகை.
1: நீங்கள் வாங்கும் 916 HUID தங்க நகைகளுக்கு சேகோலி சேதாரம் இல்லை.

0: நேரம் இரவு 7:10. கொடைப்பண்பலை 100.5 கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம். ஆசையில் ஒரு குக்கோ நிகழ்ச்சியில் வரும் பாடல் யாருக்காக? வாங்க, வணக்கம். யாருடைய பாடல்?
1: ஹாய், ஆசையில் ஒரு குக்கு அறிவிப்பாளருக்கு இரவு வணக்கம். படம் சிம்மராசி, பாடல் வானத்து நிலவெடுத்து வாசலில் வைக்கட்டுமா. பாடலை திண்டுக்கல் மாவட்டம் பழனி வட்டம் பித்தநாயக்கம்பட்டி. நன்றி, வணக்கம்.
0: இதோ உங்களுக்கான பாடல் நம் பண்பலை 100.5.

0: நேரம் இரவு 7:15. கொடி பண்பலை 100.5 கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம். ஆசையில் ஒரு குக்கோ. நிகழ்ச்சியில் யாருடைய பாடல்? வாங்க, வணக்கம்.
1: என் இனிய கோடை பண்பலைக்கு வணக்கம். ஜி ரமேஷ், வாகனரி, சிவகங்கை மாவட்டம். எனக்கு முதல் மரியாதை திரைப்படத்திலிருந்து எட்டிவேறு வாசம் என்ற பாடல் மிகவும் பிடிக்கும். ஒளிபரப்புமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.
0: இதோ உங்களுக்கான பாடல் வருகிறது ரமேஷ்.

0: ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் ஆடி தங்க திருவிழா சிறப்பு சலுகையாக புதிய தங்க நகை மீது கிராமிற்கு 200 ரூபாய் குறைவாகவும், பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாகவும், வைரம் மற்றும் அன்கட் வைரத்தின் மதிப்பின் மீது 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்குட்பட்டது. உடனே உங்கள் அருகில் உள்ள ஜிஆர்டி ஷோரூமுக்கு வருகை தாருங்கள். ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
1: 1978 முதல் சிறப்பாக செயல்பட்டு வரும் மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல்.
2: 5 அட்டானமஸ் கல்லூரிகள் மற்றும் NAC A++ தர அந்தஸ்து பெற்ற கல்லூரிகள்.
1: வருடம்தோறும் 2500 மேற்பட்ட வேலை வாய்ப்புகளை பெற்றுத்தரும் கல்வி நிறுவனம். விவரங்களுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல்.
2: தொடர்புக்கு 8985712345.
3: நான் இப்ப திறமைமிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன் அப்படின்னா, அதுக்கு காரணம் நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி,

0: நிறுவனங்களில் வேலை வாய்ப்பு
1: உங்கள் எதிர்கால வெற்றிக்கு 39 ஆண்டுகளாக மாணவர்களின் நம்பிக்கையை வென்ற அட்டானமஸ் இன்ஸ்டிடியூஷன் காரமடை ஸ்ரீ சக்தி இன்ஜினியரிங் கல்லூரி கடந்த 5 ஆண்டுகளாக TNEA மாணவர்களின் டாப் சாய்ஸ். TNEA கவுன்சிலிங் கோட் 2673, கால் 9244504444.
2: கோடை பண்பலை 100.5 இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம், மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல், ராசிபுரம் முத்தாயம்மாள் என்ஜினியரிங் காலேஜ், காரமடை ஸ்ரீ சக்தி என்ஜினியரிங் காலேஜ், மணப்பெண்ணின் மாணிக்கத்தேர், நிலக்கோட்டை மூவா மாணிக்கமன் கோ தங்கநகை மாளிகையின் நல்வாழ்த்துக்கள்.

0: நேரம் இரவு 7:23. கொடிப்பான்களின் ஒரு பிரயாயத்தில் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம். ஆசையில் ஒரு குக்கோ. இப்போ நிகழ்ச்சியில யாருடைய பாடல் கேட்க போறோம்? வாங்க. வணக்கம்.
1: வணக்கம். கோடையப்பம், கரூர் மாவட்டம், ஜெயந்தி. கண்டுகொண்டேன் கண்டுகொண்டேன் என்ற படத்திலிருந்து. காதலின் கேள்விக்கு கண்களின் பதில் என்ன மௌனமா என்ற சாங்கை ஒளிபரப்புமாறு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி. வணக்கம்.
0: இது நம் பண்பலை 100.5 உங்களுக்கான பாடல்.

0: வணக்கம். கொடை பண்பலை 100.5 இது சொந்தபந்தம் நிகழ்ச்சி. இப்போ சொந்தபந்தம் நிகழ்ச்சிக்காக நம்ம நிலையத்துக்கு ஒரு நிறைய நண்பர்கள் வந்திருக்காங்க, அவங்கள சந்திச்சு பேசிடலாம். வணக்கம்மா.
1: வணக்கம் மேடம்.
0: சாப்பிட்டீங்களா?
1: சாப்பிட்டோம்.
0: அவங்க பேர் சொல்லுங்க, எங்க இருந்து வந்திருக்கீங்க?
1: நான் பெரியகுளத்துல இருந்து பேசுறேன். என் பேர் ஜெயசாமுண்டீஸ்வரி. நான் எஃப்எம் சோதனை ஒளிபரப்புல இருந்து கேட்டுட்டு
0: இருக்கீங்க. என்ன பண்றீங்க நீங்க? வேற எதுவும் வேலைக்கு போறீங்களா, இல்ல வீட்டுல இருந்து எதுவும் பாக்குறீங்களா?
1: வீட்டில் ஒரு சின்ன தையல் தொழில் மாதிரி செஞ்சிட்ருக்கோம்.
0: சரிங்க, அதான் சின்ன தையல்லாம் சொல்லாதீங்க, நல்லா கெத்தாக சொல்லணுங்க. நம்ம சொந்தமாக நம்ம சொந்த காலில் நிற்கிறோம், நம்மளால் ஒரு வருமானம் ஈட்ட முடியுது அப்படிங்கிற ரொம்ப பெருமையாக சந்தோஷமாக சொல்லலாம்.
1: ஜவுளி வியாபாரமும் பார்த்து
0: அந்த இதுவும் கூடவே சேர்ந்தேன். அப்போ பரவாயில்ல, கடைக்கு வரவங்கலாம் பார்த்துட்டு இவங்ககிட்டே தைக்க கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு போயிடுவாங்க.
1: தைக்கிறது கொஞ்சம் கம்மி தான்.
0: இந்த பிஸ்னஸ் கொஞ்சம் பரவாயில்ல. துணி வியாபாரம் நல்லா போயிட்டு இருக்குதுங்களா? எப்படிங்க, ஆயத்த ஆடைகளா இல்ல எந்த மாதிரி ஆடைகள் விற்கிறீங்க? அதுதான் எது விரும்புறாங்க, இப்ப தச்சு போடுறதை விரும்புறாங்களா இல்ல உடனே ரெடிமேட் கிடைச்சா போதும்?
1: ரெடிமேட் தான்
0: எல்லாம் விரும்புறாங்க. ஏன்னா உடனே போனோமா எடுத்தோமா
1: கொடைக்கானல் உங்களுக்கு அப்ப பார்த்ததுக்கு இப்ப நிறைய கடைகள் அதிகமா இருக்கு. ஆளுங்க நிறைய இருக்க மாதிரி
0: நிறைய பேர் வந்துட்டு போறாங்க. சுற்றுலா தலம் அப்படிங்கறதுனால நிறைய பேர் இங்க கொடைக்கானல்.
1: நாங்க காலேஜ்ல வரும்போது அவங்க பஸ்ல கூட்டிட்டு வந்துட்டு அப்படியே நாங்க எல்லா இடத்துக்கும் கூட்டிட்டு போய் காமிச்சு வந்தாங்க. அதே மாதிரி இப்ப நாங்களும் எல்லா

0: சேர்ந்து வரும்போது ஒரு டாக்ஸி மாதிரி பிடிச்சி குறிஞ்சியாண்டவர் கோயிலுக்கு போயிட்டு பிரெயின் பூங்காவுக்கு போயிட்டு கடைசியில் வந்துட்டீங்க.
1: சரிங்க, எந்த நிகழ்ச்சி விரும்பி கேட்பீங்க நீங்க?
0: வானவில் கேட்போம்.
1: பேசிருக்கீங்களா வானவில்லாம்?
0: இல்ல, லைன் கிடைக்கிறது இல்ல.
1: கிடைக்கிற தொடர்ந்து முயற்சி பண்ணுங்க, அவனால பேசிடலாம்.
0: ரவிசந்திரன் சார் பேச்ச ரொம்ப விரும்பி கேட்பேன். அப்புறம் அவர் பாட்டு ரொம்ப பாடுறது, மகேஸ்வரி அக்கா கூட பாடுறது, இது ரொம்ப கேட்பேன். அப்புறம் முசிறி ஐயா இருக்காரு, அப்ப இருந்து நான் அவரு கேட்டுட்டு இருக்கேன். ஆனா கொடைக்கானல் எஃப்எம்ல வந்து இது ஒண்ணு வந்து எந்த அறிவிப்பாளர் பேசுறதா இருந்தாலும் ஒரு தன்னம்பிக்கையோட பேசுறது வந்து கேட்குறவங்களுக்கு கொஞ்சம் தன்னம்பிக்கை கிடைக்கும். அதுதான் நாங்கள் எல்லாரும் சேர்ந்து வந்திருக்கிறோம். ராணி அம்மா, கலா அவங்க, அப்புறம் மீனா அம்மா, அப்புறம் சிங்கரவிலையா, என்னது சொர்ணலதாக்கா, எல்லாரும் சேர்ந்து மொத்தம் 6 பேர் வந்தோம்.
1: சரிங்க சரிங்க, உங்களோட பேசினா ரொம்ப மகிழ்ச்சிங்கம்மா. என்ன பாடல் கேட்கலாம்?
0: பாசமலர் படத்துல இருந்து எங்களுக்கும் காலம் வரும், காலம் வந்தால் வாழ்வு வரும்.
1: காலம் வந்துருச்சுல்ல?
0: அது வந்து விட்டேதாரு, அது காலம் மாற்றங்களோட வருது.
1: மாற்றங்களோட வருது, மாற்றங்களை நாம ஏத்துக்கணும்,
0: மாற்றங்களை பழகிக்கிறோம்.
1: ஆ, பழகிக்கும். சரிங்க, உங்களோட சந்திச்சு பேசினது ரொம்ப மகிழ்ச்சி. நன்றிங்க.
0: தேங்க்யூ.

0: கொடி பண்பலை 100.5 நாம் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம். ஆசையில் ஒரு குக்கு நிகழ்ச்சியில் வரும் பாடலுக்கு விருப்பம் தெரிவித்திருப்பவர் யார்? வாங்க, வணக்கம்.
1: ஹாய், ஆசையில் குக்கு நிகழ்ச்சிக்கு இனி இரவு வணக்கம். விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையம், எனது பெயர் முத்துப்பாண்டி. எனக்கு பிடித்த சாங் தென்மேற்கு பருவக்காற்று, ஏடி காலேஜி சாங் ஒளிபரப்பு.
0: இதோ உங்களுக்கான பாடல்.

0: இது நம் பண்பலின் ஒரு புள்ளி ஐந்தில் நாம் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம். ஆசையில் ஒரு குக்கு. பண்பலை சொல்லும் நேரம் இரவு 7:44. நிகழ்ச்சியில் வரும் பாடலுக்கு விருப்பம் தெரிவித்திருப்பவர் வாங்க வணக்கம்.
1: கோடை பண்பலைக்கு இரவு வணக்கம். திருப்பூர் மாவட்டம் முத்தூர் விஜய் டெய்லர் கடையிலிருந்து நீலவேணி பேசுகிறேன். எனக்கு பிடித்த பாடல் பூந்தோட்ட காவல்காரன் படத்திலிருந்து சிந்திய வெண்மணி சிற்பியில் முத்தாச்சு. இந்த பாட்டை போடுங்க. நன்றி, வணக்கம்.
0: இது நம் பண்பலை 100.5.

0: ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் ஆடி தங்க திருவிழா சிறப்பு சலுகையாக புதிய தங்க நகை மீது கிராமிற்கு 200 ரூபாய் குறைவாகவும், பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாகவும், வைரம் மற்றும் அன்கட் வைரத்தின் மதிப்பின் மீது 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்குட்பட்டது. உடனே உங்கள் அருகில் உள்ள ஜிஆர்டி ஷோரூமுக்கு வருகை தாருங்கள். ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
1: டியர் ஸ்டூடெண்ட்ஸ், நல்ல பிளேஸ்மெண்ட்ஸ் தர காலேஜ் பார்த்துட்டு இருக்கீங்களா? அப்ப மகேந்திரா தான் சூப்பர் சாய்ஸ். முதலாம் ஆண்டிலிருந்து முறையான ட்ரைனிங், டாப் எம்என்சி கம்பெனிஸ் கூட சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ், வருடம் தோறும் 2500 மாணவர்களுக்கு பணி நியமன ஆணை, தரமான பிளேஸ்மெண்ட்டுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் தான் ஒரே சாய்ஸ்.
2: தொடர்புக்கு 8985712345.

0: இது நம் பண்பலை 100.5 நாம் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம். ஆசையில் ஒரு குக்கு நிகழ்ச்சியில் வரும் பாடலுக்கு விருப்பம் தெரிவித்திருப்பவர் வாங்க வணக்கம்.
1: கொடைக்கானல் பண்பலை 100.5 வணக்கம். நான் அப்துல் காதர், ராமநாதபுரம் மாவட்டம் அபிராமம் அங்கேருந்து பேசுகிறேன். ஆசையில் ஒரு குக்கு நிகழ்ச்சியில் பூவெல்லாம் உன் வாசம் படத்திலிருந்து திருமண மலர்கள் தருவாயா அப்படின்ற பாடல் போடுங்க. நம்ம நேர்கள் எல்லாத்துக்காகவும் நன்றி.
0: இதுவும் உங்களுக்கான பாடல் நம் பண்பலை 100.5.

நுகர்வோர் அறிவிப்பு: கொடைக்கானலுக்கு சுற்றுலா வரும் பயணிகள் சாலையோரமாக சமைப்பது, சாப்பிட்ட பின் கழிவு நெகிழி பொருட்களை வனப்பகுதியில் போடுவது, சாலையோரமாக மது அருந்துவது, புகைப்பிடிப்பது போன்ற செயல்களில் ஈடுபட வேண்டாம். கொடைக்கானல் சார்ந்த பட்டாக்காட்டில் புதர்களை சுத்தம் செய்து தீ வைக்கும் போது வனத்துறை மற்றும் வருவாய்த்துறைக்கு தகவல் தெரிவிக்க அறிவுறுத்தப்படுகிறார்கள். குப்பைகளை குப்பை தொட்டியில் மட்டும் போடவும், சாலையிலோ அல்லது வனப்பகுதியிலோ போடாதீர்கள். சாலையோர வனப்பகுதியில் வாகனத்தை நிறுத்தாதீர்கள். வனப்பகுதியில் அத்துமீறி நுழைவது, வனவிலங்குகளுக்கு உணவளிப்பது சட்டப்படி குற்றமாகும். வனத்தையும் வனவிலங்கையும் பாதுகாத்தல் ஒவ்வொரு குடிமகனின் கடமை என்பதை அனைவரும் உணர வேண்டும். கொடைக்கானலை சார்ந்த கீழ்மலை பகுதியிலிருந்து மேல்மலை பகுதி வரை எங்கேயாவது தீ புகை தென்பட்டால், வனம் சார்ந்த இடர்பாடுகள் ஏற்பட்டால் உடனடியாக 94-43-88-64-52 என்ற எண்ணிற்கு தகவல் தெரிவிக்கவும். அத்துமீறல்களில் ஈடுபடுவோர் மீது வனச்சட்டங்களின்

0: நிகழ்ச்சியில் எனக்கு பிடித்த பாடல் கிழக்கு வாசல் படத்திலிருந்து பச்சை மலை பூவு. அந்த பாடல் தூத்துக்குடி மாவட்டம் வடக்கு திட்டங்குளம் ரங்கநாயகி. நன்றி, வணக்கம்.
1: இது உங்களுக்கான பாடல்.
2: பச்சை மலை பூவு நீ உச்சி மலத்தேன்னு

0: செய்தி அறிக்கை.
1: வணக்கம். செய்திகள் வாசிப்பவர் சுதா குமரன். மின்னணு வர்த்தக சந்தை வெளிப்படை தன்மையை உறுதி செய்துள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் மத்திய வர்த்தக தொழில்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் எழுதிய மின்னணு வர்த்தக சந்தை தொடர்பான கட்டுரையை பகிர்ந்துள்ள பிரதமர், வெளிப்படையான கொள்முதல் மற்றும் விரிவான அளவில் வர்த்தக பங்கேற்பு மற்றும் புதிய வாய்ப்புகளை இது உறுதி செய்திருப்பதாக தெரிவித்துள்ளார். மின்னணு வர்த்தக சந்தைக்கான இணையதளம் புதிய தொழில்நுட்பத்துடன் வர்த்தகத்தை மிகவும் எளிமைப்படுத்தியுள்ளதாகவும் அவர் கூறியுள்ளார். சிறு குறு நடுத்தர தொழில்துறையினர் மற்றும் பெண் தொழில் முனைவோர் அதிக அளவில் தங்கள் பொருட்களை சந்தைப்படுத்தவும் உற்பத்தி மற்றும் வர்த்தகத்தில் ஆரோக்கியமான போட்டியை உருவாக்கவும் மின்னணு வர்த்தக சந்தை வழிவகுத்துள்ளதாகவும் பிரதமர் தெரிவித்துள்ளார். சுதந்திர போராட்ட வீரர்களின் தன்னிகரற்ற தியாகத்தை போற்றும் வகையில் இவ்வாண்டு சுதந்திர தின விழாவில் அவர்களுக்கு மரியாதை செலுத்துவோம் என பிரதமர் திரு நரேந்திர மோடி விடுத்துள்ள அழைப்பை ஏற்று செயல்படுவோம் என்று தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், எழுச்சியோடும் பெருமிதத்தோடும் தேசிய கொடியை ஏற்றி நமது சுதந்திர உணர்வை வெளிப்படுத்துவோம் என்றும் கூறியுள்ளார். இல்லந்தோறும் தேசிய கொடி ஏற்றி நமது சுதந்திர உணர்வை வெளிப்படுத்துவோம் என்றும் டாக்டர் எல் முருகன் குறிப்பிட்டுள்ளார். நீட் நுழைவுத் தேர்வுக்கு எதிரான தீர்மானம் தமிழக சட்டப்பேரவையில் இன்று நிறைவேற்றப்பட்டது. இத்தீர்மானத்தை பேரவையில் தாக்கல் செய்து பேசிய மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் டாக்டர் அருண்ராஜ், பிளஸ் டூ தேர்வு மதிப்பெண்கள் அடிப்படையிலேயே மாணவர்கள் மருத்துவ படிப்பில் சேருவதற்கு ஏதுவாக இந்த தீர்மானத்தை ஒருமனதாக நிறைவேற்றி தரும்படி கேட்டுக்கொண்டார். தமிழ் வழியில் பயிலும் கல்வி பயிலும் மாணவர்கள், கிராமப்புற மற்றும் சமூக பொருளாதார ரீதியாக பின்தங்கியுள்ள மாணவர்களின் மருத்துவ கல்வி வாய்ப்புகளை நீட் பெரிதும் பாதிப்பதாக அமைச்சர் தெரிவித்தார். நீட் தேர்வுகளில் தொடர்ந்து நிகழ்ந்து வரும் முறைகேடுகளை கருத்தில் கொண்டு நீட் தேர்வு முறையை ரத்து செய்யப்பட வேண்டும் என்றும் அவர் கூறினார். தேசிய மருத்துவ ஆணைய சட்டம், இந்திய மருத்துவ முறைகளுக்கான தேசிய ஆணைய சட்டம் உள்ளிட்டவற்றில் மத்திய

மத்திய அரசு திருத்தங்கள் கொண்டுவர வேண்டும் என்றும் அவர் கேட்டுக்கொண்டார். இதனையடுத்து குரல் வாக்கெடுப்பு மூலம் அரசினர் தனி தீர்மானம் ஒருமனதாக நிறைவேற்றப்பட்டது. முன்னதாக இந்த தீர்மானத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து பேசிய பிஜேபி உறுப்பினர் திரு போஜராஜன், நீட் தேர்வுக்கு எதிராக மாணவர்களிடையே தவறான கருத்துகள் பரப்பப்படுவதாக கூறினார். நீட் தேர்வின் மூலம் தமிழகம் உட்பட நாட்டில் உள்ள அனைத்து மாநிலங்களில் உள்ள மாணவர்களும் பயன்பெற்று வருவதாக அவர் குறிப்பிட்டார். இந்த தீர்மானத்திற்கு திமுக, அஇஅதிமுக, பாமக, அமமுக உள்ளிட்ட கட்சிகள் ஆதரவு தெரிவித்தன. வெளிநாட்டு பங்களிப்பு ஒழுங்குமுறை திருத்த மசோதாவை தற்போதைய வடிவிலிருந்து திரும்பப் பெறுமாறு மத்திய அரசை வலியுறுத்தும் தீர்மானம் இன்று சட்டப்பேரவையில் நிறைவேறியது. பேரவையில் இன்று இந்த தீர்மானத்தை பள்ளிக்கல்வி மற்றும் செய்தித்துறை அமைச்சர் திரு ராஜ்மோகன் தாக்கல் செய்து பேசுகையில், FCRA எனப்படும் இந்த மசோதாவில் கொண்டுவரப்படும் புதிய விதிகள் தொண்டு நிறுவனங்களின் தன்னாட்சியை பாதிக்கும் என்று குறிப்பிட்டார். சிறுபான்மையினர் நடத்தும் கல்வி மற்றும் சமூக நல நிறுவனங்கள் பாதிப்புக்கு உள்ளாகும் என்றும் அவர் கூறினார். இந்த மசோதா குறித்து மாநில அரசுகள் தொண்டு நிறுவனங்கள், கல்வி, மருத்துவம் மற்றும் சமூக அமைப்புகளுடன் விரிவான ஆலோசனையை மேற்கொண்ட பின் புதிய மசோதாவை கொண்டுவர நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் திரு ராஜ்மோகன் குறிப்பிட்டார். பின்னர் இந்த தீர்மானம் குரல் வாக்கெடுப்பு மூலம் ஒருமனதாக நிறைவேற்றப்பட்டது. நாடு முழுவதும் நவோதயா பள்ளிகள் சிறப்பாக செயல்பட்டு வரும் நிலையில் தமிழகத்தில் இப்பள்ளிகளை தடுக்க மாநில அரசு முயற்சிப்பது கண்டனத்திற்குரியது என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் கூறியுள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், ஊரக பகுதிகளில் உள்ள மாணவர்களுக்கு உயர்தரமான CBSE கல்வியை முற்றிலும் இலவசமாக வழங்கும் பணியை நவோதயா பள்ளிகள் மேற்கொண்டு வருவதாக தெரிவித்துள்ளார். முதலமைச்சர் திரு விஜய் தலைமையிலான மாநில அரசு உச்சநீதிமன்றத்தில் நவோதயா பள்ளிகளை தடுக்க வேண்டும் என பிரமாண பத்திரத்தில் கூறியிருப்பதை சுட்டிக்காட்டியுள்ள அவர், மாணவர்களின் கல்வி உரிமையை பாதிக்கும் இந்த போக்கை மாநில அரசு கைவிட வேண்டும் என்று கூறியுள்ளார். உச்சநீதிமன்ற உத்தரவின்படி நவோதயா பள்ளிகளுக்கு தேவையான நிலங்களை தாவேக அரசு உடனடியாக ஒதுக்கீடு செய்ய வேண்டும் என்றும் திரு நயினார் நாகேந்திரன் வலியுறுத்தியுள்ளார். சுதந்திர தினத்தன்று தமிழகத்தில் நடைபெறும் கிராம சபை கூட்டங்களில் மேகதாது அணை திட்டத்திற்கு எதிராக தீர்மானம் நிறைவேற்ற வேண்டும் என்று பாமக தலைவர் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், கர்நாடக அரசு இந்த அணையை கட்டுவதற்கு ஆயத்தப் பணிகளை மேற்கொண்டு வருவதாகவும், இதனால் காவிரி பாசன மாவட்டங்கள் பாதிப்புக்குள்ளாக என்றும் கூறியுள்ளார். கஜகஸ்தான் சேலஞ்சர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் மானாஸ் தாம்னே காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். ஆடவர் ஒற்றையர் பிரிவு முதல் சுற்று ஆட்டத்தில் அவர் 6-4, 7-6 என்ற சர்க்கணக்கில் யுக்ரைனின் வத்யம் உர்சுவை வென்றார். மகளிர் ஒற்றையர் பிரிவில் ஆகாங்ஷா திலீப், ஜீல் தேசாய் ஆகியோர் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர். இத்துடன் இந்த செய்தியறிக்கை நிறைவடைந்தது.

இதய கதவுகளை திறக்கும் உற்சாக திறவுகோளாய் தன்னம்பிக்கை. தன்னம்பிக்கை துணை கொண்டு மனதை திடமாக்குவது பயிற்சியும் முயற்சியும். பயிற்சியும் முயற்சியும் முறையாக தொடர்ந்தால் அதுவே வெற்றி பாதை. மாணவர்களை வெற்றி பாதைக்கு அழைக்கிறது கோடை பண்பலை 100.5 இளமை பேசுகிறது. இன்னைக்கு இளமை பேசுகிறது விளையாட காத்திருக்கிறது நானைகள் சிக்கு புக்கு விளையாட்டுக்கள். பள்ளி கல்லூரி நண்பர்கள் நிகழ்ச்சியில் பங்கேற்கலாம். மாணவர்கள் வரலாம். 24 24 24 24 29 கொடைக்கானலின் முன்னிணைப்பிற்கு சுழி 45 42.

0: ரோஷன் ஸ்கூல் பேக்ஸ் அண்ட் காலேஜ் பேக்ஸ் உறுதியானது, உத்தரவாதம் உள்ளது மற்றும் லைட் வெயிட் அண்ட் கலர்ஃபுல். ரோஷன் ஸ்கூல் பேக்ஸ் அன்றும் தரமானது, இன்றும் அதுவே நிரந்தரமானது. ரோஷன் ஸ்கூல் பேக்ஸ்.
1: கோடை பண்பலை 100.5 இது இளமை பேசுகிறது. இணைப்பில் காத்திருக்கும் மாணவ கண்மணி, வாங்க. வணக்கம்.
2: வணக்கம் சார்.
1: யாரு, எங்கிருந்து?
2: சிவகங்கை மாவட்டம்.
1: ம்.
2: கானடி காத்தன்.
1: ம்.
2: ராஜா அண்ணாமலை நகரிலிருந்து.
1: ம்.
2: அன்புமணி பேசுறேன்.
1: அன்புமணி, எப்படி இருக்கீங்க?
2: நலமா இருக்கேன்.
1: நிலையத்தில் அனைவரும் நலம். சரி, உங்க ஊர்ல மழை பெஞ்சிச்சா?
2: சரியான மழைக்கா.
1: எப்பத்துல இருந்து?
2: இப்போ பெஞ்சிக்கிட்டே இருக்கு.
1: இன்னைக்கு என்னென்ன விளையாட்டு இருக்குன்னு தெரியுமா அன்புமணிக்கு?
2: சிக்கு புக்கு, நாணைகள்.
1: நாணைகள், சிக்கு புக்கு. உங்களுக்கான விளையாட்டு?
2: நாணைகள்.
1: தயாரா?
2: தயாரா.
1: சரி, சரியா கேட்டு சரியா சொல்லணும்.
2: ம். சரிக்கா.
1: ஒரு தடவைக்கு ரெண்டு மூணு முறை கூட சொல்றேன், சரியா?
2: ஆ சரிக்கா.
1: சரியான நேரத்தில், சரியான இடத்துல, சரியான பொருளோடு, சரியான திட்டத்தோடு, சரியான நாளில் சரியான நிறைவேற்றுவதே புத்திசாலித்தனம். திரும்ப ஒருக்க சொல்லட்டுமா? இருங்க இருங்க. இதுக்கு என்ன கான்செப்டில் நான் சொல்லியிருக்கேன்னா, இடம் பொருள் ஏவல் இருக்கும் இல்லையா?
2: ஆமாக்கா.
1: அதை மட்டும் கொஞ்சம் பிரித்து போட்டிருக்கேன். இடம் பொருள் நேரம், ஏவல்கிறதுக்கு நேரம் வச்சுருக்கிறேன். பிளானு, டே, சக்ஸஸ், சரிங்களா? அதுக்கு என்ன, நல்ல மைண்ட் இருக்கணும். இதுதான் வந்து நான் எழுதியிருக்கிறது, உங்களுக்காக உருவாக்கியிருக்கிறது.
2: சரிக்கா.
1: சரிங்களா அன்புமணி? என்ன உள்ள போகுது வாய்ஸ்?
2: ஒன்று

0: சரி, ஒரு முறை சொல்கிறேன், கரெக்டாக கேட்டு கரெக்டாக சொல்லணும்.
1: ஆ சரிக்கா.
0: சரியான நேரத்தில், சரியான இடத்துல, சரியான பொருளோடு, சரியான திட்டத்தோடு, சரியான நாளில் சரியானதை நிறைவேற்றுவதே புத்திசாலித்தனம்.
1: சரியான நேரத்தில்.
0: ஐயோ, அதுக்கப்புறம் என்ன?
1: சரியான பொருள்.
0: திரும்ப சொல்கிறேன், இருங்க இருங்க இருங்க, தடுமாற வேண்டாம், காதில் வாங்கிக்கோங்க, சொல்கிறத மனசில் வச்சுக்கோங்க, திரும்ப சொல்லணும், அவ்வளோதான்.
1: சரிக்கா.
0: சரியான நேரத்தில், சரியான இடத்துல, சரியான பொருளோட, சரியான திட்டத்தோட, சரியான நாளில் சரியானதை நிறைவேற்றுவதே புத்திசாலித்தனம்.
1: சரியான நேரத்தில், சரியான இடத்துல, சரியான பொருளோட, சரியான நேரத்தில், தப்பு, சரியான இடத்துல, சரியான நேரத்தில், சரியான பொருளோட,
0: இருங்க இருங்க, திரும்ப முதல்ல சொல்லாமா?
1: சரிக்கா.
0: நிறைவான வாய்ப்பு அன்புமணிக்கு. எப்பயும் வர்ற தம்பி தானே, கேட்டுட்டு ஒழுங்கா சொல்லணும்ல. சரி, நிறைவான வாய்ப்பு.
1: ஓகேக்கா.
0: சரியா கேட்டு சரியா சொல்லணும்.
1: சரிக்கா.
0: சரியான நேரத்துல, சரியான இடத்துல, சரியான பொருளோடு, சரியான திட்டத்தோடு, சரியான நாளில் சரியானதை நிறைவேற்றுவதே புத்திசாலித்தனம்.
1: சரியான நேரத்துல, சரியான இடத்துல, சரியான பொருளோடு, சரியான திட்டத்துல, சரியான
0: நாள்ல,
1: சரி நாள்ல,
0: சரியான நாள்ல,
1: சரியான நாள்ல.
0: ரெண்டே வரிதான் இருக்கு, சீக்கிரம் சீக்கிரம். சரி பரவாயில்ல, ஏன்னா நிறைய வரிகள் இருக்கனால கொஞ்சம் கஷ்டப்படுறீங்கன்னு நினைக்கிறேன். ரெண்டு வரி மட்டும் நான் சொல்லட்டுமா?
1: சொல்லுங்கக்கா.
0: சரியானதை நிறைவேற்றுவதே புத்திசாலித்தனம். இவ்வளோ தூரம் கொஞ்சம் தப்பு இல்லாமல் சொன்னதுக்கே கைத்தட்டல் கொடுத்துடலாம் அன்புமணிக்கு.
1: சரிங்கக்கா.
0: நிகழ்ச்சிக்கு வந்து அருமையாக விளையாடி சரியானதை சரியான நேரத்தில் சரியாக சொன்ன அன்புமணிக்கு பாடல் வருது, கோடைப்பண்பலை நொறுப்பிள்ளியா இதிலிருந்து.

0: கோடை பண்பலை 100.5 நாளை மலர இருக்கும் நமது நிகழ்ச்சி மட்டுக்கள். காலை 8 மணிக்கு மனதோடு ராகம். நாளை ராகம் இசைக்க காத்திருக்கிறது சிவகங்கை மாவட்ட அன்பர்களின் பங்களிப்போடு. 9 மணிக்கு விரிய இருக்கிறது வானவில். வானவில்லேன் வண்ணம் பட்டு வளர்ப்பில் நவீன தொழில்நுட்பங்கள். சிறப்பு விருந்தினராக கரூர் வேளாண் அறிவியல் மையத்தின் பண்ணை மேலாளர் என் ஸ்ரீதரன் அவர்கள். பிற்பகல் 11 மணிக்கு பாட்டு பட்டாளம், ஒரே வார்த்தையில் தொடங்கும் பாடல்களோடு பயணிக்கும். நண்பகல் 12 மணிக்கு மகளிர் நேரம், நாளைய மகளிர் நேரம் நாங்களும் நடிப்போம்ல. பிற்பகல் 3 மணிக்கு உயிரெழுத்து, நாளைய உயிரெழுத்து நிகழ்ச்சியோடு பயணிக்க காத்திருக்கிறார் ஈரோடு சாவடிப்பாளையம் புதூர் வெங்கடாச்சலம் அவர்கள். மாலை 4 மணிக்கு விரிய இருக்கிறது வண்ணத்தூரிகை விடுகதை வண்ணத்தூரிகையாக. 7 மணிக்கு ஆசையில் ஒரு குக்கு, 8 மணிக்கு இளமை பேசுகிறது ஆனா ஆவனா கொண்டக்க மண்டக்க விளையாட்டுகளோடு உங்களை சந்திக்கும். 10 மணிக்கு நினைவி சுகம், நாளைய நினைவி சுகம் பயணிக்க இருக்கிறது திருப்பூர் மாவட்ட அன்பர்களின் பங்களிப்போடு. பண்பலை கடிகாரம் காட்டும் நேரம் 8:20.
1: நான் இப்ப திறமைமிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன் அப்படின்னா அதுக்கு காரணம் நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட அட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
2: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.
0: அதிரடி சரவடி கோடை பண்பலை 100.5 இது இளமை பேசுகிறது. இணைப்பில் காத்திருக்கும் செல்லக்குட்டி வாங்க. வணக்கம்.
3: கொண்டாட்டங்களை கொண்டாலே நமது கோடை பண்பலைக்கு வணக்கம்.
0: வணக்கம்.
3: வணக்கங்களை கூறுவது திண்டுக்கல் மாவட்டம் சானார்பட்டி வட்டம் விஎஸ் கோட்டை ஊராட்சி மார்க்கம்பட்டி நடுக்களத்திலிருந்து சே பிரவீன்.
0: பிரவீன், உங்க வீட்டுக்கு வரணும்னா எப்படி வர்றது? இப்படி நீளமா இருக்கு அட்ரஸ்.
3: வந்துடலாம் கதலாம்.
0: எப்படி வர்றது?
3: இந்த அட்ரஸ்ல வரலாம்க்கா.
0: எந்த அட்ரஸ்ல? திண்டுக்கல் இறங்கி,
3: திண்டுக்கல்ல இறங்கி
0: சானார்பட்டி பஸ் ஏறி
3: இந்த பாதையில வந்துடலாம்.
0: சரி, அதுக்கப்புறம் நம்ம நிகழ்ச்சியை முடிச்சுட்டு அப்புறம் விவாதிக்கலாம் எப்படி வரலான்னு.
3: சரிங்க்கா.
0: பிரவீன், என்ன வகுப்பு படிக்கிறீங்க?
3: 11ஆம் வகுப்புக்கா.
0: பரவாயில்ல, கொஞ்சம் பெரிய தம்பி தான், பயப்படாமல் விளையாடலாம் அப்படித்தானே? என்ன பேச்சே காணும். என்ன தங்கம்?
3: ஒன்னும்
0: இல்ல, வந்துட்டேன், சிக்கிட்டேன். உங்கள்ட்ட வேற வழியே இல்ல அப்படின்றீங்களா? விளையாடிடணும் சரியா? சிங்க குட்டி இல்ல, நல்லா விளையாடணும் சரியா? பிரவீன், உங்களுக்கான விளையாட்டு சிக்கு புக்கு சரியா? சிக்கு புக்கு எப்படி விளையாடணும்னு தெரியும்ல உங்களுக்கு?
3: தெரியும்க்கா.
0: எப்படி விளையாடுறது?
3: நீங்க முதல் கேள்வி கேக்குறப்ப அதுக்கான பதில ரெண்டாவதுக்கும், ரெண்டாவது கேள்வியோட பதில மூணாவதுக்கும் அப்படி மாறி மாறி சொல்லணும்க்கா.
0: சரி, நான் சொல்லட்டுமா?

0: முதல் கேள்வி கேட்கும்போது முதல் கேள்விக்கான பதிலை சொல்லணும். ரெண்டாவது கேள்வி கேட்கும்போது முதல் கேள்விக்கான பதில் ரெண்டாவது கேள்விக்கான பதில் சேர்த்து சொல்லணும். மூணாவது கேள்வி கேட்கும்போது முதல் கேள்விக்கான பதில் ரெண்டாவது கேள்விக்கான பதில் மூணாவது கேள்விக்கான பதில் சேர்த்து சொல்லணும். நாலாவது கேள்வி கேட்கும்போது முதல் கேள்விக்கான பதில் ரெண்டாவது கேள்விக்கான பதில் மூன்றாவது கேள்விக்கான பதில் நான்காவது கேள்விக்கான பதில் சொல்லணும். இப்படி சேர்த்து கோர்த்து விளையாடுற விளையாட்டுக்கு பேர் தான் சிக்கு புக்கு. நம்ம விளையாடலாமா தங்கம்? தயாரா? உங்க வீட்டில் நாய் பூனை எதுவும் வளர்க்குறீங்களா? என்ன வளர்க்குறீங்க? பூனை. சரி, இன்னும் நான் ஆரம்பிக்கவே இல்லை, இதுக்கப்புறம் தான். சரி, காட்டில் இருக்க ஏதாவது விலங்குகள்லாம் பிடிச்சிட்டு வந்து வீட்டில் வளர்க்க முடியுமா?
1: முடியாதுக்கா.
0: புலி, சிங்கம், கரடி?
1: முடியாதுக்கா.
0: முடியாதா? சரி, பரவாயில்ல. ஆனால் நிறைய பேர் வீட்டில் அப்படி தான் இருக்கும்னு வைங்க. ம், சரி. தயாரா தங்கம், விளையாடலாமா இப்போ?
1: விளையாடலாம்க்கா.
0: வீட்டின் வளர்ப்பு பிராணிகளில் ஒன்று
1: பூனை.
0: காட்டு விலங்குகளில் ஒன்று
1: புலி.
0: தங்கம், சிக்கு புக்கு.
1: பூனை, புலி.
0: கடல்வாழ் உயிரினங்களில் ஒன்று
1: பூனை, புலி, மீன்.
0: நீந்தும் பறவைகளில் ஒன்று
1: கேக்கலக்கா.
0: நீந்தும் பறவைகளில் ஒன்று
1: பூனை, புலி, மீன், பென்குயின்.
0: பென்குயின் நீந்துமா?
1: நீந்துமில்லக்கா.
0: சரி, அப்படின்னு ஒத்துக்கணும். நீரிலும் நிலத்திலும் வாழும் உயிரினம் ஏதாவது ஒன்று.
1: பூனை, மீன், பென்குயின், தவளை.
0: சரி, அழகாக விளையாடிட்டீங்க, சரியாக பதில் சொல்லிட்டீங்க அப்படின்னு நினைக்கிறேன். இருந்தாலும் கைத்தட்டல் கொடுத்துட்டு அந்த பென்குயின் பற்றி கண்டிப்பாக பேசி ஆகணும்.
1: சரிங்க.
0: பிரவீன், அழகாக விளையாண்டிங்க, டக்கு டக்குன்னு பதில் சொன்னீங்க, கோர்வையாக விளையாண்டிங்க, அதனால கைத்தட்டல் கொடுத்தேன், சரியா? ஆனால் இதில் வந்து பென்குயின் கண்டிப்பாக நீந்தாது, ஏன்னா அது வாழ்கிறதே பனிப்பிரதேசத்தில் தான் வாழும், சரிங்களா? ம், சரி, இப்போ சொல்லுங்க. நீந்தும் பறவைகளில் ஒன்று இப்போ சொல்லணும், நீங்கள் யோசிச்சு சொன்னால் தான். இப்போ ஆ,
1: அது
0: ஏன் அப்போ வரல? அதுதான் கேக்குறேன், ஏன் கேள்வி கேட்கும்போது வரல? அதானே பிரசன்ஸ் ஆஃப் மைண்டு. ஏன் தங்கம்?
1: நீங்க தப்புன்னு சொன்ன உடனே அதுவா இருக்கும்.
0: தப்புன்னு சொன்னதுக்கு அப்புறம் தான் அதுவா இருக்குமோ அப்படின்னு தோணுச்சா? சரி, பரவாயில்ல. உங்களுக்காக ஒரு பாடல் வருது, கேட்கலாம். அடுத்து வரும்போது கொஞ்சம் வீட்டிலே பயிற்சி பண்ணிட்டு வரணும் இந்த மாதிரியெல்லாம் விளையாடுறதுக்கு, சரிங்களா? பிரவீன், நன்றிங்க தம்பி. ம்

0: என்றென்றும் இளமையான கோடை பண்பலை 100.5 இது இளமை பேசுகிறது. பண்பலை கடிகாரம் காட்டும் நேரம் 8:30. இப்போ இணைப்பில் வரக்கூடிய மாணவ கண்மணி, வாங்க. வணக்கம்.
1: வணக்கம். நான் திருப்பூர் மாவட்டம் முத்தூர் சின்னமுத்தூரில் இருந்து அபூர்வா பேசுறேன்க்கா.
0: அபூர்வா
1: சொல்லுங்க.
0: சொல்லுங்க. பெற்றோர்களுக்கு ஒரு கனிவான வேண்டுகோள், சரிங்களா? இதை நான் நிறைய முறை வந்து அறிவிச்சாச்சு. பெற்றோர்கள் குழந்தைங்களை தனியாக விளையாட அனுமதிக்கணும், சரிங்களா? அவங்க எப்படி விளையாடுறாங்கன்னு கேட்டு ரசிக்கணும். நீங்கள் தூரத்தில் உட்காருங்க. நீங்கள் சொல்லுங்கடா தங்கம். அம்மா அப்பா தூரம் போய் உட்காருங்க. என்னைய பாருங்க. அந்த ஆன்ட்டியோட நான் எப்படி விளையாடுறேன்னு பாருங்கன்னு சொல்லுங்க. ஏன்னா நீங்கள் சொல்லிக் கொடுக்கும்போது குழந்தை உங்களை பார்ப்பாங்களா, என்ன பார்ப்பாங்களா, ஏன் நான் பேசுகிறத கேட்பாங்களா, நீங்கள் பேசுகிறத கேட்பாங்களா, கவனம் செதறிடும். அபூர்வா விளையாடலாமா? தயாரா?
1: விளையாடலாம்.
0: இப்போ நீங்களும் நானும் மட்டும்தான் விளையாடுறோம், சரியா? மற்றவங்களாம் அவுட் ஆஃப் ஃபோக்கஸ். ம், சரியா தங்கம்?
1: ஆ, விளையாடலாம்க்கா.
0: சரி, இணைப்பு கிடைச்சது உங்களுக்கு அபூர்வமா?
1: ஆமாம்.
0: இதுக்கு முன்னாடி விளையாடி இருக்கீங்களா எல்லாமே பேசுகிறது நிகழ்ச்சியில்?
1: விளையாடி இருக்கேன்.
0: விளையாடிருக்கீங்களா? என்ன விளையாட்டு
1: விளையாடிருக்கீங்க?
0: கக்கக்கப்போ. நிறைய எழுத்துக்கள் இருக்கும், அதில் சரியான வார்த்தையை வந்து நம்ம உருவாக்கணும், சரியா? அப்படித்தானே?
1: அப்படிதான்.
0: சரிம்மா, விளையாடலாமா? உங்களுக்கான விளையாட்டு நான் நெகிழ். நான் என்ன சொல்கிறனோ அதை அப்படியே திருப்பி சொல்லணும். நானைகள் கேட்டிருக்கீங்களா? நானைகள் கேட்டிருக்கீங்களா பண்பலையில்?
1: கேட்டிருக்கேன்.
0: சரி, விளையாடலாமா?
1: விளையாடலாம்.
0: சரி. காத்து, தென்றல், இந்த மாதிரி ஏதாவது உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம் சொல்லுங்க பார்க்கலாம். தெரியலையா? சாயந்தரத்தில் வர்றது தென்றல் அப்படிங்கிறீங்களா? சரி, பரவாயில்ல, தெரிஞ்சுக்கலாம். உங்களுக்கு வந்து 5 வரிகள் இருக்கு, சரியா? அதை மட்டும் உள்வாங்கி அப்படியே சொல்லிடலாம், சரிங்களா தங்கம்?
1: சரிங்க.
0: கிழக்கிலிருந்து கொன்றல் வீச, மேற்கிலிருந்து கோடை வீச, வடக்கிலிருந்து வாடை வீச, தெற்கிலிருந்து தென்றல் வீச, 8 திசைகளிலும் இருந்து காற்று வீசுது காலத்திற்கு ஏற்ப.
1: இன்னும் ஒரு டைம் சொல்லுங்க.
0: இன்னும் ஒரு 2 தடவை உங்களுக்கு நல்லா சொல்றேன், சரியா? நல்லா வாங்கி காதில் வாங்கி மனசில் வச்சுட்டு திரும்ப பிரதிபலிக்கலாம், சரியா? கிழக்கிலிருந்து

0: வண்டல் வீச, மேற்கிலிருந்து கோடை வீச, வடக்கிலிருந்து வாடை வீச, தெற்கிலிருந்து தென்றல் வீச, எட்டு திசைகளிலுமிருந்து காற்று வீசுகிறது காலத்திற்கு ஏற்ப.
1: ஓகே.
0: சொல்லலாமா? முயற்சி பண்ணுங்க, முடியலன்னா அதுக்கப்புறம் திரும்ப சொல்லி சொல்லி உங்களை கொண்டு வந்துடலாம்.
1: கிழக்கிலிருந்து கொண்டல் வீச, மேற்கிலிருந்து கோடை வீச, வடக்கிலிருந்து வாடை வீச, தெற்கிலிருந்து தென்றல் வீச, எட்டு திசைகளில் இருந்து
0: சமத்து.
1: அதுக்கப்புறம்
0: ரெண்டே வார்த்தை தான் இருக்கு, டக் டக் டக்னு மூணு வார்த்தை இருக்கு. திரும்ப முதல்ல இருந்து நீங்க சொல்லலைன்னா,
1: எட்டு திசைகளில் இருந்து காற்று வீசுது காலத்திற்கு ஏற்ப.
0: அபூர்வா, பேசுறதுக்கு வார்த்தையே இல்லை அப்படித்தானே? ஆமா. காரணம் என்ன நினைக்கிறீங்க?
1: சரியா சொல்லிட்டேன்.
0: சரியா சொல்லிட்டீங்க, உங்களுடைய சொந்த முயற்சியில. அதனால இன்னொரு தடவை கூட கைத்தட்டல் கொடுக்கலாம், தப்பே கிடையாது. வீட்டில் அப்பா அம்மாவும் உணர்ந்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன், சரிங்களா? இனிமேல் நீங்களா விளையாடணும். நீங்க என்ன வகுப்பு படிக்கிறீங்க? பாத்தீங்களா, இந்த வருஷம் பொது தேர்வு வரும். அப்ப அப்பா அம்மா வந்து எழுதுவாங்க? ஏன் தங்கம்?
1: இல்ல, நான் தான் எழுதணும்.
0: இப்ப சொல்றீங்களா நான் தான் எல்லாத்துலயும் நான் தான் அப்படிங்கிற உள்ளுணர்வு நமக்கு இருக்கணும். நம்ம வேலைகளை நம்ம தான் பாத்துக்கணும். அப்பா அம்மா கொஞ்சம் சப்போர்ட் பண்ணலாம் நமக்கு, சரியா? இணைப்பு பிடிச்சு கொடுக்கறது, ஏதாவது எழுதுறதுன்னா எழுதி காமிக்கிறது, அந்த மாதிரி பண்ணலாம், சரிங்களா? தங்கம், சூப்பரா விளையாடுனீங்க, வாழ்த்துக்கள். அருமை சபாஷ், உங்களுக்காக பாடல் வருது கோடை பண்பலை 100.5.

0: ஒரு குக்கு,
1: ஆசையில் ஒரு குக்கு.
0: நமது கோடை பண்பலை 100.5
1: திங்கள் முதல் வெள்ளி வரை
0: இரவு 7 மணி தொடக்கம் 8 மணி வரை
1: நீர்களின் ஆசை பாடல்கள்.
2: எனக்கு பிடித்த பாடல் அது உனக்கும் பிடிக்குமே, உன் மனது போகும் வழியே எந்த மனது அறியுமே.
0: 94-86-28-24-24
1: என்ற நமது பண்பலையின் வளமையான கட்சவி என்னும் வாட்ஸ்அப் இலக்கத்திற்கு
0: நீங்கள் ஆசையாய் விரும்பி கேட்கும் பாடலை
1: உங்களின் பெயர் மற்றும் ஊரோடு
0: குரல் பதிவு, அதாவது வாய்ஸ் மெசேஜ் செய்து அனுப்பி வையுங்கள்.
1: தங்களுக்கான பாடலை ஆனந்தமாக கேட்டு மகிழுங்கள்.

0: நேயர்களே, நம் கோடை பண்பலை 100.5 இன்றிரவு 9 மணிக்கு ஒலிக்க இருக்கிறது கொடை தென்றல். இன்றைய தென்றல் விருந்தினர் விருப்பமாய். இன்றைய சிறப்பு விருந்தினர் கோயம்புத்தூர் மாவட்டம் திருமதி ராஜலட்சுமி அவர்கள். இரவு 10 மணிக்கு ஒலிக்க இருக்கிறது நினைவே சுகம். இன்றைய நினைவே சுகம் பயணிக்க இருக்கிறது ராமநாதபுரம் மாவட்ட அன்பர்களின் பங்களிப்போடு. இரவு 11 மணிக்கு விரிய இருக்கிறது இரவு சிறகு. பண்பலையோடு இணைந்தே இருங்கள் நள்ளிரவு 12 மணி வரை.
1: சக்சஸ்க்கு ஷார்ட்கட் இல்ல, ஆனா சரியான காலேஜ் இருக்கு. உங்க இன்ஜினியரிங் கனவுக்கு கரூர் எம் குமாரசாமி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் ஸ்கில் ட்ரைனிங் பிளேஸ்மென்ட் சப்போர்ட்டுடன் 2026-27 கல்வியாண்டிற்கான அட்மிஷன் ஆரம்பம். எம் குமாரசாமி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் கரூர். கவுன்சிலிங் கோ 2608.
2: ரோஷன் ஸ்கூல் பேக்ஸ் அண்ட் காலேஜ் பேக்ஸ் உறுதியானது, உத்தரவாதம் உள்ளது மற்றும் லைட் வெயிட் அண்ட் கலர்ஃபுல். ரோஷன் ஸ்கூல் பேக்ஸ் அன்றும் தரமானது, இன்றும் அதுவே நிரந்தரமானது. ரோஷன் ஸ்கூல் பேக்ஸ்.
0: காற்றலையில் இசைதூறி கொண்டிருக்கிறது கோடை பண்பலை 100.5 இளமை பேசுகிறது. இணைப்பில் வரும் மாணவ கண்மணி வாங்க. வணக்கம்.
3: வணக்கம்.
0: வணக்கம். யார், எங்கிருந்து? கேக்கலமா, டவர் இருக்கிற இடத்துல நின்று பேசுங்க. ஓகே, பேர் சொல்லுங்க, எங்கிருந்து?
3: திண்டுக்கல் மாவட்டம்.
0: நிலக்கோட்டையில இருந்து
3: தனிஷா.
0: தனிஷா, சரி. தனிஷா
3: சொல்லுங்க,
0: உங்க வீட்டுல எல்லாம் யார் யாரெல்லாம் இருக்காங்க?
3: எங்க அப்பா,
0: கேக்கல.
3: எங்க அப்பா, என்னோட தம்பி.
0: சரிமா, விளையாடலாமா தனிஷா? உங்களுக்கான விளையாட்டு சிக்கு புக்கு.
3: சரி.
0: சிக்கு புக்கு எப்படி விளையாடணும்னு தெரியும்ல?
3: அந்த முகத்து சொல்றதே அடுத்து கோர்வே போடு.
0: ஓகே, உங்களுக்கு புரிஞ்சிருச்சு. விளையாடலாமா? உங்களுக்கு என்ன மாதிரியான கான்செப்ட் எடுத்திருக்கேன் அப்படின்னா, மளிகை பொருட்களும் பழமொழிகளும். சரியா, பழமொழி சொல்லுவேன், மளிகை பொருட்கள் இருக்கிற இடம் மட்டும் பிளாங்காக இருக்கும், நீங்கள் அது வந்து சொல்லணும். சரி, தயாரா?
3: தயார்.
0: இது இட்டவரை உள்ளளவு நினை.
3: உப்பு.
0: இது இல்லாத உணவு சிறக்காது.
3: கடுகு.
0: சிக்கு புக்கு.
3: உப்பு கடுகு.
0: உப்பு கடுகு. இது இல்லா பண்டம் குப்பையிலே.
3: உப்பு கடுகு இனிப்பு. இனிப்பு.
0: சரி, 10 இது இருந்தால் பகைவன் வீட்டிலும் சாப்பிடலாம். 10 இது இருந்தால் பகைவன் வீட்டிலும் சாப்பிடலாம். நேரம் ஓடிக்கிட்டே இருக்கு தனுஷா.
3: உப்பு கடுகு இனிப்பு.
0: தெரியலையா? சரி, பரவாயில்ல, அப்படியே விட்டுறலாம். ஏன்னா

0: இது இல்லாத உணவு சிறக்காது அப்படி சொன்னேன். நீங்க என்ன சொன்னீங்க? கடுகு. கடுகு இல்ல தங்கம், இது இல்லாத உணவு சிறக்காது அப்படின்னா சீரகம் இல்லாத உணவு சிறக்காது, சரிங்களா? அப்புறம் இது இல்லா பண்டம் குப்பையிலே, உப்பு தானே சொல்வோம், உப்பில்லா பண்டம் குப்பையிலே. இனிப்பு இல்லாத பண்டம் குப்பையிலேன்னு சொல்றதே இல்லையே.
1: ஏன் தங்கம்?
0: இல்லைங்க, நம்ம வந்து பழமொழியை மாற்ற முடியாது இல்லைங்க. என்னங்க நீங்க? சரி, அடுத்த முறை வரும்போது கொஞ்சம் நிறைய வீட்டில் பயிற்சி பண்ணிட்டு விளையாட்டு சம்மந்தமா. அப்புறமா அடுத்த தடவை கேட்குறப்ப ஈஸியாக கேட்கலாம், அதுக்கு உங்களை நீங்கள் தகுதிப்படுத்திக்கோங்க, சரிங்களா?
1: சரி.
0: சரிங்க தங்க, உங்களுக்காக பாடல் வருது கோடை பண்பலை 100.5.

0: கோடை பண்பலை 100.5 இது இளமை பேசுகிறது. இணைப்பில் காத்திருக்கும் செல்லக்குட்டி, வாங்க. வணக்கம்.
1: வணக்கம்.
0: வணக்கம். யார் பேசுறீங்க?
1: நான் எம்ரோஹித்.
0: தங்கம் கேக்கல, பேசுறீங்களா? எம் ரோஹித்
1: செலியன்.
0: ம், எந்த ஊர்ல இருந்து ரோஹித் செலியன் பேசுறீங்க? எந்த ஊர்ல இருந்து பேசுறீங்க தங்கம்?
1: திருச்சிராப்பள்ளி மாவட்டம்.
0: சரி, திருச்சியில எங்க? ஒண்ணுமே கேக்கல தங்கம். சரி, ஆலங்கட்டி புதூர் கேட்டுருச்சு கேட்டுருச்சு கேட்டுருச்சு. சரிங்க, மயில் விளையாடலாமா? சரி, கேம் வந்து உங்களுக்கு வந்து நான் நெகிழ். ரோஹித் என்ன படிக்கிறீங்க? சரி, கொஞ்சம் பெரிய நான் நெகிழாக தான் இருக்குது, முயற்சி பண்ணுங்கள், இடையில கட் பண்ணிக்கலாம், முடியலனா. மஞ்சள் மணக்க குங்குமத்தோடு சந்தனமும் உடன் இருக்க, வெத்தலை பாக்கு பழம் பூ வளையல் பொட்டு புத்தாடை எல்லாம் தட்டில் வச்சு வீட்டுக்கு வந்த அன்னிக்கு ஆடி மாத சீதனமா புன்னகையாவோட வழங்கப்பட்டது. மறுபடியும் சொல்லட்டுமா? மஞ்சள் மணக்க குங்குமத்தோடு சந்தனமும் உடன் இருக்க, வெத்தலை பாக்கு பழம் பூ வளையல் பொட்டு புத்தாடை எல்லாம் தட்டில் வச்சு வீட்டுக்கு வந்த அன்னிக்கு ஆடி மாத சீதனமா புன்னகையோடு வழங்கப்பட்டது. தங்கம் சொன்னதை அப்படியே சொல்லணும் தங்கம். நான் புதிர் போட்டுட்டு இருக்கிறேனா ஆடி 18ன்றீங்க? ஏன் தங்கம், நாணைகள் எப்படி விளையாடணும்னு தெரியுமா தங்கம்? இருங்க, நான் சொன்னதை நீங்க அப்படியே சொல்றீங்க, சரியா? உங்களுக்கு கொஞ்சம் நீளமாக இருக்கு இல்லையா, அதனால் கட் பண்ணிக்கலாம், சரியா? ம், மஞ்சள் மணக்க கேட்கணும் காதில். இருங்க இருங்க, காதில் கேட்டு மனசுக்குள்ளே வச்சுக்கிட்டு திரும்ப அப்படியே சொல்லணும், அதான் நாணைகள். என்ன தங்கம்?
1: ஓகேக்கா.
0: ம், மஞ்சள் மணக்க குங்குமத்தோடு சந்தனமும் உடன் இருக்க, பூ வளையல் பொட்டு எல்லாம் தட்டில் வச்சு வீட்டுக்கு வந்த அன்னிக்கு வழங்கப்பட்டது.
1: மஞ்சள் மணக்க குங்குமத்தோடு
0: சந்தனமும்
1: உடல
0: வச்சு
1: சந்தனம் வளையலும் புது ஆடை.
0: நிறைய வரிகள், இருங்க இருங்க, நிறைய வரிகள் விட்டு போச்சு. புத்தாடையெல்லாம் இந்த தடவை நான் சொல்லவே இல்லை, சரியா?

0: இன்னும் ஒரு தடவை கேளுங்க, உங்களால சொல்ல முடியல அப்படின்னா பரவாயில்ல, அடுத்த நிகழ்ச்சியில சொல்லிக்கலாம். என்ன தங்கம்? மஞ்சள் மணக்க குங்குமத்தோடு சந்தனமும் உடன் இருக்க, பழம் பூ வளையல் பொட்டு எல்லாம் தட்டில் வச்சு வீட்டுக்கு வந்த அன்னைக்கு வழங்கப்பட்டது.
1: மஞ்சள் மணக்க குங்குமத்தோடு சந்தனம் வைக்க மாம்பழம் பூம்பழம்.
0: தங்கம் நான் ரொம்ப கோவமாக இருக்கேன், இருங்க இருங்க இருங்க, நான் ரொம்ப கோவம் ஆயிட்டேன் சரியா, அடுத்த நிகழ்ச்சியில் நம்ம சந்திக்கலாம் சரியா. இல்லாததெல்லாம் சொல்லக்கூடாது இல்லை, நான் பாவம் இல்லையா? ம், சரி. ரோஹித் செலியன், இணைப்புக்கு வந்ததுக்கு நன்றி. உங்களுக்காக ஒரு பாடல் வருது, கோடை பண்பலை இன்னொரு புள்ளியாக இதிலிருந்து.

இன்னைக்கு நிகழ்ச்சியில் பங்கு பெற்ற சிவகங்கை அன்புமணி, திண்டுக்கல் சானார்பட்டி பிரவீன், முத்தூர் அபூர்வா, திண்டுக்கல் தனிஷா, திருச்சி ரோஹித் செழியன், அனைத்து குழந்தைகளுக்கும் நன்றிகள். நிகழ்ச்சியில் பங்கு பெற முயற்சித்த மாணவ செல்வங்களுக்கு பாராட்டுக்கள். நிகழ்ச்சியை கேட்டு சுவைத்த நேயர்களுக்கு நன்றிகள். கோடைப்பண்பலை 100.5 நிறைவுக்கு வருகிறது. இன்றைய இளமை பேசுகிறது மீண்டும் கேட்கலாம். இளமை பேசுகிறது நாளை இரவு 8 மணிக்கு. ஆனா ஆவண்ணா குண்டக்க மண்டக்க விளையாட்டுகளோடு வலம் வரும். பிரிவோம், சந்திப்போம். நிகழ்ச்சியிலிருந்து விடைபெறுகிறேன். சசிரேகா, குமரகுரு, நன்றி நேர்களே.

கோடை பண்பலை நொறுப்புள்ளி ஐந்தில் இனி கேட்கலாம் கொடை தென்றில். இன்று விருந்தினர் விருப்பமாய். இன்றைய சிறப்பு விருந்தினர் கோயம்புத்தூர் மாவட்டம் திருமதி ராஜலட்சுமி அவர்கள்.

0: இனிய இரவு வணக்கம் நேயர்களே. இன்னிசை இளவரசன் உங்கள் கூடை பண்பலை 100.5 இப்பொழுது கொடை தென்றல். செவ்வாய் கிழமைகள் தோறும் சீர்மிகு ஆளுமை கொண்ட, சிந்தனையின் சிகரம் தொட்ட, தன் முயற்சிகளால் முழு வெற்றி கண்ட பண்பாளர்களின் அன்பான பாடல் தெரிவுகள் பவனி வரும் நேரமாய் இந்த இரவு வேளையில் உங்கள் மனங்களில் இசை மழைதனை பொழிந்திட இப்பொழுது விருந்தினர் விருப்பம். இன்று தனது இசை தெரிவுகளால் நம் இதயம் நிறைக்க இணைகிறார் கோயம்புத்தூர் மாவட்டம் திருமதி ராஜலட்சுமி அவர்கள். உடன் பயணிக்கிறார் மயிலப்பன்.
1: கோடை பண்பலை நேயர்கள் அனைவருக்கும் இனிய இனிய இரவு வணக்கம். செவ்வாய்க்கிழமை 9:00 தவறாம நீங்க விருந்தினர் விருப்பம் நிகழ்ச்சியை கேட்க ஆரம்பிச்சிட்டீங்க. அதே மாதிரி தவறாம ஒரு சிறப்பு விருந்தினரோட இங்க நிலையத்திலிருந்து விருந்தினர் விருப்பம் நிகழ்ச்சி வளம் வர ஆரம்பிச்சாச்சு. நம்ம நிலையத்திற்கு வந்திருக்க சிறப்பு விருந்தினரை வரவேற்று விருந்தினர் விருப்பம் நிகழ்ச்சியை துவக்கிடலாம். அம்மா வணக்கம்.
2: வணக்கங்க. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன், குரு வாழ்க குருவேத்தினை. என் பெயர் ராஜலட்சுமி, கோயம்புத்தூர்லேருந்து வந்திருக்கிறேங்க. நான் வந்து பிறந்த ஊர் வந்து விருதுநகர் மாவட்டத்தில் மாத்தநாயக்கம்பட்டின்னு ஒரு சிற்றூர் தான். எங்கள் அப்பா வந்து கிராம முன்சிப்பு, அம்மா வந்து விவசாயம். நாங்கள் வந்து 5 பேர், எங்கள் 2 அண்ணன் ஒரு தம்பி ஒரு தங்கச்சிங்க. நாங்கள் வந்து ரொம்ப சின்ன ஊர். நாங்கள் படித்தது 5வது வரைக்கும் தான் எங்கள் ஊரில் இருக்குது.

0: பக்கத்து ஊர் வந்து குளூர் சந்தை. அங்கே போய் தான் எஸ்எஸ்எல்சி வரைக்கும் படித்தோம். 6வதுலேருந்து எஸ்எஸ்எல்சி வரைக்கும் அங்கே தான் படித்தோம். 2 மைல் நடந்து போயிட்டு 2 மைல் நடந்து வருவோம். அப்படி தான் நாங்கள் படித்தோம்.
1: நடந்து போய் படித்து நடந்து போய் தான் எல்லாமே, அதற்கான அடிப்படை நடை தான்.
0: ஆமாங்க.
1: சரி, அப்பா பேர் அம்மா பேர் சொல்லிடலாமா?
0: அப்பா வந்து ஸ்ரீனிவாசன், அம்மா பேர் கோமலவல்லி. என் கணவர் வந்து பெருமாள் சாமிங்க. அவர் வந்து ஹெட் கான்ஸ்டபிளாக இருந்தாருங்க. அப்புறம் வந்து ப்ரமோஷன் ஆகி இன்ஸ்பெக்டர் வரைக்கும் வந்தாருங்க. எனக்கு வந்து 18 வயசில் எனக்கு மேரேஜ் ஆச்சு. ஒரு பையன் ஒரு பொண்ணு. பையன் பேர் வந்து ராஜேஷ், இன்ஜினியர். பொண்ணு பேர் வந்து லாவண்யா. அவள் வந்து அக்ரியில் வந்து பிஎஸ்சி முடிச்சுட்டு அங்கே கலிஃபோர்னியாவில் வந்து பிஎச்டி வரைக்கும் முடித்தாங்க. இங்கே அக்ரியில் வந்து 9 கோல்டு மெடல் வாங்கினாங்க. பையன் வந்து ஃபஸ்ட்டு சிங்கப்பூர் ஏர்லைன்ஸில் வேலையில் இருந்தாங்க, சிங்கப்பூரில். அதுக்கப்புறம் வந்து இங்கே யூஎஸ்க்கு போயிருந்துட்டாங்க.
1: அப்போ 2 குழந்தைகளும் வெளிநாட்டில் வாழ்ந்துட்டுருக்காங்க, அப்படிதானே?
0: ஆமாங்க.
1: சரி, இப்போ உங்களை பற்றின ஒரு சின்ன அறிமுகம் கிடச்சாச்சு. ஆமாங்க, நீங்கள் சொல்கிறத வச்சும் என் மனசில் ஒரு கேள்வி இருக்குது, அதெல்லாம் நம்ம தொடர்ந்து பேசலாம். முதல் விருப்ப பாடல், உங்களோட விருப்பத்தில் என்ன பாடல் வர இருக்கு?
0: முதல் விருப்ப பாடல்னா இந்த கணவருக்கு ரொம்ப பிடிச்ச படம் காலங்களில் அவள் வசந்தம். அது வந்து அடிக்கடி பாடிட்டே இருப்பாருங்க. அந்த பாடல் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும்.
1: காலங்களில் அவள் வசந்தம்னு பாடுறதுக்கு காரணம் எதுவும் இருக்கா? உங்களை நினச்சி தான் பாடுவாங்க, நீங்கள் நினச்சிக்கிருவீங்களா?
0: இல்லைங்க, அவர் முதலே மேரேஜ் மாதிரி அந்த பாட்டுக்கு ரொம்ப பிடிக்கும்ட்டு அவர் பாடிட்டுருப்பார்.
1: சரி, உங்களுக்காக உங்களுடைய கணவருக்கு பிடித்த பாடல் முதல் பாடலாக நிகழ்ச்சியில் வளம் வர இருக்கு. காலங்களில் அவள் என்றைக்குமே வசந்தம் தான் அப்படின்னு பாடல் வருது. இணைந்திருங்கள், இது கோடை பண்பலை 100.5.

0: அம்மா நீங்க சொல்றப்ப சொன்னீங்க விருதுநகர் மாவட்டத்தில் ஒரு சின்ன கிராமம் எங்க கிராமம்னு சொல்லிட்டு. உங்க ஊர் எப்படி இருக்கும், பார்க்க பச்சை பசைன்னு இருக்குமா இல்ல கரிச காட்டு பூமி?
1: எங்க ஊர் வந்து எங்க ஊர் பக்கத்து தொட்ட மாதிரி ஒரு ஆறு போகுங்க, கௌசிக மகாநதினு பேரு. அது எப்பவுமே

0: எந்த காலத்திலுமே தண்ணி போயிட்டே தாங்க இருக்கும். அந்த பக்கம் வந்து கரிசல் காடுகள், எங்க காடுகள்லாம் நல்லா விளைச்சல், வானம் பார்த்த பூமி தான். ஆனா நல்லா விளைச்சல், பருத்தி, கடலை, நிலக்கடலை போடுவோம், வரகு, தினை, எள்ளு, துவரை, தட்டைப்பயிறு, எல்லா விளைச்சலும் நல்லா விளைஞ்சிட்டு இருக்குங்க. அவ்வளவு பசுமையா இருக்கும். வீட்டுக்கு முன்னாடி பக்கமும் கரிசல் காடு தான், பின்னாடியும் கரிசல் காடு தான். நல்லா விளைச்சலா இருக்கும், நல்ல விவசாயம் நடந்துட்டு இருந்ததுங்க. நம்ம தோட்டம் விவசாயத்தை விட அது நல்லா வருமானம் எல்லாம் நல்லா வந்துட்டு இருந்ததுங்க. ஆனா இப்ப வந்து அங்க டேம் கட்டிட்டாங்க. டேம் கட்டினதா இங்கே நிலங்கள் எல்லாம் அங்கே போயிடுச்சு. முன்னாடி பக்கம் இருக்கிற நிலங்கள்லாம் இப்போ வந்து ஃப்ளாட் ஆயிடுச்சுங்க. அந்த ஊரோடைய பசுமையே இருந்து எல்லாமே கட்டடங்களை ஆகிறதுக்கு ஃப்ளாட் போட்டுட்டாங்க. இந்த ஊரை பார்த்தாலே முந்தி பார்த்த ஊர் மாதிரியே போயிடலைங்க.
1: வயல்வெளிகள் எல்லாம் வீடு வெளிகளா மாறிடுச்சு அப்படி சொல்லலாம்.
0: புஞ்சை நிலங்கள் தான், புஞ்சை நிலங்கள் எல்லாம் இப்போ வந்து விவசாயம் எல்லாம் தரிசாவும் இருக்கு. தரிசு நிலங்கள்லாம் இப்போ வந்து கட்டடங்கள் ஆகுறதுக்கு ஃப்ளாட் போட்டுட்டாங்க.
1: புஞ்சை நிலம்னு சொல்லுவீங்க, உங்க ஊர் பக்கம் பிஞ்சக்காடு அப்படி சொல்லுவாங்க.
0: ஆமாங்க, புஞ்சை நிலம்.
1: சரி, இப்ப நீங்க ஒரு விருதுநகர் காரவங்க, பிறந்து வளர்ந்தது SSLC வர நீங்க சொன்னீங்க, பக்கத்துல இருக்க ஊர் வர நாங்க போய் படிச்சுட்டு வந்தோம், எல்லாம் பண்ணோம். இப்ப கோயம்புத்தூர் போனதும் அங்க இருக்க மக்களோட ஒன்றி வாழ வேண்டிய சூழல் இருக்கும். நீங்க பேசுறப்ப எல்லாம் ஆமாங்க ஆமாங்கன்றீங்க, அது கோயம்புத்தூர்காரவங்களுக்கே அந்த வழக்கம் இருக்கா?
0: ஆமாங்க,
1: வந்துருச்சு ஆமாங்க.
0: கோயம்புத்தூர்ல எல்லாமே அங்க ஒரு மரியாதையான தமிழ்ங்க. நமக்கு மதுரை தமிழ் எப்படி, திருநெல்வேலி தமிழ் அது மாதிரி கோயம்புத்தூர் தமிழே ஒரு ஸ்பெஷல் தாங்க. அங்க கொஞ்சம் நல்லா இருக்கும் தமிழ் பேசுறது.
1: சரி, தொடர்ந்து பேசுவோம். ஒரு பாடலை தொடர்ந்து இரண்டாவது பாடல் உங்களோட விருப்பத்துல என்ன பாடல் கேட்கலாம்?
0: இந்த மின்னலை படத்துல வந்து வசீகரானது பாட்டு, அது வந்து ஏன் பிடிக்கும்னா, எங்க பொண்ணுக்கு அப்புறம் 2001 மேரேஜ் பிக்ஸ் ஆயிருந்தது. மேரேஜ் டைமுங்க, அப்ப வந்து எங்க பையன் அப்ப ஊர்ல இருந்து வந்திருந்தாங்க. வந்தப்ப அந்த பாட்டு சும்மா போட்டு போட்டு கேட்டுட்டே இருப்பாங்க. எங்க பொண்ணு இருப்பா, அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து இருந்த டைம் வந்து அப்பந்தான். அதனால அந்த பாட்டு பாடும் போதெல்லாம் எனக்கு அவங்களோட நினைவுகள் இருக்கும். அதனால அந்த பாட்டு எனக்கு ரொம்ப பிடிக்குங்க.
1: உங்களோட விருப்பத்துல உங்களுடைய இன்னும் ஒரு 20 ஆண்டுகளுக்கு முன்னாடி பயணிக்கக்கூடிய நினைவை தரக்கூடிய பாடல்னு சொல்லிட்டீங்க. இதோ இப்ப திருப்பி கேட்டு ரசிச்சிடலாம். காற்று அலைகள்ல வானொலியில இணைந்திருங்கள். இது கோடை பண்பலை 100.5.

0: இப்போ நீங்கள் விருதுநகர் மாவட்டத்திலிருந்து கோயம்புத்தூர் ஒரு 18 வயசில் கல்யாணம் ஆகி போகிறீங்க, என்ன படிச்சிருந்தீங்க அப்போ?
1: நான் வந்து எஸ்எல்சி முடிச்சுட்டுங்க, டைப்ரைட்டிங் வந்து இங்கிலீஷில் வந்து ஹையரும் தமிழில் லோயரும் படிச்சிருந்தேங்க. படித்து முடித்து வேலைக்கு போகலை, அப்புறம் மேரேஜ் ஃபிக்ஸாகவும் கோயம்புத்தூர் போயிட்டேங்க. கோயம்புத்தூர் போனப்போ எங்கள் மாமாவோட ரிலேஷன் இருந்தாங்க, அவங்க வந்து வேலைக்கு அங்கே பிஹெச்டி காலேஜ் ஃபேமஸ் தானுங்க, அங்கே வந்து முந்தையெல்லாம் டைப்பிஸ்ட் தானே, அதுக்கு போய்க்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. எங்கள் வீட்டில் அவங்க போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் இருந்தபோது அவங்க வந்து வேண்டாம், நாங்கள் வர டயத்துக்கு அவங்க போயிடுவாங்க, நாங்கள் இருக்கிற டைம் அவங்க இருக்க மாட்டாங்க, அதனால் வேண்டான்னு சொன்னாங்க. எனக்கும் அது புது ஊராச்சுங்களா, அவர் வேண்டான்னு சொன்னவும் சரி நானும் போகலை அப்படின்ட்டு அப்படியே இருந்துக்கிட்டேங்க. அதனால வேலைக்கு போகலை.
0: குழந்தைகளை பார்த்துக்கிற, குடும்பத்தை பார்த்துக்கிறேன்ற பொறுப்பை தூக்கி சமக்க ஆரம்பிச்சாச்சு அப்படி சொல்லலாம். சரிங்கம்மா, இப்போ வீட்டில் இருக்கிறப்ப உங்களோட காலகட்டத்தில் நீங்கள் வீட்டில் என்ன பண்ணுவீங்க? பொதுவா பெண்கள் இன்றைய சூழல பார்த்தோம்னா ஒன்னு வேலைக்கு போறதான் பெருமிதமா நினைக்கிறாங்க.
1: ஆமாங்க.
0: இப்ப வீட்டுல இருந்தோம்னா நான் சும்மா இருக்கேன்னு பெண்கள் சொல்லியே கேட்கலாம். சும்மா யாருமே இல்ல, ஒரு மாவரைக்கிறதுல இருந்து சமைக்கிறதுல இருந்து துவைக்கிறதுல இருந்து குழந்தைங்க எல்லாரையும் பராமரிக்கிறது அம்மா மனைவி, அதற்குண்டான முழு பின்னணி வேலையும் அவங்க தான் செய்யறாங்க. ஆனா சும்மா இருக்கேன்னு சொல்றது கொஞ்சம் கேட்கும் போது நெருடலா இருக்கும். அப்ப நீங்க திருமணமான புது இதுல குழந்தைகள் பள்ளிக்கு சென்ற சமயத்துல வீட்டுல என்ன பண்ணுவீங்க பகல் நேரம்?
1: காலையில வந்து அவங்க வந்து வீட்டுல எதுவுமே பார்க்க மாட்டாங்க, ஏன்னா அவங்க 6 மணிக்கெல்லாம் 6:30 கிளம்பி ஸ்டேஷன் போயிடுவாங்க. பிள்ளைங்க எந்திரிக்காதுக்கு மேலே டியூட்டிக்கு போயிடுவாங்க, அவங்க தூங்கினதுக்கு அப்புறம் தான் வருவாங்க, இல்ல நம்ம தான் பார்க்கணும் அப்படிங்கும் போது குழந்தைகளுக்கு வந்து அப்பாவெல்லாம் பைப்ல தண்ணி கிடையாது, துணி துவைக்கிற மிஷின் கிடையாது, மாவாட்டது எல்லா வேலையும் செய்யும் அப்படிங்கும் போது ஃபுல் ஷெடியூல்டா இருக்கும். பைப்ல போய் தண்ணி பிடிச்சிட்டு வரணும், மாவாட்டணும், துணி துவைக்கணும் அப்படிங்கும் போது குழந்தைங்க வர்ற வரைக்கும் வேலை சரியாவே இருக்குங்க. அதனால இப்ப மாதிரி அப்ப டிவி கிடையாது, ஒண்ணுமே ரேடியோ ஒண்ணு மாத்திரம்தான் இருக்கும், அதனால வேலை கரெக்டா இருக்கும்.
0: இப்ப அதே சூழ்நிலை இன்று ஒப்பிட்டு பார்த்தா உங்களுக்கு பாக்குறப்ப எப்படி தோணுது? அன்னைக்கு நாங்க என்ன ஓட்டம் ஓடிக்கிட்டு இருந்தோம், என்னப்பா இது அப்படியே, உங்களுக்கு என்ன மாற்றம் தோணுது?
1: அதுதான் அதிசயமா இருக்கும். அப்படியெல்லாம் அவ்வளவுலாம் வேலை செஞ்சோம், ஆனா இப்ப இருக்கிற பிள்ளைங்க வந்து கொஞ்சம் நடந்தாலுமே முடியல அப்படிங்கிறாங்க, ஏதாவது எல்லாமே உள்ளங்கையில் வச்சிருக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது எதுவுமே முடியல முடியல சொல்லுங்க, எப்படி எப்படி எல்லாம் முடியல முடியலன்ட்டு அவங்க இருக்கிறாங்க அப்படின்ட்டு ஆச்சரியமா இருக்குங்க. அவ்வளவு வேலையெல்லாம் நம்ம செஞ்சோம் இப்ப பிள்ளைங்களெல்லாம், ஏன்னா அவங்களுடைய ஸ்ட்ரென்த் அப்படிதான் இருக்குதுங்க.
0: என்ன பாடல் கேட்கலாம்?
1: மஜ்னுங்கிற ஒரு படத்துல முதல் கனவே முதல் கனவே ஒரு பாட்டு, அந்த பாட்டு ஒளிபரப்பு.
0: இந்த பாடல் பிடிக்கிறது எதுவும் தனித்துவமான காரணம் இருக்கா?
1: அதாங்க, எங்க பொண்ணு பையன் வந்து அப்ப இருக்கும்போது இந்த பாட்டையும் போட்டு போட்டு கேட்டுட்டே இருப்பாங்களா, அதனால அவங்களுக்கு வேண்டி.
0: நிச்சயமா நிச்சயமா, உங்களோட விருப்பத்துல மஜ்னு பட பாடல் முதல் கனவே முதல் கனவேன்னு காற்று அலைகள்ல மலர இருக்கு. இணைந்திருங்கள், இது கோடை பண்பலை 100.5.

0: அம்மா நீங்கள் பேசுகிறப்ப சொன்னீங்க இது மாதிரி கோயம்புத்தூர் போனேன், அன்றாட வேலைகள் செய்வோம், வாழ்க்கை அப்படியே நகன்றதுன்னு. குழந்தைங்களுக்கு படிப்புக்க வைக்கிறது, இப்போ இதை மாதிரி பையன் இன்ஜினியர் ஆக்கணும், பொண்ணு அக்ரி படிக்க வைக்கணும், இந்த மாதிரியான சிந்தனைகள்லாம் உங்களுக்கு எப்படி வந்தது?
1: எப்படி வந்ததுன்னா, பையன் வந்து படிக்கணும், பொண்ணு படிக்கணும்னா பொண்ணு அவங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டு கொஞ்ச நாள் தான் நம்ம சொல்லிக் கொடுப்போம், அப்புறம் அவங்களே படிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ மாதிரி அப்போ டியூஷனுக்கு அனுப்புறது இதெல்லாம் கிடையாது. ஏன்னா குழந்தைகளை வந்து எங்கள் தம்பி அண்ணன்லாம் இருப்பாங்க, அவங்க போய் விட்டுட்டு வருவாங்க. அவங்க வேலைக்கு கோயம்புத்தூர் இருந்தாங்க, ஸ்கூலில் கொண்டு விடுவாங்க, கூட்டிகிட்டு வருவாங்க. கூட்டிகிட்டு வர்றது வேலையெல்லாம் நமக்கு இல்லை. அப்புறம் பொண்ணு வந்து வீடு பக்கத்துலேயே தான் இருந்தாங்க, ஸ்கூல் ஃபிஃப்த்து வரைக்கும் படிப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து பஸ்ஸில் போகும்போது பஸ் ஸ்டாண்டு வீட்டு பக்கத்தில் இந்த குவார்டர்ஸ் பக்கத்துலேயே தான் பஸ் ஸ்டாண்டு இருந்ததுனால அவங்களாம் ஏறி போயிடுவாங்க. அதனால அந்த விடுற இதெல்லாம் கிடையாது. அதனால் படிக்கிறது பையனுக்கு வந்து நைன்த்துக்கு மேலே தான் கொஞ்சம் டியூஷனுக்கு அனுப்பணும். அப்புறம் நாங்கள் வந்து அவ்வளோவா சொல்லி கொடுக்கல, அவங்களே படிச்சுக்கிட்டாங்க.
0: இப்போ யாரோட தேர்வு? இப்போ நீ இன்ஜினியர் தான்ப்பா ஆகணும் அப்படின்னு யார் முடிவு பண்ணா?
1: நாங்கள் முடிவு பண்ணலங்க, பையனே தான் ஃபஸ்ட்டு வந்து பையன் வந்து பாலிடெக்னிக் தான் படித்தாங்க. டென்த்து படிச்சுட்டு பாலிடெக்னிக் முடிச்சுட்டு அப்புறம் வந்து டூ இயர்ஸ் ஜாப்ல இருந்தாங்க. இருந்துட்டு அப்புறம் வந்து எக்ஸாம் எழுதி இங்கே திருச்சியில் ஆர்இசின்னு இருந்தது முதல்ல. இப்போ தான் என்ன ஐடியா மாற்றிட்டாங்க, ஆர்இசியில் போய் ஜாயின் பண்ணாங்க. ஆர்இசியில் ஜாயின் பண்ணிட்டு அப்புறம் ஒன் இயரில் இருக்குமே எனக்கு அந்த ஊர் பிடிக்கல அப்படின்ட்டு சொல்லிட்டே இருந்தாங்க. அப்புறம் சிங்கப்பூர் ஏர்லைன்ஸுக்கு வேலைக்கு போயிட்டாங்க. அங்கே போய் ஒன்றரை வருஷம் இருந்தாங்க. அப்புறம் அங்கே நான் படிக்கணும் அப்படின்ட்டு திரும்ப யூஎஸ்ல வந்து அப்புறம் யூஎஸ்ல தான் வேலைக்கும் போயிட்டு அப்புறம் டே காலேஜ்ல சேர்ந்து படிச்சு முடிச்சாங்க பையன்.
0: அவங்களோட சொந்த விருப்பத்தின் பேர்ல தான் பொறியியல் படிச்சாங்க. சரி, அதே மாதிரி பெண் பிள்ளை நீங்க சொன்னீங்க, அவங்களோட பொண்ணு,
1: ஆமாங்க,
0: அவங்கள வந்து வேளாண்மை அக்ரிகல்ச்சர் படிக்க வச்சோம் அப்படி சொன்னீங்க.
1: அவங்க வந்து ஃபர்ஸ்ட் வந்து இன்ஜினியர் வந்ததுங்க. இன்ஜினியர் வந்து காலேஜ் வந்து கொஞ்சம் தூரத்துல இருந்ததுனால நாங்க போய் பார்த்துட்டு வந்து ரொம்ப தூரமா இருக்குது. ஆனா இப்பெல்லாம் எல்லாமே பக்கத்துல இருக்காங்க. அப்போ வந்து இஎல்பி காலேஜ் இருந்ததுங்க, அங்கே வந்ததுனால வேண்டாம்னு சொல்லிட்டு அப்புறம் சிஐடியில சேர்த்தோம். கம்ப்யூட்டர் அவளுக்கு பிடிக்கவே இல்லை அவங்களுக்கு. அப்புறம் திரும்ப வந்து அக்ரி இது வரவும் அப்புறம் அக்ரியில் சேர்த்துட்டோம். அந்த காலேஜ் டிஸ்கண்டினியூ பண்ணிட்டு அக்ரியில் சேர்த்து அவளை அக்ரியில் நல்லா படித்தாங்க. படித்து நான் கோல்டு மெடல் வாங்கினாங்க.
0: அதை குழந்தைங்களோட விருப்பத்துக்கு தான் நீங்க படிக்கிறீங்க. சரிங்கம்மா, இந்த தருணத்தில் என்ன பாடல் கேட்கலாம்?
1: ஆனந்தம் விளையாடும் வீடுன்னு ஒரு பாட்டு இருக்கு, அது வந்து எனக்கு ரொம்ப பிடிக்குங்க.
0: இது உங்களோட வீடை மையமா வச்சு நீங்க அந்த பாட்டை ரசிப்பீங்கன்னு சொல்லலாமா?
1: சொல்லலாங்க.
0: சரிங்கம்மா, உங்களோட விருப்பத்துல எல்லார் வீட்லயும் எப்பவுமே ஆனந்தம் விளையாண்டுட்டே இருக்கணும். இப்ப பாடலாக விளையாட வருது, கேட்டுடலாம். இணைந்திருங்கள், இது கோடை பண்பலை 100.5 விருந்தினர் விருப்பம்.

0: இசையின் நீர்வீழ்ச்சி கோடை பண்பலை 100.5 நாம் இணைந்து ரசித்துக் கொண்டிருக்கிறோம். விருந்தினர் விருப்பம் இன்றைய நிகழ்ச்சியை அலங்கரித்துக் கொண்டிருக்கிறார் கோயம்புத்தூர் மாவட்டம் திருமதி ராஜலட்சுமி அவர்கள்.
1: அம்மா, இப்போ நீங்கள் பேசும்போது குழந்தைகள் அவங்களுடைய விருப்பத்துக்கு படிக்க வச்சோம், இன்று வந்து நல்ல நிலையில் வெளிநாடில் குறிப்பாக அமெரிக்காவில் வந்து வேலை செய்கிறாங்க அப்படின்னு சொல்லி சொன்னீங்க. இப்போ நீங்கள் கோயம்புத்தூரில் இருக்கீங்களா இல்லை குழந்தைங்களோட வெளிநாட்டில் இருக்கீங்களா?
2: பிள்ளைங்க வந்து எங்கள் மேரேஜுக்கு முன்னாடியே எங்கள் பையன் வந்து அங்கே சிங்கப்பூரில் இருந்தான். பொண்ணு வந்து தேர்ட் இயர் படிச்சுட்டு இருக்கும்போது எங்கள் வீட்டில் ஒரு இன்ஸ்பெக்டர் ப்ரமோஷன் ஆகி திருநெல்வேலி போனாங்கங்க. போயிட்டு 1 வீக்கில் தான் ஃபர்ஸ்ட் சண்டே போனாங்க, செகண்ட் சண்டே ஆக்சிடென்ட்டில் இதாகிட்டாங்க. அப்புறம் வந்து எனக்கு ரொம்ப டிஸ்டர்ப் ஆகிடுச்சிங்க. அவங்க ஃபோன் பண்ணுவாங்க சாயந்தரம், அப்போ அவங்க ஃபோனுங்கும்போது அவங்க இல்லைங்கும்போது மனநில எப்படி இருக்கும், அப்போ வந்து ரொம்ப டிஸார்டர் ஆகிட்டேங்க. அதுக்கப்புறம் தான் அந்த நான் வேதாத்ரி மகரிஷி அந்த மெடிடேஷனில் சேர்ந்து அதில் வந்து கொஞ்சம் மைண்டு ரிலாக்ஸ் ஆகி இப்போ நான் உங்களோட உயிரோடு பேசுகிறேன்னா மனவளக்கலைங்கிற அந்த மெடிடேஷனில் சேர்ந்ததுக்கப்புறம் தான் நான் இந்த நிலைமையில் இருக்கிறேங்க. கேள்விப்பட்டிருக்கிறீங்களா வாழ்க வளமுடன்
1: பொள்ளாச்சி அறிவுத்திருக்கோயில்? அறிவுத்திருக்கோயில், ஆமாங்க, ஆமாம்.
2: ஓல்டு கம்யூனிட்டி சர்வீஸ் சென்டர்னு அந்த இதை சேர்ந்ததுக்கப்புறம் தான் நான் ஓரளவு கொஞ்சம் கொஞ்சமாக வெளியில் வந்து இருந்தேங்க. அப்புறம் அதில் இருந்துட்டு திரும்ப நாங்கள் வீடெல்லாம் மாற்றி வெளியில் வந்துட்டோம். வெளியில் வந்ததுக்கப்புறம் எனக்கு தெரியல எங்கே இருக்குதுன்ட்டு, தெரியாமல் அந்த மெடிடேஷன் சென்டர் கண்டுபிடிக்க முடியல. ஒரு 5 இயர்ஸ் எனக்கு டிஸ்கண்டினியூ ஆயிடுச்சுங்க. டிஸ்கண்டினியூ ஆன உடனே பழையபடி முதல் ஸ்டேஜில் எப்படி இருந்தனோ அப்படியே ஆயிட்டேன். அதுக்கப்புறம் திரும்ப நம்ம இப்படியே இருந்தால் சரி வராது அப்படின்ட்டு, குழந்தைங்கள்லாம் வெளியில் இருக்கிறாங்க நம்ம என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு அப்புறம் கண்டுபிடிச்சி, அப்புறம் அங்கே பக்கத்துலேயே இருந்தாங்க மகளிர் தௌமியம்னு, அதில் வந்து ஒரு ரிட்டையர்டு ஸ்டாஃப் நர்ஸ் சரோஜம்மான்னு அவங்க வந்து நடத்திட்டு இருந்தாங்க. அப்புறம் அங்கே போய் சேர்ந்து அவங்க வந்து பெண்களுக்காகவே, பெண்களுக்கு வந்து நிறைய பிரச்சனைகள் இதெல்லாம் இருக்கும் பார்த்தீங்களா, அதனால் பெண்களுக்காகவே நடத்திட்டு இருந்தாங்க.

0: அதில் வந்து சேர்ந்து அப்புறம் அதிலிருந்து கொஞ்சம் கொஞ்சமாக அதிலிருந்து வெளியில் வந்து அப்புறம் டிப்ளமோ முடிச்சுட்டு அப்புறம் அட்வான்ஸ் டிப்ளமோ ஒன்று, அது ஒரு 3 இயர்ஸ் கோர்ஸ் படித்து இதிலேயே இருக்க போய் தான் கொஞ்சம் இந்த நல்லா வெளி உலகத்தில் வந்து நம்ம வந்து சர்வீஸ் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு இது இருக்குது. யாருக்குமே நம்ம வந்து கெடுதல் நினைக்கக்கூடாது, மனசாலையும் சரி உடலாலையும் சரி யாருக்கும் துன்பம் கொடுக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு மனநிலைக்கு நமக்கு வந்து தயார்படுத்தினாங்க. இங்கே வந்து ரொம்ப எல்லா பெண்களுக்கு வேண்டிய அங்கே இருக்கும் அந்த மன்றத்தில், உலகம் முழுவதுமே இருக்குது அந்த அறிவு திருக்கோயிலுடைய மன்றங்கள் வந்து உலகம் முழுவதுமே இருக்கிறாங்க.
1: ஒரு இக்கட்டான சூழல்ல உங்களை வெளியில சரியான மனநிலைக்கு திருப்ப உங்களை இயல்புக்கு கொண்டு வந்தது அவங்களோட உதவிதான்.
0: ஆமாங்க.
1: சரிங்கம்மா, இந்த தருணத்துல என்ன பாடல் கேட்கலாம்?
0: பூங்காற்று திரும்புமா முதல் மரியாதையில பாட்டு.
1: பூங்காற்று திரும்புமா முதல் மரியாதையிலிருந்து, பூங்காற்று இதோ திரும்ப போகுது முதல் மரியாதை படத்திலிருந்து இணைந்திருங்கள். இது கோடை பண்பலை 100.5.

0: ஜாயின் பண்ணுறதுக்கு வேண்டி இது பண்ணாங்க. இவங்க அப்பாவும் இல்லை நம்ம தனியாக இருக்கிறோம், அப்புறம் எங்கள் மாமா வீடு பக்கத்தில் இருந்தாங்க, அவங்க கொஞ்சம் சப்போர்ட்டாக இருந்தாங்க. அப்புறம் எங்கள் அண்ணன் பெரிய அண்ணன் எங்கள் இன்னொரு அண்ணன் எல்லாமே நல்லா சப்போர்ட்டில் இருந்தாங்க. சப்போர்ட்டில் இருக்கும்போதும் எங்களுக்கு வந்து இந்த பொண்ணை வந்து நீ நம்ம வச்சு படிக்க வச்சு நம்ம தரும்போது இது பண்ணணும் அப்படின்னு சொல்லி மேரேஜ் பண்ணி கொடுத்துட்டாங்க. ஒரு எம்எஸ்சிக்கு சீட் கிடச்சது, அது படிக்க ஜாயின் பண்ணலை. ஜாயின் பண்ண ஒரு சீட் வேஸ்ட் ஆயிருந்துட்டு ஜாயின் பண்ணாமே இருந்துட்டு அப்புறம் எங்கள் பொண்ணு சொன்னால் வெளிநாட்டுக்கு வேண்டாமா, நாங்கள் தனியாக இங்கே இருப்பீங்க அப்படின்னா என்னோட வாழ்க்கை வந்து எனக்கு இதாயிருச்சு, அதனால் நீங்கள் வந்து உங்களோட வாழ்க்கையை வந்து நீங்கள் பாருங்கள் அப்படின்ட்டு பரவாயில்ல நீங்கள் வந்து வெளிநாட்டில் அப்படி கல்யாணம் பண்ணி கொடுத்து உள்ளூர்லேயே தான் பார்த்தானா ஒன்றும் சரி வரலை பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு அப்படி கல்யாணம் பண்ணி கொடுத்தோம். எங்கள் பொண்ணும் சரின்ட்டு பண்ணி கொடுத்துட்டோம். அவளுக்கு வந்து அவங்க அப்பா டிபார்ட்மெண்ட்டுக்கு வரணும்னு ரொம்ப ஆசை, அவள் நல்லா படிக்கிறதுனா ஐஏஎஸ் ஐபிஎஸ் வரணுன்றது தான் அவளுக்கு ஆசை. ஆனால் அங்கே வந்து பிஹெச்டி முடிச்சுட்டு அங்கே இது ஒன் இயர் ஒர்க் பண்ணாங்க சயின்டிஸ்டாக, அதுக்கப்புறம் குழந்தைகளுக்கு வேண்டிய அவளும் வீட்லேயே இருக்கிறாங்க.
1: சரி, இப்போ என்ன பாடல் கேட்கலாம்?
0: என்னை யார் என்று எண்ணி நீ பார்க்கிறாய்,
1: என்னை யார் என்று நீ எண்ணி பார்க்கிறாய் பாடல் உங்களோட விருப்பத்தில். இதோ மலர இருக்கு காற்றலைகளில், இணைந்திருங்கள். இது கோடை பண்பலை 100.5.

0: அம்மா, நம்ம போன கேள்வி கேட்கும்போது உங்க குழந்தைங்க வெளிநாட்டில் இருக்காங்க, நீங்க இங்க இருந்தீங்க, இப்ப வெளிநாடு போனீங்களான்னு கேட்கறப்ப நீங்க சொன்னீங்க மாதிரி ஒரு விபத்து நேரிட்டு கணவர் இழந்த பிறகு ரொம்ப மீள முடியாத துயரத்திலிருந்து மீண்டு வந்தேன்னு சொன்னீங்க. இப்ப உங்களுக்கு குழந்தைகளோட ஒத்துழைப்பு எப்படி இருந்தது? அவங்க அம்மா விடுங்கம்மா பாத்துக்கலாம் நாங்க இருக்கோம்ல அப்படி சொன்னாங்களா? நீங்க எப்படி அவங்ககிட்ட இந்த மாதிரியான ஒரு கஷ்டத்தை எப்படி கடந்து வர உதவுனாங்கன்னு சொல்ல முடியுமா?
1: அப்புறம் பையன் வந்து வெளியில இருந்தாங்களா, பொண்ணு வந்து இங்கேதான் இருந்தாங்க. அப்புறம் படிச்சு முடிச்ச உடனே அவங்க எம்எஸ்சி

0: ஆமாம், நீங்கள் பேசும்போது சொன்னீங்க இது மாதிரி 2 ஆண்டு டிப்ளமோ கோர்ஸ் படித்தேன், அட்வான்ஸ்ட் டிப்ளமோ கோர்ஸஸ்லாம் படித்தேன். எந்த வயதில் படித்தீங்கன்னு தெரிஞ்சுக்கலாமா?
1: நான் வந்து படிக்கும்போது 50 இருக்குங்க.
0: 50 வயசு இருக்குமா? அப்போ உங்கள் கூட படித்தவங்க எல்லாருக்கும் ஒரு வயசு விகிதம் அந்த மாதிரி இருக்கும்ல, அப்போ அவங்களும் எப்படி 50 வயசு தான் இருந்தாங்களா இல்லை என்ன மாதிரி வயதில் இருந்தாங்க?
1: சின்ன 20 வயசில் இருந்தாங்க, 30 வயசில் இருந்தாங்க, 40 வயசில்.

0: இருந்தாங்க, எனக்கு வயசுக்கு மேல இருந்தவங்களும் இருந்தாங்க, எல்லா ஏஜ்லயும் இருந்தாங்க. ஒரு 30 பேர் படிச்சோம். ஆனா அவங்களோட தொடர்பு இப்பவும் எங்களுக்கு 30 பேர்ல கொஞ்சம் கொஞ்சமா இருந்து ஒரு 7 பேர் இப்பவும் அந்த தொடர்புல இருக்கிறோம்.
1: படிச்சவங்க எல்லாம் ஒன்னா
0: இருக்கிறாங்க.
1: சரி, இப்ப படிக்கும் போது உங்களுக்கு ஏதாவது இந்த வயசுல இப்படி படிக்கிறமே இப்படி இருக்கே அப்படின்னு ஏதாவது ஒரு மன தளர்வு
0: ஏற்பட்டிருக்கு? அப்படி எல்லாம் இல்லைங்க. படிக்கும் போது அந்த அவங்க கொடுக்கற அந்த சப்ஜெக்ட் இதெல்லாம் படிக்கும் போது நமக்கு இன்ட்ரெஸ்டாவே இருந்தாலும் இந்த வயசுல படிக்கிறோங்கிற ஒரு இதே கிடைக்கவே இல்லைங்க. ஏன்னா அந்த சப்ஜெக்ட் வந்து அப்படியே இருக்கும். இந்த காந்திபுரத்துலதாங்க அங்க சென்டர் இருந்தது. டெய்லி போய் படிச்சிட்டு இருக்கிறதுனால எங்களுக்கு இந்த வயசுல படிக்கிறோங்கிற நினைவே இருக்காது.
1: ஏறக்குறைய இப்ப 18 வயதுல உங்களுக்கு திருமணம் சொன்னீங்க, இப்போ அதுக்கப்புறம் படிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருந்திருக்காது? ஒரு கோர்ஸ், ஒரு டிப்ளமோ அப்படின்னு கதை வாசிச்சிருப்போம், புத்தகம் ஏதாவது பரட்டி இருந்திருப்போம், ஏதாவது ஒரு இதழ்கள் படிச்சிருக்கலாம். ஆனால் ஒரு படிப்புன்னு ஒரு பாடத்தை எடுத்து படிக்கிறதுக்கான சூழல் அமைஞ்சிருக்காது. ஒரு 20-30 வருஷம் கழிச்சு புத்தகத்தை தொடங்கும் போது படிக்க முடிஞ்சதா? அன்னைக்கு என்ன சவால் இருந்தது உங்களுக்கு?
0: படிக்க முடிஞ்சதுங்க. ஏன்னா நம்ம வந்து இந்த டெய்லி மெடிடேஷன் எக்ஸசைஸ் இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கிறவங்களாம் அந்த மெடிடேஷனை பண்ணும்போது நமக்கு வந்து டெய்லி ஒரு ஒரு சுவாமிஜி அவர் வந்து மெடிடேஷன் இதெல்லாம் எளிமையாவே கொடுத்துருப்பாரு. அவர் பேர் வந்து வேதாத்ரி மகரிஷி. அவங்க வந்து கூடுவாஞ்சேரியில வந்து பிறந்தவர். அவங்க வந்து 2000 பாடல் வரைக்கும் எழுதியிருக்கிறாங்க. அந்த பாடல் வந்து டெய்லி ஒன்னு எழுதணும். அப்படிங்கும் போது டெய்லி ஒவ்வொரு பாடல் எழுதுவோம். அதனால அது இன்ட்ரெஸ்டா இருந்தது. படிக்கும் போது ஒரு சிரமம் எல்லாம் இருக்கவே இல்லை, நல்ல இன்ட்ரெஸ்டா இருந்ததுங்க எங்களுக்கு.
1: அதனால படிப்போகும் போது ஒரு தளர்வோ சோர்வோ
0: சோர்வோ இல்லைங்க.
1: சரிங்கம்மா, என்ன பாடல் இப்ப கேட்கலாம்?
0: ஹைரோ ஹைரோ ஹைரோபான்னு ஒரு பாட்டு இருக்கு. அந்த பாட்டு
1: ஜீன்ஸ் படத்துல இருந்து உங்களோட விருப்பத்துல ஹைரோ ஹைரோ ஹைரோபா வருது, கேட்டுடலாம். இணைந்திருங்கள், இது கோடை பண்பலை 100.5.

0: அம்மா நீங்க சொல்லும்போது சொன்னீங்க பையன் வந்து வேலை செஞ்சாங்க அப்புறம் வெளிநாட்டுக்கு போனாங்கன்னு, அடுத்து பெண் பிள்ளையும் கட்டி கொடுக்கும்போது அவங்களையும் வெளிநாட்டில் கட்டி கொடுக்க வேண்டிய சூழல், கட்டி கொடுத்துடும். நீங்க வெளிநாடு போயிருக்கீங்களா?
1: பையனுக்கும் மேரேஜ் ஆயிடுச்சு இல்லைங்க, பையன் மருமகள் அவங்களும் அங்கே படித்து அப்புறம் அவங்களும் மேலே பார்த்தாங்க, அவங்களுக்கு ரெண்டு பெண் குழந்தைங்க. திரும்ப வந்து நான் பையன் குழந்தை வரும்போதெல்லாம் அங்கே 2001 மேரேஜ் முதல் அப்பவும் போயிருந்தேன், திரும்பவும் 2005 இப்படி வருஷம் போயிட்டே இருப்பேன். 2010 வரைக்கும் பையன் வீட்டுக்கு போயிட்டு இருந்தோம், அப்புறம் பொண்ணு வந்து அங்கே வந்து பார்த்துட்டு வருவாங்க. திரும்ப வந்து பொண்ணுக்கு வந்து குழந்தைகளுக்கு திரும்ப 2011 இந்த பக்கம் கலிஃபோர்னியா பக்கம் போயிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து 2019 இந்த கோவிட் வந்தது இல்லைங்க, அப்போதான் வந்து 2-3 வருஷம் அங்கேயே இருக்கிற மாதிரி ஆயிடுச்சு. அதுக்கு மேலே 6 மந்த்ஸ் 9 மந்த்ஸ் இருந்துட்டு வந்துடுவாங்க. அங்கேயே வந்து நான் இருக்கிறதுக்கு இந்த அப்ளை பண்ணுறதுக்கெல்லாம் இந்த கிரீன் கார்டுக்கெல்லாம் நான் வேண்டாம்னு சொல்லிட்டேன், இங்கேயே இருந்துக்கிடுவேன் அப்படின்ட்டு. அப்புறம் அந்த கோவிட் சமயம் ஒன்றும் பண்ண முடியலை, அங்கே ஓவர் ஸ்டே பண்ண முடியாது, அதனால் நம்ம வந்து இதை அப்ளை பண்ணி தான் ஆகணும்ட்டு கிரீன் கார்டு அப்ளை பண்ணோம். கிரீன் கார்டு அப்ளை பண்ணுறதுக்கு வந்து எந்த ஒரு சர்டிஃபிகேட் இது ஒன்றுமே கிடையாதுங்க. அப்புறம் எங்கள் பெரிய அண்ணா விருதுநகரில் இருந்தாருங்க, அவர் வந்து இந்த எனக்கு பெர்த் சர்டிஃபிகேட்டே கிடையாது, அவர் வந்து இந்த ரொம்ப அந்த ப்ரொசீஜர் எல்லாம் பார்த்து செஞ்சு எல்லாம் எடுத்து வச்சுருந்தார், அதுவும் அனுப்பி வச்சாருங்க. அதை வச்சு தான் நாங்கள் அப்ளை பண்ணி அதுக்கப்புறம் அந்த கிரீன் கார்டு ப்ராசஸ் ஆகிட்டு இருந்தது. திரும்ப இந்த ஃப்ளைட் போகிறதுக்கு முன்னாடியே அந்த வரவுனால தான் அப்புறம் அங்கே தங்குற மாதிரி ஆயிடுச்சுங்க. அதனால் இப்போ வந்து அங்கேயே இருக்க வேண்டிய சூழ்நிலை வந்துடுச்சு. இங்கே இந்தியாவுக்கு வந்து 4 மாதம் இப்படி வந்துட்டு போயிட்டுருக்குறோங்க.
0: அப்படியே திரும்பிடுச்சு, 6 மாதம் அமெரிக்கா போயிட்டு இந்தியா வந்துட்டு இருந்தாங்க.
1: ஆமாங்க,
0: இப்போ போய் அமெரிக்காவில் இருந்துட்டு 3-4 மாதம் மட்டும் நம்ம ஊருக்கு வந்து பார்த்துட்டு போகிற மாதிரி ஆயிடுது.
1: ஆமாங்க.
0: சரி, இப்போ என்ன பாட்டு கேட்கலாம்?
1: பொன் மாலை பொழுதுன்னு நிழல்கள்.
0: இது ஒரு பொன் மாலை பொழுது. சரி, இரவு பொழுதை இனிமையாக்க பொன் மாலை பொழுது பாடலாக வளம் வருது. கோடை பண்பலை 100.5 உங்களோட விருப்பத்தில் இணைந்திருங்கள். இது கோடை பண்பலை 100.5.

0: அம்மா நீங்க சொல்லும்போது இப்ப இந்தியாலேயே இருந்துட்டு இருந்த நானு ஒரு 3 மாசம் 6 மாசம் அமெரிக்கா போனேன். திருப்பி இப்ப அமெரிக்கால இருந்துட்டு இப்ப இந்தியா வந்து வெறும் ஒரு 3 மாசம் 4 மாசத்துக்கு வந்துட்டு போற மாதிரி ஆயிடுச்சு. நம்ம நாடோட ஒப்பிடும் போது அமெரிக்காவை நீங்க பார்க்கும்போது உங்களுக்கு எப்படி தெரியுதா? அமெரிக்காவை பத்தி முதல்ல எங்களுக்கு கொஞ்சம் சொல்லுங்களேன். அமெரிக்கா எப்படி இருக்கும் பார்க்க? எங்களோட கற்பனை எப்படி இருக்கும்னா, பச்சை பசேல்னு ஒரு மெடோஸ் அப்படி சொல்லுவோம், புல்வெளி, பரந்த புல்வெளி, பார்க்க தெருக்கள் எல்லாம் அப்படியே ஒரு நேர்கோட்டில் எப்படி ஒரு படம் வரைஞ்ச மாதிரி இருக்குமோ அதை மாதிரி இருக்கிற மாதிரியான காட்சி பின்பம் தான் இருக்கும். நீங்க அங்க போய் இருந்து சுத்தி பார்த்தோ இல்ல பார்த்து அன்றாட வாழ்க்கை அங்க அமெரிக்கா எப்படி இருக்கும் சொல்லுங்களேன், கேட்டுருவோம்.
1: அமெரிக்கா வந்து சுத்தி பாக்குறதுக்கெல்லாம் நல்லா தான் இருக்குங்க. அங்கேயே வந்து அவங்களுக்கு வந்து அந்த லைஃப் வந்து அவங்களுக்கு பிடிச்சு போயிருதுங்க. ஏன்னா அவங்க வந்து பரபரப்பா ஆபீஸ் போக வர பிடிக்க இப்படி இப்போ சண்டே சாட்டர்டேனா பார்ட்டிக்கு பர்த்டே பார்ட்டி அது இதுன்னு போயிட்டு இருக்கு, அவங்களுக்கு பரபரப்பா இருக்குது. அது வந்து நல்லா தான் இருக்கும். ஆனா நமக்கு வந்து இங்க வந்து நம்ம உறவுகள் இதெல்லாம் இருக்கிறதுனால நமக்கு இங்க வந்து ரொம்ப உறவுகள், நமக்கு மாசம் ஒரு பண்டிகை வரும், இது வந்துட்டே இருக்கும் பாத்தீங்களா, இப்படிங்கும் போது இது ஒரு மாதிரி ஜாலியா நல்லா இருக்கும். நமக்கு சொந்தம் வந்தா ஏதாவது மேரேஜ் வரும், மாசத்துல ஒரு மேரேஜ் வரும், இதெல்லாம் வரும். இப்படியெல்லாம் இருக்கும்போது இங்கே ஒரு மாதிரி ஜாலியாக நல்லாயிருக்கும். அங்கே வந்து வெக்கேஷன் இந்த டிசம்பர் லீவு அப்புறம் செப்டம்பர் லீவெல்லாம் இந்த 1 வீக் 2 வீக்குங்கும்போது வெக்கேஷன்லாம் போவாங்க. போனால் ஒவ்வொரு இதாக பார்க்கும்போது நல்லாவே இருக்கும். நல்லா வந்து அப்புறம் வீட்டில் வந்து ரொட்டீனாக திரும்ப அவங்க போயிட்டு வந்துட்டு இருப்பாங்க. எனக்கு வந்து அங்கே இருந்தாலுமே எனக்கு காலையில் எழுந்திரிச்சோட மெடிடேஷன், எக்ஸசைஸ், வாக்கிங் இதுக்காக கண்டிப்பாக போயிட்டு வந்ததுனால எனக்கு அங்கேயும் போர் அடிக்கிறது இல்லைங்க, நல்லாவே போயிட்டுருக்கும்.
0: சரி, இப்போ ஒரு கஷ்டமான கேள்வி ஒன்று கேட்கலாம், உங்களுக்கு அமெரிக்கா பிடிச்சிருக்கா இந்தியா பிடிச்சிருக்கா?
1: எனக்கு இந்தியா தான் பிடிச்சிருக்கு.
0: ஏன்?
1: ஏன்னா எங்கள் பிள்ளைங்களாம் அங்கே தான் இருக்கிறாங்க, பெரும்பத்தியெல்லாம் அங்கே தான் இருக்கிறாங்க. ஏன்னா எனக்கு அந்த உணர்வு வந்து இங்கே வந்தால் ஒரு ரொம்ப நல்லா இருக்கிற மாதிரி இருக்கும்,
0: மனசு ரொம்ப நல்லா இருக்கிற மாதிரி இருக்கும்.
1: அது என்னமோ தெரியலைங்க, இங்கே வந்து ரொம்ப நல்லா இருக்கு. வந்து நம்ம டெய்லி மெடிடேஷன் ட்ரிப் போகலாம், நம்ம நினச்ச இடத்துக்கு போகலாம், நினச்ச இடத்துக்கு வரலாம், எங்கே வேணாலும் போகலாம், ஒரு ஃப்ரீடமாக இருக்கும். அங்கே வந்து அவங்க கூட நம்ம டிஃபெண்ட் பண்ணி தான் இருக்கணும். இது ஒன்று சொல்ல மறந்துட்டாங்க. இந்த 6th படிக்கும்போது நாங்கள் சார் வந்து சண்முக சார்னு ஒருத்தர் இருந்தார், அவர் வந்து நாங்கள் 65th படித்தோம். படிக்கும்போது அவர் என்ன சொன்னாருங்கன்னா, 2000வது வருஷம் வந்து நீங்கள் எல்லாரும் ஒன்று சேர்ந்து நினச்சி பார்க்கணும் அப்படின்ட்டு அவர் சொல்லியிருந்தார். அது வந்து எனக்கு மனசுலேயே இருந்தது. அப்புறம் நாங்கள் வந்து 98 தான் அவர் வந்து எங்கள் வீட்டில் ட்ரான்ஸ்ஃபர் ஆகி திருநெல்வேலி வந்தாருங்களா. சரி, அப்போ நான் 2000 வருஷம் வந்து நம்ம எல்லாரையும் கலெக்ட் பண்ணி இங்கே வந்து எல்லாத்தையும் நம்ம ஸ்கூலில் போய் பார்க்கலாம், மீட் பண்ணலாம் அப்படின்ட்டு நினச்சிட்டு இருந்தாங்க. அப்புறம் 98 எப்படியான நான் அதை ட்ராப் பண்ணிட்டேன், ஒன்றுமே பண்ணலை. அதுக்கப்புறம் இது இப்படி ஒரு 10 இயர்ஸ் ரொம்ப வருஷம் கழித்து திரும்ப வந்து நம்ம எல்லாம் சேர்ந்து ஒன்று பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு அங்கே ஸ்கூல் என் கூட படித்த பொண்ணு வந்து முக்கமான அவங்க டீச்சராக இருந்தாங்க. அவங்ககிட்ட ரொம்ப வருஷமாக கேட்டுகிட்டே இருந்தேன். அவங்க வந்து ஒருத்தருமே தெரியாது அப்படின்ட்டாங்க, தெரியலை தெரியலைன்னு சொல்லிட்டாங்க. அப்புறம் என்ன பண்ணுறதுன்ட்டு அப்படியே விட்டாச்சுங்க. அப்புறம் திரும்ப வந்து இப்போ 2 இயர்ஸ்க்கு முன்னாடி தான் அவங்க வந்து நம்மளோட ஜூனியர் ஒருத்தர் வந்து கோயம்புத்தூரில் இருக்கிறாரு, அவரோட நம்பர் கொடுக்குறேன் அப்படின்னாங்க. வெங்கட்ரமன் ஒருத்தங்க அவர் நம்பர் கொடுத்தாங்க. அவர் நம்பர் கொடுக்கவும் அவரை கூப்பிட்டு பேசினேன். பேசின உடனே அவர் வந்து நான் கேட்டேன், எங்க கூட படித்த பையன் ஜெயமணின்னு ஒருத்தவங்க இருப்பாங்க, அவங்க நம்பர் தெரியுமான்னு தெரியும் அப்படின்னாங்க. பிறன்ட்டு அவங்க கூட பேசி அவங்கக்கிட்ட இருந்து இன்னொரு கேர்ள் நம்பர் ஜாய்ஸ்ன்னு எங்கள் கூட படித்தவங்க, அவங்க வந்து இந்தியன் பேங்க்கில் ஒர்க் பண்ணியிருந்தாங்க, அவங்கக்கிட்ட அந்த நம்பர் கொடுத்தாங்க. அந்த ஜெயமணியும் எங்கள் பெரிய அண்ணாவும் பேங்க்கில் ஒர்க் பண்ணியிருக்கிறாங்க. அப்போ ஆனால் அறிமுக தெரியலை அந்த ஊர் தான் அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் அந்த ஜாய்ஸ் நம்பரை

0: கூப்பிட்டு அவங்களுக்கு வந்து சொன்னோம். அவங்களுக்கு ஃபோன் பண்ணி கேட்டால் அவங்களுக்கு தெரியல, என் பேர் ராஜலட்சுமின்னு தான் சொன்னோம், தெரியல. அப்புறம் சொன்னதுக்கப்புறம் மாத்திநாயக்கம் பண்ணி சொன்னதுக்கப்புறம் தான் அவங்க அப்புறம் சரி பேசினாங்க. அவங்க எனக்கு தெரியும், கனபதிராமனை தெரியும், ராஜல அழகர் சாமியை ஜெயலர் சாமியை தெரியும்ட்டு அவங்க ரெண்டு மூணு நம்பர் சொன்னாங்க. அதுக்கப்புறம் அந்த கனபதிராமனுங்கிறவர் எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணி அவங்க வந்து ஸ்கூலுக்கு போய் அப்புறம் ஆஃபீஸில் போய் எல்லாரோடைய நம்பர் எல்லோருடைய அட்ரஸ்ஸு ஃபோன் நம்பர் எல்லாம் கலெக்ட் பண்ணி கொடுத்துட்டு 55 வருஷம் கழித்து நாங்கள் ஒன்றா சேர்ந்து குற்றாலம் போயிட்டு வந்தோம். ஒரு 11 பேர் சேர்ந்து, அது வந்து மறக்க முடியாத நினைவுகள்ங்க. 55 வருஷம் கழிச்சு தான் மீட் பண்ணோம். அவர் விதை போட்டவர் வந்து எங்கள் சார், அவர் சண்முகர் சார், சயின்ஸ் சார், பாண்டியன் சார்னு ஒருத்தர் இருக்காரு, அவர் இருக்கிறாரு. அவர் வந்து போன வருஷம் அவர் போய் பார்த்தா அவர் ரொம்ப சந்தோஷமா இருந்தது எங்களுக்கு அவரை போய் பார்த்ததுல.
1: 1965 ஆறாம் வகுப்பு படிச்சு
0: அவர், ஆமாங்க,
1: 55 வருஷம் கழிச்சு நெருங்கி சாதிச்சிருக்கோம்.
0: ஆமாங்க, 55 வருஷம் கழிச்சு எல்லாமே
1: அரை நூற்றாண்டு கடந்த நட்பு அப்படி சொல்லலாம். நம்ம நினைவோட நம்ம பழகிறதுன்றது.
0: அந்த எஸ்எஸ்எல்சி படிக்கும் போது என்ன மனநிலையில இருந்தப்போ இவங்க எல்லாம் பார்க்கும்போது அந்த மனநிலையில தான் அவங்களுடைய எல்லாம் இருக்க வேண்டியிருந்தது.
1: ஆமா, நம்ம நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம். நீங்க உங்களோட வாழ்க்கை பயணத்தை பார்க்கும்போது ஒரு கிராமத்து பின்புலத்துல இருந்து வந்து ஒரு இடத்துக்கு திருமணமாகி போய் குழந்தைகளை படிக்க வச்சு ஒரு பெண்மணி என்ன சவால்களை சந்திக்க முடியுமோ அந்த சவால்களையும் சந்தித்து அதையும் வெற்றிகரமாக கடந்து வந்து இன்று நண்பர்களோடு சேர்ந்து அவங்களும் ஒரு 55 வருஷம் கழித்து சந்தித்து பழகி எல்லா பழக்கமும் நல்லா இருக்குது, வெளிநாடு பயணம் இப்படி நிறைய அனுபவங்கள் இருக்குது. இன்று இருக்கக்கூடிய பெண்மணிகளை நீங்கள் பார்க்கும்போது என்ன ஒரு அறிவுரையாவோ இல்லை ஒரு இதை பண்ணுங்கப்பா வாழ்க்கை நல்லா இருக்கும் அப்படின்னு நீங்கள் என்ன விஷயம் பகிர்ந்துக்கிற விரும்புகிறீங்க?
0: இப்போ பெண்களாக இருந்தாலும் சரி ஆண்களாக இருந்தாலும் சரி அவங்க வந்து மெடிடேஷன் எக்ஸசைஸு இதெல்லாம் கண்டிப்பாக வேணுங்க. இருந்தால் தான் வருங்காலத்துக்கு அவங்களுடைய ஃபியூச்சருக்கும் நல்லாயிருக்கும், மனசும் நல்லாயிருக்கும், உடம்பும் நல்லாயிருக்கும். உடம்பு நல்லா இருந்தால் தானங்க மனசு நல்லாயிருக்கும். இதில் வந்து உடலுக்கு, உயிருக்கு, மனசுக்கு மூணுக்குமே பயிற்சி கொடுக்குறாங்க. இது மாதிரி நிறைய இது இருக்குது. ஆனால் இதில் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். இது யாராக இருந்தாலும் சரி எந்த ஒரு பயிற்சினாலும் சரி உடற்பயிற்சி மெடிடேஷன் இதெல்லாம் கண்டிப்பாக இருந்தால் அவங்க வாழ்க்கையில் வந்து நல்லா முன்னேறலாம், உடம்பு நல்லா பார்த்துக்கலாம். ஏன்னா அவங்க வந்து உடம்பை பற்றி தான் ஃபஸ்ட்டு கொடுக்குறாங்க. எப்படி நம்ம உடம்பு வச்சுக்கிறோம், மனசை எப்படி வச்சுக்கிறோம், நம்ம உயிர்னா என்ன அப்படின்ட்டு எல்லாமே கற்றுக் கொடுக்குறாங்க. இதில் வந்து டிப்ளமோ இருக்குது, பிஎஸ்சி, எம்எஸ்சி, அப்புறம் வந்து பிஹெச்டி, எம்ஃபில், இத்தனையும் எல்லாமே இருக்குது. இது ஹெட் ஆஃபீஸ் வந்து திருவான்மீர், நீங்கள் ஆலியாரில் வந்து அறிவித்தூர் கோயில் பெரிய நல்லா ரொம்ப இதாக கொண்டுட்டு வர்றாங்க. இப்போ வந்து அவர் மகரிஷி அவர் இல்லாத அவர் 2006 வந்து இதானார் 95 வயசில். அதுக்கப்புறம் இப்போ வந்து பத்மபூஷன் மயிலானந்தம் ஐயா அவர்கள் வந்து ரொம்ப சிறப்பாக அவரோட அரங்காவலர்களில் இணைஞ்சு ரொம்ப அருமையாக நடத்திட்டுருக்குறாங்க. 14 வயசுலேருந்தே கொடுக்கணும் அப்படின்ட்டு மகரிஷி சொல்லியிருக்கிறாங்க. 14 வயசுலேருந்தே பிள்ளைங்களுக்கும் பையனுக்கும் எல்லாருக்குமே கொடுத்தா வந்து வருங்கால சந்ததிகள் வந்து நல்லா இருக்கும் அப்படின்ட்டு சொல்லிட்டு இருக்கிறாங்க.
1: நல்ல ஆரோக்கியத்தோடு
0: இருக்கணும், ஆரோக்கியத்தோடு இருக்கலாம், நல்ல மனசோடையும் இருக்கலாம் அப்படின்ட்டு. ஏன்னா நம்ம வந்து டாக்டர்கிட்ட போய் எவ்வளோ நேரம் வெயிட் பண்ணுறோம், இது பண்ணுறோம், நம்மளுக்காக ஒரு மணி நேரம் ஒரு நாளைக்கு செலவு பண்ணாலே போதும், நல்லா ஆரோக்கியமாக இருந்துக்கலாம்.
1: உடலுக்கு பயிற்சி, மனசுக்கு பயிற்சி அவசியம் அப்படின்னு சொல்லிட்டீங்க. நிச்சயமாக கேட்குறவங்க அதை முயற்சி பண்ணி பார்க்கலாம், பயிற்சி பண்ணுறதுக்காக முயற்சி பண்ணலாமே அப்படிதானே. ரொம்ப மகிழ்வான விஷயத்தை பகிர்ந்துருக்கீங்க. இந்த தருணத்தில் என்ன பாடல் கேட்கலாம்?
0: மலர்ந்து மலராத
1: பாசமலர் படத்துல இருந்து. ரொம்ப மகிழ்வுமா இவ்வளவு நேரம் உங்களுடைய நேரத்தை எங்களுக்காக ஒதுக்கி உங்களுடைய வாழ்க்கை பயண அனுபவங்களை பகிர்ந்தமைக்காக கோடை பண்பலை 100.5 சார்பாக நன்றிகளும் வணக்கம்.
0: இந்த வாய்ப்பை கொடுத்ததுக்கு இறைவனுக்கும் குருவுக்கும் நன்றிங்க. வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன்,
1: நன்றி,
0: நன்றிங்க.
2: கானகங்கை உங்கள் கோடை பண்பலையில் இதுவரை இசை நடைபோட்டு இனிதாய் நிறைவு பெறுகிறது. விருந்தினர் விருப்பம் தன் எண்ணங்களால் வண்ணங்கள் சேர்த்து வனப்புமிகு இசை தேர்வுகளை தந்து இதுவரை நம்மோடு பயணித்தார் கோயம்புத்தூர் மாவட்டம் திருமதி ராஜலட்சுமி அவர்கள். நிகழ்ச்சி அமைப்பு மயிலப்பன், கணினியாக்கம் வை முகமது அலி. நன்றி, வணக்கம் நேர்களே.

இதயங்கள் இனிமையான இன்னிசையால் நிரம்பி வழியும் நேரம். பிடித்த பாடல்களோடு, ரசித்த நிமிடங்களோடு, உணர்ந்த தருணங்களோடு பயணிக்க காத்திருக்கிறது கூடை பண்பலை 100.5 இல் நினைவே சுகம்.

0: நேயர்களின் விருப்ப கானங்களை சுமந்து வரும் இன்றைய மாவட்டம் கடல் சூழ்ந்த மாவட்டம், ராமநாத சுவாமி குடிகண்ட ஊர், இதிகாச கதைகளில் இடம்பெற்ற மாவட்டம். ராமலிங்க விலாசம், கௌரி விலாசம் சொல்லும் இந்த ஊரின் அரண்மனை கதைகளை வேலுநாச்சியார் குடும்பத்திற்கும் இந்த மாவட்டத்திற்கும் நெருங்கிய தொடர்பு உண்டு. இந்த மாவட்டம் ராம்நாடு, முகவை என்று முன்னாளில் அழைக்கப்பட்டு ராமநாதபுரம் மாவட்டமாக உருமாற்றம் பெற்றது. ராமநாதபுரம் மாவட்ட நேயர்கள் வரலாம் இன்றைய நினைவே சுகம் நிகழ்ச்சிக்கு. ராமநாதபுரம் மாவட்ட நேயர்கள் வரலாம் 24, 24, 24 24, 24, 29 கொடைக்கானலின் முன்னிணைப்பிற்கு சொல்லி 45, 42. ராமநாதபுரம் மாவட்ட அன்பர்கள் மட்டும் இன்றைய நிகழ்ச்சியில் பங்கேற்கலாம். மற்ற அனைத்து மாவட்ட அன்பர்களும் நிகழ்ச்சியை கேட்டு ரசிக்கலாம். நிகழ்ச்சியோடு பயணிக்க காத்திருக்கிறேன் சசிரேகா குமரகுரு. இனிய இரவு வணக்கம் நேர்களே. இணைப்பில் வரும் முதல் அன்பர் வாங்க வணக்கம்.
1: அன்பு சகோதரி சசிரேகா குமரகுரு அவர்களுக்கு இரவு வணக்கம்.
0: சொல்லுங்கய்யா, யார் எங்கிருந்து பேசுறீங்க?
1: ராமநாதபுரம் மாவட்டம் கீழக்கரடி உள்ள மாவிலா தோட்டில இருந்து மாமனா முனியசாமி பேசுறேன்.
0: முனியசாமி ஐயா எப்படி இருக்கீங்க?
1: கோடை
0: பண்பலையின் அனைத்து நேயர்களுக்காகவும் பாடல் ஒலிக்கிறது இப்போது கோடை பண்பலையின் 1.5 இருந்து.

உங்கள் பிரிய கோடை பண்பலை 100.5 இது நினைவி சுகம். இணைப்பில் வரும் நேயர் வாங்க வணக்கம். அடுத்த நேயரை சந்திப்பதற்கு முன்னதாக

0: படம்.
1: சரிங்க, நிகழ்ச்சியில என்ன பாடல் கேட்கலாம் இப்போ?
0: இன்னைக்கு படத்துல வந்து நான் எப்போதும் எப்போதும் அந்த பாடல்.
1: உங்களுக்கான பாடல் இதோ கோடை பண்பலை 100.5 இருந்து.

0: கோடை பண்பலை 100.5 இது நினைவே சுகம். இணைப்பில் வரும் அன்பர் வாங்க, வணக்கம்.
1: வணக்கம் மேடம்.
0: சொல்லுங்க ஐயா, யார் எங்கிருந்து பேசுறீங்க?
1: ராமநாதபுரம் மாவட்டம் புதுக்கோத்தூர் அருகில் ராமலிங்கபுரம் தலையுரான் இருந்து.
0: பெயர் சொல்லுங்க, சரியா கேட்கலங்க ஐயா.
1: தலையுரான் என்ற கலை வீரன் மேடம்.
0: கலை வீரன்,

0: பயணித்துக் கொண்டிருக்கிறது கோடை பண்பலை 100.5. இப்போது நினைவிய சுகம் நிகழ்ச்சியோடு பயணிச்சுட்டு இருக்கோம். இணைப்பில் வந்திருக்கக்கூடிய நேயர்வாங்க, வணக்கம்.
1: கோடை பண்பலை 100.5 சசிரகா குமரகுருமடத்துக்கும் இனிய இரவு வணக்கம். நான் ராமநாதபுரம் சாத்தன்குடியிலிருந்து முருகன்.
0: சரிங்கய்யா, வணக்கங்கய்யா.
1: வணக்கம் மேடம். மேடம் உங்கள்கிட்ட வண்ணத்தூரிய நிகழ்ச்சிகள்லாம் கூட பேசியிருக்கேன். ரொம்ப நிகழ்ச்சி நல்லா அருமையா இருக்கும் மேடம், பண்ணுறீங்க. எல்லாம் கேட்கறதுக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கும். உங்களுக்கு நன்றி சொல்லிக்கிறேன் மேடம்.
0: நன்றிங்கய்யா, உங்களுடைய அன்புக்கு நன்றி.
1: மேடம் எனக்கு வந்து ராசியான பாட்டு என்ஆர்சி மச்சான் படத்துல வந்து ராசி தான் கை ராசி தான் அந்த பாட்டு கொடுத்துருங்க மேடம்.
0: சரிங்கய்யா. முருகனையா, உங்களுக்காக பாடல் வருது கோடை பண்பலை 100.5.

0: சித்திக்கும் கானங்களோடு பயணித்துக் கொண்டிருக்கிறது கோடை பன்மலை 100.5 நினைவே சுகம். இன்றைய நினைவே சுகம் ராமநாதபுரம் மாவட்ட அன்பர்களின் பங்களிப்போடு பயணித்துக் கொண்டிருக்கிறது. இணைப்பில் வரும் நேயர் வாங்க வணக்கம்.
1: வணக்கம்,
0: சொல்லுங்க ஐயா. வணக்கம் ஐயா. கேக்கலங்க ஐயா. சரியா புரியல. சரிங்க, எந்த எந்த மாவட்டத்தில இருந்து பேசுறீங்க?
1: ராமநாதபுரம் மாவட்டம்.
0: சரிங்கய்யா, நிகழ்ச்சியில என்ன பாடல் கேட்கலாம்?
1: அண்ணன் படத்துல வந்து அம்மா.
0: சரிங்கய்யா, உங்களுக்காக பாடல் வருது கோடை பண்பலை 100.5 இருந்து.

0: உங்கள் இதய கூட்டிற்குள் இனிசை மழை கோடை பண்பலை 100.5 இது நினைவி சுகம். இணைப்பில் வரும் அன்பர் வாங்க வணக்கம்.
1: ஹலோ
0: வணக்கம்மா, யார் எங்கிருந்து?
1: கோமதியம்மா,
0: நிகழ்ச்சியில என்ன பாடல் கேட்கலாம்? உங்களுக்காக இதயத்தை திருடாதே திரைப்படத்திலிருந்து பாடல் வருது, இப்போ கேட்கலாம். கோடை பண்பலை 100.5

0: இசைப்பாடும் தென்றில் உங்கள் கோடை பண்பலை 100.5 இது நினைவி சுகம். இணைப்பில் காத்திருக்கும் நேயர் வாங்க. வணக்கம்.
1: வணக்கம் மேடம்.
0: சொல்லுங்கய்யா, யார், எங்கிருந்து?
1: ராமநாதபுரம்
0: முருகேசன். ஐயா, நிகழ்ச்சியில என்ன பாடல் கேட்கலாம்?
1: படம் வந்து வைத்தியை கலந்துருந்தான்.
0: சரிங்கய்யா, இணைப்பில் காத்திருந்து இவ்வளவு நேரம் காத்திருந்த உங்களுக்காக பாடல் வருது. காத்திருந்து காத்திருந்து கோடைப்பன் விலை 100.5 இருந்து.

மனம் காணா கருப்பா, வாடா நீயும் இறங்கி வாடா, வந்துரு வந்துரு தானா வந்துரு, வந்துரு வந்துரு தானா வந்துரு. இல்லைன்னா பாட்டு படிப்பேன், உடுக்கை அடிப்பேன், சாப்பிட்டு

0: அனைவருக்கும் வணக்கம். நான் இயக்குனர் எஸ் டி முத்துராமன் பேசுறேன்.
1: நாம் போக்கிரிக்கு போக்கிரி ராஜா, பக்கத்துல பட்டுல ரோஜா.
0: கொடையிலிருந்து பல நல்ல நிகழ்ச்சிகள் வந்து கொண்டிருக்கின்றன. அதை பார்த்து மக்கள் மகிழ்ச்சி அடைகிறார்கள். அதன் மூலமாக பண்பலை 100.5 புகழ் பெற்றிருக்கிறது.
1: பொதுவாக எம் மனசு தங்கம் ஒரு போட்டின்னு வந்து விட்டா சிங்கம்.
0: அந்த புகழ் மேலும் மேலும் தொடரவும், இன்னும் பல நிகழ்ச்சிகளை மக்களுக்கு தரவும் நீங்கள் செயல்பட வேண்டும் என்று அன்போடு நான் வேண்டிக் கொள்கிறேன்.
2: யாருக்கும் அஞ்சிடாத சிங்கந்தாத்தி பாருங்க, மங்கிடாத தங்கந்தா.
0: பண்பலை 100.5
1: நெஞ்சிற்குள் அச்சமில்லை, யாருக்கும் பயமும் இல்லை, வாராத வெற்றி என்னிடம்.
0: அன்பான வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். உங்களுடைய பணி தொடரட்டும். அதன் மூலம் மக்களுக்கு மகிழ்ச்சியும் சந்தோஷமும் நல்ல சிந்தனைகளும் வளரட்டும்.

0: கோடை பண்பலை 100.5 இது நினைவி சுகம். இணைப்பில் வரும் அன்பர் வாங்க வணக்கம்.
1: மேடம், ராமநாதபுரம் மாவட்டம்
0: முருகராசு, என்ன பாடல் கேட்கலாங்க?
1: துளியா துளியா.
0: சரிங்க, பாடல் வந்துட்டே இருக்கு. கோடை பண்பலை 100.5 நன்றிங்கய்யா.

0: பூங்காற்றில் புது கோலமிட்டுக் கொண்டிருக்கிறது. கோடை பண்பலை 100.5 நினைவே சுகம் இணைப்பில் காத்திருக்கும் நேயர் வாங்க. வணக்கம்.
1: வணக்கம் அம்மா.
0: சொல்லுங்கய்யா, யார் எங்கிருந்து?
1: ராமநாதபுரம் பேசுறேன்.
0: ராமநாதபுரத்துல இருந்து யார் பேசுறீங்க?
1: நாகநாதன் பூசாரி.
0: நாகநாதன்?

0: நாதன். சரிங்கய்யா, நாகநாதன் ஐயா நிகழ்ச்சியில் என்ன பாடல் கேட்கலாம்?
1: முதல் வசந்த படத்திலிருந்து நாடு பாட்டு.
0: சரிங்க, பாடல் வந்துட்டே இருக்கு. கோடைப்பெண் விலை 100.5 இலிருந்து.

0: இசைச்சோலையில் கானங்களை தந்து கொண்டிருக்கிறது கோடை பண்பலை 105 நினைவி சுகம். இணைப்பில் வரும் நேயர் வாங்க, வணக்கம்.
1: இரவு வணக்கம் மேடம்.
0: சொல்லுங்கய்யா, யார் இங்கிருந்து?
1: ராமநாதபுரம் மாவட்டம் கடலாடி பட்டம் பூதங்குடி முருகேசன்.
0: சரிங்கய்யா, நிகழ்ச்சியில் என்ன பாடல் கேட்கலாம்?
1: தூரல் நினைவு திட்டத்திலிருந்து தங்கத் தங்களின்

0: இன்னும் எங்களுக்கு ஒன்று மேடம்.
1: உங்களுக்காக பாடல் வந்துட்டே இருக்கு. கோடை பெண் விலை 100.5.
2: தானே கொஞ்சியதோ இனி தஞ்சம் மல்லிகை மஞ்சம் என்று.

0: ஒரு குக்கு,
1: ஆசையில் ஒரு குக்கு.
0: நமது கோடை பண்பலை 100.5
1: திங்கள் முதல் வெள்ளி வரை
0: இரவு 7 மணி தொடக்கம் 8 மணி வரை
1: நேர்களின் ஆசை பாடல்கள்.

0: 0504-86-28-24-24
1: என்ற நமது பண்பலையின் வளமையான கட்சவி என்னும் வாட்ஸ்அப் இலக்கத்திற்கு
0: நீங்கள் ஆசையாய் விரும்பி கேட்கும் பாடலை
1: உங்களின் பெயர் மற்றும் ஊரோடு
0: குரல் பதிவு அதாவது வாய்ஸ் மெசேஜ் செய்து அனுப்பி வையுங்கள்.
1: தங்களுக்கான பாடலை ஆனந்தமாக கேட்டு மகிழுங்கள்.

உங்கள் இதய வீணைகளில் இசைநாதத்தை மீட்டி பார்த்த மகிழ்வில் விடைபெறுகிறது இன்றைய நினைவி சுகம். ராமநாதபுரம் மாவட்ட அன்பர்களை சந்தித்த மன மகிழ்வில் விடைபெறுகிறேன். சசிரேகா குமரகுரு. மீண்டும் கேட்கலாம் நினைவே சுகம் நாளை இரவு 10 மணிக்கு. திருப்பூர் மாவட்ட அன்பர்களை வரவேற்று பிரிவோம், சந்திப்போம்.

கொடை பண்பலை 100.5 இரவு சிறகு. இரவு நேரத்து நட்சத்திரம் ரம்யமாக நகரும் வேளையில் இசை சிறகை இதயம் மகிழ விரிக்க காத்திருக்கிறது நம் கொடை பண்பலை 100.5 இரவு சிறகு. சிறகுகளோடும் உறவுகளோடும் பயணிக்கிறேன் நான் உங்கள் எட்வர்ட் கிங். இரவு வணக்கம் அன்பு உள்ளங்களே.

இரவு நேரம் இதயங்களோடு சங்கமித்துக் கொண்டிருக்கிறது நம் கோடை பண்பலை 100.5 இரவு சிறகு பண்பலை சொல்லும் நேரம் 11:12 மணி 12 நிமிடம்.

இரவு நேரத்தில் இசை சங்கமத்தோடு இரவு சிறகு பண்பலை சொல்லும் நேரம் 11:23.

இரவு நேரத்தில் இடைவிடா பாடல்களோடு இசை சிறகை விரித்து கொண்டிருக்கிறது நம் கோடை பண்பலை 100.5 இரவு சிறகு பண்பலை சொல்லும் நேரம் 11:30.

நேரம் 11:39 கொடைப்பான்புலை 100.5 நாம் கேட்டு ரசித்து கொண்டிருக்கிறோம். இடைவிடா பாடல்களோடு இரவு சிறகு.

நம் கோடி பண்பலின் 100.5 இடைவிடா பாடல்கள் காற்றில் இசை சிறகை விரைத்து விடைபெறுகிறது. இன்றைய இரவு சிறகு சிறகுகளோடும் உறவுகளோடும் பயணித்து விடைபெறுகிறேன் நான் உங்கள் எட்வர்ட் கிங். நன்றி நேயர்களே.

நம் கூடை பண்பலை 100.5 நாளை வலம் வர இருக்கும் நமது நிகழ்ச்சிகள் அதிகாலை 5 மணிக்கு அருள் மாலை, 6 மணிக்கு மிஸ்டர் கோல்ட் ரீஃபைன் சன்ஃப்ளவர் ஆயிலின் வசந்த விடியல் நிகழ்ச்சியின் தொடக்கமாய் பொதுமறை பொழிவு நிகழ்ச்சியில் ஆலய விழா 6:30 கேட்கலாம். அணில் கொளக்கட்டை மாவு, மகேந்திரா கல்வி நிறுவனங்கள், சேலம் மற்றும் நாமக்கல், ராசிபுரம் முத்தாயம்மாள் என்ஜினியர்

0: இன்ஜினியரிங் காலேஜ் வழங்கும் வசந்த விடியல் நிகழ்ச்சியில் கரூர் தைலாசல் சென்டரின் பூந்தளிர் நேரம். 7 மணிக்கு சுகமான காலை, இதில் பாட்டும் பதமும். 7:30க்கும் கேட்கலாம் சுகமான காலை, இதில் பூமக்ஸ் பனியன்கள், ஜட்டிகள், டிராயர்கள் வழங்கும் தக்குமுக்கு தர்பார். அதனைத் தொடர்ந்து பிருத்திவி உமன்ஸ் இன்னர்வர் வழங்கும் இன்று அன்று. 8 மணிக்கு மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலமின் மனதோடு ராகம். நாளைய மனதோடு ராகம் சிவகங்கை மாவட்ட நேயர்களுக்காக. நிகழ்ச்சியில் பூமக்ஸ் பனியன்கள், ஜட்டிகள், டிராயர்களின் நல்லதாக 4 நிமிடங்கள். 8:30க்கும் கேட்கலாம் வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீப்ஸின் மனதோடு ராகம். நிகழ்ச்சியில் சைபாலின் இன்று ஒரு தகவல். 9 மணிக்கு உஷா சன்ஃபிளவர் ஆயில், அனில் கொழுக்கட்டை மாவு, மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல், மிஸ்டர் கோல்ட் ரீஃபைன் சன்ஃபிளவர் ஆயில், ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் வழங்கும் வானவில். நாளைய வானவிலின் தலைப்பு பட்டு வளர்ப்பில் நவீன தொழில்நுட்பங்கள். சிறப்பு விருந்தினர் கரூர் வேளாண் அறிவியல் மையத்தின் பண்ணை மேலாளர் என் ஸ்ரீதர் அவர்கள். 9:30க்கும் கேட்கலாம் வானவில். 10 மணிக்கு திரையுலக கலை பயணம். நாளைய கலை பயணம் நிகழ்ச்சியில் திரைப்பட இசையமைப்பாளர் சௌந்தர்யன் அவர்களுடன். 10:30க்கும் கேட்கலாம் திரையுலக கலை பயணம் நிகழ்ச்சியில் நிலக்கோட்டை முத்து மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டலின் நலம் நலமறிய. 11 மணிக்கு பாட்டு பட்டாளம், 12 மணிக்கு மகளிர் நேரம். நாளைய மகளிர் நேரம் நாங்களும் நடிப்போம்ல. நிகழ்ச்சியில் சக்தி சர்க்கரை நோய் சிறப்பு மையம் வத்தலகுண்டின் இனிய வாழ்க்கை. 12:30க்கும் கேட்கலாம் மகளிர் நேரம், இதில் ஜெம் கேன்சர் சென்டரின் மாயவளை மீள வழி. பகல் 1 மணிக்கு தாராபுரம் RR சிதம்பரசாமி ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசியின் நெஞ்சில் நிறைந்தவை. 1:30க்கும் கேட்கலாம் நெஞ்சில் நிறைந்தவை, இதில் நாமக்கல் தங்கம் புற்றுநோய் சிகிச்சை மையத்தின் அன்புடன் ஆரோக்கியம். 2 மணிக்கு டோல் தமாக்கா தோல், 3 மணிக்கு உயிரெழுத்து. நாளைய உயிரெழுத்து நிகழ்ச்சி ஈரோடு மாவட்டம் சாவடிப்பாளைய புதூர் வெங்கடாசலம் அவர்களின் தெரிவில். நிகழ்ச்சியில் நாமக்கல் MIM ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டலின் உடலும் உறுதியும். 3:30க்கும் கேட்கலாம் உயிரெழுத்து, இதில் பாட்டும் பதமும். மாலை 4 மணிக்கு தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசி, அனில் கொழுக்கட்டை மாவு, மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல், ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் வழங்கும் விடுகதை வண்ணத்தூரிகை. 4:30க்கும் கேட்கலாம் பூமக்ஸ் பனியன்கள், ஜட்டிகள், டிராயர்கள், மிஸ்டர் கோல்ட் ரீஃபைன் சன்ஃபிளவர் ஆயிலின் விடுகதை வண்ணத்தூரிகை. 5 மணிக்கு சித்திர செவ்வானம், 5:30க்கு வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீப்ஸின் சித்திர செவ்வானம். நிகழ்ச்சியில் நாவல் நேரம், ஆலய தரிசனம், அதனைத் தொடர்ந்து கதம்ப மலர்கள், திரை இசை பாடல்கள். 7 மணிக்கு ஆசையில் ஒரு குக்கு, 8 மணிக்கு இளமை பேசுகிறது. நாளைய இளமை பேசுகிறது நிகழ்ச்சியில் ஆனா ஆவனா குண்டக்க மண்டக்க 2 விளையாட்டுக்கள். 9 மணிக்கு கொடைத்தின்றல், 10 மணிக்கு நினைவே சுகம். நாளைய நினைவே சுகம் திருப்பூர் மாவட்ட நேயர்களை சந்திக்க காத்திருக்கிறது. 11:00 இரவு சிறகு. இவையாவும் நாளை நமது பண்பலையில் வளமறை இருக்கும் நமது நிகழ்ச்சிகள். பொதுமறை பொழிவு அதிகாரம் 4 துறவு உரைத்தல், குரல் எண் 1136.
1: அடல் ஊர்தல் யாமத்தும் உள்ளுவேன் மன்ற படல் ஒல்லா பேதைக்கண் கண்.
2: அந்த பேதை பெண்ணின் நினைவாக இரவிலும் மூட மறுக்கின்றன இமைகள். அதனால் நள்ளிரவு நேரத்தில் மடலேறும் சிந்தனையிலேயே ஆழ்ந்திருக்கின்றேன். குரல் எண் 1136, அதிகாரம் 4 துற உரைத்தல்.
1: மடல் ஊர்தல் யாமத்தும் உள்ளுவேன் மன்ற படல் ஒல்லா பேதைக்கண் கண்.
2: அந்த பேதை பெண்ணின் நினைவாக இரவிலும் மூட மறுக்கின்றன இமைகள். அதனால் நள்ளிரவு நேரத்தில் மடலேறும் சிந்தனையிலேயே ஆழ்ந்திருக்கின்றேன். குரல் எண் 1136, அதிகாரம் 4 துற உரைத்தல்.
0: கொடி பண்பலை 100.5 எமது நிகழ்ச்சிகள் யாவும் இனிதே நிறைவு பெறுகிறது. மீண்டும் அதிகாலை 4:53 இதே வளமையான அலைவரிசை கொடி பண்பலை 100.

இனிய விடியல் அனைவருக்கும் சிறந்த ஒரு மாற்றத்தை கொடுக்கட்டும். வாழ்த்தி வரவேற்கிறது கோடை பண்பலை 100.5 மெகஹெர்ட்ஸில் கொடைக்கானல். இன்று சகவருடம் 1948, ஸ்ரவண 21, திருவள்ளுவர் ஆண்டு 2057, பராபவ வருடம் ஆடித்திங்கள் 27, 2026 ஆகஸ்ட் 12, புதன்கிழமை, நேரம் காலை 4:56.

அதிகாலை அற்புதங்கள் பல நூறு என்றாலும் அதிகாலையே அற்புதமாய் தினம்தோறும் நம் வாசல் வரும். இவ்வேளையில் இசையோடும் இறையருளோடும் பயணிக்க அழைக்கிறது கோடை பண்பலை 100.5 அருள் மாலை.

இது உங்கள் கோடை பண்பலை 100.5 அருள் மாலை. உண்மையை பேசுங்கள், கேட்டவருக்கு இயன்றதை செய்யுங்கள். இந்த இரு வழிகளிலும் தேவர்களின் சந்நிதியை அடையலாம் என்கிறார் புத்தர்.

நேரம் காலை 5:22. கோடை பண்பலை 100.5 இணைந்திருக்கிறோம். அருள் மாலை நாம் செய்தவற்றை ஒப்புக்கொள்வதால் பால் போன்ற தெளிவு மனதில் உண்டாகும் என்கிறார் மகாவீரர்.

உருகி உருகி பாடும் காலை நேரம் இணைந்திருக்கிறோம். அருள் மாலை உண்மை என்பது வெளியில் தேட வேண்டிய ஒன்றல்ல, உங்களுக்குள் உணர வேண்டிய ஒன்று என்கிறார் ஓஷோ.